எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு
1: டாக்டர்? நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
1: பா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால்ல செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்களா ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது இல்லாம அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ?
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஊக்க கழட்டி விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில

வணக்கம். இன்று நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்பொழுது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், எல்லோருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்லை அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நம்ம நினைக்கின்றோம். அதனால தான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்கின்றார், வந்தவரெல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணில இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்ப அவ்வளவு அழகா அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம பல நேரங்களில் மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதா ஈஸியா மறந்துடுறோம். ஆனா இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்கிறாங்க, உலகை பார்க்கும்போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்ப எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்ல பிறப்புல இருந்து நாம விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நம்ம எந்த மாதிரி ஒழுக்கத்தை எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதுல நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேர்ல வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்ப நம்ம பாவம் பண்றதும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, நம்ம பண்ற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது. முடிவில் பார்க்கும் போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நாம சொல்றோம், இந்த பிறவியில நிறைய தீமை செய்கின்றான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரே என்று கேட்கும் போது, அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி, எச்சம், அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்ற, இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய சரியான அறிவு உடையவர்கள், ஏன்னு சொன்னா நாம வந்து உலக விஷயங்கள்ல அதிகமா மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி, பொறாமை, பதவி ஆசை, அடுத்தவங்களை வீத்துட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு, அற வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது, எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி
நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையில செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்ப்போம்.

0: 9876543210.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம கேட்க போற டாபிக் வந்து என்னன்னா அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், சுற்றி உலகத்துல நடக்கிற விஷயங்களை எந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்மளோட அக்செப்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி.
2: வணக்கம் நேயர்களே. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்பது ஒரு அற்புதமான மனோசக்தி அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மன உளைச்சல். டென்ஷன் மன உளைச்சலுக்கான ஒரு காரணம்னு பார்க்கும்போது, நாம் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மறுப்பது, எதிர்ப்பது, வெறுப்பது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புறது இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை, மனிதர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. அப்போ நம்ம மறுக்கும் போது, வெறுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுமே என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, எனக்குள்ளே என்ன வேணாலும் வேண்டாத குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், இந்த மாதிரி எனக்குள்ள அவகுணங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன இந்த அவகுணங்களோடு சேர்த்து என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அப்படி தானே நினைக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க, என்ன எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அப்போ நாம் ஏன் மற்றவர்களை அவர்களுடைய அவகுணங்களோடு சேர்ந்து நம்ம ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நாம் மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்குள்ளேயும் மனசில் ஒரு நம்பிக்கை வளரும், ஒரு நல் உறவு வந்து வளரும். அப்போ அவர்களும் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். அதனால் இந்த அக்செப்டன்ஸுங்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு குணம். உறவு முறைகளில், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் இது தேவையான ஒரு குணம். அதே மாதிரி தான் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர்மாறான ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். அப்போதான் நம்ம அந்த சூழ்நிலையை கூட நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியும், அதை தாங்கிக் கொள்கிற சக்தியும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே விரைவாக அந்த சூழ்நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணும்போது அதிலிருந்து நம்ம ஒரு படிப்பினையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. யார் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஏமாற்றங்களோ தோல்விகளோ வாழ்க்கையில் சகஜம்தான். அவைகளிலிருந்து, அவைகளை நான் எப்படி உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மீண்டு வரேன் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஏன்னா நம்மால் சுற்றுப்புற அந்த சூழல், அந்த சம்பவங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விஷயத்த, நடக்கக்கூடிய சம்பவங்களை, ஓகே நடக்க வேண்டியது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த நடக்கிற அந்த சம்பவங்கள்னால நாம் பாதிக்கப்படுறது தவிர்க்க முடியும். அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளையும் அதை நாம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, சரி இவர்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு குறை இருக்குது, ஸோ அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய குறையோடு சேர்ந்து அவர்களை நான் அக்செப்ட் பண்ணும் பொழுது, நான் வந்து எனக்கு உதவி செய்ய முடியும், மற்றவங்களுக்கு நான் உதவ முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், அவர் வந்து எலக்ட்ரிக் பல்ப் அவர் வந்து இன்வென்ட் பண்ணார். அப்போ அவர் வந்து பல நாட்கள் முயற்சி செய்து அவர் வந்து கண்டுபிடிப்பு செய்தார். அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலேயும் இந்த சமுதாயத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் வந்தது. ஸோ அதற்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். 2 நாள் தான் பாக்கி இருந்தது. அப்போ அவர் வந்து ரெடி பண்ணி அந்த பல்பு தயார் பண்ணி வச்சு ஒரு பையன்கிட்ட அந்த ஒரு பாக்ஸில் அவர் வச்சுருந்தார், ஒரு இடத்துல வச்சுருந்தார். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்டியில் வைக்கணும். அதற்காக சொல்லும் பொழுது அந்த பையன் அந்த தயக்கத்துல ஒரு பயத்துல அதை அவன் கீழே போட்டான். அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு அந்த முதல் பல்பு உடஞ்சு போயிடுச்சு. அப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல. உடனே அவர் வந்து அவருடைய லேபுக்குள்ள போனாரு. ரெண்டு நாள் அவரு சாப்பிடாம தூங்காம அவர் முயற்சி செய்து மீண்டும் ஒரு பல்பு அவர் வந்து தயார் பண்ணாரு. தயார் பண்ணிட்டு அதே பையனை வந்து கூப்பிட்டார். கூப்பிட்டு நீ கொண்டு வா மேடைக்குன்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, அவனையே கூப்பிடுறீங்க, அவன் மறுபடியும் கீழே போட்டுற போறான். ஆனா அவர் சொன்னாரு, அவனே கொண்டு வரட்டும்னு. அப்ப அவனே வந்து கொண்டு வந்தான். அப்ப அவரு சொன்னாரு, ஏன் நான் இவனையே கொண்டு வர சொன்னேன் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும். அவனுக்குள்ள இந்த ஒரு பயம் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மென் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மெஷின்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த குறையும் ஏற்றுக்கொண்டு அவர் பதட்டம் அடையாம அவர் அந்த சூழலையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் வெற்றி அடைஞ்சு காமிச்சாரு. மற்றவர்களுடைய அந்த குறையையும் அவர்கள் வெல்வதற்கு உதவி வந்து செய்தார். சோ இப்படி நம்ம பல சம்பவங்களை நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், மற்றவர்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, சூழ்நிலைகளையும் நம்ம பரந்த மனதோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை வளர்ப்போம். நாம் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவோம். நன்றி. ஓம் சாந்தி.
1: என்ன நேயர்களே, ஏற்றுக்கொள்ளுதல் அதாவது அக்செப்டன்ஸ், அதை பத்தி சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ இனிமே எந்த விஷயத்தையும் அதோடைய சாதக பாதகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதையும் ஏற்றுக்கொள்வோம், எதிர்கொள்வோம், வெற்றியடைவோம். உங்க வாழ்க்கை உங்க கையில். வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
2: ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானத்துல செல்வோம். அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். எனக்குள் பல நற்குணங்கள் இருக்கின்றன, மேலும் ஒரு சில பலவீனங்களும் இருக்கின்றன. என்னிடம் வேண்டாத குணங்கள் இருந்தாலும் அதை நீக்குவதற்கான முயற்சியில் நான் இறங்குகின்றேன். என் மீது நான் அன்பு வைக்கின்றேன். என்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்றென்றும் நல்ல குணங்களையே வெளிப்படுத்துபவனாகவே இருப்பேன். பிறர் எப்பேற்பட்ட குணமுடையவராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நற்குணங்கள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் அவர்களும் இறைவனின் குழந்தைதான். இந்த உலகத்தில் வாழும் அனைவரையுமே நான் ஏற்றுக்கொள்கின்றேன்.

நேர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து உங்களை குறை நிறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன தியான பயிற்சியை கேட்டீங்களா? இது உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நீங்க நிறை குறையோட ஏத்துக்கிறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில மீண்டும் நாளைக்கு வேறொரு தலைப்புல சந்திக்கிறோம். நானும் சிஸ்டர் ரஞ்சனியும். நன்றி, வணக்கம்.

0: வரி கட்டுறத விடாதே, இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது

0: நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா we'll definitely you know not spoil the air. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஒவ்வொரு இந்திய பிரஜையா பெருமைப்படுற ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரம். சிதம்பரத்து நாட்டியமாக இருக்கட்டும்ங்க, இல்ல மாப்பிள்ளை அழைப்பு விருந்தாக இருக்கட்டும், உலகத்திலேயே மெய்மறக்க வைக்கிற கலாச்சாரம் தாங்க நம்மளுது. ஆனா வர வர இந்த கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது குறைஞ்சிட்டு வருது. ஏன், ஒரு பாயசம்னு எடுத்துட்டாலே அத்தனை விதங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. நம்ம பாட்டி செஞ்சு கொடுக்கற பாயசத்தை சாப்பிட்டுட்டு இந்த கதைகளை கேட்கறது ஒரு சுகம் தாங்க. இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை பத்தியான விஷயங்களை நம்ம பாட்டியோட பேச போறோம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது பாயசம் வித் பாட்டி. நம்ம MOPCRS 107.8. நான் உங்க ஆஜி பூஜா.
1: நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசணும்னா எக்கச்சக்க விஷயம் இருக்குங்க. நெத்தியில குங்குமம் வைக்கிறதுல இருந்து கூட்டு குடும்பமா இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு கதையும் இருக்கு. ஏன், ஒரு சளி இருமல்னா நம்ம உடனே டாக்டர் முன்னாடி போய் நிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல யாராவது காய்ச்சலால் அவஸ்தப்படுறோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா?
0: இப்பவும் 80 வயசுக்கு மேல ஆனாலும் நம்ம பாட்டி தாத்தாலாம் நம்மளை விட ஆரோக்கியமா இருக்காங்க. இப்பவும் என் பாட்டி ஒரு ஊசியில நூல கோக்க சொன்னா கூட சாதாரணமா கொத்து தருவாங்க. சரி, அது விடு, ஸ்ரேயா ஏன் அங்க இருக்கா? பாட்டியும் பேத்தியும் என்னதான் பேசுறாங்கன்னு கேக்கலாமா?
2: ஐயோ பாட்டி, ரொம்ப வயிறு வலிக்குது.
3: கொஞ்சம் இருமா, ஒரு கஷாயம் போட்டு தரேன், குடிமா சரியா போயிடும்.
2: கஷாயமா? கசக்கும்.
3: கசந்தாலும் அதுதான்மா, அதுதான் நல்லது உடம்புக்கு. அதை குடுக்கிறோம், சாப்பிட்டு பாருமா.
2: ஐயோ பாட்டி, எனக்கு ஒரு குரோசின் இல்ல டோலோ வாங்கிட்டாங்க, எனக்கு அது போதும்.
3: குரோசின் டோலோ எல்லாம் தட்டு வயத்தை கெடுத்துக்காதுமா, அது வந்து கொஞ்ச நாள் தான் சரியாகும், திருப்பி திருப்பி வரும். நான் குடுக்கற மருந்து கஷாயத்தை சாப்பிட்டேன்னா உனக்கு திரும்பி திரும்பி வராம உடம்புக்கு நல்லதுமா அது.
2: ஏன், நான் என்னமோ தினமும் தான் ஜிம்முக்கு போய் உடம்ப தான் கிண்ணு வச்சிருக்கேன்.
3: என்னத்த ஜிம்முக்கு போய் உடம்ப இழைக்கிறேங்க? ஜிம்முக்கு போறதுண்டு உங்களுக்கு என்ன வருது? ஒன்றும் கிடையாது. அந்த காலம் மாதிரி நீங்க என்ன கணத்துல தண்ணி எடுத்து தோட்டத்துல போய் நீ செடிக்கு தண்ணி குத்துறது, மாவாட்டுறது, இதெல்லாம் பண்ணாதான், இதெல்லாம் தான் எக்ஸசைஸ். ஜிம்முக்கு போனாக்க எக்ஸசைஸ் என்ன வருது?
2: நான் தான் வெயிட் எல்லாம் இறங்குறேன்ல.
3: ஆமா, ஜிம்முக்கு போனங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 2 நாள் வெயிட் இறங்கும். ஜிம்மு நிறுத்தினீங்கன்னா திருப்பி வெயிட் ஏறதானே போறது.
2: சரி சரி, நீங்க அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க எக்ஸசைஸ்?
3: நாங்க வந்து காத்தால 5 மணிக்கு எழுந்துப்போம், வாசல்ல நல்லா தண்ணி தெளிச்சு கோலம் போடுவோம், அது ஒரு எக்ஸசைஸ். அப்புறம் கணத்துல தண்ணி இறைச்சிதான் துணி துவச்சு எல்லாம் பண்ணுவோம். வீட்லயே தான் கல்லூரல் இருக்கும், உரல் இருக்கும், மாவாட்டி எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் எங்க எக்ஸசைஸ். அதெல்லாம் போக நாங்க தோட்டத்துல போய் செடிகளுக்கு தண்ணி குத்தி செடிக்கு எல்லாம் எரு போட்டு எல்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தானே.
2: அப்பா, இவ்வளவு வேலை பண்றதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு நாள் பத்திச்சு?
3: எங்களுக்கு என்னம்மா, உங்களை மாதிரி எல்லாம் எங்களுக்கு டிவி அந்த மாதிரி பொழுதுபோக்கு ஒன்றும் கிடையாது. நாங்கள் எல்லாம் வேலைக்கு சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பாடெல்லாம் முடிச்சோம்னாக்கா 8:30 நாங்கள் தூங்கிடுவோம். கரெக்டாக 4:30 எழுந்துருவோம். அது எங்களுக்கு ஒரு ரெஸ்ட், எங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது வேற ஒன்றும் கிடையாது.
2: சோ காத்தாலேருந்து உங்களோட பிளான் சொல்லுங்க பாப்போம், அப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு.
3: நாங்க காத்தால 5:30 to 4:30 எழுந்துப்போம். எழுந்துட்டு வாசல தெளிச்சு முதல்ல கோலம் போடுவோம், அதுக்கப்புறம் சாமி ரூம்ல விளக்கு ஏத்திட்டு எங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணுவோம். அந்த காலம் எங்களுக்கு காஃபி எல்லாம் காத்தால கிடையாது. ஒரு 7:30 பழைய சாதத்துல தண்ணி குத்தி அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு அதுதான் எல்லாரும் ஒரு ஒரு டம்ளர் குடிப்போம். அதுக்கப்புறம் தோட்டம் மாடு இருக்கும், மாடு போய் பால் கறந்து அதெல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு பொழுதுக்கும் வேலை சரியா இருக்கும். அப்புறம் ஒரு 11:30 சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 6:30 படுத்துட்டோம்னாக்க திருப்பி எங்களுக்கு தோட்டம் மாடுன்னு அதுல எங்களுக்கு பொழுது நல்லா போயிடும். அது வந்து பொழுதும் போகும், எங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தும் நல்லா இருந்தது. அது மாடு கறந்து நாங்களே இந்த மாட்டுக்கு தோட்டத்தில் இருக்கிற புல் அதெல்லாம் போடுறதுண்டு மாடும் வேற எது விதமான ஆகாரமும் சாப்பிட்றது கிடையாது. அது எங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பால் தயிர்னு அதை தான் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.
2: ஓ, ஏன் பாட்டி தினமும் ஏரிக்கு தான் போய் குளிப்பீங்களா?
3: தினமும் எங்களுக்கு பின்னாடியே எங்களுக்கு எல்லாம் வந்து வாய்க்கால்னு இருக்கும், வாய்க்கால்னு இருக்கும். அதனால காலத்தால அங்கே போய் குளிச்சு அங்கே தான் துணி துவச்சுட்டு வருவோம் நாங்கள்.
2: அப்போ நிறைய நடப்பீங்க தினமும்?
3: நிறைய நடப்போம் நாங்கள், தினம் ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்போம். அதனால எங்களுக்கு வந்து எந்த விதமான உடம்பும் வந்து நாங்கள் எல்லாம் படுத்துட்டதே கிடையாது.
2: அப்ப நீங்க எல்லாம் கார்த்தாலையில இவ்ளோ நடக்கிறீங்கன்னா எவ்வளவு பிரிஸ்கா இருக்கும் உங்களுக்கு எல்லாம்.
3: ஆமா, அது எதுனால எனக்கு எங்க சாப்பாடுனால அந்த கார்த்தால சாப்பிடுற நீராகாரம் நல்ல சாப்பாடு, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள், வீட்லயே மாடு இருக்கிறதுண்டு அந்த பால் தயிர்னு இருக்கிறதுண்டு எங்களுக்கு நல்ல ஹெல்த், இது நல்லா இருக்கும்.
2: தோட்டத்திலேயே வளர்த்த காய்கறிகளா?
3: ஆமா, எங்களுக்கு தோட்டம், எல்லாருக்கும் தோட்டம் பின்னாடி இருக்கும். நாங்க தோட்டங்கள்லாம் பின்னாடியே தோட்டம் போடுவோம். சாயங்காலம் 3 மணி 4 மணி ஆச்சுன்னா தோட்டத்துக்கு போய் தண்ணி குத்தி தோட்டத்தை அதை எரு போடுறது களை எடுக்கிறதுன்னு பண்ணுவோம். அது எங்களுக்கு எக்ஸசைஸ், எங்களுக்கு ரெண்டாவது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கு சாப்பாடும் கிடைக்கும். எத்தனையோ அதில் வித பல விதமான சௌரியங்கள்லாம் எங்களுக்கு இருந்தது.
2: எருனா கெமிக்கல்ஸா?
3: கெமிக்கல்ஸே போட மாட்டோம். மாடுகள் நிறைய இருக்கிறதுண்டு, அந்த சாணியை காய வச்சு அதை தான் நாங்கள் எருவாக போடுவோம். தோட்டத்தில் இருக்கிற இலை எல்லாத்தையும் மக்க வச்சு அது எரு, அதுதான் எங்களுக்கு. வேற எந்த விதமான நாங்கள் கெமிக்கலும் போட மாட்டோம். கெமிக்கல் போட்டாதான் உடம்புக்கு நல்லது. இந்த காலத்துல கெமிக்கல் போடுற தொண்டு தான் காய்கறிக்கு வந்து சத்து இல்லாம எப்பப்பற எல்லாரும் உடம்பு உடம்புன்னு ஆஸ்பத்திரியில போய் படுக்கிறோம். எங்க நாங்கெல்லாம் இடத்துல ஹாஸ்பிட்டலே கிடையவே கிடையாது. அப்படியே உடம்பு வந்தாலும் நாங்க வீட்டு கை வைத்தியம் தான் பண்ணுவோம்.
2: அப்ப எல்லா காய்கறிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா இருக்குமே?
3: கண்டிப்பா.
2: ஏன் பாட்டி ஏதாவது உங்களுக்கு டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியுதா?
3: எதுக்கு
2: அந்த காலத்துல நீங்க சாப்பிட்ட காய்கறி?
3: கண்டிப்பா தெரியுது. அந்த காலத்துல நாங்க சாப்பிட்ட வந்து சாப்பாடு அரிசியும் சரி காய்கறிகளும் இருந்த ருசிகள் இப்ப இருக்கிறது. அந்த காலத்துல நாங்க பால் சாப்பிடுமா, அந்த பால்ல இருக்க ருச்சி இப்ப கொஞ்சம் கூட இருக்கிறது கிடையாது. எல்லா சத்தையும் எடுத்துட்டு பாக்கெட்ல போட்டு கொடுக்கற ஒரு சத்தும் கிடையாது.
2: நீங்க எல்லாம் தோட்டத்துல வேலை செய்வேன்னா தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவா?
3: தாத்தா எல்லாம் அவளும் அவ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வயல் எல்லாம் இருக்கும், அங்க கார்த்தால போயிடுவா. போனாக்க 11 மணிக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு திருப்பி 3 மணிக்கு போனா வரலாம், 6 மணிக்கு தான் வருவாங்க. எல்லாரும் வயல் வயல்னு வயல் சொந்த இது இருக்கும், அதுலதான் இருப்பாங்க.
2: சோ பேசிக்கலி ஆம்பளைங்க எல்லாம் வயலுக்கு போயிடுவாங்க, நீங்க பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல தோட்டத்துல வேலை பண்ணுவீங்க. நிறைய வேலை செஞ்சு வேலை செஞ்சே நீங்க எல்லாம் ஃபிட்டா இருந்திருக்கீங்க. போங்க. சரி கொடுங்க பாட்டி அந்த கஷாயத்தை நான் சாப்பிடுறேன். இதுல என்ன பாட்டி போட்டிருக்கீங்க?
3: இந்த கஷாயத்துல வந்து வேப்பம்பு, சுண்டைக்காய், சுக்கு, பெருங்காயம் இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி குத்தி கஷாயம் போட்டு குடிச்சானாக்கா இந்த வயத்த வலி, இந்த வயத்த வாந்தி வருது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறையுமா? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா.
2: சரி சரி நான் குடிக்கிறேன். ஆமா, சளின்னா என்ன பண்ணுவேங்க வீட்லயே?
3: சளினாக்க வீட்லயே வந்து சித்திரத்தைன்னு ஒன்று கிடைக்கும், அங்கே மருந்து கிடைக்க போனால் சித்திரத்தை அதிமதுரம்னு கிடைக்கும், அதை வாங்கின்னு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதோட கூட ஏலக்காய், வரளி மஞ்சள், மிளகு, ஓமம் எல்லாம் போட்டு நல்லா நெசிக்கிட்டு கஷாயம் போட்டு கொடுப்போம். அந்த கஷாயத்தை வந்து தண்ணி குத்தி 3 வேளை அப்படி 3 நாளைக்கு சாப்பிட்டாக்கா அந்த சளியெல்லாம் வந்து இருமல் வந்து சளியெல்லாம் போயிடுமா. இதுக்கெல்லாம் அனாவசியமாக டாக்டராத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாதுமா.
2: அப்ப இருக்கிற எல்லா வியாதிக்கும் நீங்க வீட்லயே தான் பண்ணுவீங்களா?
3: நாங்க வீட்டுலதாம்மா வைத்தியம் பண்ணுவோம். நாங்க ரொம்ப ஏன்னாக்கா டாக்டர் வீட்டுக்கு போனாக்கா அந்த மெடிசன் வந்து என்ன ஆகும்னாக்கா அவ ஆன்டிபயோட்டிக் கொடுப்பா, அது வந்து வயிறு அப்செட் ஆயிடு, வயத்த வலி, அது ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா சைடு ப்ராப்ளம் கொடுக்கும். இது மாதிரிலாம் தட்டினாக்கா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம உடம்புக்கு நல்லது தம்மா பண்ணும்.
2: பட் இதெல்லாமும் ஆயுர்வேதிக் அந்த மெடிசன்ஸ் இப்ப வராங்களே, அதுவும் ரெண்டும் ஒண்ணுதானா?
3: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்றுதான். டாக்டர் மெடிசனை விட இந்த ஹோமியோபதி, இந்த ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் இருக்கும். அதாவது நம்மளாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே சித்திரத்தை, ஆடாதுடை எல்லா செடிகளும் வச்சுருக்கோம். அப்புறமா வந்து அதை தாங்க வந்து கஷாயம் போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி கால் வலி வந்ததுனாக்கா நொச்சி இலைன்னு விற்கும், அந்த நொச்சி இலை எடுத்துன்னு வந்து பொங்குற வெந்நீரில் கல்லை காய போட்டு அந்த தண்ணியில போட்டு காய வச்சானாக்கா இந்த கால் வலி, இந்த வீக்கங்கள்லாம் குறையும். இந்த மாதிரி வைத்தியம் தான் நாங்கள் பண்ணுவோம். தோட்டத்திலே எல்லா மூலிகை செடிகளும் போட்டு வச்சிருப்போம். அதனால எனக்கு ஒரு கட்டி வந்ததுனாக்கா அந்த செடியை எடுத்து மஞ்சள் போட்டு அரைச்சாதான் தடவுவோம்.
2: அப்ப காலில் கட்டி வந்தா?
3: காலில் கட்டி வந்தா தோட்டத்திலே பொடுதலன்னு ஒரு இலை இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து நல்லா அம்மியில வந்து அதோட கூட ஒரு மஞ்சளை வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்லா அடுப்புல வச்சு கொஞ்சம் கலரிட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற சூடுல கொண்டு வச்சு நல்லா துணியை போட்டு கட்டிடுவோம். அது 2 நாள் அப்படியே தண்ணி படாம இருந்தனாக்கா எடுத்தோம்னாக்கா அந்த கட்டி அப்படியே உடஞ்சு வந்துடும். அதெல்லாம் தான் கை வைத்தியம் தான் பண்ணுவோம் நாங்க.
2: அப்ப எல்லாத்துக்கும் ஒரு வைத்தியம் வச்சிருக்கீங்க?
3: எல்லாத்துக்கும் கை வைத்தியம் தான். நாங்க அந்த காலத்துல இவ்வளவு டாக்டர்கள் கிடையாது, எங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தது கிடையாது. ஏன்னா நல்லா நடந்து நல்லா வேலை செய்யறதுன்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்ததே கிடையாது அந்த காலத்துல.
2: ஒரு நாள் நிச்சயமா நீங்க இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தாகணும்.
3: நல்லா நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கோம். உங்களை போல இந்த காலத்துல எங்க போல கை வலி கால் வலி எல்லாம் நாங்க இருக்கிறதே கிடையாது.
2: சரி சரி எனக்கு நீங்க கத்து கொடுப்பேன்னு சொல்லுங்க.
3: எல்லாம் கத்து கொடுக்கற, நீங்க ஆசையா கேட்டீங்கன்னா எல்லா கை வைத்தியமும் கத்து கொடுக்கலாம்.
2: நிச்சயமா.
4: ஐயோ இவ்ளோ விஷயம் இருக்குதுன்னு தெரியாம போச்சே. இனிமே பாட்டி வழிதான் எங்க வழி. நாங்க நிறைய நாள் வாழணும்பா. அப்ப நீங்க இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நம்ம கலாச்சாரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பாயசம் வித் பாட்டி, வித் மீ ஆர்ஜே தாரிணி அண்ட் ஆர்ஜே பூஜா ஆன் MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் பிரைட்.

tuned. Stay tuned. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பெயர் காயத்ரி. நான் முதலாம் ஆண்டு வணிகவியல் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நீங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னா, தவறாக பொருள் கொள்ளப்படும் பழமொழிகள். நம் முன்னோர்கள், அதாங்க நம்ம வீட்டு பெரியவங்க, நம்மளோட நல்லதுக்காக சொல்லி வைத்ததை நம்ம பிறரை குறை கூற உபயோகிக்கிறோம். உதாரணமாக, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு, அது தப்புங்க, ரொம்ப தப்பு, அது இருவருடைய வாழ்க்கை மற்றும் இரு குடும்பத்தோட நிம்மதியை பாதிக்கும். 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு, அதுதாங்க சரியான பழமொழி. 1000 பேரிடம் போய் சொல்லி, அதாவது இவர்களுடைய பையனுக்கு என் பெண்ணை கல்யாணம் செய்ய முடிவு செய்திருக்கிறோம் என்று பெண் வீட்டாருக்கும், இந்தாரது பெண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பேசி முடிவு செய்திருக்கிறோம் என்று பையன் வீட்டாருக்கும் போய் சொல்லும் போது, இரு வீட்டாருக்கும் கல்யாணத்திற்கு முன்னால் அந்த குடும்பங்களின் நல்லது கெட்டது தெரிய வந்துவிடும். அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண என்று சொல்லியிருக்காங்க. இது போலத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இதுவும் தப்பானதுங்க. சரியான பழமொழி என்னன்னா, படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான். நன்றாக படித்து தான் படித்தவற்றை எளிமையான பாட்டாக கொடுத்தவன் தான் படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கொடுத்தான். எழுத்து மூலமாக பல அரிய நல்ல கருத்துக்களை ஏட்டில் எழுதி எல்லோருக்கும் புரியும்படி செய்தவர்களை எழுதுனவன் ஏட்டை கொடுத்தான் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா இது நாளடைவில் மாறி ஏட்ட கெடுத்தான்னு நம்ம இவ்வளோ நாளா தப்பா சொல்லிட்டு இருக்கோங்க. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், இது தவறான பேச்சுங்க, ரொம்ப தப்பு. 1000 பேர் இல்லைங்க, அது 1000 வேர். வேருங்கிறது இந்த பழமொழியில மூலிகையை குறிக்குது. நல்லா கவனிங்க, மூலிகை வேரை குறிக்குது. 1000 மூலிகை செடியின் வேர்களை சேகரித்து அதனை சுத்தம் செய்து நோய் தீர்க்க மருந்தை தயாரிக்கும் வைத்தியன் தான் அரை வைத்தியன்னு சொல்றாங்க. அதே மாதிரி, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இதுவும் தப்பான பழமொழிங்க. இது சூடு அல்ல, சுவடு. ஒரு மாட்டை நாம வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்க வேண்டும். அது எப்படின்னா, மாட்டை முதல்ல நடத்து வைத்து பார்க்க வேண்டும். அதனுடைய கால் தடம் பதிக்கும் தான் சுவடு. நல்ல அழுத்தமான சுவட்டை பதித்தால் அந்த மாடு அதிக பலம் கொண்ட மாடு. ஒரு சுவட்டை பார்த்தாலே மாட்டின் பலம் தெரிய வந்துவிடும். அந்த சுவடு என்பதைத்தான் நாம் சூடு என தவறாக சொல்கிறோங்க. பொதுவாக மற்றவங்களை நம்ம கேலி பண்ணுவோமே ஒரு பழமொழியை வச்சு, அர்ப்பணு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான். ஆனா உண்மை என்னன்னு கேளுங்களேன், நாம பிறர்க்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான், அதாவது தானம் கொடுப்பான். அதுதாங்க சரியான பழமொழி. கோடை வள்ளலானவரை நம்ம கஞ்சனாக மாத்திட்டோம் நம்ம காலப்போக்கில். தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருங்க, இது எம்ஓபி சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
1: ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ!
2: என்னம்மா எங்க போனும்?
1: நொங்கம்பாக்கம் போனும்னா.
2: 50 ரூபாய்.
1: ஐயோ, 50 ரூபாயா? இங்க இருக்க நொங்கம்பாக்கத்துக்கு 50 ரூபாவானா?
2: ஏய் கௌஷி, என்ன ஆச்சு?
1: இல்லடி, இங்க இருக்க நொங்கம்பாக்கத்துக்கு போறதுக்கு 50 ரூபாய் கேக்குறாருடி.
2: சரி, மீட்டர் போட சொல்லுடி.
1: மீட்டர் போனா அதுக்கு மீட்டர் எவ்வளோ வருதுன்னே தெரியாது. அந்த மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா வேற காசு கேட்பாங்க. இதுக்கு நான் ஃபிக்ஸடா பார்கெயின் பண்ணி ஒரு ரேட் வச்சே போயிடலாண்டி.
2: எந்த மாதிரி பேரம் பேசாத, ஆட்டோ டிரைவரை மீட்டர் போட சொல்லு.
1: சரிண்ணா, மீட்டர் போடுங்க. இனிமேல் நான் ஆட்டோல ஏறினா மீட்டர் போட சொல்ல போறேன். அப்ப நீங்க
3: சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. களவும் கற்று மர, இந்த பழமொழி களவும் கத்தும் மர என்று வந்திருக்க வேண்டும். இதுல கத்து என்பது தூய தமிழ்ல பொய் அல்லது கயமை என்பதாய் பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது ஆத்திச்சூடி பாணியில திருட்டையும் பொய்யையும் தவிர்த்து விடு அப்படின்னு சொல்லப்படுற இப்பழமொழி நாளடைவில் மாறி களவும் கற்று மர என்று தப்பாக சொல்லப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசம் நாம நெற்பயிர்களை அறுவடை செய்யும் மாதம். அறுவடை முடிந்து பயிரை நல்ல விலைக்கு வியாபாரம் செய்து நிறைய பணம் சம்பாதித்து அந்த விவசாயி தனக்குள்ள கடனை எல்லாம் தீர்த்து வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வான் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழியோட சரியான பொருள் என்னன்னா, அறுவடை முடிந்த பின்னால அந்த நிலம் முழுவதும் காலியாக இருக்கும். அப்போ வயல் வழியாக எளிதாக சீக்கிரம் ஊருக்கு சென்று விடலாம். இதுதாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதன் சரியான பொருள். அப்புறம் பொதுவாக எல்லாரும் சொல்வாங்களே, ஆடி காத்துல அம்மியும் பறக்கும். அதுவும் தப்பானதுங்க. சரியானது என்னன்னா, ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும். அதாவது ஆடி மாசத்துல வீசும் குளிர் வேகமான காற்றுனால அம்மை நோய் பறந்து போய்விடுமாம். அதாவது அந்த சூட்டை குறைத்து குளுமையை உண்டு பண்ணும். அப்போது தட்ப வெப்பநிலை குளிர்ச்சியாவதால் சூட்டினால் பரவலாக ஏற்படும் அம்மை நோய் மறந்துவிடும் என்பதுதான் உண்மை. நான் இது வரைக்கும் பேசின பழமொழிகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த நல்லது கெட்டது கேட்டு நாம மாறுவோம். பிறருக்கும் இதை பகிர்ந்து மாற்றுவோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெரிய.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்லை.

0: என்னங்க நீ கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
0: இருங்க, இதை இதை கொடுக்குறேன்.
1: தேங்க்ஸ்.
2: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க?
2: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
2: நேத்து வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குல்ல.
2: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
2: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃப்ல இருக்க வேணாமா?
1: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
3: நுகர்வோர் கவனிக்க,
2: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
3: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me? யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏனா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். Thank you. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.
4: Welcome back listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின்
5: MOP சமுதாய வானொலி 107.8 டாக்டரை கேளுங்கள், இது ஒரு நேரலை நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்வாங்க. நோயிலேயே பலவிதமான நோய்கள் இருக்கு. அந்த வகையில டாக்டரை கேளுங்கள் அப்படிங்கிற நேரலை நிகழ்ச்சியில செஸ்ட் டிசீஸ், அதாவது நெஞ்சக நோய்களை பத்தி இன்னைக்கு உங்களுக்கு எந்த டவுட்டானாலும் நீங்க கால் பண்ணி பேசலாம். நாங்களும் இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். நம்மளோட பேசுறதுக்கு டாக்டர் கைலாஷ் வந்திருக்காரு, ஒரு மிகப்பெரிய டாக்டர் வந்திருக்காரு. இவரு செஸ்ட் டிசீஸ்ல சீனியர் பிசிஷியனா இருக்காரு. அது மட்டும் இல்லாம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லயும் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்லயும் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா இருக்காரு. கரண்டா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சென்னை மெட்ரோ பிரான்ச்சோட பிரசிடென்டா இருக்காரு. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைரக்டரா இருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா ப்ரோக்ராமுக்கு போலாம். உங்களுக்கு நெஞ்சக நோயை பத்தி எந்த கேள்வியா இருந்தாலும் நீங்க எங்களை தொடர்பு கொண்டு டாக்டர் கைலாஷ் கிட்ட இருந்து உங்களுடைய பதிலை தெரிஞ்சுக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 6512133333. ஓகே நேர்களே, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: சார். நீங்க வந்து செஸ்ட் டிசீஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம செஸ்ட் ரிகார்டிங் எந்த டிசீஸ் ஆனாலும் பேசலாம். செஸ்ட்னா என்ன சார்?
1: ஆக்சுவலி எங்களோட செஸ்ட் டிசீஸ்னா நுரையீரல்.
0: ஓகே,
1: நுரையீரல். தட் இஸ் செஸ்ட்ல வந்து இருதயம், நுரையீரல் ரெண்டும் இருக்கு. பட் இருதயத்துக்கு வந்து கார்டியாலஜின்னு சொல்லுவாங்க, நுரையீரலுக்கு வந்து செஸ்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எது இருந்தாலும், நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இப்போ ஆஸ்மா, இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட, நிமோனியா நுரையீரல், டிபி, இதெல்லாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய். ஸோ இது விஷயமா எது யாருக்கும் என்ன டவுட் இருந்தாலும் கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணலாம்.
0: ஓகே, இப்போ செஸ்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது சார்?
1: செஸ்ட்டில் மெயினாக வந்து தொராக்ஸ் அப்படிமா செஸ்ட்டுங்கிறதுக்கு. அந்த தொராக்ஸில் வந்து மேலே வந்து கவரிங் ஸ்கின்னுக்கு அடியில் வந்து ரிப்ஸ் இருக்குது. ரிப்ஸ் கடி ரிப்ஸை ஒட்டின மாதிரி நிறைய மசில்ஸ் இருக்குது. மசில்ஸ்க்கு அடியில் வந்து நுரையீரல், நுரையீரலுக்கு நடுவில் வந்து ஹார்ட் இருக்குது. நடுவில் வந்து அந்த செஸ்ட்டுக்குள்ளார விண்ட் பைப் அண்ட் ஃபுட் பைப். ஃபுட் பைப் வந்து நேராக த்ரோட்லேருந்து வயிற்றுக்கு போயிடும் அந்த டியூப். இதை டிஃப்ரிஷியேட் பண்ணுறது டயஃப்ரம்னு சொல்லுவோம். டயஃப்ரம் தான் வந்து அப்டோமனியும் தொராக்ஸும் டிஃப்ரிஷியேட் பண்ணுற ஒரு உறுப்பு.
2: ஓகே, இப்போ வந்து நீங்க செஸ்ட்ல வந்து அந்த ஹார்ட் கூட இருக்கு அப்படிங்கறதுல, ஹார்ட்டுக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட்னு சொல்றாங்க. இப்போ செஸ்ட் டிசீஸ் கூட அதுலயே தான் வருமா?
1: இல்ல, கார்டியாலஜிஸ்ட் தனி தனி. நாங்க வந்து படிக்கிறது எல்லாமே லங்ஸ் பத்தி தான் படிப்போம் ஜாஸ்தி. கார்டியாலஜிஸ்ட் வந்து ஒன்லி இருதயத்தை பத்தி தான் படிப்போம், நுரையீரல் பத்தி படிக்க மாட்டாங்க அவங்க ஜாஸ்தி.
0: ஓகே சார், இப்போ வந்து செஸ்ட்ல சொன்னீங்க நீங்க வந்து ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆஸ்துமா பொதுவா எதனால வருது சார்?
1: ஆஸ்துமா அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மூச்சு விடுறது கஷ்டப்படுவாங்க, படம் பார்த்துருக்கீங்களா, பூனைக்குட்டி மாதிரி கத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று வழிப்பாதை அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்ம மூக்கு வழியாக காற்று இழுத்து அந்த காற்று வந்து நுரையீரல் போகும், அது பேர் காற்று வழிப்பாதை. அந்த காற்று வழிப்பாதை வந்து நார்மலாக 10 சென்டிமீட்டர் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக அது சுருங்கி தர 5 சென்டிமீட்டரோ 4 சென்டிமீட்டரோ சுருங்கி எடுத்து அப்படின்னா காற்று போகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். இப்போ காற்று வந்து ஒரு பெரிய பேசேஜ் வழியாக இப்படி பண்ணால் வாயை திறந்து விட்டால் சத்தம் வராது. அதே நான் வாயை வந்து சுருக்கிட்டேன்னா, டயாமீட்டர் சுருக்கினேன்னா அப்படி சவுண்டு வருது. அதே சவுண்டு தான் வந்து வீசிங்லேயும் வரும். ஆஸ்மாவில் வந்து அந்த மூச்சு குழா சுருங்கிறது, அதனால தான் ஆஸ்மான்னு வருது. எதனால் இது வருது, ஆஸ்மா எதனால் வருது அப்படின்னா, இரிட்டேஷன் ஆஃப் த டியூப்ஸ். அந்த டியூப்ஸ் இரிட்டேட் ஆகிடுதுன்னா, அந்த டியூப்ஸ்க்குள்ளார நிறைய செல்ஸ் இருக்குது, மாஸ் செல்ஸ்னு. இந்த செல் இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா அந்த டியூப்ஸ் மூடிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நுரையீரலில் போகிற காற்று வழி பாதையில் மாஸ் செல் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. இந்த செல்லு வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், டஸ்ட்டு, நெடி, பொடி, சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த செல் இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா அந்த செல் மெசேஜ் கொடுக்கும், டஸ்ட் வருது முடிக்கோ அப்படின்னு அந்த டியூப் மூடிடும். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் நடக்கிறது. பட் ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு அந்த செல் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். ஓவர் சென்சிட்டிவாக இருக்கனால கொஞ்சம் தூசி, இப்போ நமக்குலாம் மொளாப்படி தூவினா வரும், அவனுக்கு வெறும் பெருக்கினா ஒட்டடை அடித்தா பெட்ஷீட் உதறினாவே அந்த செல் இரிட்டேட் ஆகி மூடிடும். இதுதான் ஆஸ்மாங்கிறது. மூச்சு குழாய் மூடித்துனா அதுக்கு பேர் ஆஸ்மா. இதான் ஆஸ்மா காமனாக வருது இந்தியாவில், பிகாஸ் பொல்யூஷன் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது தவிர்த்து பொல்யூஷன் மாத்திரம் காரணம், ஹெரிடிட்டரிங்கிறது முக்கியம். ஆஸ்மாங்கிறது பூர்வீகத்திலேருந்து அந்த மெசேஜ், ஜெனட்டிக் மெசேஜ் வந்தால் தான் வரும். இப்போ நம்ம எல்லாருமே பொல்யூஷனில் இருக்கோம், நமக்கு எல்லாருக்கும் ஆஸ்மா வருதுல்ல, பட் சிலவங்களுக்கு தான் ஆஸ்மா ஜாஸ்தி வருது. அது காரணம் என்னென்னா, பூர்வீகத்தில் ஜெனட்டிக், அவங்க தாத்தா பாட்டி அத்தை மாமா யாருக்காவது இருந்ததுன்னா அந்த மெசேஜ் வந்து அந்த குழந்தைக்கு போகிறனால அந்த செல் இரிட்டேட்டடாக இருக்கும், ஹைலி ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும், அதனால வருது இது மோஸ்ட்லி. பட் இப்போலாம் வந்து மூச்சு குழாயில் வந்து இந்த டஸ்ட்டு போய் போய் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செல் இரிட்டேட் ஆனால் நிறைய ஆஸ்மேட்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல் ஜஸ்ட் கிவ் யூ, மெட்ராஸ் சிட்டியில் ஒரு நாளைக்கு 1000 வெஹிக்கிள்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுது தான் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கே வந்து 6-5 ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல எடுத்தா இவ்வளவு மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் கார் எல்லாம் ரிஜிஸ்டர்டு 1000. பாம்பேல இதே 2000 வெஹிக்கிள்ஸ் தான். ஒவ்வொரு வெஹிக்கிளும் இட்ஸ் ஆடட் எவ்ரிடே. ஜஸ்ட் இமேஜின் இதோட பொல்யூஷன் எங்க போகும். நம்ம தான் சுவாசிக்கணும், நம்மளோட குழந்தைங்க தான் சுவாசிக்கணும். ஸோ இவ்வளோ பொல்யூஷன் வரனால இந்த செல்ஸ்லாம் இரிட்டேட் ஆகி ஆப்வியஸ்லி ஆஸ்மாவோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது வேர்ல்டில்.
2: சார் ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் சார், யாருக்கு எப்போதெல்லாம் ஆஸ்மா வர ஒரு ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்கா சார்?
1: அப்படி கிடையாதுங்க. இந்த செல் வந்து ஜெனட்டிக் மெசேஜ் இருந்தனா எப்போனா ஆஸ்மா ஸ்டார்ட் ஆகும். பட் மோஸ்ட்லி ஆஸ்மாங்கிறது யங் ஏஜில் பிறந்தவுடனே ஒரு 6-8 அப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து வீசிங் ஆரம்பிச்சிடும் பிறந்தவுடனே. ஜென்ரலாக 6 மட்டும் ஆஸ்மா வராது. 6 குழந்தை வந்து ஜென்ரலாக தாய்ப்பால் குடிக்கிற மட்டும் ஆஸ்மா வரதில்லை. ஏதோ ஒரு ரீசனுக்காக தாய்ப்பாலில் ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் வந்து ப்ரிவென்ட்ஸ் ஆஸ்மா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த குழந்தை வந்து ஆர்டினரியாக சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறோம், வெயினிங் பீரியட்னு சொல்லுவோம், ஒன்ஸ் ஆர்டினரியாக சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஆஸ்மா இஸ் ஹை. பட் 2 தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம், 1 தான் ஆரம்பிக்கணும் சில நிறைய பேருக்கு 10-20 கூட ஆரம்பிச்சிருக்கு ஆஸ்மா. ஏர்லி எப்போனாலும் என் எனி ஏஜ் ஆரம்பிக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு டீனேஜ்குள்ளார இந்த வீசிங் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். பிகாஸ் செல் இரிட்டேட்டாக இருக்கா எனி டைம் இட் கேன் ஸ்டார்ட். புரிஞ்சா நான் சொன்ன
2: கேட்க?
1: எஸ்
0: ஓகே சார். இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்வெஸ்சன் கேட்க வந்துட்டு இருக்காங்க. நேர்களுக்கும் நெஞ்சக நோய் பத்தி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். நம்ம ஸ்டுடியோக்கு டாக்டர் கைலாஷ் வந்திருக்காரு. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 6512133333. சார் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நம்ம தொடர்ந்து செஸ்ட் டிசீஸை பற்றி பேசலாம். இப்போ நீங்கள் வந்து ஆஸ்துமா பற்றி சொன்னீங்க இல்லையா, அது வந்து டஸ்ட்னால வரும், நிறையா இது இருக்குது, எந்தெந்த க்ரைட்டீரியாவில் வருது?
1: அந்த இந்த செல் மாஸ் செல் இரிட்டேட்டாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி நெடி, பொடி, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், மஸ்கிட்டோ காயில், மஸ்கிட்டோ மேட், பெயிண்ட்டு, சென்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிகர் இருந்ததுன்னா வீசிங் வந்துடும். அது தவிர்த்து இந்த செல்லு வந்து சில ஃபுட் ஐட்டம்ஸ்னால கூட இரிட்டேட் ஆகலாம். ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம், சில்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டா இது மாதிரி இரிட்டேட் ஆகும். அது மாதிரி ஒரு புளிச்ச ஐட்டம், புளிச்ச மாவு, புளிச்ச மோர், எலுமிச்சை பழம் இதெல்லாம் சாப்பிட்டா இரிட்டேட் ஆகும். ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ், கொக்கோ இருக்கிற பொருள், பர்டிகுலர்லி கொக்கோ இருக்கிற பொருள், சாக்லேட்ஸ், கேக்ஸ், ஜாகரி, பீனட்ஸ் இதெல்லாம் இருந்தால் அந்த செல் இரிட்டேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸில் வந்து மெயின்லி வாழைப்பழம், வாழைப்பழம், கிரேப்ஸ் இது வந்து ஆஸ்மாவை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். இது நான்வெஜிடேரியன் ஃபுல்லாக ஃபிஷ் இஸ் த ஃபஸ்ட் கல்பரேட். சீ ஃபுட் எது சாப்பிட்டாலுமே ஆஸ்மாக்கு இரிட்டேட். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ்னாலும் இரிட்டேட் ஆகலாம் செல். வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னாலையும் இரிட்டேட் ஆகலாம். இதெல்லாம் தான் காமன் காசஸ். அது தவிர்த்து எக்ஸசைஸ் இன்டியூஸ் ஆஸ்மான இருக்கு. ஓடினா குழந்தைக்கு, நீங்கள் நிறைய குழந்தை பார்த்துருப்பீங்க, ஓடினோன்னு இருமோ இருமோ. இன்ஃபேக்ட் ஆஸ்மாக்கு நான் உங்களுக்கு சிம்டம் சொல்லல, நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆஸ்மானா வீசிங் இழுப்பு இருந்தால் தான் ஆஸ்மானு, அப்படி கிடையாது. வரட்டு இருமல், ராத்திரியில் சும்மா வந்து குழந்தையோ இல்லை பெரியவங்களோ காரணம் இல்லாமல் வரட்டு இருமல் சும்மா குத்தி குத்தி இருமிட்டு இருந்தாங்கன்னா அது மாதிரி இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு சிம்டம் ஆஸ்மா. ரெண்டாவது சிம்டம் ஆஸ்மா நெஞ்சில் அழுத்தம், டைட் செஸ்ட் டைட்னஸ் சொல்லுவோம், அப்படி டைட்டாக இருக்குச்சு அவங்க சொல்லுவாங்க, ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்கு சார் செஸ்ட்டில் அப்படி சொன்னாலும் ஆஸ்மா. மூணாவது வீசிங், விசிலிங் சவுண்ட் இருந்தாலும் ஆஸ்மா. ஸோ இது மூணு சிம்டம்ஸ் தான் காமன் சிம்டம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாருக்கு இருந்தாலும் அவங்கள்ட்ட என்னென்ன ட்ரிகர்னு கேட்டால் அவனே சொல்லிடுவான், சார் எனக்கு இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா வீசிங் வருது சார், தயிர் சாப்பிட்டா வீசிங் வருது, அவன் சொல்கிறது வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதெல்லாம் அவனுக்கு ட்ரிகர்ஸ்னு. இந்த ட்ரிகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் தான் இந்த வீசிங் வராமல் இருக்கும். பட் மோஸ்ட்லி ட்ரிகரை ஹவுஸ் டஸ்ட்லாம் நம்மளால் அவாய்டே பண்ண முடியும், ரோட் டஸ்ட்டு நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அவன் கஷ்டப்படுறாங்க.
0: ஓகே சார், இப்போ இந்த ஆஸ்துமாவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது?
1: அந்த அந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா அம்மாட்டிருந்து வர்றது நமக்கு. ஸோ மேபி இப்போ கேர்ள்ஸ் வந்து இனிமேல் கல்யாணம் பண்ணும்போது ஹாரஸ்கோப் பார்க்குறதோட இனிமேல் கேட்கலாம் ஃபேமிலியில் ஆஸ்மா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஸ்மா இருக்கிற ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணால் தான் உங்கள் சில்ட்ரனுக்கு ஆஸ்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெனட்டிக் காஸ் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. தட் இஸ் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா அவன் குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாகிடுது. ரெண்டாவது காசு, ஃபார்ச்சுனேட்லி திஸ் டிசீஸ் நாட் கண்டேஜியஸ். ஒருத்தர் பரவாது, தொத்துவார் ஒட்டி நோய் கிடையாது. இப்போ ஆஸ்மா பேஷண்ட் போய் நீங்கள் கட்டிப்பிடிச்சா கூட உங்களுக்கு ஆஸ்மா வராது. இட் இஸ் நாட் கண்டேஜியஸ், இட் இஸ் ஓன்லி ஹெரிடிட்டரி. ரெண்டாவது முக்கியமான காசு வந்து பொல்யூஷன். சம்டைம்ஸ் ஆஸ்மா கேன் கெட் அக்ரிவேட்டட். இப்போ சீ சைட் கோஸ்டல் பிளேசஸில் மாய்ச்சர் ஹையாக இருந்ததுன்னா உங்களுக்குலாம் வீசிங் வரும். போலன் டஸ்ட் நிறையா இருந்ததுன்னா, தட் இஸ் ஏரில் போலன்னு கேள்விப்பட்டிருப்பேன். போலனுங்க மகரந்த தூள்கள் சொல்லுவோம், ஃப்ளவர்ஸ்லேருந்து வர ஒரு மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் அது வந்து சுவாசிச்சா கூட வரும். ரொம்ப ரொம்ப காமன் இந்தியாவில் வந்து ஆஸ்மா வரதுக்கு காரணம் நைட்டில் பெட்டில் மைட்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன கிருமி இருக்குது, ஒரு மைட்னு இருக்குது. அந்த கிருமியை வந்து நம்ம செல் நம்ம படுத்துக்கும் போது நம்ம பாடியிலேருந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் உதிரி உதிரி விழுமா, மில்லியன்ஸ் தௌசண்ட்ஸில் மில்லியன்ஸ் விழும். அந்த செல்லை வந்து டெட் செல்லை சாப்பிட்டு வாழ்கிற ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் தான் மைட்டுன் பேர். இந்த மைட்டு தான் முக்கியமான காரணம் வீசிங்க. நைட்டில் பெட்டில் தான் ஆஸ்மா வரும் நிறைய பேருக்கு, அது காரணம் இந்த மைட்ஸ். ஸோ இந்த மைட்ஸ் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு. அது மைட்ஸ் அவாய்ட் பண்ணவே முடியாது, பிகாஸ் அது வந்து நம்மளோட பெட்ஷீட்டில் இருக்கும், மேட்ரஸில் இருக்கும், பில்லோவில் இருக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மைட்டு வந்து ஹீட்டுக்கு செத்து போயிடும். ஸோ வெயிலில் போடணும்னு சொல்கிறாங்க. அடிக்கடி இந்த ஆஸ்மாட்டுக்கெல்லாம் வெயிலில் போடலாம், ஆர் பெட் ஸ்பிரிட்லாம் சுடுதண்ணில் போட்டு முக்கியனா அந்த மைட் செத்து போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ண, இந்த ட்ரிகர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் வீசிங் வராமல் இருக்கும்.
0: ஓகே சார், நம்ம ஸ்டுடியோக்கு காயத்ரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க ஏதோ கேள்வி இருக்கு போல இருக்கு.
2: சார், ஆஸ்மாவை கியூர் பண்ண முடியுமா சார்?
1: அந்த மாஸ்ட் செல்லை வந்து டீசென்சிடைஸ் பண்ணலாம், பட் அந்த மாஸ்ட் செல்லை எரடிகேட் பண்ண முடியாது. மாஸ்ட் செல்லை டீசென்சிடைஸ் பண்ணலாம். சில மருந்து இருக்குது இப்போலாம், இன்ஹேலர்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். இன்ஹேலர்னு ஒரு இன்ஹேலர் இருக்கும், வாய் வழியாக வச்சு அமைக்கினா அந்த மருந்து உள்ளே போய் அந்த மாஸ்ட் செல்லை டீசென்சிடைஸ் பண்ணிவிடும். டீசென்சிடைஸ் பண்ணிட்டால் அந்த செல்லு வந்து அப்னார்மலாக பிஹேவ் பண்ணாது, ஒரு டஸ்ட்டுக்கு அப்னார்மலாக பிஹேவ் பண்ணாது, வீசிங் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த செல்லை வந்து டீசென்சிடைஸ் பண்ணலாம் தவிர அந்த செல்லை வந்து அறவே ஒழிக்க முடியாது. ஸோ அந்த செல்லை டீசென்சிட் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு வீசிங்காக இருக்காது. ஸோ அதான், இட்ஸ் அ மோஸ்ட்லி அ கண்ட்ரோலபிள் டிசீஸ். இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரோலபிள் டிசீஸ், பட் நாட் அ 100% கியூரபிள் டிசீஸ். 100% கியூர் பிகாஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் எது இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜீன் வழியாக அந்த மெசேஜ் இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது.
0: சார், ஹேமான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க என்ன குவெஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம்.
2: இப்போ நம்மளுக்கு ஆஸ்மா இருக்குன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: வெரி குட். ஆஸ்மா வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனேன்னா டாக்டர் உங்க கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, இது உனக்கு இருமல் இருக்கா, வரட்டு இருமல் இருக்கா, நைட்டில் மூச்சு அடைக்கிறதா, மாடி ஏறுனா மூச்சு வாங்குறதா, அது மாதிரி டிஃபிகல்ட்டி, இது மாதிரி 4 கொஸ்டின்ஸ் கொஸ்டின் வச்சு 80% கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஸ்டெத்து வச்சு எக்ஸாம் பண்ணாலும் வீசிங் நல்லா தெரியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில டெஸ்ட் இருக்குது, லைக் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர் ஊதினா உன்னோட மூச்சுக்குழாய் சுருங்கியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மூச்சுக்குழாய் சுருங்கியிருக்கேன், இப்போ 10 சென்டிமீட்டருக்கு வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குன்னா தெரியும் மூச்சுக்குழாய் சுருங்கிறேன். ஆஸ்மேட்டிக்ஸ் தான் சுருங்கும் அது. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பீக் ஃப்ளோ மீட்டர் அப்படின்னு ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்குது, அந்த மிஷின் வந்து இட்ஸ் தெர்மோமீட்டர் ஃபார் ஆஸ்மான்னு சொல்லுவோம். தெர்மோமீட்டர் ஃபீவருக்கு யூஸ் பண்ண மாதிரி அந்த மிஷின் வச்சு நம்ம டெய்லி வீட்டிலே வச்சு நம்ம ஊதி ஊதி பார்த்தா தெரிஞ்சு நமக்கு ஆஸ்மா வரப்போகிறதா இல்லையா அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி சில டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆஸ்மா இருக்கா. இல்லை பிளட்டில் கூட ஐஜிஇ எஸ்டிமேஷன் ஒன்று இருக்குது. ஐஜிங்கிறது இம்யூனோக்ளோபுலின், அது வந்து ஹை ஆஸ்மேட்டிக்கு ரொம்ப ஹையாக இருக்கும், அலர்ஜி இருக்கும் எல்லாருக்குமே ஹையாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹையாக இருந்தாலும் ஸோ எனக்கு ஆஸ்மா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ சில டெஸ்ட் வச்சு ஆஸ்மாவை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஆஸ்மா கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம்.
0: ஓகே சார், இப்போ வந்து இன்னொருத்தர் இருக்கார், அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்க்கலாம்.
3: சார், ஐ தேவாஷி பட்டாச்சாரியா, ஆஸ்க் யூ க்வெஸ்சன் அபவுட் எனி உமன் ஹூ அஃபெக்ட்ஸ் தட் இஸ் பை ஆஸ்மா அண்ட் மெனி ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஹூஸ் சைல்ட் அஃபெக்டட் பை ஆஸ்மா. யா, ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ்.
1: தெர் இஸ் யுவர் க்வெஸ்சன் வந்து அம்மாக்கு ஆஸ்மா இருந்தால் குழந்தைக்கு ஆஸ்மா வருமாவா?
0: பிரெக்னென்ட் லேடிக்கு வந்து வயிற்றுல குழந்தை இருக்கிறச்ச அந்த அம்மாக்கு ஆஸ்துமா இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆஸ்துமா வருமானு கேட்குறாரு.
1: கிடையவே கிடையாது. தெர் இஸ் அந்த ஜெனட்டிக் மெசேஜ் அந்த சைல்டுக்கு வந்திருந்தா தான். ஒரு பேரண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க, அப்பா அம்மா ஆஸ்மா இருக்காங்கன்னா ஒரு 4 குழந்தை பிறந்தால் 1 or 2 குழந்தைக்கு தான் ஆஸ்மா வரும், எல்லாருக்கும் வராது ஆஸ்மா. யாரோ 1 or 2 குழந்தைக்கு மாத்திரம்தான் ஆஸ்மா வரும். ஸோ அந்த குழந்தைக்கு இருந்தால் தான் வரும். அது கூட ஃபஸ்ட்டு பிறந்த 6 மாதத்துக்கு ரொம்ப ஆஸ்மா வரவே வராது. 6 மாதம் தாய்ப்பால் கொடுக்கும்போது வராது, தாய்ப்பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வீசிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் சான்சஸ் ஆர் 50-50 சான்சஸ் தான். ஸோ எல் ஒரு அம்மாவுக்கு ஆஸ்மா வந்துருதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிக்கு இருந்ததுன்னா குழந்தைக்கு வரணுங்கிறது அவசியம் கிடையாது, அவசியமே கிடையாது. பட் ப்ரெக்னென்சி போது வீசிங்கை பக்காவாக கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? குழந்தைக்காக பயம் இல்லை. ஆஸ்மா இருந்ததுன்னா ஆக்சிஜன் லெவல் பிராண வாயுங்கிறது ஆஸ்மாவில் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆக்சிஜன் குறையிறதுனால சைல்டுஹுட் டெவலப்மெண்ட் குறையும். அதுக்காக தான் ஆஸ்மா வந்து ப்ரெக்னென்சி போது வராமல் பார்த்துப்போம், நல்ல மருந்து கொடுத்து பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி வைப்போம், பட் வரணும்னு அவசியம் இல்லை.
0: ஓகே சார், நித்யாவுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கா.
2: சார், இப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதில் ஈஸ்னோஃபில்ஸ்ன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல சார், அதுக்கும் ஆஸ்மாக்கும் எதனா தொடர்பு இருக்கா?
1: ஜென்ரலாக ஆஸ்மாங்கிறது ஒரு அலர்ஜிக் டிசீஸ். அலர்ஜி அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம பாடியில் வந்து நிறைய உறுப்பு இருக்குது அலர்ஜிக்கு வரதுக்கு. ஒன்று லங்ஸ், அதுதான் ஆஸ்மா. ரெண்டாவது அலர்ஜிக் ரைனைட்டிஸ், தும்மல் கேள்விப்பட்டிருப்பேங்க. காற்றால் எழுந்தோன்னு அடுக்கு தும்மல்னு தும்புவாங்க, 10 தடவை 20 தடவை ஒரு கதவு திறந்தவொடனே தும்மா இருப்போம். இட் இஸ் கால் அலர்ஜிக் ரைனைட்டிஸ். ஆஸ்மா இஸ் அலர்ஜிக் ப்ராங்கைட்டிஸ். அது மாதிரி கண்ணில் அலர்ஜிக் கன்ஜுன்க்டிவைட்டிஸ், கண் சிவந்து சிவந்து அரிச்சிட்டே இருக்கும் கண்ணை. அப்புறம் அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் ஸ்கின்னில். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ஏரியாஸ் பாடியில் நமக்கு அலர்ஜி வரக்கூடியது. இந்த டிசீஸ் அலர்ஜி இருக்கிற எந்த டிசீஸ் இருந்தாலும் ஈஸ்ட்னோஃபில்ங்கிறது பிளட்ல ஏறிடும். ஸோ ஈஸ்ட்னோஃபில்ங்கிறது இட் இஸ் நாட் வெரி ஸ்பெசிஃபிக் ஆஸ்மா அலோன். அலர்ஜிக்கு ஒரு ஸ்பெஷல் ஈஸ்ட்னோஃபில்னா என்ன, ஒரு ஸ்மால் ஒரு செல் பாடியில், நம்ம பாடியில் ஆர்பிசி டபிள்யூபிசி அது மாதிரிலாம் இருக்குல்ல, டபிள்யூபிசியில் ஒன் ஆஃப் தி செல் இஸ் கால் ஈஸ்ட்னோஃபில். இது வந்து இட் ஸ்பெசிஃபிக் ஃபார் அலர்ஜிஸ். அலர்ஜி இருக்கிற எல்லாருக்கும் ஈஸ்ட்னோஃபில் ஏறிடும். ஸோ அது வச்சு நம்ம ஒருத்தருக்கு உனக்கு ஈஸ்ட்னோஃபிலியாக இருக்குன்னா அதனால உனக்கு ஆஸ்மா தான் வரணும் அவசியம் கிடையாது, ஸ்கின் அலர்ஜி கூட வரலாம். அதனால தான் இந்த ஆஸ்மேட்டிக் சில்ட்ரனுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸிமா மாதிரி காலில் வரும், எக்ஸிமாங்கிறது அலர்ஜிக், கொஞ்ச நாள் அது போயிட்டு ஆஸ்மா வரும், கொஞ்ச நாள் அது போயிட்டு அலர்ஜிக் ரைனிட்ஸ் தும்மிகிட்டே இருப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ மாறி மாறி வரும், இதெல்லாம் ஃபஸ்ட் கசன்ஸ் மாதிரி. ஸோ ஒரு அலர்ஜி ஒரு இன்சிடென்ட் இருந்ததுன்னா அது எந்த பாடியில் எங்கே வேணால் அட்டாக் பண்ணலாம், ஒன்லி ஆஸ்மா தான் வரணும் அவசியம் கிடையாது. ஆஸ்மா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு குழந்தைக்கு வந்து அலர்ஜி கன்ஜங்டிவைட்டிஸ் மாத்திரம் வந்துட்டுருக்கும், கண் மாத்திரம் அலர்ஜி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் அலர்ஜியோட மேனிஃபெஸ்டேஷன், ஈஸ்ட்னோஃபில் இஸ் ஒன் ஆஃப் தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி. அவ்வளோ
0: ஆஸ்மாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கா சார்?
1: ஆஸ்மாவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு கிடையாது, எக்ஸ்டென்சிக் ஆஸ்மா இன்டென்சிக் ஆஸ்மான்னு ரெண்டு சொல்லுவோம். எக்ஸ்டென்சிக் ஆஸ்மாங்கிறது வெளியிலேருந்து ட்ரிகர்ஸ் வந்ததுனா, வெளியிலேருந்து நான் சொன்ன மாதிரி நெடி பொடி சாம்பிராணி அது மாதிரி வெளியில் இருக்கிற டஸ்ட்னால வரக்கூடிய எக்ஸ்டென்சிக். வெளி எக்ஸ்டென்சிக்னா வெளி, இன்டென்சிங்னா உள்ளேருந்தே, உள்ளேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் லங் இன்ஃபெக்ஷன் வந்துனா சடனாக வீசிங் வரும், தட்ஸ் கால் இன்டென்சிக் ஆஸ்மா. ஸோ இன்டென்சிக் எக்ஸ்டென்சிக் ரெண்டு வெரைட்டி இருக்குது, அவ்வளோதான். அது என்ன வெரைட்டி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ண, இன்டென்சிக் ஆஸ்மானா ஆன்டிபயாட்டிக் கொடுத்து இன்ஃபெக்ஷன் எடுக்கணும், எக்ஸ்டென்சிக் வெரைட்டினா அலர்ஜென்ஸ்லாம் அவாய்ட் பண்ணும்.
0: ஓகே, ராஜலட்சுமி வந்து ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாங்க டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து சார், இப்போ ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து வீசிங் என்ன சொல்றாங்க இல்லையா, வீசிங்கும் ஆஸ்துமாவும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா?
1: வீசிங்னா என்ன அர்த்தம்னா மூச்சு வாங்குறது தான் வீசிங், சவுண்டு கொருகொருன்னு சத்தம் வர்றது தான் வீசிங். ஸோ வீசிங் வந்து ஆஸ்மாவில் மோஸ்ட்லி இருக்கும், பட் தெர் ஆர் அதர் டிசீஸ் சிஓபிடி அது மாதிரி சில டிசீஸ்லாம் இருக்குது, அதில் கூட வீசிங் வரும். ஸோ ஆஸ்மாவில் வீசிங்கிறது ஒரு சிம்டம், வீசிங் அப்படிங்கிறது பேஷண்ட் சொல்லுவாங்க எனக்கு வீசிங் இருக்குது அப்படிங்கிறது. ஆஸ்துமாங்கிறது அந்த டிசீஸோட பேர், ஆஸ்மால வீசிங் இருக்கும், பட் வீசிங்கிறது ரெண்டு மூணு டிசீஸ்ல இருக்கு, ஆஸ்மால மாத்திரம் இருக்காது ரெண்டு மூணு டிசீஸ்ல இருக்கும், பட் ஆஸ்மா தான் ஜாஸ்தி 80-90% வீசிங்னால எல்லாரும் வீசிங்கும் ஆஸ்மா சினானமஸா வச்சுக்கிறாங்க.
0: ஓகே சார், இப்போ வந்து ஆஸ்துமா வீசிங் இன்ஹேலர் வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க இல்லையா, அந்த இன்ஹேலர் யூஸ் பண்றச்ச ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க மக்கள் பொதுவா. எக்ஸாம்பிள் என்னோட தம்பியே சார், அவனுக்கு வந்து இன்ஹேலர் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க, ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு நைட் வந்து இன்ஹேலர் இன்ஹேல் பண்ணாம அவனுக்கு தூக்கமே வராது. நான் என்ன பண்ணுவேன், எடுத்து ஒழிச்சு வச்சிடுவேன், அதை தேடி கண்டுபிடிப்பான், அது பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்.
1: பெரிய தப்பு பண்றீங்க, அது ஒளிச்சு வைக்க கூடாது, பிகாஸ் அவன் கஷ்டப்படும் மூச்சு விடுறது கஷ்டப்படும் போது அது ஒளிச்சு வைக்கிறதுல என்ன அர்த்தம் கிடையவே கிடையாது,
0: அதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கணும். இப்ப
1: சொல்றேன் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அந்த க்வெஸ்சன். இந்த இன்ஹேலருங்கிறது என்ன பண்றோம்னா அந்த மாஸ்டர்ல டீசென்சிடைஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட். இப்ப ஒரு ஆஸ்மாக்கு முந்திலாம் ஒரு 10-20 வருஷம் முன்னால இன்ஹேலர் இல்லாத சமயத்தில் மாத்திரை தான் இருந்தது. ஸோ இப்போ அந்த மாஸ்டரில் டீசன் செய்யக்கூடிய மாத்திரை நிறையா இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மாத்திரை ஒரு 10 mg மாத்திரை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், 10 mg வயிற்றில் போயிட்டு ஒரு 4-5 mg வயிற்றில் வேஸ்ட் ஆகி ஒரு 4-5 mg பிளட்டில் சர்க்குலேட் ஆகி 1 mg லங்ஸுக்கு வரும் அந்த செல்ல. ஸோ 1 mg மாத்திரம் தான் ஒர்க் பண்ணும். இப்போ இன்ஹேலரில் 1 mg டைரெக்டாக லங்ஸுக்கு கொடுக்குற கூட வாய்ப்பு வந்தாச்சு, இப்போ ஜஸ்ட் 1 mg வந்து கொடுத்துடலாம். அப்படி இருக்கும்போது இட் இஸ் மச் பெட்டர் தென் கிவிங் அ டேப்லெட். டேப்லெட் தான் தப்பு, நிறைய பேர் டேப்லெட் சாப்பிட விரும்புகிறாங்க, ஆனால் இன்ஹேலர் தான் பயப்படுறாங்க. இன்ஹேலருக்கு பயப்படவே கூடாது. இன்ஹேலருங்கிறது அந்த செல்லை வந்து இன்ஹேலர் ரெண்டு டைப் ஆஃப் இன்ஹேலர் இருக்கு, ஒன்று வந்து ரெஸ்கியூ இன்ஹேலர் ப்ரிவென்டிவ் இன்ஹேலர், ஒன்று கியூரேட்டிவ் இன்ஹேலர், ரெண்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். ப்ரிவென்டிவ் இன்ஹேலர் தட் இஸ் ஆஸ்மா வராமல் தடுக்கக்கூடிய இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரிலீஃப் இன்ஹேலர்னு ஒன்று யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், அது வந்து டெம்பரரியாக அமைக்க அமைக்க அமைக்க யூஸ் பண்ணி அடிக்ட் மாதிரி ஆகிடுவாங்க. இந்த ப்ரிவென்டிவ் இன்ஹேலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பே வந்து குறைஞ்சிரும். வாரத்துக்கு 1 தடவை வாரத்துக்கு 2 தடவை அப்படிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு எந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணணும் தெரியாதனால அடிக்கடி அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ ப்ராப்ளம் உங்கள் தம்பி வந்து அந்த ரெஸ்கியூ இன்ஹேலர் யூஸ் பண்ணி அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டிய நிலைமையிடும், பிகாஸ் டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். அதை என்ன பண்ணணும், அந்த மூச்சு கூட விரிச்சு விடும், அவ்வளோதான், டெம்பரரி ரிலீஃப். பட் அந்த செல்ல ஒன்றும் பண்ணாது. பட் தெர் ஆர் இன்ஹேலர்ஸ், அந்த செல்லை அடிக்கக்கூடிய மருந்து உள்ள இன்ஹேலர்ஸ் இருக்கு, அந்த இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணா இந்த ரெஸ்கியூ இன்ஹேலர்ஸ் அவசியம் இருக்காம இருக்கும்.
0: ஓகே,
1: ஸோ இன்ஹேலர் தான் வைத்தியம். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இன்ஹேலர் தான் யூஸ் பண்ணணும், மாத்திரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெசேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே சார், அருமையான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க
3: சார். ஐ தேபாஷிஷ் ஆஸ்க் யூ க்வெஸ்சன் அபவுட் எனி பர்சன் தட் இஸ் ஹூ ஸ்கின் டிசீசஸ் and cured by homeopathy treatment.
1: Yes.
3: And then turned as asthma patient. It is true.
1: It's true.
3: And another question, that is the roadside doctors who cured that is an asthma patient. It's not scientific. So how I cured this type of superstitions?
1: Very good. See, asthma is a chronic disorder. ரொம்ப நாள் வைத்தியம் பண்ணக்கூடிய நோய். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரானிக் டிசீஸ் லைக் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்துமா ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் அலோபத்திலேருந்து பாக்கி எல்லா சிஸ்டமும் எடுத்துப்பாங்க அதை பிகாஸ் க்ரானிக் இட்ஸ் நாட் கோயிங் டு கோ அவே இட்ஸ் அ கண்ட்ரோல்பிள் டிசீஸ் நாட் அ க்யூரபிள் டிசீஸ். இது மாதிரி டிசீஸ் என்ன பண்ணுவாங்க ஹோமியோபதி ஆயுர்வேதா இது சித்தா அது மாதிரி நிறைய இன்ஃபேக்ட் ஆஸ்மாக்கெல்லாம் இப்போலாம் ஒரு ஃபிஷ் தெரப்பிலாம் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியாக என்ன பண்ணுவோம் ஒரு லைவ் ஃபிஷ் ஹைதராபாத்தில் கொடுப்பாங்க ஒரு லைவ் ஃபிஷ் அப்படியே முழுங்கினா ஆஸ்மா போயிடுவோங்கிறாங்க. தோஸ் பீப்புள் டோன்ட் ஹேவ் த கான்செப்ட் தட் ஆஸ்மா இஸ் டியூ டு திஸ் பர்டிகுலர் டிசீஸ் this is the cause for the disease and the mast cell defect ங்கிறது என்ன தெரியாது. எப்படி ஒரு லைஃப் ஃபிஷ் சாப்பிட்டா எப்படி அந்த மாஸ்ட் செல் எப்படி குணமாகும்னு எனக்கு தெரியவே இல்லை. இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். இது பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி. பிளாசிபோ எஃபெக்ட்னா எப்படின்னா ஒரு 100 பேர் ஒரு டாக்டர் ஜுரத்துக்காக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேருக்கும் நான் வந்து வெறும் குளுக்கோஸ் டேப்லெட்ஸ் கொடுத்தேன்னா 100 பேரில் ஒரு 20% 10% குணமாயிடும். இட்ஸ் கால் ஃபேத் தெரப்பின்னு பேர். ஒன்றுமே நான் எல்லாருக்குமே குளுக்கோஸ் டேப்லெட் தான் கொடுக்குறேன் 100 பேருக்கும். ஆனால் 100 பேரும் ஜுரத்தோடு வராங்க ஒரு 10 பேர் குணமாயிடும். 10 பேர் குணமாகிறது இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபேத். இட்ஸ் கால் பிளாசிபோ எஃபெக்ட்னு. ஸோ அதே மாதிரி ஒரு 1000 பேர் அங்கே க்யூவில் நிற்பான். எவனோ ஒருத்தர் அந்த ஃபிஷ் சாப்பிட்டா எனக்கு குணமாயிடும் நினச்சேன்னா குணமாயிடும் அவனுக்கு கொஞ்சம் டெம்பரரியாக. ஸோ அதனால அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அந்த டிசி அது வந்து குணமாகிறதுன்னு. பட் அங்கே இருக்கிறவங்களை போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த யார் அந்த ஃபிஷ் கொடுக்குறான் அவங்களுக்கே அந்த நோய் பற்றி ஒன்றுமே தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க நான் கொடுக்குறோம். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெடிசன். சயின்டிஃபிக்காக நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பண்ணிப்போமா இந்த நோய் பற்றி ஒன்றுமே தெரியாதான்னு நான் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி தான் மக்களுக்கும் தெரியணும் இந்த சயின்டிஃபிக்காக இந்த டிசீஸ் பற்றி எவனுக்கு தெரியுதோ அவன்ட்டு தான் வைத்தியம் பண்ணணும். இப்போ ஹோமியோபதியில் தெர் ஆர் குட் பீப்புள் ஹூ நோ வாட் இஸ் த டிசீஸ் அவன்ட்டு போய் பண்ணிக்கலாம். பட் குவாக்ஸ்ட்டு போய் பண்ணிக்கூடாது. டோன்ட் கிவ் யுவர் பாடி டு அ குவாக் அண்ட் கெட் ட்ரீட்டட் பை ராங் மெடிசன். அதுதான் என்னோட மெசேஜ். யூ ஷுட் நாட் டூ தட்.
0: ஓகே. வந்து அவர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அடுத்தது வந்து ஒரு நேர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ
4: ஹலோ
1: உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்னுடைய பேர் அருண் பாலாஜி.
1: அருண் சொல்லுங்க.
4: நான் வந்து மெடிசன் ஃபீல்ட்ல பிஃபார்ம் படிச்சிருக்கேன். ஃபார்மசிஸ்டா இருக்கேன்.
1: குட்.
4: இதுல எனக்கு இந்த
1: பெங்களூர்ல உங்க வாய்ஸ் கிராக் ஆகுது பால ராம்.
4: ஹலோ
1: பாலாஜி. பாலாஜி உங்க வாய்ஸ் கிராக் ஆகுது கொஞ்சம் சரியா பேசுங்க. பேசுங்க பேசுங்க.
4: அந்த பெங்களூர் அந்த சரௌண்டிங்
1: சொல்லுங்க.
4: ஒரு சில ஏரியாஸ்ல வந்து ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த ரோட் சைடு எல்லாமே அந்த பிளான்ட் இருக்கு.
1: வெரி காமன் பெங்களூர். பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப காமன் இந்த பார்த்தீனியம் பிளான்ட் பேர் பார்த்தீனியம். அந்த பார்த்தீனியம் கிராஸ் வந்து அந்த போலன் வந்து ஏர்லி மார்னிங் நிறைய ஏர்ல வரும். அது இன்ஹேல் பண்ணா வீசிங் அந்த மாசல் ட்ரிகர் ஆகி வீசிங் வந்துடும். ஸோ அதனால நிறைய ஆஸ்மெட்டிக்ஸ் வந்து பெங்களூருக்கு காரணம் இருக்கு. நீங்க பெங்களூர் போயிருக்கீங்களா?
4: என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் தர்மபுரியில இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது.
1: அது இந்த பிளான்ட்னால தான். அது அந்த பிளான்ட்டை வந்து எடுத்துடணும். தட் இஸ் அந்த ஏரியால இருந்து அந்த அவங்க லிவிங் சரௌண்டிங்ஸ்ல இருந்து அந்த பிளான்ட் எடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது.
4: ஒண்ணுமே
1: பண்ண முடியாது. எக்ஸஸா இருக்கும். அது ரொம்ப ஃப்ரீயா வளரும் அந்த பிளான்ட். அதோட போலன் ஹெவியா இருக்கும் இதுல.
4: ஓகே ஓகே.
1: சோ அதுக்கு வி கேன் நாட் டு எனிதிங் அபௌட் இட். அது நீங்க எதர் யூ கேன் ரிமூவ் இட் ஆர் you remove the person from that place.
4: ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மிஸ்டர் அருள் பாலாஜி, அருமையான கேள்வி கேட்டீங்க. அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட் ராஜலட்சுமிக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கு, என்ன கேட்குறாங்கன்னு
5: சார். ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து லாங் ட்ராவல் பண்ணலாமா சார்?
1: ட்ராவல் பண்ணலாம். சி, ஆஸ்மேட்டிக்ஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன், வீசிங் வந்துடுது அப்படிப்பாங்க. அது காரணம் என்னன்னா, இப்போ பஸ்லையோ ட்ரெயின்லையோ சைடில் உட்காந்துருந்தேன்னா அந்த டஸ்ட் வரும், நிறையா ஹெவி டஸ்ட் வரும். இன்ஃபேக்ட் நீ ட்ரெயினில் ஃபாஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கீங்கன்னா
5: ஒரு காற்றுக்கு
1: காற்றுல இருக்கிற டஸ்ட் எல்லாம், காற்று மாத்திரம் வராது, காற்றுல இருக்கிற டஸ்ட்டு உள்ளே போகும்ல. ஸோ அந்த டஸ்ட்டு ஹெவியாக போனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நமக்குலாம் ஒன்றும் ஆகுது, அவங்களுக்கு அந்த டஸ்ட் போனோன்னே இமீடியட்டாக வீசிங் வந்துடும். ஸோ முடிஞ்சுன்னா ஏர் கண்டிஷன் கோச்சில் போனால் நல்லது. இன்ஃபேக்ட் ஏர் கண்டிஷன் இஸ் குட் ஃபார் ஹாஸ்பிட்டல். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ஏசியில் இருந்தால் கெடுதல் அப்படின்னு. ஆன் த கான்ட்ரி, ஏசி ரூமில் டஸ்ட்டே இருக்காது. இந்த ஏரியா ஏசி ரூம், இந்த ரூம் ஏசி, டஸ்டே இல்லை பாருங்க, அப்சலூட்லி நோ டஸ்ட் இன் திஸ் ரூம். தி ரீசன் இஸ் டக்ட், ஏசி டக்ட் கம்ப்ளீட்லி சக்ஸ் தி டஸ்ட் ஃப்ரம் தி ரூம். ஸோ கூல், ரொம்ப கூலாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்ப கூல் ஏர் கேன் காஸ் இரிட்டேஷன் வந்துட்டு. ரொம்ப கூலாக இல்லாமல் மாடரேட் ஏசியில் ஆஸ்மெட்டிக்ஸ் இருந்தானா நல்லது. அதனால இவங்க ட்ராவல் பண்ணும்போது கூட ஏசி காரில் போனால் நல்லது, ஏசி கோச்சில் போனால் நல்லது.
5: அப்புறம் வந்து ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு தான் நார்மலாக ஆஸ்துமா வரும்
1: அப்படின்னா கிடையாது, ராங் நோஷன். ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு ஆஸ்துமா வரணுங்கிறது கிடையாது. பயில்வான கூட ஆஸ்துமா வரலாம், ஃபுல்லாக நல்ல பலசாலிக்கெல்லாம் கூட ஆஸ்துமா வரலாம். இட்ஸ் அ ராங் கான்செப்ட் தட் இம்யூனிட்டி இல்லாதனால ஆஸ்துமா வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவன் சாப்பிடல, நிறைய பேர் அம்மா வருவாங்க, இந்த குழந்தை சாப்பிட்றதே இல்லைங்க அதுக்காக தான் வீசிங் வருது, கிடையவே கிடையாது. சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் அந்த அலர்ஜி டெண்டன்சி தான் வந்துடும்.
0: ஓகே ஹேம்லதா, உங்களோட க்வெஸ்சன் கேளுமா
5: சார். நீங்கள் இப்போ சொன்னீங்க ஆஸ்மா வந்து க்யூரபிள் அப்படின்ட்டு, அது எவ்வளோ டேஸில் க்யூர் ஆகும்?
1: அப்போ க்யூரபிள் நான் சொல்லவில்லை, இட்ஸ் கண்ட்ரோலபிள் டிசீஸ், இட்ஸ் 100% கண்ட்ரோலபிள் டிசீஸ்.
5: அது எவ்வளோ நாள்?
1: அதான் நீங்கள் வந்து அந்த செல்லை அடிச்சுட்டே இருக்கணும். சில மருந்து இருக்குது, அந்த மருந்து வந்து அந்த செல்லை டீசென்சிடைஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த செல் அப்படி டீசென்சிடைஸாக கிடக்கும். எவ்வளோ நாள் கிடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, மேபி 1 இயர், 2 இயர்ஸ், 5 இயர்ஸ் கூட அப்படியே இருக்கும். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இஃப் கெட்ஸ் எக்ஸ்போஸ் டு டஸ்ட் மறுபடியும் வரலாம். ஸோ நம்ம அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அதில் தான் ஆஸ்மா பேஷண்ட் ஒரு தடவை வந்து லைஃப் லாங் இட் பிகம்ஸ் பேஷண்ட்.
0: ஓகே சார், நம்ம திவாஷி சார் வந்து ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காரு
3: சார். இஸ் இட் சேஃப் டு யூஸ் ஸ்டெராய்ட் மெடிக்கேஷன்?
1: எஸ், ஸ்டீராய்ட் இஸ் ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ் டு டீசென்சிடைஸ் தட் செல். ஸ்டீராய்டுங்கிற ட்ரக் இது ரொம்ப நல்ல மருந்து அந்த செல்லை டீசென்சிடைஸ் பண்ணுறதுக்கு, தட் மாஸ் செல். ஸோ இட் இஸ் குட், பட் ஓரல் ஸ்டீராய்ட் யூ ஷுட் நாட் டேக். ஓரலாக சாப்பிடக்கூடாது, அது இன்ஹேலர் வழியாக எடுத்துக்கலாம், பட் ஓரலாக யூ ஷுட் நாட் டேக் ஸ்டீராய்ட். தட் இஸ் வை இன்ஹேலர் இஸ் குட்.

0: வாழைப்பழம் டிப்பிக்கலி ரொம்ப பர்டிகுலர் பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா இம்மிடியா வீசிக்கு வரும் நிறைய பேருக்கு. பட் எல்லாருக்கும் இந்த நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே அலர்ஜி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கும். சில பேருக்கு வீட்டெலாம் கூட அலர்ஜி நான் பார்த்துருக்கேன், வீட் அலர்ஜி, ரைஸ் அலர்ஜி, ரேர் அதெல்லாம், பட் இட் கேன் ஹேப்பன்.
1: ஓகே, நம்ம மாளவிகா வந்திருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்த்தோம்.
2: சார், இப்போ வந்து நீங்கள் இந்த ஆஸ்தமா வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து ஆஸ்தமா வந்திருக்கு, அது எப்படி வரும் சார்?
0: நிறைய பேர் ப்ராப்ளி ஒரு 4 or 5 ஜெனரேஷன் இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 4 தாத்தாவோட தாத்தாக்கு இருந்தா நீ யாருக்குமே தாத்தாக்கே தெரியாது அவங்களை பற்றி, அது மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அவங்க தெரிஞ்சிருக்காது. அப்புறம் முந்தைய காலத்தில் கிராமத்தில் இருக்கும்போது அவங்களாம் வந்து பிசிக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுத்தது கிடையாது, அப்படியே கேஷுவலாக இருமிட்டே இருப்பாங்க, அப்படியே விட்டுடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க, ஆஸ்மா தான் அப்படின்னு தெரியாமல் கூட போயிருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் லிங்க் தெரியாமல் போயிருக்கலாம். பட் இப்போ வந்து நிறைய சியோமோட்டோ ஆஸ்மா நிறைய பேருக்கு வருது, காரணமே இல்லாமல், ஃபேமிலி லிங்க்கே இல்லாமல் கூட ஆஸ்மா வர. அது காரணம் பொல்யூஷன், டூ மச் பொல்யூஷன் வந்து அந்த செல் இரிட்டேட் ஆரம்பிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே டூ மச் பொல்யூஷன். நீங்கள் லெஸ் கார்னர்லேயோ இல்லாட்டி ஒரு நுங்கம்பாக்கம் கார்னரில் வந்து ஃப்ளைஓவரில் நின்று இருந்தேன்னா 1 hour நின்னா போகிறோம், உங்கள் செல்லெல்லாம் இரிட்டேட் ஆகிடும், அவ்வளோ பொல்யூஷன் உள்ள போகிறனால. ஸோ அதனால் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாளாக ஆஸ்மாவோட இன்சிடென்ஸ் ரொம்ப ஹை ஆகிடும். தட் இஸ் இப்போ வந்து 1 in 50, இன்னும் 1 in 100 அது மாதிரி தான் இருக்குது இப்போ. பட் தே சே பை 2020 பை 1 in 20 பீப்புளுக்கு, எவ்வளோ 20 பேருக்கு, இப்போ நம்ம 20 பேர் இங்கே இருக்கோம், யாரோ ஒருத்தருக்கு ஆஸ்மா வந்துருவோங்கிறாங்க, அவ்வளோ ஹை ஆகிடும் ஆஸ்மாட் இன்சிடென்ஸ். பட் அதை விட ஒரு கொடிய நோய் இப்போ வரப்போகுது இந்தியாவில், COPD அப்படின்னு ஒரு நோய், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் வரப்போகுது. திஸ் இஸ் நாட் ஆஸ்துமா, இட் இஸ் நாட் பியூர் ஆஸ்மா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் ஒரு நாளைக்கு ஒருத்தன் 20 cigarettes இப்போ 20 வருஷம் குடித்தா அந்த லங்ஸில் இருக்கிற எல்லா இதுவும் எரிஞ்சே போயிடும். எரிஞ்சு போகிறனால லங் டிஸ்ட்ரக்ஷன்னால் வீசிங் வர ஆரம்பிக்கும், லங் டிஸ்ட்ரக்ஷனால் வீசிங் வரும், ஆக்சிஜன் உள்ளே போகாது, டிஸ்ட்ராய்டு ஆல்வியோலஸ் எல்லாம் அப்படி பேர்ன் அவுட் ஆகிடும். அதனால் என்ன ஆக போகிறதுன்னா, நிறைய பேருக்கு மூச்சு விடுறதுக்கே, தட் இஸ் நடக்கிறது கூட முடியாது. ஆஸ்மாவில் வந்து வீசிங் வரும்போது அவனால் எதுவுமே பண்ண முடியாது, நார்மலாக இருக்கும்போது ஓடுறது கூட செய்யலாம். பட் ஆனால் இந்த COPD இருக்கவன் எப்பயுமே உட்காந்து தான் இருக்கும், நடக்கவும் முடியாது, சாப்பிட முடியாது, மோஷன் போக முடியாது, யூரின், அது மாதிரி ஒரு டிசீஸ், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ், இட்ஸ் எ டெட்லி டிசீஸ். ஸ்மோக்கிங்கோட இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, வெரி வெரி பேட். எதனால ஸ்மோக் பண்ணுறாங்க தெரியல, என்ன ட்ரிகர்னால எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்மோக்கிங் ப்ராப்ளி ஸ்டைலுக்கு மாதிரி எடுக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க, பட் இட் பிகம்ஸ் ஹேபிட். ஒரு 20 years ஹேபிட்டாக போயிடுது அப்படின்னா தே வில் கெட் இன் டு திஸ் டிசீஸ். ஸோ மை அப்பீல் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ திஸ் கம்யூனிட்டி ரேடியோஸ், ப்ளீஸ் அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் சீ டு இட் தட் யூ டோன்ட் அலோவ் எனி ஆஃப் யர் ஃப்ரெண்ட் ஸ்மோக். அதுதான் ரொம்ப முக்கியம், யாராவது ஸ்மோக் பண்ணுறவனுக்கு அப்பீல் பண்ணுங்க, சொல்லுங்கள் கெஞ்சி, நீங்கள் கேட்டாங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சொன்னால் தான் அவன் கேட்பான், அப்பீல் பண்ண முடியும். எஸ் டோன்ட் டூ நாட் ஸ்மோக் பிகாஸ் திஸ் டிசீஸ் இஸ் கமிங் அப் ட்ரிமெண்ட். WHO இஸ் ரியலி வரிட், இந்த டிசீஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது வேர்ல்டில், இட் இஸ் கோயிங் டு பி தி நம்பர் 1 கில்லர் இன் த வேர்ல்டு இன் அனதர் 20 years. பிகாஸ் COPD வந்துன்னா ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ஆஸ்மாக்காவது இந்த செல்லை ட்ரீட் பண்ணலாம். COPD இஸ் டேமேஜ், டிஷ்யூ டேமேஜ்னால ஒன்றுமே பண்ண முடியாது. பீப்புள் ஹாவ் டு டை பிகாஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், தன்னோட மூச்சே விடுறது கஷ்டப்பட்டு செத்து போகிறாங்க, அவ்வளோ கஷ்டமாக போகிறது.
3: சார், என்னோட நேம் வந்து சேவியர். பட் இப்போ வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல்ன்றது இனிமேல் முடியாத காரியம், ஆனால் ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி?
0: அதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஆஸ்மா போகும், குறையும், இல்லாட்டி குறையாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் இருந்தால் நிறுத்த முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிங்கப்பூரில் ஒரு நாளைக்கு 1 vehicle தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. சி ஹவு மச் தே நோ, இதோட வேல்யூ தெரிஞ்சு போய் பயப்படுறாங்க எல்லாரும், இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு. பிரஸ் இந்தியாவில் நான் சொன்னால் ஒரு நாளைக்கு மெட்ராஸில் மாத்திரம் 1000 vehicle ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க.
3: எஸ்
0: சி, அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேணும் ஒன்று. எப்படி இப்போ கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும், ஸ்கூட்டர் சேல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு, இது இம்ப்ரூவ் ஆக பொல்யூஷன் கோயிண்ட் இம்ப்ரூவ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நமக்கு ஒருத்தருக்கு ஒரு காருக்கு மேலே வச்சுக்கூடாது அப்படின்னு ரூல் கொண்டு வரணும், இன்வெஸ்ட்டாக அப்படி கொண்டு வந்தால் தான் முடியும். ஒரு வெஹிக்கிள்க்கு மேலே ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஆர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ ஃபாரெலாம் என்ன பண்ணுறாங்க,

0: எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இண்டிவிஜுவல் கார்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பப்ளிக் அது மாதிரி நாமளும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போக ஆரம்பிக்கணும். ஆர் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் கொண்டு வரலாம். வேர் பொல்யூஷன் இஸ் ஆல்மோஸ்ட் நில். இஃப் யூ கெட் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் இந்த பொல்யூஷன் குறையும்.
1: ஓகே, நேர்களே நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. டாக்டரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சியில டாக்டர் கைலாஷ் வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும், செஸ்ட் டிசீஸ் சம்பந்தப்பட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் 651-21-333. திருப்பி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 651-21-333. சார், நம்ம தொடர்ந்து வந்து நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருன்னு
2: பாக்கலாம்.
0: ஹலோ.
2: Hello, doctor.
0: Yes, tell me, ma.
2: What yeah, is chest disease. Actually, this happens at particular age because when small children say that, you know, it is some immune. So, do you want to know, is this any particular age to get chest disease?
0: No, you want to know about chest disease or you want to know about asthma?
2: No, I just want to know, how do you actually know how this disease is occurring? Do this happen in small children also? Or it is only common after 30s, 40s?
0: No, no, no. Chest disease is common terminology. Chest disease, for example, can you understand Tamil?
2: Yes, sure, tell me.
0: You can understand Tamil too?
2: Yeah,
0: okay, because you are asking me the question in English. That's why I'm telling you. See, yeah. Chest disease, abdina, marble sali. It is not necessary it should be asthma da irukano adu marala avasiyam illa. Chest disease can occur at any age. It can occur from 1 year to 100 years also. It can occur any time. It's not necessary to occur.
2: Asthma
0: normally starts in young age. It normally starts in young age, but it can occur at any age also. I've seen people who have started wheezing only from 40 years, 50 years also. We do not know why it starts like this, why this cell starts misbehaving like this at 40 years, we do not know, but it happens.
2: Because asthma is very hereditary, right?
0: It is hereditary.
2: Yeah. So because then how do you actually know? See, when you get when a child is getting frequently cold, cough, you just feel that at this stage it happens. So when such prescription is given by doctor that at least 5 children keep getting such problems, so do we should think anything about big, you know, that we should go for a scan of?
0: Yeah. See, if a child repeatedly gets cough and cold, repeatedly in spite of antibiotics, then the chances are the child is suffering from these asthma. So you have to take her to your asthma therapist who will examine and tell you, yes, this is asthma. Is it clear? Particularly if the child has dry cough in the night, particularly if the child, when you make the child lie down, it starts coughing, the chances are the child has got an asthmatic attack.
2: Okay, because see, when we go to doctors, we get only such things saying that you have a child till from 1 to 5, the child goes on with such issues like cough.
0: I fully agree with you. There are a lot of children who are not underdiagnosed for asthma. No? All doctors keep on treating them only for the antibiotics and all that. But finally, it turns out to be an allergic disorder. And fortunately for allergic disorders, you don't need an antibiotic at all. For asthma, you don't need antibiotics at all. All you need is only an inhaler to take care of the mast cells.
2: Because when it comes to chest, it is very something very serious. So we become very particular.
0: I know.
2: So are these antibiotics very effective on the? Don't they spoil the inner thing?
0: I'll answer a question. See, you want to know whether antibiotics can be taken. If there is a very serious chest infection, there is a necessity for antibiotics because the bacteria can destroy your lungs if it is not killed early. Is it clear to you? You kill. So you have to give an antibiotic to restrict the growth of the bacteria. Antibiotics like a double-edged weapon, no, like a knife. You can use a knife for cutting vegetables. You can use a knife for killing a person also. So where you have to use it is very important. How to use the drug is very important. Indiscriminately, you should not use.
2: Okay, thank you.
0: Thank you very much.
1: ஓகே சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேவியர் சார் ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறச்சு. நீங்கள் சொன்னீங்க குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொன்னீங்க, ரொம்ப கொடியதுன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்.
3: சார், இப்போ சிஓபிடின்னு பற்றி ஃபியூச்சரில் வரப்போகிற டிசீஸை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதோட சிம்டம்ஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்.
0: சிஓபிடியோட சிம்டம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஒரு 20 இயர்ஸில் ஸ்மோக்கிங் ஆரம்பிப்பாங்க. ஸ்மோக்கிங் ஆரம்பிச்சிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக அவங்களுக்கு ட்ரை காஃப் வர ஆரம்பிக்கும், அது கண்டுக்க மாட்டாங்க. ஸ்மோக்கர்ஸ் காஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டே இருப்பாங்க. ஒரு 40-50 இயர்ஸ்க்கு அப்புறம் 20-30 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணிட்டான்னா ஸ்லோவாக லங்கோட அந்த மூச்சு குழா, இதில் வந்து செல் டிஃபெக்டில் அந்த மூச்சு குழா வந்து பர்மனெண்ட்டாக சுருங்கிடும். இதில் வந்து ஆஸ்மாவில் வந்து இட்ஸ் ரிவர்சபிள் டிசீஸ், தட் இஸ் சுருங்கும், மருந்து கொடுத்தா விரியும், சுருங்கும், அதுதான் ஆஸ்மா. இதில் வந்து பர்மனெண்ட் ரிஸ்ட்ரிக்ஷன், பர்மனெண்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டியூப்ஸ், அதுதான் சிஓபிடி. அதுதான் கொடியது, பர்மனெண்ட்டாக 10 செமிட்லேருந்து 5 செமிட்டு பர்மனெண்ட் ஆகிடுது, அவ்வளோதான், நீ மருந்து கொடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, அவனுக்கு மூச்சை இழுக்க முடியாது. ஸோ தட் இஸ் சிஓபிடி. இட் இஸ் அ டெட்லி டிஸார்டர், இது வந்து இட்ஸ் அ பர்மனெண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டு த லங் டிஷ்யூ. ஸோ அப்போ என்ன ஆகும், அவனுக்கு மூச்சு காற்றே உள்ளே போகாதனால அவனுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங்கிறது ஸ்மால் ஸ்மால் ஆக்ட்ஸ்க்கு வந்துடும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து யூரின் போக எழுந்தானா கூட வரும், மோஷன் போக எழுந்தால் சாப்பிட்டா வரும். ஸோ சும்மா அப்படியே ராஜா மாதிரி உட்காந்துதான் ஒன்றாகாது. த மொமெண்ட் ஹி அட்டெம்ப்ஸ் எனி திங், இப்போ சாப்பிட்றதுக்கும் உனக்கு வந்து ஆக்சிஜன் வேணும், இப்போ நான் சாப்பிட்றேன்னா அதுக்கு ஐ நீட் ஆக்சிஜன் ஃபார் பர்ஃபார்மிங் வெரியஸ் ஃபங்க்ஷன், அந்த ஆக்சிஜன் கூட அவனுக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோ ஒரு குடிமை டிசீஸ் பாருங்கள், சும்மா உட்காந்து ஒரு ஸ்மால் காரியம் பண்ணுறதுக்கு, ஒரு சிரிக்கிறது கூட மூச்சு வாங்க ஆரம்பிச்சதுன்னா அதுதான் சிஓபிடி. அதுதான் அதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தேர்ஸ் நோ ட்ரீட்மெண்ட், பிகாஸ் யூ ஹேவ் டிஸ்ட்ராய்ட் யுவர் லங்ஸ், நீ ஸ்மோக் பண்ணி உன் லங்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். இப்போ சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு இந்த பொல்யூஷன் இன்னும் அக்ரேட் பண்ணுறது வேறு, இந்த பொல்யூஷனில் இப்போ சிஓபிடி பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு ரோடில் ஒரு தார் போடுறவனாக இருந்தானா அவனுக்கு இன்னும் ஜாஸ்தியாகிடும் சிஓபிடி, பிகாஸ் ஏற்கனவே பொல்யூஷன் இருக்குது, சிஓபிடி வேறு இருக்குது. ஸோ அதனால தான் வி ஆர் திங்கிங் ஸ்மோக்கிங்கிறது எலிமினேட் பண்ணணும் வேர்ல்டுலேருந்து, இது எலிமினேட் பண்ணினா தான் இந்த நோய் போகும். இல்லாட்டி இந்த இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ 6th killer வேர்ல்டில் சிஓபிடியாக இருக்குது. இப்போ நோ கரண்ட் 2010 6th killer இருக்கு, தே சே பை 2015 இட் வில் கம் டு 3rd killer அண்ட் 2020 நம்பர் 1 killer ஆகிடும். இப்போ ஹார்ட் அட்டாக் இஸ் நம்பர் 1 killer, இதெல்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் ப்ரிவென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ ப்ரிவென்ட் பண்ணி பில்லாம் போயிட்டு இருக்கு, இது வந்துட்டுருக்கு. அண்ட் திஸ் இஸ் எ ப்ரிவென்டபிள் டிசீஸ், ஸ்மோக் ஒன்று பண்ணாமல் இருந்தால் இது ப்ரிவென்ட் ஆகிடலாம். ஸோ அதுக்காக தான் வி ஆர் அப்பீலிங், ஆல் டாக்டர்ஸ் அப்பீலிங் நாட் டு ஸ்மோக். ஃபஸ்ட்டு எங்கள் டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம், டாக்டர்ஸ் ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எல்லா டாக்டரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, பிகாஸ் நான் ஸ்மோக் பண்ணேன் நீ ஸ்மோக் பண்ணாதான்னு சொன்னேன் எவ்வளோ நிறுத்துவானே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லா டாக்டரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது, அப்போ தான் கன்விக்ஷனே இருக்கும் உனக்கு சொல்கிறதுக்கு. தட் இஸ் இப்போ நான் வந்து உனக்கு வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் தான் கன்விக்ஷன் இருக்க முடியும். ஒரு தடவை மகாத்மா காந்திட்டு போயிட்டு ஒருத்தர் கேட்டாராம், ஒரு குழந்தைய கூட்டு போயிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் அந்த கதை. அப்போ அந்த குழந்தை வந்து, இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிடு, ஸ்வீட் சாப்பிடாமல் இருங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ மகாத்மா காந்தி ஒரு வாரம் கழிஞ்சு வா அப்படின்னாராம். அந்த ஆள் வந்து, சார் இப்போ நீங்கள் சொன்னால் நிறுத்துரு சார், நீங்கள் தான் அது குரு எல்லாம் அப்படின்னோடனே, இல்லைங்க ஒரு வாரம் கழிஞ்சு வாங்கினேன். ஒரு வாரம் கழிஞ்சு மகாத்மா காந்தி பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சு வாங்கினேன். ரெண்டாவது வாரம் கழிஞ்சு வந்ததுக்கப்புறம் மகாத்மா காந்தி சொன்னாரா, இப்போ குழந்தை சாப்பிடாது, ஸ்வீட் சாப்பிடாது. அப்போ சொன்னால், யோ நீ முன்னாலே சொல்லி தெளிச்சிருக்கேன், இதுக்கு 2 வாரம். அப்போ தான் மகாத்மா சொன்னால், நான் ரொம்ப ஸ்வீட் பிரியம், ஸ்வீட் என்னால் நிறுத்த முடியுமான்னு நான் 2 வாரம் ட்ரை பண்ணேன், இப்போ தான் என்னால் நிறுத்த முடிஞ்சது, அதனால் வித் கன்விக்ஷன் ஐம் சேயிங். அது மாதிரி ஒரு டாக்டரும் வந்து கன்விக்ஷனாக எப்போ சொல்ல முடியும், அவன் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் தான். ஸோ டாக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு லைன், அவன் தான் ஸ்மோக் பண்ணுறது எல்லோரும் நிறுத்தக்கூடியது. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லலாம், பிகாஸ் இது ஸ்டார்டிங் ஏஜ் வந்து ஸ்மோக்கிங் வந்து காலேஜ் எஜுகேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது, அந்த சமயத்தில் நிறுத்த முடிஞ்சுன்னா தி பெஸ்ட் வே.
1: ஓகே
4: சார், இப்போ இந்த விறகு அடுப்பெல்லாம் பத்த வைக்கிற போது அங்கே ஏற்படுற புகையினால வந்து நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு
0: வரும் வரும், பிகாஸ் முந்தி காலத்தில் சிஓபிடி வந்து நிறைய லேடிஸ்க்கு இந்த விறகு அடுப்பு படுத்துறது பதில், இப்போ அந்த விறகு அடுப்பே போயிடுது, எல்லாம் கேஸ் வந்தாச்சு, இப்போ கிராமத்துலாம் கூட கேஸ் வந்துடுது, அதனால இப்போ குறைஞ்சிட்டது. பட் ஆனால் அந்த விறகடு படுத்து வச்சா ஊதி ஊதி பற்ற வைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் சிஓபிடி ஜாஸ்தி வரும் வரும் ரொம்ப கெடுதல் அது. அதில் விறகடுப்பு, ஆனால் விறகடுப்பு போயிடுத்து மாதிரி இருக்கும், எனக்கு எங்கேயுமே இருக்கிற மாதிரி இல்லை, கிராமத்தில் இருக்கலாம், இங்கே இல்லை,
4: இங்கே தான்
0: வச்சிருக்கேன். வரும் வரும் கரெக்ட்,
4: நீங்கள் சொல்கிறது மாட்டுக்கு தீவனம்லாம் வேக வைக்க கொள்ள
0: அதெல்லாம் வரலாம்,
4: எல்லாமே இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க.
0: கிராமத்தில் மோஸ்ட் சிஓபிடி இதுதான் வருது,
4: புகைன்னு சுவாசிச்சாலே
0: வரும் வரும், ரொம்ப புகையை சுவாசிக்கூடாது.
1: ஓகே கிரிஜா அம்மா வந்து ரொம்ப அருமையான கேள்வி கேட்டாங்க, அடுத்தது வந்து திபாஷிஷ் சார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்கலாம்.
5: சார், கேன் மெடிகேஷன் ஸ்டாப் த ரேட் ஆஃப் டிக்ளைன் இன் லங் ஃபங்க்ஷன்?
0: லங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆஸ்மால எஸ் மெடிகேஷன் வில் ஸ்டாப், பட் நாட் இன் சிஓபிடி. இன் ஆஸ்துமா யூ இஃப் யூ டேக் மெடிகேஷன் யுவர் லங் ஃபங்க்ஷன் பிகம் நார்மல். ஆஸ்மேட்டிக் வந்து நார்மலாக இருப்போம், இல் இஸ் இஸ் லைக் அ நார்மல் பர்சன், ஒன்ஸ் இட் கெட்ஸ் ட்ரீட்டட் இஃப் இட் டசன் ஹவ் வீசிங் ஹில் பி லைக் யூ அண்ட் மீ, நல்லா ஓட முடியும், நடக்க முடியும், எல்லாம் பண்ணலாம். வேற சிஓடி பேஷண்ட்க்கு வந்து யூ கேனாட் டூ, பிகாஸ் இட் டிஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் கம்ப்ளீட்லி. ஸோ சிஓபிடி ஒன்லி திங் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ரெடியூஸ் ஃபர்தர் டிஸ்ட்ரக்ஷன் பை நாட் ஸ்மோக்கிங், நாட் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு டஸ்ட், அப்படின்னு தான் பண்ண முடியும்.
5: Thank you, sir.
1: Okay. Sir, நீங்க சொன்னீங்க குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. அது கியூர் பண்றதுக்கு இப்ப ஏதாவது ரிசர்ச்சர்ஸ் நடந்துட்டு இருக்கா, நியூ டெக்னாலஜிஸ்?
0: எப்பயுமே ஒரு வியாதிக்கு என்ன காரணம், திருவள்ளுவர் அழகாக சொன்னல, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொன்னார். தட் மீன்ஸ் நோயோட காரணத்தை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் அந்த நோய் வராது. ஸோ நோயோட காரணம், சிஓபிடியோட காரணம் வந்து ஸ்மோக் அண்ட் டஸ்ட், அது இல்லாமல் இருந்தால் தான் போகும். அது தனியாக மருந்துக்கு இருந்தே வேண்டாம், மருந்தே வேண்டாம். அது வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸ் ட்ரீட் பண்ணிட்டா போயிடும், அந்த நோயே வராது. நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டே இருக்க வேண்டியிருக்கும், பிகாஸ் அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக. தட் இஸ் நாட் தி கியூர் ஃபார் த டிசீஸ்.
1: ஓகே. ஸோ இப்போ வந்து சிஓபிடி பற்றி நம்ம பேசினோம். அடுத்தது வந்து இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸா பற்றி சொல்லுங்கள் சார், அது எப்படி வருது?
0: இன்ஃப்ளூயன்ஸாங்க சார் வைரஸ் டிசீஸ், வைரஸ் பாக்டீரியா கிடையாது. சரி, நம்ம உலகத்தில் வந்து நிறையா இது இருக்குது, பாக்டீரியா வைரஸ் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. வைரஸுங்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு எரடிகேட், பிகாஸ் மருந்தே இன்னும் வைரஸுக்கு ஜாஸ்தி கிடையாது. இப்போ ஹெச்ஐவி அதெல்லாம் இட்ஸ் அ வைரஸ், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. லைக் காமன் கோல்டு, காமன் கோல்டு நமக்கு தும்ம கோல்டு வருது இல்லையா, ஒரு ஒரு வாரம் அடித்து நொறுக்கிடும் நம்மளை. ஒரு இங்கிலீஷில் ஒரு ப்ராபே இருக்குது, ட்ரீட்டட் கோல்டு லாஸ்ட் ஃபார் ஒன் வீக், அன்ட்ரீட்டட் கோல்டு லாஸ்ட் ஃபார் 7 days. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட், தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் ஃபார், பிகாஸ் வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அதனால. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆல்சோ இஸ் அ வைரஸ் டிசீஸ், இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸா கேன் காஸ் நிமோனியா, அதுதான் பயம் நமக்கு. நிமோனியாங்கிறது ஒரு லங் டிசீஸ், வேர் த லங் ஒரு டிஷ்யூ ஒரு போர்ஷன் ஆஃப் த லங் கெட்ஸ் இன்ஃபெக்டட், அதுதான் நிமோனியா. இன்ஃப்ளூயன்ஸாவில் வரும். அதனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ண, இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் அப்படின்னு ஒன்று போட சொல்கிறோம். இயர்லி ஒரு ஒரு வேக்சின் போட்டுட்டேன்னா 1 இயருக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வராது, இன்ஃப்ளூயன்ஸா வராது, நிமோனியா வராது. இட்ஸ் அ வைரஸ் டிசீஸ் விச் இஸ் ட்ரீட்டபிள். வைரஸுங்கிறது இப்போ சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் வைரஸ் டிசீஸ். அதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் பாக்ஸ், பெரிய அம்மா நம்ம கீழ்பட்டிருப்பீங்க இல்லையா. பெரிய அம்மைங்கிறது இப்போ வேர்ல்டுலேயே இல்லை, முந்தைய காலத்தில் அது வந்து கடவுளால் கொடுத்தப்படுத்த டிசீஸு, பாவம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உலகத்தில் கிடையாது அந்த டிசீஸ், பிகாஸ் ஆஃப் மெடிசனோட ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன் ஆஃப் ஆக்சன்ஸ்னால. ஸோ அது மாதிரி வேக்சின்ஸ் இப்போ நிறைய எல்லா டிசீஸ்க்கும் வர ஆரம்பிச்சிடுது. அது மாதிரி வேக்சின்ஸ் வந்துன்னா இனிமேல் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸை டாக்டர்ஸ் எலிமினேட் பண்ணுவாங்க இனிமேல் கொஞ்சம் நாளாக.
1: ஓகே.
0: லைக் டிபி இஸ் அனதர் பிக்கஸ்ட் டிசீஸுங்க, செஸ்ட் டிசீஸில் டிபி. திஸ் இஸ் கோயிங் டு பி அனதர், இந்தியாவில் வந்து வேர்ல்டில் வந்து தெர் ஆர் 4 or 5 கண்ட்ரிஸ் விச் ஆர் லீடிங். வி கேன் பி ப்ரௌட் தட் வி ஆர் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் டிபி இன் த வேர்ல்டு, ஹையஸ்ட். நிறைய டிபிஸ் வேர்ல்டு இருக்குது. இன்ஃபேக்ட் தே சே எவ்ரி மினிட் 1 person இன் இந்தியா டை ஆஃப் டியூபர்குலோசிஸ், எவ்ரி மினிட். இப்போ நம்ம வந்து இப்போ 20 நிமிஷம் பேசிட்டு இருக்கோம், 20 பேர் செத்து பேருவோம் டிபினால மாத்திரம். தட் சச் அ டெட்லி டிசீஸ், இட்ஸ் அ குளோபல் எமர்ஜென்சி அப்படிங்கிற WHO இட்ஸ் அ குளோபல் எமர்ஜென்சி, அவ்வளோ பெரிய டிசீஸ். அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ பாக்டீரியா. இந்த பாக்டீரியா எப்படி நமக்கு பரவனா, ஒருத்தன் ஒருத்தன் இருமுறனால. இப்போ நான் வந்து இரும்பும்போது வாயில் கை, காஃப் ஹைஜீன் சொல்லுவோம், இரும்பும்போது வாய் ஃப்ரண்ட்டில் கை வச்சுட்டு இருமணும். இது பண்ணாதனால தான் இந்த நோய் பரவுறது. ஸோ எல்லாருக்கும் இந்த ஹைஜீன், காஃப் ஹைஜீன்ங்கிறது சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்கு சொல்லித்தரணும். இரும்பும்போது வாய் ஃப்ரண்ட்டில் துணியோ கர்ச்சீஃபோ இல்லட்டு வாய் விரல வச்சுன்னு பாம்பு வச்சுட்டு இருமணும். அப்படி இந்த காஃப் ஹைஜீன் இருந்ததுன்னா டியூபர்குலோசிஸ் இன்சிடென்ட். இப்போ பஸ்ஸில் போகிறோம், கும்பலாக பக்கத்தில் நிற்கிறோம், ஒருத்தன் டிபி இருக்க இருமினானா எல்லாருக்கும் பரவிடும். காஃபில் எப்படி, ஆக்சுவலி டிபி எப்படி பரவாயில்லை, நான் இரும்பும்போது அப்படி இருமினேன்னா அப்படியே ட்ராப்லெட்ஸில் வெளியில் அந்த பாக்டீரியா போகும். அந்த ட்ராப்லெட்ஸை நீ இன்ஹேல் பண்ணால் உனக்கு டிபி வந்துடும். ஸோ திஸ் கேன் பி ஈஸிலி, இந்த டிரான்ஸ்மிஷன் கேன் பி கட் ஒன்லி பை காஃப்
4: ஹைஜீன்.
0: வரும், தட் இஸ் மோஸ்ட்லி எந்த நோயும் வந்து எதிர்ப்பு சக்தி இருந்தால் வராது. இப்போ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு 10 பேர் போகிறாங்க, அந்த ஃபுட்டில் வந்து டைஃபாய்டு பாக்டீரியா இருந்துன்னு வச்சுக்கோ, 10 பேர் சாப்பிட்டா கூட 2 பேர் ஒருத்தர் தான் வரும், பாக்கி 8 பேருக்கு வரதில்லை. இது காரணம் எதிர்ப்பு சக்தி, உன்னோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா வராது. எல்லாருக்கும் வரணும் கிடையாது, எல்லா நோயும் எல்லாருக்கும் வரணும் கிடையாது. அதே மாதிரி டிபி கூட எல்லோரும் இருமுறோம், ஒருத்தன் டிபி இருமினா வந்து 10 பேர் சுவாசிச்சா கூட இப்போ எனக்கு எதிர்ப்பு சக்தி நிறையா இருந்ததுன்னா எனக்கு வராது, உங்களுக்கு குறைச்சலாக இருந்தால் வந்துடும். பட் அதுக்கு பெட்டர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நான்லாம் வந்து டிபி பேஷண்ட்ஸ் எவ்ரிடே ஒரு 10 கேஸ் பார்க்குறேன், நிறைய பேர் முன்னால் வந்து இருமோம், நான் பக்கத்தில் போய் எக்ஸாம்லாம் இருமோம், பட் ஸ்டில் எனக்கு டிபி வராத காரணம் என்னோடய எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு. ஸோ எதிர்ப்பு சக்தி நல்லா வச்சுட்டா அதுதான் பெஸ்ட். அதுதான் ஆயுர்வேதத்தில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, எதிர்ப்பு சக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்க. நீ நல்லா வாழ்ந்தேனா, ஆயுர்வேதா அப்படின்னா இட்ஸ் அ வேதா, ஆயில் நல்ல நீடை வைக்கிற ஒரு வேதம் அதுதான் ஆயுர்வேதா. அதில் என்ன சொல்லுவான்னா, நீ உன்னோட எதிர்ப்பு சக்தியை ஹையஸ்ட்டாக வச்சா எந்த டிசீஸ்க்கும் நீ பயப்பட வேண்டாம். அது கரெக்ட், உண்மை தான் அது.
1: ஓகே. இப்போ காமன் கோல்டுக்கும் இன்ஃப்ளூயன்ஸாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
0: காமன் கோல்டும் ஒரு வைரஸ் தான், பட் காமன் கோல்டு இஸ் நாட் எ கில்லர், இட் இஸ் நாட் எ வெரி டிவாஸ்டேட்டிங் டிசீஸ். ஒரு 10 நாள் கஷ்டப்படுத்தும், ஒன்று ஜுரம் வரும், மூக்கடைக்கும், தும்மல் வரும், வேலை செய்ய முடியாதுலாம். பட் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது நிமோனியா அது மாதிரி கெட்ட நோயெலாம் உண்டாகும், பாடி பெயின் வரும், ஹெவி பாடி பெயின் வரும், லங்கில் நிமோனியா வந்துடும். நிமோனியா வந்து இட் பிகம் சீரியஸ் ஆல்சோ. அது மாதிரிலாம் ஆகிடும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் அ லிட்டில் பவர்ஃபுல் வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ங்கிறது. காமன் கோல்ட் இஸ் நாட் எ வெரி, இட்ஸ் அ காமன், இட்ஸ் நத்திங் இல்லை. அதனால தான் ஸோ இன்ஃப்ளூயன்ஸா இப்போ ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்தால் பேட் ஆகிடுவாங்க. சிஓபிடி பேஷண்ட்க்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்தால் ஹீல் டை. ஸோ அதனால வேக்சின்ஸ், இப்போ இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் வந்துட்டு நாட் வெரி எக்ஸ்பென்சிவ், 500 ரூபா 1000 ரூபாக்குள்ள வந்தாச்சு. ஒரு வேக்சின் போட்டால் ஒரு வருஷத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸா வராது.
6: சார் இன்ஃப்ளூயன்ஸாக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது சார்?
0: மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்ஸாக்கு ஃபீவர், ஃபர்ஸ்ட் இஸ் ஃபீவர், சிவியர் கான்ஸ்டியூஷன் சிம்டம்ஸ் லைக் பாடி பெயின், பாடி பெயின், முட்டி முட்டி தட்டி வலிக்கும், அவ்வளோ வலிக்கும். ஓகே, பாடி பெயின், ஹெட் ஏக், ஃபீவர், ஹை கிரேட் ஃபீவர், காஃப், இதெல்லாம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது.
1: ஓகே, நம்ம திபாஷிஷ் சார் வந்து என்ன கேள்வி கேட்குறாரு.
5: சார், ஆர் தேர் எனி நியூ ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸா?
0: I told you there is no treatment for virus. So virus, there are very little drugs available. So it's better to prevent influenza rather than giving treatment, because there is no direct treatment for virus. As on date, there are very minimal drugs invented for virus. Only few viruses, they found out some drugs. So influenza also, there is no treatment directly. You can only prevent it by giving vaccine. Once you get it, your immunity we can raise, we can use some secondary antibiotics so that your body only will protect him from influenza.
5: Thank you, sir.
1: Sir, influenza patients எப்படி ட்ரீட் பண்ணலாம் சார்?
0: இன்ஃப்ளூயன்ஸ் பேஷன்ஸ் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். தெர் இஸ் நோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒன்லி சிம்பிள் மெடிக்கல். அட்மிட் ஹிம், கிவ் ஹிம் ஐவி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாவே சரியாயிடும்.
1: ஓகே சார், இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸா பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். அடுத்தது நுமோனியா அப்படிங்கிறது கூட ரொம்ப ஒரு பெரிய இது, அதை பத்தி சொல்லுங்க சார். நுமோனியானா என்ன, அது எப்படி இருக்கும்?
0: நிமோனியா அப்படிங்கிறது லங்கில் ஒரு போர்ஷன் ஆஃப் த லங்கு, ஒரு போர்ஷன் ஆஃப் த லங் கெட்ஸ் இன்ஃபெக்டட் வித் பாக்டீரியா. நிமோனியாங்கிறது ஒரு பாக்டீரியா, பாக்டீரியான்னு. ஃபார்ச்சுனேட்லி பாக்டீரியாக்கெலாம் ட்ரக்ஸ் இருக்குது, ஒண்டர்ஃபுல் ட்ரக்ஸ் ஆர் தேர், யூ கேன் ட்ரீட் இட். நிமோனியா ஆல்சோ கம்ஸ் பை ட்ராப்லெட், டிபி மாதிரி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஒருத்தர் நிமோனியா இருந்தால் இருமினா இன்னொருத்தர் பிடிச்சிரும். அது காமனாக சில்ட்ரனுக்கு வருது வந்து இருமல் வழியாக தான். ஒருத்தர் இஸ் பேக்ட், அந்த நிமோனியா பாக்டீரியாங்கிறது ஏரில் இருக்கும், நீ சுவாசிச்சா அது வந்துடும் உனக்கு, உனக்கு வந்துடும். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸில் தான் இது நிறையா இருக்கும், ஹாஸ்பிட்டல் தான் அந்த பாக்டீரியா நிறையா இருக்கும். பிகாஸ் நிறைய பேஷன்ஸ் நிமோனியா பேஷன்ஸ் அங்கே இருக்கிறனால அங்கே நிறையா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போன் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு நிமோனியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் வை வி அவாய்ட் விசிட்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டூ ஆஃபன், பிகாஸ் இன்ஃபெக்ஷன் நீங்கள் உள்ளே கொண்டு வரக்கூடாது, உள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷன் நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியிலங்கிறதுக்காக. ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்துன்னா ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் ட்ரீட் பண்ணிடலாம். நிமோனியா இஸ் நாட் எ வெரி இட் அது நிமோனியா எப்படின்னா கஷ்டப்படுத்தும் தவிர, இட்ஸ் நாட் எ டிஃபிகல்ட் டிசீஸ் டு ட்ரீட், ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். அது பயப்பட வேண்டாம். இப்போ டிபி தான் கஷ்டம், பிகாஸ் டிபிங்கிறது டிஸ்ட்ராய் பண்ணும் லங்ஸை, டிஸ்ட்ராய் பண்ணுறதோட பரவும் ஒவ்வொரு. டிபிங்கிறது நம்ம நுரையீரலேருந்து பிரெயினுக்கு போகும், எல்லா இடத்துக்கும் போகும், கண்ணுக்கு போகும், கிட்னிக்கு போகும், அது மாதிரி எல்லா இடத்துக்கு
6: போனால் என்ன சார், கண்ணு
0: பார்வை குறையும், பார்வை அழிச்சிரும் அது. ஸோ டிபிங்கிறது ஒரு டெட்லி டிசீஸ், ஆனால் இப்போ ட்ரக்ஸ் இருக்குது. பட் நிமோனியாக்கெலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் மருந்து கொடுக்கணும், பட் டிபிக்கெலாம் 6 மாதம் 8 மாதம் அது மாதிரி வைத்தியம் பண்ணால் தான் ஒரு கஷ்டம். பட் டிபிங்கிறது ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை, இப்போ ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட்டே ட்ரக்ஸ் நிறைய கொடுக்குறாங்க டிபிக்காக, ரொம்ப நல்ல வைத்தியம் இருக்குது, அதனால் பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இப்போ டிபி ஒன்று மாத்திரம் நம்ம வந்து டிபி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியை அட்வைஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணி, அந்த பேஷண்ட் ஐசோலேட் பண்ணி கொஞ்சம் அந்த பாக்டீரியா ஸ்ப்ரெட் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது.
1: சார், இப்போ இந்த நிமோனியா அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு நோய்,
0: பரவக்கூடிய நிமோனியாலாம் பரவும், அவன் இருமும் போது இன்னொருத்தனு
1: போயிடும். ஓகே சார், இப்போ நிமோனியாவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்?
0: நிமோனியாவில் டைப்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் பாக்டீரியல் நிமோனியா, வைரல் நிமோனியா, ரெண்டே ரெண்டு டைப் தான். பாக்டீரியலுங்கிறது ட்ரீட்மெண்ட் கொடுது, வைரல் நிமோனியாஸுக்கு சில்ட்ரனுக்கு ஜாஸ்தி வரும், அது கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் பிகாஸ் இந்த வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இல்லாதனால. பட் ஜென்ரலாக வைரஸ் எல்லாமே வந்து நம்ம பாடி வந்து ஒரு வாரத்தில் அது பாடியோட இம்யூனிட்டி வழியாக சப்ரஸ் ஆகிடும் அது. ஸோ பயப்பட வேண்டாம்.
6: நிமோனியா இருக்கிறவங்க வந்து கூலாக இருக்கிற ரூமில் அந்த மாதிரி ஐஸ் வாட்டரு,
0: நிமோனியா இருக்கும்போது
6: மாத்திரம் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது.
0: பிகாஸ் எனி திங் சில்டு, சில்டு எது போனாலும் நிமோனியா ஜாஸ்தி ஆகும், அக்ரிவேட் ஆகும். அதனால
6: இப்போ நிமோனியாங்கிறது வந்து எந்த வயசில் ஆரம்பிக்கும்?
0: அதெல்லாம் கிடையாது, வயசே கிடையாதுமா, எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். நிமோனியாங்கிறது எந்த ஏஜில் வேணாலும் ஆரம்பிக்கலாம், இப்போ வயசுல தான் வரணும், பெரிய வயசுல தான் வரணும் கிடையாது.
6: பிகாஸ் இப்போ ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரின்னு சொல்றீங்க, இந்த நிமோனியா
0: அது ஹெரிடிட்ரி கிடையாது, நிமோனியாக்கும் ஹெரிடிட்ரிக்கும் சம்பந்தமே கிடையாது.
6: ஓகே,
0: இட் இஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ், இட் ஹஸ் காட் நோ ரிலேஷன் டு ஜெனெடிக்ஸ்.
6: ஓகே ஓகே.
1: இப்போ நிமோனியா வந்துச்சுன்னா அது கியூர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
0: ஜஸ்ட் 3 to 5 days கியூர் ஆகிடும்.
5: பட் நிமோனியா வந்திருக்குதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?
0: எக்ஸ்ரே வச்சு கண்டுபிடிச்சலாம், எக்ஸ்ரே எடுத்தால் நிமோனியா அழகாக தெரியும் லங்ஸில் எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது.
1: இப்போ வாக்கிங் நிமோனியான்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: வாக்கிங் நிமோனியா அப்படின்னா தெர் இஸ் ஃப்ளீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து அப்பர் போர்ஷன் லங்ஸ்லேருந்து லோவர் போர்ஷன் போகிறது, லோவர் போர்ஷன் பக்கத்து போர்ஷன், அது மாதிரி ஃப்ளீட்டிங் ஃப்ளீட்டிங் அண்ட் வாக்கிங் நிமோனியா சொல்லுவோம். அது மாதிரி நிமோனியா வந்து ஒரு போர்ஷன் லங்ஸ்லேருந்து இன்னொரு லங்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா அது வாக்கிங் நிமோனியா சொல்லுவோம். இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஆல்சோ. கொஞ்சம் ஜாஸ்தி கேர் கொடுத்து ட்ரீட் பண்ணோம், பிகாஸ்
3: ட்ரீட்

0: கொஞ்சம் லேட் ஆகும். பட் நிமோனியா கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன சார் பண்ணலாம்? இதுக்கு
1: ட்ரக்ஸ் தாங்க ஒரே வழி, ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா கம்ப்ளீட் ட்ரக்ஸ் சரியாயிடும்.
2: இப்போ நிமோனியாக்கு வேக்சினேஷன் இருக்கு,
1: நிமோனியாக்கு வேக்சின்ஸ் வந்தாச்சு.
2: இப்போ என்ன வயசுல அது போட்டுக்கணும் சார்?
1: நிமோனியாக்கு இப்பெல்லாம் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லேயே வேக்சின்ஸ் கொடுத்துட்றோம் குழந்தைங்களுக்கு. இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இருக்கிற வேக்சின்ஸ் ஒரு பிறந்த அஞ்சு வயசுக்குள்ளார எவ்வளோ வேக்சின்ஸ் கொடுத்துறாங்க, பயங்கரமான வேக்சின்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா டிசீஸ்க்கும் வேக்சின் வர ஆரம்பிச்சு, டிப்தீரியா எல்லாத்துக்கும், ஹெப்படைட்டிஸ்க்கு அது மாதிரி.
2: இப்போ வந்து நாங்கள் ஃபைவ் இப்போ நான் எங்களை எடுத்துட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் எங்களுக்கு இந்த மாதிரி வேக்சினேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே இருந்தது. இப்போ நாங்கள் வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கலாமா அந்த நிமோனியாக்கு?
1: போட்டுக்கலாம், வேக்சினேஷனுக்கு எப்போதான் போடல. தட் இஸ் உங்களுக்கு நிமோனியா வரக்கூட வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா போட்டுக்கணும். சும்மா எல்லாரும் போய் நிமோனியா வேக்சின்ஸ், இப்போ நீ வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னா உனக்கு வேண்ட அவசியம் கிடையாது. உனக்கு வந்து இஃப் யூஆர் ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல் செட்டப், இஃப் யூஆர் ஒர்க்கிங் இன் அ பிளேஸ் வேர் நிறைய பேருக்கு நிமோனியா இருக்கிற மாதிரி இருந்தால் அப்போ எடுத்துக்கலாம்.
3: ஓகே சார், இப்போ நிமோனியா பற்றி சொன்னீங்க, அடுத்தது லங் கேன்சர் பற்றி பேசலாம் சார். லங் கேன்சர் எப்படி வருது?
1: ஃபர்ஸ்ட் கேன்சர் எப்படி வருது அது பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கேன்சர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு யாருக்கா தெரியுமா கேன்சர்னா என்னென்ன. கேன்சர்னா என்னென்னா நார்மலாக ஒரு செல்லு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டாக டிவைட் ஆகணும், ரெண்டுலேருந்து நாலாக டிவைட் ஆகும். கேன்சர் செல்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து ரெண்டு டிவைட் ஆகாமல் ஒன்றுலேருந்து தௌசண்டாக டிவைட் ஆகிடும். தௌசண்ட் இப்போ 10,000 அப்நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ நார்மல் செல் இஸ் கால் கேன்சர். ஒரு செல்லு டபடபடபடன்னு மல்டிப்ளை ஆகிறது தான் கேன்சர். இது எதனால் வருது இன்னும் எனக்கு தெரியும், இன்னும் இன்னும் டாக்டர்ஸ்க்கே தெரியாது. அது இன்னும் தி எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் கேன்சர் இன்னும் கண்டுபிடிக்கல. நிறைய பேர் என்ன ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வரணும், பட் ஆல் ஸ்மோக்கர்ஸ் டோன்ட் ஹேவ் லங் கேன்சர். 100 பேர் ஸ்மோக் பண்ணால் 2-3 பேர் தான் லங் கேன்சர் வருது. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் அ காஸ் ஃபார் லங் கேன்சர்னு ஆணித்தரமாக சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாருக்கும் வரலையே. ஸோ அதனால இன்னும் கேன்சருக்கு இன்னும் 100% காஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியல எல்லாராலையும். எதனால் லங் கேன்சர் வருது, எதனால் யூட்ரைன் கேன்சர் வருது, இல்லை பிரஸ்ட் கேன்சர் வருது, இதெல்லாம் ரொம்ப இன்னும் மிஸ்ட்ரியாகவே இருக்குது எங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இதுதான் காரணம் அப்படிங்கிறதே கிடையாது. பட் லங் கேன்சர் இஸ் த ஹையஸ்ட் கேன்சர் இன் மேன். இப்போ ஆம்பளையில் ஹையஸ்ட் கேன்சர் இஸ் லங் கேன்சர், பொம்பளையில் ஹையஸ்ட் கேன்சர் இஸ் பிரஸ்ட் கேன்சர் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். ஸோ லங் கேன்சருங்கிறது ஒன் ஆஃப் த காஸ் இஸ் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறாங்க, பிகாஸ் யூ இரிட்டேட்டிங் த லங். தெர் இஸ் எந்த செல்லையும் இரிட்டேட் பண்ணால் அது அப்நார்மலாக மியூட்டேட் ஆகிடும், மியூட்டேட் ஆகி 1,000 மல்டிப்ளை ஆகிடும். இரிட்டேட் பண்ணால் டொபாக்கோ போய் இரிட்டேட் பண்ணிட்டே இருந்ததுன்னா அப்நார்மலாக இரிட்டேட் ஆகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும்
2: இல்லை. இப்போ இந்த லங் கேன்சருக்கு
1: ட்ரீட்மெண்ட் சொல்லுங்களா? இருக்குது லங் கேன்சி எந்த கேன்சருக்கும் 100% ட்ரீட்மெண்ட் கிடையாது ப்ளீஸ். எந்த கேன்சருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் அந்த உறுப்பியை எடுத்து போட்டால் ட்ரீட்மெண்ட். இப்போ ஏர்லி ஸ்டேஜில் லங் கேன்சர் கண்டுபிடிச்சேன்னா அந்த ஒரு லங்கையே எடுத்து தூக்கி போட்டலாம், போட்டுட்டா அந்த கேன்சர் க்யூர் ஆகிடும். இப்போ யூட்ரஸில் ஏர்லி கேன்சர் இருக்குன்னா யூட்ரஸ் எடுத்து போட்டுறாங்க, பிரஸ்ட்டில் ஏர்லி கேன்சர் அந்த பிரஸ்ட்டை எடுத்து போட்டுறாங்க. அது மாதிரி ஏர்லி ஸ்டேஜாக இருந்தால் ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா எடுத்துடலாம். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்லாம் வந்துன்னா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு கீமோ தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் வெரி 100% க்யூரபிள். அதனால் லங் கேன்சர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், பிகாஸ் ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர் கண்டுபிடிக்கிறதே எப்போ நம்ம கண்டுபிடிப்போம் நம்ம, அவன் வந்து இரும்பி சளி ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் போவோம், அந்த சமயத்தில் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இது காரணமும் கிடையாது ஏன் ஒருத்தனுக்கு வருது. ஒன்றுமே ஸ்மோக் பண்ணாதவங்களாம் கூட லங் கேன்சர் பார்த்துருக்கோம் நாங்கள், ஒன்றுமே ஒரு கெட்ட பழக்கமே இல்லாதவங்களுக்கு வந்திருக்கோம். ஸோ வி டு நாட் நோ என்ன காரணம் கேன்சருக்கு.
2: இந்த கேன்சர் அந்த பிரஸ்ட்ல வரும்பொழுதுலாம் சார் இந்த ஹைட்ரஜன் பிராக்சைடுன்னு ஒரு டிராப்ஸ் மாதிரி ஒண்ணு
1: போடுறாங்க,
2: அப்படியே பொங்கி வருது இல்ல சார், அப்ப அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சிடும், அப்புறம் திருப்பி அதை கிளியர் பண்ணிட முடியாது உடனே.
1: கேன்சர்ல வந்து கிருமியே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க, கேன்சருக்கும் கிருமிக்கும் சம்மந்தமே இல்லை, அது பாக்டீரியாவோ வைரஸோ ஒண்ணும் கிடையாது. உன்னோட செல்லே வந்து அப்நார்மலா மல்டிப்ளை தான் கேன்சர், நீங்க அதுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைட் எல்லாம் விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, இட்ஸ் ராங் கான்செப்ட். சும்மா ஹைட்ரஜன் பெராக்சைட் விட்டோன்னு அது கிருமி இருந்ததுன்னா நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைட் விட்டா அந்த கிருமி செத்து போகும்.
3: ஓகே,
1: ஒரு பாக்டீரியா இருந்தா இப்போ கேன்சர் இருக்கிற டிஷ்யூ டெட் ஆறுனால அங்க கிருமி வந்து உட்காந்துக்கும், அதுக்கு மேல நீங்க ஹைட்ரஜன் பெராக்சைட் விட்டனால அந்த கிருமி எல்லாம் போறது அவ்வளவுதான். பட் கேன்சர் காரணம் கிருமி கிடையாது.
2: தொற்றுநோயா சார்?
1: கேன்சர் தொற்றுநோய் கிடையாது. கேன்சர் பேஷண்ட் என்ன நீங்க கட்டுப்பிடிச்சா கூட உங்களுக்கு கேன்சர் வராது.
3: சார் இது பரவுமா சார்?
1: கேன்சர் பரவுனா இன்னொருத்தருக்கா இல்லாட்டி உங்களுக்குள்ளறியா? இன்னொருத்தர் பரவாது, அதான் தொற்றுநோய்
2: இல்லை,
1: தொற்றுநோயே கிடையாது கேன்சர்.
3: ஒண்ணு பண்ண முடியாது.
1: ட்ரீட்மெண்ட் இருக்கு. தட் இஸ் ஏர்லியா, நீ டைரக்ட் ஆமா ஏர்லியா ஸ்டேஜ் ஒன்லயே நீ இப்போ உனக்கு சான்ஸ் உன் ஃபேமிலியில உங்க அம்மாக்கு இருந்து அம்மாவோட அம்மாக்கு பாட்டிக்கு இருந்தா நீ கேர்ஃபுல்லா முதல்ல இருந்தே என்ன பண்ணும் எவ்ரி இயர் வந்து நீ மெமோகிராம் பண்ணிட்டே இருந்தா ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிரு. ரிமூவ் தி பிரஸ்ட், தட்ஸ் ஆல், இட்ஸ் ஆல்சோ ப்ராப்ளம்.
3: ஓகே, இப்போ நம்மளுக்கு லங் கேன்சர் வந்ததுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே அது பரவ வாய்ப்பு இருக்கா வேற ஏதாவது?
1: ஆமா, லங் கேன்சர் வந்து நீ ட்ரீட் பண்ணாம இருந்தா செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் போனா அடுத்த லங்குக்கு போகும், அங்கிருந்து பிரெயினுக்கு போகும், அங்கிருந்து கிட்னிக்கு போகும், அது மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் பரவ ஆரம்பிச்சிடும். இந்த செல் எல்லா இடத்துலயும் போய் மல்டிப்ளை பண்ணி அந்த செல்ல அந்த அந்த டிஷ்யூ அழிச்சிரும். இப்ப கிட்னிக்கு போனா கிட்னி அழிச்சிரும், பிரெயினுக்கு போனா பிரெயின் அழிச்சிரும், அது மாதிரி.
3: ஓகே, லங் கேன்சர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு சார்?
1: டைப்ஸே கிடையாதுமா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அடினோ கார்சினோமா, எந்த கார்சினோமா, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்சினோமா இருக்குது, அவ்வளோதான். பட் ஸ்பெசிஃபிக்காக இது இதனால் வருது அதனால் வருது இல்லை, ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால வருது, அது அந்த காரணம் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் உண்டாக்கும்.
3: லங் கேன்சர் வராமல் எப்படி பாதுகாப்புறது சார்?
1: அதான், கேன்சர் வராமல் பாதுகாக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைக்கு பாலே கொடுக்காதவங்களுக்கு தான் பிரெஸ்ட் கேன்சர் வருது அப்படின்னு பார்த்துருக்காங்க. இப்போ தட் இஸ் அது கூட என்னென்னா, நிறைய ஸ்டடி பண்ணி பார்த்து இவ்வளோ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க பார்த்த உடனே எந்த தாய் வந்து குழந்தைக்கு எந்த தாய் குழந்தைக்கு பால் கொடுக்காம இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஜாஸ்தி இருக்குது பார்த்துருக்காங்க. தட் இஸ் ப்ரெக்னெண்ட்டே ஆகலை அப்படின்னா சான்சஸ் ஆர் பால் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த பிரெஸ்டில் தான் வருது. எந்த மதர் வந்து நிறைய ஃபீட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வரல, இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடன்ஸ், நாங்கள் பார்த்ததில்ல இது கிளியர். அது மாதிரி லங் கேன்சருக்கு வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு நிறையா வருது, ஐ ஹவ் சீன் நிறைய ஸ்மோக்கர்ஸ்க்கு. இப்போ 100 பேருக்கு லங் கேன்சர் இருக்குன்னா அதில் 30-40% ஸ்மோக்கர்ஸ், 30-40 விச் சைஸபிள் அமௌண்ட். ப்ராபப்ளி ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் கேன்சர், ஸ்மோக்கிங் ப்ராபப்ளி.
0: சார், இப்போ தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கேன்சர் வரும்ன்றீங்க, ஆனால் எங்கள் அன்னைக்கெலாம் வந்து கிடையாது, தாய்ப்பாலே கிடையாது.
1: தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு கேன்சர் வரும்னு நான் சொல்லவே இல்லை, தாய்ப்பால் கொடுக்காத ஆஸ்மாக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். இதுக்கு வந்து கேன்சருக்கும் தாய்ப்பாலுக்கும் சம்மந்தம் கிடையாது. தாய்ப்பால் குடித்தாலும் குடிக்கலாலும் கேன்சர் வரும், வரலாம் வரலாம் வராமல் இருக்கலாம்.
0: இல்லை, இப்போ எங்கள் அன்னைக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலே கிடையாது.
1: சரி,
0: அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ்
1: அப்படிலாம் கிடையாது, கிடையாது, கிடையாது, கிடையாது.
3: ஓகே சார், ஒரு வந்து ஒரு காலர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ,
4: ஹலோ,
1: ஹலோ,
4: ஹலோ,
1: சொல்லுமா.
4: வாட்ஸ்
1: யுவர் நேம்?
4: விஜய்
1: சார். விஜய், விஜய்,
4: டெல் மீ விஜய்.
1: வீசிங் ப்ராப்ளம், ஆமா
4: ஆமா, வீசிங் ப்ராப்ளம், செஸ்ட் பெயின், இது एक्चुअली எதனால வருது, எந்த மாதிரி சூழ்நிலையினால வருது சார்?
1: இல்ல, வீசிங் ப்ராப்ளம்ங்கிறது அதான் சொன்னேனே, ஆஸ்மா, ஆஸ்மால வீசிங் ப்ராப்ளம்ங்கிறது வரும்.
4: சரி,
1: ஆஸ்மால. சோ
4: ஆஸ்மா இப்ப அது பாத்தீங்கன்னா ரெய்னி சீசன்ல தான் ரொம்ப அதிகமா இருக்கும்
1: அப்படிங்கிறாங்க.
4: ரெய்னி சீசன்ல தான், வின்டர் சீசன்ல தான் நிறைய வரும் அப்படிங்கிறாங்க.
1: ஜென்ரலா ரெய்னி
4: சொல்லுங்க சார்.
1: ரெய்னி சீசன்ல வந்து ஏர்ல வந்து அந்த மாய்ச்சர் ஹையா இருக்கும், ரெண்டாவது ஃபங்கஸ், மழை பெஞ்சவன ஃபங்கஸ் ஒண்ணு ஏர்ல, நீங்க மழை மழை பெஞ்சவன ஒரு ஸ்மெல் வரும் பாத்திருக்கீங்களா, ஒரு மழை மழை ஸ்மெல் சொல்லுவாங்களே, தட் இஸ் நத்திங் பட் ஃபங்கஸ், லேண்ட்ல இருக்கிற ஃபங்கஸ் மெல்லியில வெளியில் வரனால தான் அது. அந்த ஃபங்கஸ் வந்து வீசிங் இருக்கவங்களுக்கு ரொம்ப கெடுதல், மோல்ஸ் அண்ட் ஃபங்கஸ் வருவோம், அந்த ஃபங்கஸ் வந்துன்னா வீசிங் இருக்கவங்களுக்கு கலரி விடும் ஜாஸ்தி.
4: என்ன
1: இன்ஹேலர் யூஸ் பண்றீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கறீங்க? அது
4: ஒரு 5 டைம்ஸ் எடுக்கறேன்
1: சார். 5 டைம்ஸ் எடுக்கறீங்களா?
4: ஆமா, 5 டைம்ஸ். அது டாக்டர் வந்து ட்வைஸ் யூஸ் பண்ணா போடுறாங்க, பட் எனக்கு அந்த ப்ரீத் பண்றது ரொம்ப முடியலங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
1: நானே இன்ஹேலர் வந்து டைரக்டா வாயில வச்சு அடிக்கறீங்களா நீங்க? உள்ளே லங்ஸ் குள்ளரே போகாது அது.
4: அது இந்த பிளாஸ்டிக் ஒரு பிரஸ் பண்ற மாதிரி ஒரு டைப் கொடுத்துருக்காங்க சார். அதுல அதுதான் நான் வாய்ப்புல வச்சுட்டு மூக்க மூடிங்க பிரஸ் பண்றேன்.
1: ஒரு பெரிய பாட்டில் மாதிரி இருக்கும், அந்த பாட்டிலுக்குள்ளார அந்த மருந்து இன்னல அமுக்கிட்டு அது வழியா இழுக்கணும், அப்படிதானே இருக்கிறீங்க? மேமோகிராம். அந்த மேமோகிராம் பண்ணால் தெரிஞ்சிடும் ஏர்லி ஸ்டேஜில். ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஈஸிலி க்யூரபிள். எனி கேன்சர் ஸ்டேஜ் ஒன்ல கண்டுபிடிச்சா க்யூரபிள், ஸ்டேஜ் டூல மேலே போனால் தான் ப்ராப்ளமாக இருக்கும்.
2: இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்குன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கு, ஆனால் அவங்க எப்படி அவங்களால அதை குணப்படுத்த முடியும்?
1: முடியாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டேஜ் டூ இப்போ அதை வந்து விட்டுட்டு அது பெருசாகி பக்கத்து பிரஸ்ட்டுக்கு பரவி ஃபுல்லாக நோட்ஸுக்கெலாம் போயிடுது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் போனால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். அதனால தான் கேன்சர் வந்து ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் யூர்ஸ் யூ கெட் இட். அதுதான் ஒரு பெரிய கஷ்டமான நோய் அது, உன்னோட ஃபால்ட்டே இல்லாமல் உனக்கு வரக்கூடிய நோய் அது. ஸோ அதுக்கு அவேர்னஸ் தான் முக்கியம். இப்போ அதனால தான் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அவேராக இருக்காங்க எல்லாத்துக்கும். சர்வைக்கல் கேன்சருக்கு அப்பப்போ பேப்ஸ்மியர்னு ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. எவ்ரி 40 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு பேப்ஸ்மியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க டு ஃபைண்ட் அவுட் உனக்கு சர்வைக்கல் கேன்சர் வருதா. அவன் பிரஸ்ட் கேன்சர் எவ்ரி 5 இயர்ஸ்க்கு மேமோகிராம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு ப்ரிவென்டிவ் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தால். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் கூட இஃப் யூ டூ அ ஸ்மியர் பட் தெர் இஸ் ஸ்பூட்டம் ஃபார் சைட்டாலஜி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடலாம். பட் எவ்வளோ பேர் அதை பண்ணிப்பாங்க? எவ்ரி இயர் போய் நீ வந்து சளி கொடுத்து டெஸ்ட் பண்ணுறானா? பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் நார்மலாக இருக்க யாருக்குமே எந்த டெஸ்ட் பண்ணவும் பிடிக்காது.
2: ஆமாம்.
1: ஸோ அதனால தான் பெரிய ப்ராப்ளம்.
2: இப்போ வந்து நீ சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கறது வந்து இப்போ ஒரு வாக்சினேஷன்
1: வந்திருக்கு,
2: அது எவ்வளவு வரைக்கும்?
1: இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். ஆஃப்டர் அப் டு 21 இயர்ஸ் குள்ள லேடிஸ் போட்டுக்கலாம். அது போட்டேனா தி சான்சஸ் தட் யூ வில் கெட் லெஸ் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் எ கேன்சர். ஸோ இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலி இட்ஸ் சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் இஸ் எக்ஸலன்ட் வேக்சின். இன்ஃபேக்ட் இந்தியாவில் சர்வைக்கல் கேன்சர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. விமன்ல வந்து 70% ஆஃப் ஆல் கேன்சர்ஸ் ஆர் சர்வைக்கல் கேன்சர்ஸ் விச் கேன் பி ஈஸிலி பி நவ் கியூர்ட் பை இது.
0: சார் இப்போ கேன்சரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எதுன்றது நமக்கு எப்படி தெரியும்?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது ஜென்ரலி வந்து ஒன்றுமே சிம்டமே இல்லாமல் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சிம்டம் இருக்காது ஜென்ரலாக, அதனால ரொம்ப கஷ்டம் அது கண்டுபிடிக்கிறது. அதனால தான் அவேர்னஸ் இருந்தால் தான் முடியாது. எந்த உறுப்பை பொறுத்து தான் கேன்சரோட சிம்டமே, லங்குனா இருமல் ஃபர்ஸ்ட் சிம்டம், பிரெஸ்ட்னா லம்பு, ஆக்சிடென்டால் லம்ப் கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சிம்டம். அது மாதிரி ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு சிம்டம் இருக்கும், அந்த சிம்டமை நீ வந்து பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு உனக்கு அவேர்னஸ் இருக்கணும், யூ மஸ்ட் ஹேவ் அவேர்னஸ் இந்த கேன்சருக்கு இந்த இருக்கும் அப்படின்னு சிம்டம்ட. ஒவ்வொரு டிசீஸ்க்கும் என்னென்ன, ஒவ்வொரு கேன்சருக்கு என்னென்ன அவேர்னஸ் பார்த்துட்டே இருந்தால்
2: போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம மறுபடியும் அந்த சிஓபிடி அதுக்கு வரணும். இப்போ பொல்யூஷனால தான் அது வருது அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க.
1: பொல்யூஷன் மட்டும் இல்ல, ஸ்மோக்கிங்,
2: ஸ்மோக்கிங்
1: அண்ட் பொல்யூஷன்.
2: இப்போ லேடிஸ்க்கு அது வரதுக்கு சான்சஸ் இருக்கா?
1: ஜென்ரலாக லேடிஸ் இந்தியாவில் வந்து அவ்வளோ ஸ்மோக்கிங் கிடையாது. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் இன் இந்தியா இஸ் ஒன்லி 10% இஸ் வெரி ஆந்திராவில் தான் ஹையஸ்ட் ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க லேடிஸில். ஸோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் வந்து குறைச்சலாக இருக்கனால சான்சஸ் ஆஃப் டஸ்ட், ஹியூஜ் டஸ்ட் கோயிங் இன் டு த லங்ஸ் இஸ் லெஸ். இப்போ ஸ்மோக் பண்ணும்போது எவ்ரி பஃப் யூ இன்ஹேல் தெர் ஆர் 3000 ஐடென்டிஃபைடு இம்ப்யூரிட்டிஸ் இன் எவ்ரி பஃப். ஒரு பஃப்ல 3000 ஐடென்டிஃபைடு, அன்ஐடென்டிஃபைட் இம்ப்யூரிட்டி நிறையா இருக்கா இன்னும் அன்ஐடென்டிஃபைட். ஸோ அவ்வளோ பஃப் ஸ்மோக் உள்ளே போயிட்டே இருந்தால் தான் இந்த சிஓபிடி வரும். ஸோ லேடிஸ்க்கு சான்சஸ் குறைச்சு, அதனால வி சி லெஸ் நம்பர் ஆஃப் சிஓபிடி இன் லேடிஸ்.
2: பிகாஸ் இப்போ சிஓபிடி வந்து ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேற யாருக்காச்சும் கூட வருது இருக்கா? அதுதான் பொல்யூஷன் அண்ட் ஸ்மோக்கிங் இது ரெண்டை தவிர
1: சிஓபிடி வந்து ஸ்மோக்கர்ஸ் மாத்திரம் இல்லை, ஆஸ்மேட்டிக்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா அந்த செல் இரிட்டேட் ஆகிறனால அந்த பொல்யூஷன் போயிட்டே இருந்தனா கூட சிஓபிடி வரலாம் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட் ஒன்று இருக்குது. தெர் இஸ் ரொம்ப அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சிஓபிடி வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ. அதனால ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறது. ஆஸ்மேட்டிக்ஸ்க்கே சிஓபிடி ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது இப்போ.
2: So there's no proper treatment for the COPD.
1: You can prevent a COPD.
2: But not a treatment.
1: But after that, it's difficult to treat. It's, I wouldn't say there's no treatment. It's difficult. It's difficult.
2: Very difficult.
1: Very difficult.
2: What is the treatment for this?
1: COPD, what we do is, we give antibiotics regularly to keep the infection away. We keep on giving mucolytic agents. You know, one agent is the mucus is the protection because destroyed lung is the mucus. And the mucus is the drugs that are in the middle. Inhaler is the drugs that are in the middle. This is the way. Only just the symptomatic management.
2: Usually for the...
1: We have to give oxygen. COPD patients all have oxygen.
2: Oh, okay.
3: Okay. Sir, vandhi, ippo, adutha or collar weight. ஓகே ஓகே
2: ராஜலட்சுமி
3: சார், டிபி வந்து எதனால் சார் வருது, அதோட சிம்டம்ஸ்?
1: டிபிங்கிறது ஒரு கிருமினால் வருது. அந்த கிருமி வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் வழியாக தான் ஒருத்தர் இருமி இன்னொருத்தருக்கு வர வழியாக தான் வரும். அது இல்லாட்டி வரவே வர சான்ஸ் கிடையாது. இட் ஸ்ப்ரெட்ஸ் ஒன்லி பை ஏர் ரூட் இன்ஃபெக்ஷன்.
3: சார், இந்த டிபி வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம்?
1: டிபி வந்து எக்ஸ்ரேல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். த மொமெண்ட் யூ டேக் அன் எக்ஸ்ரே, டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் இந்த லங்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். டிப்பிக்கலாக இருக்கும் அந்த எக்ஸ்ரே ஃபீச்சர்ஸ், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணால் கூட, ஸ்பூட்டம் செக் பண்ணி டிபி பாக்டீரியா இருக்கான்னு பார்த்தா பார்த்துடலாம். வெரி சிம்பிள்.
3: ஓகே சார், இந்த டியூபர்குலோசிஸ் சொன்னீங்க இல்லையா, இது இது வந்து க்யூர் ஆகணும்னா எவ்வளோ நாள் ஆகும்?
1: சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும். சிக்ஸ் மந்த்ஸில் க்யூர் பண்ணிடலாம்.
3: ஓகே, நம்ம திவாஷிஷ் சார் வந்து ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்காரு.
5: சார், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டிபி ஆஃப் த லங்ஸ்?
1: ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்லி. தெர் இஸ் நோ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், ஒன்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ஓரல் ட்ரக்ஸ் continuously for 6 months.
2: இப்போ வந்து நீங்க டிவில வந்து 6 months ட்ரீட்மென்ட் அப்படிங்கறீங்கல, ஆனா வந்து நீங்க எப்படி நீங்க அது கண்டுபிடிக்கிறீங்க? லைக்
1: அது எக்ஸ்ரே,
2: எக்ஸ்ரே இல்லாம வித் நாங்களே வீட்ல கண்டுபிடிக்கணும் அது டிவி
1: இல்ல. இப்போ any person who coughs, a person who coughs continuously for about 21 days or 3 weeks க்கு unidentified cough இருந்துட்டே இருந்தா, ஒரு person வந்து is coughing in your house continuously for 2 to 3 weeks not by by any antibiotics treat panna kuda adu pogala appadina you have to suspect tuberculosis.
2: Okay, okay.
3: So neenga sonninga tuberculosis vandu 5 to 6 months aagunte adukaprama konja naal kalichu thirupi nammalku varrathukku vaipu iruka,
1: ivanoda immunity korinja vandrum. Ivanoda immunity korinja poiduthna or latent bacteria ulla irundha mari relapse aidum.
3: இப்ப டிபி வந்து அதர் ஆர்கன் லங்ஸ்க்கு தவிர ஏதாவது ஆர்கன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுமா டிபி?
1: நிறைய ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா. முன்னாலே நான் சொல்லியிருக்கேன், இட் கேன் அஃபெக்ட் த பிரெயின், இட் கேன் அஃபெக்ட் த ஐஸ், இட் கேன் அஃபெக்ட் தி லிம்ஃப் கிளான்ஸ் இன் த பாடி, இட் கேன் அஃபெக்ட் தி யூட்ரஸ், இட் கேன் அஃபெக்ட் தி கிட்னி, அது மாதிரி எல்லா எனி ஆர்கன்கள் பிளட் வழியா இட் வில் கோ இன் டு தி வேரியஸ் ஆர்கன்ஸ்.
3: சப்போஸ் பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன?
1: ஃபிட்ஸ் வரும், ஃபிட்ஸ் வரும் பிரெயின்ல, மெனிஞ்சைட்டிஸ்.
3: ஓகே,
2: இப்போ பல்மனரி எம்போலிசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து வந்திருக்கு இல்லையா?
1: வாட் இஸ் இட் ஆக்சுவலி? பல்மனரி எம்போலிசம் அப்படினா என்ன அர்த்தம்னா, எம்போலிசம் அப்படினா இட்ஸ் a clot. ஒரு கிளாட் வந்து பிளட் வெசல், தெர் இஸ் பல்மனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஆர்ட்ரிஸ்குள்ளார போயிட்டு ஒரு பிளட் கிளாட் போய் உட்காந்து, இஃப் இட் கட்ஸ் ஆஃப் தி பிளட் சப்ளை டு ஒன் போர்ஷன் ஆஃப் தி லங்ஸ், தட் இஸ் கால் பல்மனரி எம்போலிசம். வெரி சீரியஸ், சடனாக ஒரு போர்ஷன் ஆஃப் த லங்ஸுக்கு பிளட் சப்ளை எல்லாம் போயிடுது. அப்போ என்ன ஆகும், அந்த போர்ஷன் ஆஃப் த லங் பிகம் டெட், கேங்க்ரீன் ஆகிடும். அப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட், சிவியர் பெயின் வந்துடும். த பேஷண்ட் வில் ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங் பிகாஸ் ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் த லங்ஸ் வில் நாட் ப்ரீத். So it's a very deadly disease. Commonly comes because of patient being in bed for a long time. ரொம்ப நேரம் பெட்லேயே படுக்க வச்சோம், ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள் ஒருத்தர் படுக்க வச்சுட்டா பெட்டில் கிளாட்ஸ் வில் டெவலப் இன் த லெக்ஸ் அண்ட் தட் கிளாட்ஸ் வில் கோ அப் அண்ட் கோ இன் டு த லங்ஸ்.
2: இப்போ இதுக்கு ஏஜில் வரும், இந்த
1: ஏஜில் பெட்டில் ரொம்ப ஓவராக அன்னெசரியாக பெட்டில் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சேன் பேஷண்ட்ஸை. தட் இஸ் வை இப்போ ஏர்லி மொபிலைசேஷன் சொல்கிறோம். ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ண, குவிக்காகவே 2 நாள் 3 நாள் ஆப்ரேஷன் பண்ணோன்னு நடக்க சொல்லிடுவாங்க. The reason is pulmonary embolism varakudadengiradhukaga dhaan. Early mobilization is the only way to prevent pulmonary embolism.
6: Okay sir, actually on the TB patients na paathirukumbodhu or enna da stages vandhalum paakumbodhu avanga rombave avastha padadha na paathirken, rombave avanga chuthuma endha value me seiya mudiyadha soonilike avanga erpaduvaanga. So enna main ah vandha enna na organs vandha affect aagudhu sir TB?
1: Sir, TB la vandha it's called elumburik noi appdi solluvanga. Oy elumbu uriki utra avana paathirukkeengala TB patient maari irukada nu solluvanga, ulliya irukanga.
6: Okay, okay.
1: TB enna pannum, it saps all your proteins, body la proteins ella sap pannidum. மெயின்லி பல்மனரி டியூபர்குலோசிஸ் தான், 80% ஆஃப் ஆல் டிபி இஸ் பல்மனரி லங் டியூபர்குலோசிஸ் தான், 20% தான் அதர் டியூபர்குலோசிஸ் அதர் ஏரியாஸ். ஸோ இவனுக்கு மேஜர் சிம்டம் என்னன்னா ஹிமோப்டைசிஸ் சொல்லுவோம், பிளட் இன் தி ஸ்பூட்டம், இருமும் போது ரத்தம் சளியில் வரும், எப்போ பார்த்தாலும் இருமும் போதெல்லாம் ரத்தமும் சளியும் சேர்ந்து வரும், தட் இஸ் ஃபர்ஸ்ட். ஸோ பிளட் லாஸ் வர ஆரம்பிச்சிடும் நிறையா அவனுக்கு. ரெண்டாவது ஹீல் பி கெட்டிங் ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஸ்பூட்டம்,

0: கூட்டம் ஹெவியாக இருக்கும் அது மாதிரி வர ஆரம்பிக்கும். ரெண்டு மூணாவது வந்து பிகாஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லங்ஸ் டிஃபிகல்டி இன் ப்ரீதிங் வர ஆரம்பிச்சிடும். அவன் இல் பி ஹேவிங் டிஃபிகல்ட்டி இன் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சில ஃபீவர் எவ்ரி பிகாஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனல் ஷிவரிங் ஃபீவர் நைட்டில் நைட்டில் பர்டிகுலர்லி இல்லை ஃபீவர். ஸோ இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் சிம்டம்ஸ் ஆஃப் டிபி. பட் ஈஸிலி டயக்னோசபிள் ஈஸிலி ட்ரீட்டபிள் அதான் பியூட்டி.
1: ஓகே சார், ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, ஹலோ ஜெகதீஸ்வரி.
0: அடைக்கிடும்.
2: So,
0: ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் போய் கூட சொல்ல மாட்டேன் எனக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னு சொல்ல சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல யாருக்கு வேணா எது வேணா வரலாம். அது நான் முன்னால் நாங்கள் பேசி நீ கேட்கல போல இருக்கு. செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வெதர் எ பர்சன் ஹஸ் காட் பிரஸ்ட் கேன்சர். Examine your breast regularly at regular intervals to find out whether you have a lump. இருக்கான்னு பார்த்து. Yes.
1: Thank you, Jagadeeshwari.
2: Thank you.
1: சரி, இப்போ நம்ம வந்து டியூபர்குலோசிஸ் பற்றி பார்த்தாச்சு, நிமோனியா பற்றி பேசியாச்சு, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா நிறையா விஷயம் பேசியாச்சு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஸ்லீப் அப்னியா, குரட்டை விடுறது. இது எதனால வருது சார்?
0: ஸ்லீப் அப்னியாங்கிறது வேற, குரட்டை விடுறது. ஸ்னோரிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்னோரிங்கிறது ஜென்ரலாக ஏர் பேசேஜ் வந்து நோஸ்குள்ளார போகும்போது இந்த நோஸில் வந்து சில அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, க்ரோத்து அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்ததுன்னா ஏர் கோஸ் த்ரூ ஒரு ஒரு டர்புலன்ட் ஏரியா. வென் ஏர் கோஸ் த்ரூ டர்புலன்ஸ் இட் மேக்ஸ் நாய்ஸ். இப்போ நீங்கள் காற்று வந்து புயல் அடிக்கும்போது சவுண்டு ஏர்க்கே ஒரு சவுண்டு கிடைக்கிறது, பிகாஸ் இட்ஸ் கம்மிங் டர்புலன்ட். அது மாதிரி தூங்கும்போது மூக்கு அடைச்சிட்டுனா வாய் வழியாக நம்ம மூச்சு விடுவோம். வாய் வழியாக மூச்சு விடும்போது டர்புலண்ட்டாக நிறைய ஹியூஜ் குவான்டிட்டிஸ் ஏர் போகும், அதனால இந்த சவுண்ட் வருது கொரட்டை. பட் கொரட்டையில் என்ன பியூட்டினா, கொரட்டை விடுறதுக்குனு அவன் கொரட்டை விடுறான்னு தெரியாது. கொஞ்சம் டீப் ஸ்லீப்பில் தான் அவன் கொரட்டை விடுவான். அவன்கிட்ட நீங்கள் எவ்வளோ நீங்கள் சொன்னால் கூட நீ கொரட்டை விடுறானு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவன் ட்ரீட்மெண்ட் கூட வரமாட்டான் அவன், பிகாஸ் எனக்கு கொரட்டை விடுறேன்னு எனக்கு தெரியாதே. அதுதான் பெரிய ப்ராப்ளம். அது மோஸ்ட்லி ஒபீசிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் காசஸ். ஒபீஸாக இருக்கும்போது உன்னோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது ஏர் ஃப்ளோ கொஞ்சம் டர்புலண்ட் ஆகிடும். ஸோ குண்டாக இருக்கிறவங்க தான் ரொம்ப காமனாக குரட்டை வரும். ஸோ ஒபீசிட்டிலேருந்து ஸ்லிம்மிங் எனி பர்சன் ஹூ ஹஸ் காட் அஃப்கோர்ஸ் சில அடினாய்ட்ஸு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் குரட்டை வரும். ஈஸிலி ட்ரீட்டபிள் சர்ஜிக்கலி, யூ கேன் ட்ரீட். அதனால தான் இப்போலாம் வந்து ப்ரீத் ரைட் அப்படின்னு ஒரு ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வருது, நைட்டில் எடுத்து போட்டது மூக்கை வந்து இழுத்து பிடிச்சி வச்சுக்கோம். ஸோ யூ வில் ப்ரீத் ஒன்லி த்ரூ த நோஸ், வாய் வழியாக ப்ரீதே பண்ண மாட்டேன். ஸோ குரட்டை கொஞ்சம் பெட்டர். பட் அப்னியாங்கிறது வேறு. அப்னியா மீன்ஸ் செசேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். நார்மலி யூ ஃபெயில் டு ரெஸ்பயர். நம்ம நார்மலாக நம்ம தூக்கத்தில் என்னாகும், இப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது கான்ஷியஸாக நம்ம ப்ரீத் பண்ணிகிட்டே இருப்போம், பிகாஸ் இன்ஸ்பிரேஷன் ப்ரேயர்னா. இப்போ தூங்கும்போது அந்த ரெஸ்பிரேஷன் சம்டைம்ஸ் அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் பிரெயினில், இன்ஸ்பயர் எக்ஸ்பயர் தட் இஸ் மூச்சு விடு மூச்சு எடுத்துரு. அது மாதிரி தூங்கும்போது சடனாக அது அந்த மெசேஜ் கொடுக்கலனா அப்படியே இன்ஸ்பிரேஷன்லேயே நின்றுடும். யூ வில் நாட் இன்ஸ்பயர் அப்படியே எக்ஸ்பிரேஷன் நின்றுடும். எக்ஸ்பிரேஷன் மீன்ஸ் யூ வில் எக்ஸ்பயர் தி ஏர் பட் யூ வில் நாட் இன்ஸ்பயர். தட் இஸ் கால்ட் ஸ்லீப் அப்னியா. சடனாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நின்றுடும் மூச்சு. தட் இஸ் கால் அப்னியா. அப்னியா மீன்ஸ் செசேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இட் ஹேப்பன்ஸ் நார்மலி இன் சில்ட்ரன். அப்படி நம்ம சடனாக கொஞ்ச நேரம் ஒன்றாலும் என்னாகும், நீ கொஞ்சம் மூச்சு பிடிச்சி பச்சனே தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு தனர் ஆரம்பிச்சிடும். நீ ஆட்டோமேட்டிக்காக யூல் ஸ்டார்ட் ப்ரீதிங். ஸோ தூங்கிட்டே இருப்பான். அஸ் அப்னியா வந்துட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் சடனாக பயந்து எழுந்துப்பான், பிகாஸ் ஹி கெட் ஸ்கேட் சம்திங் இஸ் சம்படி இஸ் சோக்கிங் ஹிம் பிகாஸ் ஹி ஸ்டாப் ப்ரீதிங். ஸோ ஒன்ஸ் ஹி பிகம் கான்ஷியஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் ப்ரீதிங். திஸ் இஸ் அப்னியா. இட்ஸ் அ டெரபிள் டிசீஸ். தெர் ஆர் சில்ட்ரன் ஹூ டை இன் த கிரேடல்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் அப்னியா. த சைல்ட் நெவர் தெர் இஸ் இன் ஸ்லீப், இட் ஸ்லீப்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் டஸ் நாட் இன்ஸ்பயர் அட் ஆல். ஸோ அப்படியே கிரேடில் டெத் பேபி கிரேடில் சின்ரோம்னு சொல்லுவோம். எழுந்து பார்த்தோன்னா சைல்டு இஸ் டெட் இன் த கிரேடில். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி சடன்லி யூ டோன்ட் ஃபெயில் டு ரெஸ்பாண்ட் டு ரெஸ்பிரேஷன். This is a very rare disease. Very rare. It's not all that common. But sleep apnea in adults is very common. Suddenly, எழுந்துவோம் தூக்கத்தில் பயந்து போய் எழுந்துப்பாங்க. This is very, very common. It can be easily be treated by small instruments like Pondraka, where you are forced to breathe through the instrument. The instrument keeps on making the air go in and out.
3: சார், இப்போ நமக்கு ஸ்லீப் அப்னியா இருக்குது, அது எப்படி நமக்கு தெரிய வரும் சார்?
0: ஃபர்ஸ்ட் வந்து நார்மலி யுவர் பார்ட்னர் வில் டெல் யூ. சரி, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல வந்து சடனாக எழுந்துப்போம், பயந்து பயந்து எழுந்து அவங்க டாக்டர் போய் சொல்லுவோம், எவ்ரிடே நான் எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது சார், ஏதோ யாரும் ஒன்று செக் பண்ணுற மாதிரி இருக்குது, செக் பண்ணுறவனா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்லீப் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி இருக்குது, அந்த ஸ்டடி போட்டு பார்த்தா இவனுக்கு வந்து அந்த ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் குறையிறதா, ரெஸ்பிரேஷன் குறைஞ்சின்னு இருக்கா அடிக்கடி. ஜென்ரலாக நாம் வந்து எவ்ரி ஒரு நிமிஷத்துக்கு 18 தடவை நம்ம ப்ரீத் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்துக்கு இப்போ பல்ஸ் ரேட் இஸ் பர் மினிட் 72, ரெஸ்பிரேட் ரேட் இஸ் பர் மினிட் இஸ் 18 டைம்ஸ் நீ ப்ரீத் பண்ணுறியா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீ ஒரு 2-3 டைம்ஸ் தான் ஒரு ப்ரீத் பண்ணுற அப்படின்னா உனக்கு ஸ்லீ யுவர் கோயிங் இன் ஃபர் ஸ்லீப் அப்படியா. சடனாக சம்டைம்ஸ் என்னாகும், அந்த கிராஃப் எடுக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு நீ ப்ரீதே பண்ண மாட்டேன். ஸோ கண்டுபிடிச்சிருவோம் ப்ரீதா ஸ்லீப் அப்னியா.
3: அதுக்காக ஏஜ் லிமிட்
0: அதெல்லாம் கிடையாது, எனி ஏஜில் வரலாம் ஸ்லீப் அப்னியா. அப்படின்னு சில்ட்ரன் வந்தால் தான் டிஃபிகல்ட், நியூ பார்ன் சில்ட்ரன் வந்து டெல் டை வெரி ரேர்.
3: சார், இஸ் ஸ்லீப் அப்னியா இஸ் டேஞ்சரஸ் சார்?
0: வெரி டேஞ்சரஸ், நாட் இன் சில்ட்ரன், நாட் இன் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ்க்கு வந்து டேஞ்சரஸ்னா என்ன, பிகாஸ் நீ பயந்து பயந்து ஒரு தடவை எழுந்துப்பேன், யூ ஸ்லீப் வில் கெட் டிஸ்டர்ப். சடன்லி இஃப் யூ நாட் ப்ரீதிங், இப்போ உன்னோட தலையை நான் தண்ணிக்குள்ளார முக்கிட்டேன்னு என்ன கொஞ்ச நேரம் ஒரு 1-2 மினிட்ஸ் முக்கினா ஒரு மாதிரி கியர் ஆகிடும் உனக்கு, ஒன்றுமே மூச்சு விடாதுன்னு அது மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் தட் சிச்சுவேஷன்.
1: ஓகே சார், இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்லீப் அப்னியா வந்துடுச்சு அப்படின்னா அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி
0: இருக்குது? அதான் ஸ்லீப் அப்னியாக்கு தெர் ஆர் சம் மிஷின்ஸ் டவுன், ஸ்லீப் அப்னியா ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் போட்டு விட்டுட்டு படுத்துட்டாங்கன்னா அவங்க, இப்போ அமெரிக்காவில் நிறைய பேர் அதான் அந்த மிஷின் போட்டுடுவாங்க, போட்டுவிட்டால் அது இட் இல் ப்ரீத் ஃபார் ஹிம் நைட், வென் இஸ் ஸ்லீப்பிங் தட் இல் கீப் ஆன் புஷிங் ஏர், டேக் அவுட் ஏர், புஷ் ஏர். ஸோ 100% ஹி வில் நாட், தட் இஸ் இட் இல் நாட் டூ ஆட்டோமேட், இஃப் ஆஸ் லாங் இஸ் ப்ரீதிங் இட் இல் நாட் டூ, த மொமெண்ட் இ ஸ்டாப்ஸ் ப்ரீதிங் தட் இல் டேக் ஓவர், த மிஷின் இல் டேக் ஓவர் அண்ட் புஷ் ஏர். ஸோ இல் நவர் கெட் ஸ்லீப் அப்னியா.
1: ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த மிஷின் போட்டுருக்கிறச்சே வந்து அது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ட்டு, நான் கேட்குறது வந்து என்டையராக க்யூர் பண்ணுறது, நம்ம நார்மலாக தூங்குறச்சவே வந்து கரெக்டாக வராமல் இருக்கணும்.
0: கொரட்ட வராமல் இருக்கிறதுக்கு வந்து நீ வந்து ஏஎன்டி ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துக்கிடும் ஃபஸ்ட்டு, யூ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் வெதர் தெர் இஸ் எனி பாலிப்ஸ் அது மாதிரிலாம் இருக்குன்னு, அது ட்ரீட் பண்ணால் சர்ஜிக்கலி ட்ரீட் பண்ணால் தான் கொரட்டை போகும், இல்லாட்டி போக போகாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் காமன் கோல்டு வந்து கூட மூடிட்டா கூட கொரட்டை வர ஆரம்பிச்சு சிலவங்களுக்குலாம், மூக்கு மூடிட்டாவே ஏர் இஃப் இட் டசன் க்ரோ த நோஸ் கொரட்டை வரும், வாய் வழியாக நீ வாயை திறந்து தூங்கினாவே கொரட்டை வரும். யங் கேர்ள்ஸ்க்குலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கொரட்டை. இன்ஃபேக்ட் கொரட்டை இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஃபார் டைவர்ஸ் இன் அமெரிக்கா, சச் அ காமன் காஸ் தூங்க முடியல.
1: Okay, sir, now Dibashi sir, our question kekraru.
4: Sir, what happens when COPD and sleep apnea coexist?
0: COPD and sleep apnea of course, that's the worst thing a person can happen. Already in COPD, he is not able to breathe. If sleep apnea comes, then he is almost dead. Because already he is not able to breathe. And if sleep apnea comes, then it's terrible. But fortunately, we have not seen cases like that. I mean, it can happen, but it's a chance.
5: Okay, sir. In our relation, if you look at your relationship, you will be able to talk to you. சம்திங் ஏதோ ஒரு மாதிரி, ஆனா வந்து ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க ஏதோ பேய் அமைக்கிறது.
0: இட்ஸ் கால்ட் பானிக் அட்டாக்னு பேர், இட்ஸ் கால்ட் பானிக் அட்டாக். தூக்கத்துல சடனா வருதுங்கிறது இட்ஸ் எ பானிக் அட்டாக். தெர் இஸ் ஒன் சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்காது, நீ தூங்கும்போது கான்ஷியஸ் மைண்ட் தூங்கிடும், சப்கான்ஷியஸ் மைண்ட் அலர்ட்டா இருக்கும். ஸோ உன்னோட லைஃப்ல என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ உன்னோட ட்ரீம்ஸ்லாம் கூட மோஸ்ட் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் டூயிங், வாட் யூ ஆர் கம் அக்ராஸ் இன் யர் லைஃப் அதுதான் ட்ரீமாக வரும். ஸோ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், தென் தட் அந்த தப்பு வந்து இட் வில் மேனிஃபெஸ்ட் சம் ட்ரீம் விச் வில் பி வெரி ஃப்ரைட்னிங் ஃபார் யூ, அப்போ தான் நீ எழுந்து பேனிக் அட்டாக். சில்ட்ரன் தான் காமனாக வரும் அது, சில்ட்ரன் ஸ்மால் திங்ஸ்க்கு ஆல்சோ வில் பி வெரி பிக் ஃபார் அ சைல்ட், ஸோ இட் வில் அட்டாக்.
6: இப்போ வந்து இந்த ஸ்னோரிங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தோம்ல சார், இப்போ இந்த பேனிக் அட்டாக் ஸ்னோரிங் எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இல்லாட்டி என்ன?
0: Snoring is not dangerous. It's not dangerous. It's dangerous for the neighbor. It's not dangerous for the person. It's not a very dangerous thing. It's 100% curable also. Snoring is 100% curable. Panic attack, yes. It is a psychological problem. It's a psychological problem. So it has to be treated.
6: And sillarala vandu தூக்கத்துல வளருவாங்க அதெல்லாம் இருக்கு இல்ல சார், தூக்கத்துல பேசுறது தூக்கத்துல நடக்கிறது அதெல்லாம், இஸ் தேர் எனி கனெக்ஷன் வித் பானிக் அட்டாக் ஆர் சம்திங்?
0: இட்ஸ் ஆல் நியூ டிசார்டர்ஸ், சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ், ஸ்லீப் வாக்கிங் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் டஸ் நாட் எவ்ரிபடி டஸ் இல்லை எல்லாருமே ஸ்லீப் வாக் பண்ண மாட்டாங்க எல்லாருமே தூக்கத்தில் பேச மாட்டாங்க ஸோ தெர் ஆர் ஒன்லி சம் பீப்புள் ஹூ ஹவ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி டூ ஆல் திஸ் சம் சப்கான்ஷியஸ் ப்ராப்ளம்ஸ் சிலவங்களுக்கு வந்து ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ் இருக்கும் சிலவங்களுக்கு ஃபியர் ஆஃப் ஹவன்டி சீன் இல்லை எங்கள் அப்பா இருப்பார் அவர் வந்து பூட்டும் போது அவர் தான் வீடு பூட்டும் போது அவர் தான் பூட்டணும் விரும்புவார் வேறு யாரும் பூட்டினா அவர் நம்பிக்கை கூட இருக்காது சி ஆஃப்டர் ஆல் ஐம் க்ரோன் அப் மேன் பட் ஸ்டில் ஹி வில் நாட் பிலீவ் ஹி வில் ஒன்லி லாக் இழுத்து இழுத்து 10 தடவை இழுத்து பார்ப்பார் இதெல்லாம் வந்து இட்ஸ் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இது சிலவங்க சொல்லி சொன்னது சொல்லிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி எவ்வளோ தடவை சொன்னால் கூட ஐயோ போர் போர்னு ஆகிடும் அவ்வளோ சொல்லுவாங்க இதெல்லாம் இதனால் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்
1: ஓகே சார் நீங்கள் வந்து ஸ்லீப் அப்னியாக்க சர்ஜரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா எந்த ஸ்டேஜில் இந்த சர்ஜரி நம்ம
0: இல்லை ஸ்லீப் அப்னியாக்கு சர்ஜரி இல்லை ஸ்னோரிங் இருக்க ஸ்லீப் அப்னியாக்கு வந்து மிஷின்ஸ் தான் பண்ணும் தேர் இஸ் நோ சர்ஜரி ஓன்லி மிஷின்ஸ்
1: ஓகே சார் நம்ம திபாஷி சார் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு
4: சார் இஸ் தேர் ஏ ரோல் ஃபார் ஓரல் டிவைசஸ் இன் ட்ரீட்டிங் ஸ்லீப் அப்னியா
0: ஓரல் டிவைஸ் ஓரல் ட்ரக்ஸ்
4: யா ஓரல் ட்ரக்ஸ்
0: நோ தேர் இஸ் நோ ஓரல் ட்ரக்ஸ் ஃபார் ஸ்லீப் அப்னியா ஓன்லி ஓன்லி மிஷின்ஸ்
4: ஓன்லி மிஷின்ஸ்
0: ஓன்லி மிஷின்ஸ்
4: ஓகே தேங்க் யூ சார்
1: ஓகே சார் சார் இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து ஸ்லீப் அப்னியா பற்றி சொன்னீங்க இது மாதிரி வேற ஏதாவது இப்போ நம்ம பேசாத வரைக்கும் வேற ஏதாவது டிசீசஸ் செஸ்ட் டிசீசஸ் இருக்கா
0: லைக் செஸ்ட் டிசீசஸ்னு இல்லை இப்போ எங்களுக்கு வந்து ஆஸ்மா அலர்ஜியில் வந்து நேசல் அலர்ஜி இஸ் வெரி வெரி காமன் நேசல் இப்போ ஆக்சுவலி வேர்ல்டில் வந்து ஹையஸ்ட் அலர்ஜி இந்த வேர்ல்டு இஸ் நேசல் அலர்ஜி தான் தும்மல் தும்மல் தும்மல்ங்கிறது ஸோ காமன் ஹையஸ்ட் அலர்ஜினா நேசல் அலர்ஜி அது வந்து ஈஸிலி ட்ரீட்பட் அதுலேயும் நோஸில் அந்த ஒரு மாசல் இருக்குது அந்த மாசல் ரியாக்ட் ஆகனால ஸோ தெர் இஸ் நோ அ நேசல் ஸ்ப்ரே விச் கேன் டீசென்சிடைஸ் இன் மே நேசல் செல்ஸ் அந்த செல்ஸ் ஒரு ஸ்ப்ரே இருக்குது எவ்ரிடே அந்த ஸ்ப்ரே அடிச்சேன்னா அந்த நேசல் செல் டீசென்சிடைஸ் ஆகிடும் டஸ்ட் உள்ள போனால் கூட உனக்கு ஒன்றும் பண்ணாது ஸோ லேடிஸ்க்கு வந்து பர்டிகுலர் இப்போ தாளிச்சு கொட்டும் போது வர ஸ்மெல்லு கூட அவங்களுக்கு ஸ்னீசிங் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த ஸ்னீசிங் வந்ததுன்னா ஒரு அடுக்கு தும்மல் மாதிரி வரும் 100 தடவை 50 தடவை அப்படிலாம் தும்புவாங்க விச் இஸ் அன்கன்ட்ரோலபிள் அவனால் நிறுத்தவும் முடியாது விச் இஸ் ஸோ ஸோ டிஸ்கஸ்டிங் ஃபார் அதர்ஸ் டு சி அண்ட் ஸோ ட்ரபிள்ஸ் அப் ஃபார் த பர்சன் டு ஸ்னீஸ் ஸ்னீசிங்கிறது ஒரு டெரிபிள் டிசீஸ் பிகாஸ் வென் யூ ஸ்னீஸ் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ் வில் ஸ்டாப் பிகாஸ் நீ கண்ணு மூக்கு எல்லாத்தையும் மூடி தான் ஸ்னீஸ் பண்ண முடியும் அவ்வளோ கஷ்டம் அது அது மாதிரி 100 தடவை தும்மினா அப்படி இருக்கும் பாருங்க ஸோ தட் இஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் ஸ்னீசிங் பர்டிகுலர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் தட் இஸ் அ காமனஸ்ட் டிசீஸ் வி சி இன் ஆஸ் இன் எங்கள் ஃபீல்டில் வந்து ரைனைட்டிஸ் அண்ட் ஆஸ்மா ரெண்டும் ஒன்றா வரும் அதனால் அது தட் இஸ் காமன் தென் நெக்ஸ்ட் வந்து த்ரோட் கேன்சர் ஆல்சோ இஸ் தேர் பட் நாட் நாட் வெரி காமன் பட் இட் இஸ் தேர் த்ரோட் கேன்சர்ஸ் பிராங்கிக் டேசிஸ் அது மாதிரி சில டிசீஸ்லாம் இருக்கு வேர் தெர் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு வந்து ஏதாவது ஒரு பீனட் முழுங்கி எடுத்து முழுங்கும் போது இட் கோஸ் இன் டு த லங்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் கோயிங் இன் டு த ஸ்டமக் அப்போ போனால் இட் கோ இன் டு த லங்ஸ் அண்ட் கிளாக் ஒன் ஏரியா ஸோ அந்த ஏரியா மாத்திரம் டேமேஜ் ஆகிடும் தட்ஸ் கால் பிராங்கிக் டேசிஸ் விச் இஸ் காமன் ஃபார் சில்ட்ரன் வென் தே ஸ்மாலோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் சன்லி இட் கோஸ் இன் டு த லங்ஸ் அது மாதிரிலாம் தீஸ் ஆர் த காமன் டிசீசஸ் அதர்வைஸ் வி ஹவ் டிஸ்கஸ் மோஸ்ட் ஆஃப் தி செஸ்ட் டிசீஸ்
1: இப்போ நீங்கள் தும்மல் சொன்னீங்க இல்லையா அது கண்டிப்பாக வரும் எல்லாருக்கும் அது வராது
0: இல்லை தும்மல் ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்து நமக்கு டஸ்ட்ல வரும்
1: ஓகே
0: அடுக்கு தும்மல் 100 தடவை 50 தடவைலாம் ஒன்லி அலர்ஜி கிரானைட்ஸ் இருந்தால் தான் வரும்
1: சரி இப்போ அடிக்கடி வந்து தும்மல் வர மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வரவே வராது
0: அது வந்து அலர்ஜி கிரானைட்டஸ் இல்லை அது அலர்ஜி இல்லை நிறைய பேருக்கு வரும் சடனாக யாரோ பேசிட்டு அது நின்றுடும்
1: ஆமாம்
0: பிகாஸ் தும்மல்ங்கிறது உன்னோட அலர்ஜி ரொம்ப ஹெவியாக இல்லைன்னா நின்றுடும் அது அலர்ஜி ரொம்ப ஹெவியாக இருந்தால் நீ என்ன யார் என்ன பேசினாலும் வந்துட்டு தான்
6: இருக்கும் இப்போ வந்து என்னோட தங்கச்சி இருக்கா சார் அவ எப்போ பார்த்தாலும் தும்மிட்டே
0: அலர்ஜி கிரானைட்டஸ் அது
6: ஆனால் அவளுக்கு அலர்ஜி எதுவுமே இல்லை வென் வி செக்
0: ஒண்ணுமே இருக்காது இல்லை ஒண்ணுமே இருக்காது இதுதான் சிம்டம் ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே தும்புறால
6: ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே தூங்க போகும்போது மத்தியானம் அவனும் தூங்கி
0: 100% அலர்ஜி கிரானைட்ஸ் அவளுக்கு
6: தட்ஸ் நதிங்
0: வென் ஒண்ணுமே தெரியாது அத அலர்ஜி கிரானைட்ஸ் ஒண்ணுமே தெரியாது அந்த நேசஸ் ஸ்ப்ரே அடிச்சவனே தெரியாது
6: ஓகே சார்
3: சார் விக்கல் வந்து எதனால சார் வரும்
0: விக்கல் வந்து இட்ஸ் பிகாஸ் டயஃப்ரம்னு ஒரு உறுப்பு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தொராக்ஸையும் அப்டமனும் டிவைட் பண்றது டயஃப்ரம் அந்த டயஃப்ரம் வந்து சடனாக கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா விக்கல் வரும் ஸோ விக்கல் வந்து இட்ஸ் வெரி வெரி காமன் பர்டிகுலர் சில்ட்ரன் ஸ்மால் சில்ட்ரன் பிறந்த குழந்தைங்களும் விற்கும் தட்ஸ் பிகாஸ் குடல் பெருகிறது அப்படிம்பாங்க பிகாஸ் டயஃப்ரம் இஸ் ஸ்ட்ரெச்சிங் பிகாஸ் அப்டமன்ஸ் பெருசாகும் போது விக்கல் வரும் பட் நமக்கு தேர்ஸ்ட் ஜாஸ்தி இருந்தால் கூட சில நிறைய பேர் விற்குவாங்க தண்ணி குடிங்க விக்கல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனி இரிட்டேஷன் டு த டயஃப்ரம் விக்கல் வரும்
5: ஓகே சார் ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் அண்ட் லங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம பாடி சிஸ்டம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஸோ என்னென்ன விஷயம் வந்து நம்ம தினமும் கடைப்பிடிச்சோன்னா நம்மளோட லங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க
0: ஃபஸ்ட்டு டோன்ட் இரிட்டேட் யுவர் லங்ஸ் அது இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் கெட் எக்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மோக்கிங், ரெண்டு டோன்ட் கெட் எக்ஸ்போஸ் டு டூ மச் ஆஃப் டஸ்டி திங்ஸ். கீப் யுவர் ரூம் கிளீன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாட் ஆஃப் பீப்புள் அவங்க ரூமே அடசில் வச்சுப்பாங்க, அடசில் வச்சா தான் அந்த ரூமில் வந்து டஸ்ட் இருக்கும். ட்ரை டு கீப் யுவர் ரூம்ஸ் கிளீன் ஆல் த டைம். பட் இல்லை வீசிங் இருக்கிறவங்களுக்கு ரூம் ரொம்ப கிளீனாக இருக்கணும். தேர் ஷுட் பி ஃப்ளோ ஆஃப் ஏர்.

0: Keep your food very hygienic. So that is my third, of course, is cough hygiene. You try to start the habit of every time you cough, you keep your hand in front of, so the others will also follow suit. You teach your children, particularly young mothers, you teach your children every time you cough, keep your mouth. Children are the best way to learn, because once they do it, lifelong they'll do it. So teach your children not to cough openly in front of others, because you're going to spread the infection. So Adhumari, I think if you follow small things, if there is a history of asthma in the family, go to your doctor and find out whether you have asthma. If you have asthma, treat it as early as possible. So first is prevention, and next is cure. You try to get a cure for the respiratory disease. Kandapicha porom varunath.
1: ஓகே சார், நம்ம ரொம்ப நேரமாக செஸ்ட் டிசீஸை பற்றி ரொம்ப நிறையா பேசியாச்சு. நாங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப அழகாக பொறுமையாக நேர்களுக்கெலாம் புரிகிற மாதிரி பதிலை சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் கைலாஷ் சார். நம்மளுக்கு இங்கே ஸ்டூடியோவுக்கு திபாஷிஷ், மாலவிகா, கௌசல்யா, நித்யா, காயத்ரி, ஹேமா, ஜேவியர், கிரிஜா இவங்கெல்லாம் நிறையா நல்ல கேள்விகளாக கேட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார் இங்கே வந்ததுக்கு.
0: தேங்க்யூ வெரி மச்.
2: பிகாஸ் உங்களோட நோயாளிகள் அவங்களெல்லாம் எங்களை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக கொஞ்ச நேரத்துக்கு எங்களை
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. அண்ட் நான் தாங்க உங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற சினாரியோவில் எங்கே பார்த்தாலும் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்ப்பா, ஐயோ ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், இதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதை பற்றிலாம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வந்திருக்காங்க திருமதி ஆனந்தி வெங்கடேஷன். இவங்க ஸ்ரீ யோகா சென்டர் அப்படின்ற ஒரு மையத்தை நிறுவிட்டுருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கி நம்மளுக்கு பல்வேறு டாபிக்ஸில் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பேச வந்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம அவங்க கூட பேசலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் இந்த வாரம் மட்டும் முடியாம அடுத்த சில வாரங்களுக்கும் தொடரும். ஸோ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராமை தவறாம கேளுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை கேட்டதுலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டா நீங்க எங்களை தொடர்பு கொண்டு எம்ஓபி சமுதாய வானொலியை தொடர்பு கொண்டு உங்க சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6512133333. மறுபடியும் சொல்கிறேன், 6512133. உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் திருமதி ஆனந்தி வெங்கடேஷன் மேம் தீர்த்து வைப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க கூட பேசலாம்.
4: வணக்கம். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை எல்லா ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 80 வயசு வரைக்கும் எல்லார் வாயிலையும் வர வார்த்தை ஸ்ட்ரெஸ்ன்றது தான். அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது நிறைய டைம்ஸ் அது என்னன்றதே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம். இப்போ பசங்களை எடுத்துண்டா, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எடுத்துண்டா, ஐயோ எக்ஸாம் வருது அதனால எனக்கு டென்ஷனாக இருக்குது, அந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்குறோம். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ் எடுத்துண்டா, டைமுக்கு போகணும், ஆஃபீஸில் நல்லா இது பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய இன்கம் வரணும், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி சொல்றோம். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ்லயும் ரோட்ல இப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் வீட்டில இருந்து ஆபீஸ் போறதுன்றது எவ்வளவு கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிராபிக் can be very very stressful. இப்போ இவ்வளோ பல விதமான இது ஒரு பர்சனுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதில் எக்ஸாமினேஷனோ, டிராஃபிக்கோ, ஆஃபீஸோ, நம்ம பாஸோ, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸோ, இது எதுவுமே ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ரியாக்ஷன் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது தான் ஸ்ட்ரெஸ்ஸே தவிர, இந்த நான் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. எக்ஸாம் இஸ் நாட் ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஸ்ட்ரெஸ் கிடையாது, பாஸோ, நம்ம ட்ராவலோ, நம்ம சொல்கிற இந்த ஹீட்டோ, சென்னை ஹீட்டோ, எந்த ப்ராப்ளமுமே ஸ்ட்ரெஸ் கிடையாது. நம்ம இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது தான் ஸ்ட்ரெஸ். அப்படின்னு இருக்கச்சே நம்ம இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். ஏன்னா இப்போ நம்ம மைண்ட் செட்டை மாற்றிட்டோம்னா, நம்ம ஆட்டிடியூடை மாற்றிட்டோம்னா, நம்ம எந்த பிரச்சனைக்குமே ஒரு முடிவு ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இந்த வாரத்துல நான் உங்களோட பேச போறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஏன்னா எல்லார் லைஃப்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசங்களை பத்தியும், எஜுகேஷன் அண்ட் சைல்ட்ஹுட் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்ப சில்ட்ரன்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 1 வயசு வரைக்கும் நம்ம பசங்களை வந்து அப்

0: அப்படியே பசங்களாவே ஓடுறதுக்கு விட்டுடுறோம். அந்த அந்த டைம்குள்ள நம்ம எந்த ப்ராப்ளமும் நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஒரு வயசுலேருந்து லைஃப் எப்பவுமே கஷ்டம்தான் பசங்களுக்கு. ஏன்னா இப்படி நடக்காத, இப்படி பண்ணாத, அதை பண்ணாத, அது பண்ணினா நீ விழுந்துடுவ, இங்க போனா இது ஆயிடும். அந்த மாதிரி நம்ம திருப்பியும் திருப்பியும் பசங்களுக்கு வந்து டோன்ஸ் நிறைய கொடுக்க கொடுக்க, இது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்ல லைஃப்ல வந்து பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வந்துடுறது. அதோட வந்து ஒரு 2-2.5 இயர்ஸ்க்கு ஒரு ஆர்டினரி ஒரு ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ற ப்ரீகேஜி இன்டர்வியூல ஸ்ட்ரெஸ் வந்து மேக்சிமம் doses of injection of stress ஒரு பேரண்ட் வந்து ஒரு அம்மான்ற பர்சன் வந்து கொடுக்குறாங்க. அது எதனாலன்னா வெறும உன் பேர் என்ன, அப்பா பேர் என்ன, இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன்னா என்ன பண்ணணும், இந்த 3-4 விஷயம் மட்டும் கத்து கொடுத்து ஒரு குழந்தைய இன்டர்வியூக்கு கூட்டின்னு போனா குழந்தையும் சந்தோஷமா இருக்கும், ஈஸியா அட்மிஷனும் கிடைச்சிடும். ஆனா இப்போ ப்ரெசன்ட் டே சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, பிரைம் மினிஸ்டர் பேர், பிரசிடென்ட் பேர், எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால ஒரு சிம்பிள் இன்டர்வியூக்கு ஸ்டெப் இன் பண்ற ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு ஸ்கூல் சேர்ந்துடுத்தேன்னு ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடையாது. ஏன் 99 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்க, அது ஏன் 100 இல்லை? அப்போ பசங்க வந்து இன்னும் படிக்கணும், எவ்வளவுதான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழந்தையால படிக்க முடியும், ஆனா ஏன் 100 வாங்கல? 100 வாங்கினா வெறும் படிப்புல மட்டும்தான் நீ நல்லா பண்ற, ஏன் டென்னிஸ் விளையாடல, ஏன் பாட்டு கத்துக்கல, ஏன் டான்ஸ் கத்துக்கல? பாட்டு கத்துன்ட்டா அது போறாது, ஏன் நீ வந்து இன்னொருத்தர் மாதிரி ஏன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல? அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர். சோ எக்கச்சக்க பேரண்டல் ப்ரெஷரும் இருக்கிறதுனால ஒரு சைல்ட்ஹுட்டே குழந்தைக்கு சந்தோஷமா வர வர இருக்கிறது இல்ல. பசங்க வந்து அவங்க ஏஜ் இருக்க வேண்டிய சந்தோஷமே அவங்களுக்கு போய் எப்ப பாரு வந்து மனசுல பெரிய பாரத்தை சுமந்து நடக்கிற மாதிரி பசங்க இப்ப நடக்கிறாங்க. அதனால இதுக்கு வந்து ரெண்டு சைட்லயுமே பிளேம் எல்லாருமே எடுத்துக்கணும். தட் இஸ் பசங்களும் இதனால ப்ராப்ளம் இருக்கு, பேரண்ட்ஸும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இது ரெண்டு பேருமே அதை வந்து குறைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டா நான் இப்பதான் சொன்னேன், எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாலும் பேரண்ட்ஸுக்கு போற மாட்டேன்றது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 8th 9th அப்புறம் வந்து பேரண்ட்ஸே சொல்ல வேண்டாம், நான் வந்து எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் கிளாஸ்ல, அந்த மாதிரி மென்டல் ஆட்டிடியூட் மாறிடுறதுனால பசங்க அவங்களுக்காவே அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் தனக்கு தானே எடுத்துக்கிறாங்க. அதை தவிர இப்ப ஸ்கூல்னு எடுத்துனீங்கன்னா ஸ்கூலும் இதுக்கு ஒரு ரோல் எடுத்துக்கிறது. எதனாலன்னா ரொம்ப கரெக்டான ஆட்டிடியூட் தான், எல்லா பசங்களும் படிச்சா எங்க ஸ்கூல் வந்து வெளியில போற பசங்க, எங்க ஸ்கூல்ல இருந்து போற பசங்க எல்லாம் ரொம்ப டாப்பர்ஸா இருப்பாங்கன்றது ஸ்கூலோட வியூ. பட் அதனால என்ன ஆயிடுறது, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா செஷன்ஸ்க்கு பசங்க வரணும், ஏற்கனவே ஸ்கூல் அவர்ஸ் ரொம்ப லாங் டைம், அதை தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வரணும், அதை தவிர எல்லாரும் 99 வாங்குறது போறாது, எல்லாருமே 100 வாங்கணும்னு ஏம் பண்ணணும். இப்படின்னு இருக்கச்சு லைஃப் ரொம்ப ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடுறது. இப்ப என்ன ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம சொன்னா போறாது, இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது நம்ம பார்க்கணும். சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல இருக்கிற குழந்தையே 6+7 இயர்ஸ் எல்லாம் இருக்கிறது ரொம்ப ஐடியல் ஏஜ். அந்த மாதிரி ஏஜ்லேருந்தே பசங்களுக்கு யோகா, பிராணாயமா, அந்த மாதிரி பயிற்சியில ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம கரெக்டான பாதையை காமிச்சு கொடுக்கணும். யோகான்றது வந்து ஒரு வெளியில போய் விளையாடுற மாதிரியோ இல்ல ஒரு 4 பசங்களை சேர்த்து வச்சுட்டு வீட்லயே வந்து அவங்களுக்கு இஷ்டப்படி கம்ப்யூட்டர்ல விளையாடுற மாதிரியோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது தான். ஏன்னா யோகான்றது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ், அது வந்து சில இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. அப்படி இருக்கச்சே பசங்களுக்கு அதுல ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரும்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஆனா எப்படி நம்ம வந்து ஒரு பாட்டு எக்ஸ்ட்ராவா கத்து கொடுத்தே ஆகணும், ஒரு அபக்கஸ் கிளாஸ் போகணும், அப்படி நிறைய நம்ம வேற ஆசைகளை நம்மளுக்கு இருக்கிற ஆசையை குழந்தை மேல திணிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ யோகான்றது வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு 7 வயசு குழந்தையிலேருந்தே நம்ம கொஞ்சம் யோகால இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி கரெக்டான கிளாஸ்ல சேர்த்து விட்டோம்னா யோகா பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப உடம்ப மட்டும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது இல்ல, மனசையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. அதனால யோகாவோட கூடிய கரெக்டான பிரீதிங் டெக்னிக்ஸ் பசங்களுக்கு வந்து ஒரு 8 வயசுலேருந்து நம்ம கத்துக் கொடுக்கணும். அது வரைக்கும் ஏன் வந்து அதை பத்தி நம்ம அவ்வளோ பயப்பட வேண்டாம்னா, நார்மலி பசங்க வந்து ஒரு 7-8 வயசு வரைக்கும் கரெக்டா பிரீத் பண்றாங்க. தட் இஸ் நம்ம மூச்சை உள்ள எடுக்கச்சே வயிறு வந்து வெளியில வரணும். இன்ஹேல் அண்ட் த ஸ்டமக் ஹேஸ் டு கம் அவுட், எக்ஸேல் அண்ட் த ஸ்டமக் கோஸ் இன். இதுதான் கரெக்டான டீப் பிரீதிங் சொல்லுறோம். அது வந்து ஒரு 8 அல்லது 10 வயசுல மாறிடுறது. அந்த மாத்தி பண்ற பிரீதிங்க்கு பேர் பேனிக் பிரீதிங். அது கத்து கொடுக்கறது, யோகா பயிற்சி கத்து கொடுக்கறது. அப்புறம் மெடிடேஷன் வந்து 10 வயசுலேருந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மூணும் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஸ்கூலும் ஒரு ஸ்டெப் எடுத்து அம்மா அப்பாவும் அது பண்றாங்களான்னு வீட்டில் மானிட்டர் பண்ணி பசங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டுட்டா, டெஃபினட்டா எக்ஸாமினேஷன் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், தட் இஸ் அந்த என் ஃப்ரெண்ட் அப்படி படிக்கிறா, நான் இப்படி படிக்கல, அவன் 99 வாங்கிட்டா நான் 100 வாங்கணும், அந்த மாதிரி ஒரு டென்ஷனோ இல்லை. அம்மா அப்பா சொல்றது வந்து கரெக்டான ஒரு மனசு ஒரு மென்டல் ஃப்ரேம்ல நம்ம ஒத்துக்கிறதுக்கோ, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இன்னொரு இதுவும் வந்து பேரண்ட்ஸ் எப்படி ட்ரை பண்ணலாம்னா, பேரண்ட்ஸும் கூட பசங்களோட சேர்ந்து பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். நீ தான் கத்துக்கணும், நீ நான் உனக்கு கொண்டு போய் கிளாஸ்ல விட்டுடுவேன், நீயே அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதோட, அம்மா அப்பாவும் கூட சேர்ந்து கத்துண்டான்னா, சேர்ந்து அம்மா அப்பா அக்கா தங்க அப்படி சேர்ந்து பண்ணா இது ஒரு ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணக்கூடிய இது. அம்மாவோட நான் அண்ணா பண்ணணும், என் பிரதரோட நான் அண்ணா பண்ணணும், இதுல ஒரு ஆர்வம் காமிக்கிற மாதிரி ஒரு மனநிலை ஆகும். இப்படி பண்ணா கண்டிப்பா மனசு உடம்பு எல்லாமே ஆரோக்கியமா வச்சுக்கிற மாதிரியும், அவங்க லெவல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா கோப் அப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
1: என்ன நேர்களே, இது வரைக்கும் மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் சொன்ன எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். அண்ட் அதை எஜுகேஷன் அண்ட் சைல்டுஹுட் லெவலில் அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஏன் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் அவங்க ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. இந்த ப்ரோக்ராம் திருப்பி அடுத்த வாரமும் வேறொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நான் உங்கள் கீர்த்தனா அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கீர்த்தனா அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்தி வெங்கடேஷன் ஃப்ரம் ஸ்ரீ யோகா சென்டர். டேக் கேர், பை பை, பி குட் அண்ட் டூ குட்.

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: ஹலோ
6: ஹலோ,
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா
4: சொல்றது. வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பி என் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 முதல் July 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
5: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா. நான் மொழித்துறையில் ஹிந்தி உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நம்மில் பலருக்கு புத்தகம் படிக்கும் ஆர்வம் வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. எனக்கும் அப்படிதாங்க. சிறு வயதிலிருந்தே என்னோட அப்பா செய்தித்தாள் வாசிக்க சொல்வார், டிவியில் வர நிகழ்ச்சியின் பெயர்களை வாசிக்க சொல்வார், காமிக்ஸ் புக்ஸ்லாம் நிறைய வாங்கி தருவார். அப்போ நான் 2வது 3வது படிச்சுட்டு இருப்பேன். எனக்கு புரியாது, வார்த்தைகள் சுத்தமாக புரியாது. அவர் என்ன சொல்லுவார்னா, என்னெல்லாம் வார்த்தை உனக்கு புரியலையோ அதை நீ அண்டர்லைன் பண்ணிட்டு டிக்ஷனரியை பார்த்து அதோட அர்த்தத்தை எழுது, அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே நான் பார்க்குறேன்னு சொல்லுவார். ஸோ இப்படி தான் வந்து இந்த வாசிக்கிற ஆர்வம் என்னுள்ள ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஒரு 10th 11th படிக்கிறப்போ அவர் வந்து தமிழ் பத்திரிகை வாங்கி கொடுப்பார். அவரும் படிப்பார், என்னையும் படிக்க சொல்லுவார். ஆனந்த விகடன், அப்புறம் துக்ளக், குங்குமம். புரியாது ஆனால் படிக்க சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, முயற்சி பண்ண. இது ஏன்னா என்னோட செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி, தேர்ட் லாங்குவேஜ் தமிழாக இருந்தது. அதனால் வந்து என்னோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் இதெல்லாம் செஞ்சார். அதுக்கப்புறம் என்னோட எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி நான் ஹிந்தி மொழியில் தான் பண்ணேன். அதுவும் என்னோட பிஹெச்டி டாபிக் நாவலை சார்ந்தது.

0: அதனால ஆய்வுக்காக நான் நிறைய கிட்டத்தட்ட 70-75 நாவல்களை படிச்சிருக்கேன். அதை எழுதின எழுத்தாளர்கள் பத்தியும் படிச்சிருக்கேன். அதுல எனக்கு மிகவும் கவர்ந்த எழுத்தாளர் வந்து பத்மஸ்ரீ ஷீலா ஜுன்ஜுன்வாலா அவர்கள். இப்போ சமீபத்தில் 2023 அவர் 93 வயதில் எழுதின பத்துஜடுமை வசந்த் நாவல் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த புத்தகத்தை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். பத்மஸ்ரீ ஷீலா ஜுன்ஜுன்வாலா அவர்கள் சிறந்த ஹிந்தி எழுத்தாளர், பத்திரிகையாளர் மற்றும் ஆய்வாளர். இவர் 1927 ஜனவரி 6 உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தில் கான்பூரில் பிறந்தவர். இவர் நாவல்கள், கதைகள், கட்டுரைகள் என நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. குடும்ப வாழ்க்கை பற்றி, முதியோரின் வாழ்க்கை பற்றி, பெண்களின் நிலைமையை பற்றி, மனித நேயம் பற்றி இவர் புத்தகத்தில் நிறைய எழுதியிருக்காங்க. ஒரு நல்ல கருத்து தர வேண்டியது தான் இவருடைய கொள்கையாகவே இருந்திருக்கு. அதனால்தான் இந்த எழுத்தாளர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த நாவலை பற்றி பேசுவோம். பத்துஜட் மே வசந்த் நாவல், இந்த நாவலின் தலைப்பே நமக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்கிறது. பத்துஜட் என்றால் இலையுதிர் காலம், வசந்தம் என்றால் மலரும் காலம். அதாவது என்னதான் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும் என்று தான் நமக்கு இந்த தலைப்பு நினைவூட்டுகிறது. இப்போ நான் இந்த நாவலின் கதை சுருக்கம் சொல்ல போகிறேன். இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரம் கபூர் அவர்கள். இவர் 70 குடும்பத்தோடு தான் இருக்கிறார். இருந்தாலும் அவர் தனிமையை அனுபவிக்கிறார். வீட்டில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. எது கேட்டாலும் வேலைக்காரி வேலைக்காரங்க இருக்காங்க, எங்கேயாவது வெளியே போகணுன்னா கார் டிரைவர் இருக்காங்க. எல்லா வசதியும் இருந்து இவர் தனிமையை உணர்கிறார். அது ஏனென்றால் அவர் பிள்ளைங்க பேரம் பேத்தி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறதுக்காக நேரம் செலவழிக்குவதில்லை. இது அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு. அதனால தான் எல்லா இருந்தும் தனிமையை அனுபவிக்கிறார். இது இன்று பல வீடுகளில் நடக்கும் ஒரு விஷயம். பெற்றோருக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம், ஆனால் அவர்களுடன் கொஞ்ச நேரம் பேச மறந்து விடுகிறோம். ஒரு நாள் அவருடைய பேத்தி வெளிநாட்டு பயணம் செய்துவிட்டு தாத்தாவை பார்ப்பதற்காக வருகிறாள். அவள் அவர் தனிமையை போக்க முதியோர் இல்லத்துக்கு போகலாம் என்று சொல்கிறாள். ஆனால் கபூர் அதை விரும்பவில்லை. குடும்பத்தோடு இருப்பதுதான் உண்மையான சந்தோஷம் என்று அவர் நினைக்கிறார். இதற்கு பிறகுதான் கதையில் ஒரு முக்கியமான மாற்றம் வருகிறது. நான் நிறைய நாவலை படிச்சிருக்கேன். இந்த முதியோர் வாழ்க்கை பற்றி நிறைய பேர் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு போக சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து ட்ராஜடி தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் ஷீலா ஜுன்ஜுன்வாலா அவர்கள் ஒரு நல்ல முடிவை இந்த நாவலில் கொடுத்துருக்கிறார். அது என்னவென்றால், கபூர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த டிஜிட்டல் உலகிற்கு ஏற்ப நானும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வேன், அப்போது என் மனம் தனிமையில் சிக்கிக் கொள்ளாது என்று அவர் முடிவு செய்கிறார். இந்த நாவல் சொல்லும் முக்கியமான கருத்து என்னவென்றால், வயசு ஒரு தடை இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனசு இருந்தால் போதும். அதே சமயம் வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலத்திற்கேற்ப புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன், தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்றுதான் பெரிய கருத்து இந்த நாவல் நமக்கு சொல்கிறது. அதே நேரத்தில் தொழில்நுட்பம் வந்தாலும் குடும்ப அன்புக்கும் பாசத்துக்கும் அது ஈடாகாது. வீட்டில் ஒன்றாக உட்கார்ந்து பேசுவது எந்த இயந்திரமும் தர முடியாத மகிழ்ச்சியை தரும். இந்த நாவல் இன்றைய இளைஞர்களிடம் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறது. வேலை, பணம், முன்னேற்றம் எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அதோடு சேர்த்து பெற்றோர், தாத்தா, பாட்டியுடன் கொஞ்ச நேரம் செலவிடுவது மிகவும் முக்கியம். இந்த நாவலை படிக்கும்போது நம்முடைய குடும்பத்தையே பார்க்கும் உணர்வு வருகிறது. அதனால்தான் இந்த நாவல் மனதில் நீண்ட நாட்கள் இருக்கும். இறுதியாக மாணவர்களிடம் ஒரு வேண்டுகோள். இன்று வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்கள். அவர்கள் வாழ்க்கை அனுபவங்களை கேளுங்கள். அது அவர்களுக்கு சந்தோஷம் தரும், நமக்கும் நல்ல வாழ்க்கை பாடமாக இருக்கும். இந்த அருமையான நாவலை எல்லோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதிலிருந்து மாணவர்கள் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நம்ம வந்து வாசிப்பு ஆர்வம் நமக்கு ஒரு பக்கம் வந்தாலும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது நமக்கு தெரியுது. இந்த புத்தகத்தின் மூலமாக குடும்பத்தில் என்ன நடக்குது, இன்றைய காலத்து குடும்பத்தில் என்ன நடக்குது, இந்த காலத்தில் சமுதாயத்தில் என்ன நடக்குது, இந்த விஷயத்தையே தான் எழுத்தாளர்கள் குறிப்பாக எழுதுவாங்க. அதனால் புத்தகம் படித்தாலே நமக்கு என்ன தோணும்னா, நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும். அதனால தான் புத்தகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.
1: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.
1: Thank you.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறுரூவா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லற சில்லற எடுத்துன்னு வந்தேன். சில்லற கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: ஆ சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுற?
2: நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபி சிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ் ஆட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்லாம் இந்ததா, ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டில் சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒன்னு, பருப்பு போட்டு ஒன்னு, கூட்டு மாதிரி ஒன்னு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலயும் கூட அவங்க அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒண்ணத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான், இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இதுல இருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார், ரசம், காய், பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுன்னு தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ

நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள், கிடைக்கிற ஃபுட்ஸ், இதிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள், எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்து நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி, எந்த வகையான காய்கறி

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்க ஆர்ஜே பாலமீனாட்சி. நம்ம ரொம்ப நாளாவே உணவே மருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம சாப்பிட்ற உணவே எப்படி நமக்கு மருந்து ஆகுதுன்னு வெவ்வேறு விதமான விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு புது விதமான நிகழ்ச்சி இது. டாக்டர் வர்ஷா வந்திருக்காங்க இங்க. அவங்க வந்து ஒரு உணவு நிபுணர். அவங்க வந்து எப்படி வந்து நம்மளுடைய உணவை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், எந்த விதமான உணவை யார் சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி வரும் நாட்களில் பேச போறாங்க. இன்னைக்கு இந்த முதல் நாளில் வந்து அவங்க வந்து ஜென்ரலா நம்ம உணவு எப்படி இருக்கணும் அதை பத்திலாம் பேச போறாங்க. வணக்கம் மேடம், ஃபர்ஸ்ட் வெல்கம் டு அவர் ஷோ.
1: வணக்கம்.
0: சோ மேடம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றது வந்து பசிக்காக சாப்பிட்றோம். ஸோ இதுல வந்து என்ன கட்டுப்பாடு இருக்கணும், எதுக்கு வந்து இந்த மாதிரி உணவுக்காகவே ஒரு நிபுணர், இதுக்காகவே ஒரு தனி டிபார்ட்மெண்ட், ஸோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நிச்சயமா நிறைய முக்கியத்துவம் இருக்கணும் இல்லையா. ஸோ அது என்னது,
1: இது ரொம்ப முக்கியம். எதுனா யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்க என்ன சாப்பிட்றீங்க அதை வச்சுதான் உங்க உடம்பு கட்டுப்பாடு நடக்கிறது. ஒரு குழந்தை கன்சீவ்ட் ஆகுனதுலேருந்து அவரை வந்து ஒரு சின்ன செல்லேருந்து பிறக்கும்போது 2.5 kgs 3 kgs வெயிட் வருதுன்னா அது வந்து உணவு வந்து அவங்களுக்கு அக்ரீஷன் அப்படியே சேர்த்துட்டு தான் அவங்களுக்கு வெயிட் வருது. ஹைட் வளர்ச்சி வெயிட் வளர்ச்சி அந்த கணக்கு வருது வந்து உணவுனால தான். ஸோ அந்த கன்செப்ஷன்லேருந்தே நம்ம வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியமான இது இருக்கிறது. ஆனால் அதை பற்றி நம்ம யோசனை பண்ணுறதில்ல. பிறந்த பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்டு உணவு என்னன்னா பால், தாய்ப்பால் தான் ஃபஸ்ட்டு உணவு. தாய்ப்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லிக்விடாகவே இருக்கிறது. ஆனால் அதில் தேவையான தத்துவம் எல்லாமே உங்களுக்கு அந்த தாய்ப்பால் மூலியமாக கிடைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்குதும், அதுவும் லிக்விட் கண்டிஷனில். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது, இட் இஸ் கால்ட் வீனிங். ஏன்னா டிரான்சிஷன் பண்ணுறோம், தண்ணி ஆகாரம் குடிக்கிற பால்லேருந்து பால்லேருந்து நம்ம வந்து இனிமேல் சாலிட் ஃபுட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ இந்த சாலிட் ஃபுட்டு வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, பாலுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உணவை சாப்பிட்டது ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு டிரான்சிஷனாக பண்ணணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப தண்ணியாட்டம் பால்லேருந்து அந்த கன்சிஸ்டன்சிலேருந்து அடுத்து வந்து ஒரு பியூரி மாதிரி கொஞ்சம் திக்காவே பண்ணி செமி லிக்விடுக்கு போயிட்டு, ஆமாம். ஸோ அது லிக்விடும் சொல்ல முடியாது, சாலிடும் சொல்ல முடியாது, அந்த பாதி இதில் செமி கண்டிஷனில் அந்த மாதிரி ஒன்றுனா ஒரு ஸ்டெப்புக்கு. அதுக்கு வந்து நம்ம மெயினாக ஸ்டேப்பிள் என்ன இருக்கிறது, இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்ற ஸ்டேப்பிள், ஸோ அரிசி சாப்பிட்றது ஸ்டேப்பிள். அப்புறம் கூடவே பருப்பு சேர்த்துக்கிறது. நம்மளாம் பிறந்ததே சைவம், அசைவம் 1.5 inch நாக்குக்கு தான் தேவை, உடம்புக்கு தேவையில்லை அவ்வளோ ஒன்றுமா. ஆனால் சாதம் எடுத்திங்கன்னா கூடவே பருப்பு இருக்கணும், அடுத்து காய்கறி சேர்த்துக்கணும், கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் செமி சாலிட்லேருந்து கொடுத்துட்டு மொள்ளமாக கொண்டு வந்தோன்னா நம்மளோட பெஞ்ச் மார்க் என்னன்னா, ஒரு வயசு குழந்தை வந்து ஒரு தாய் என்ன சாப்பிட்றா அதோட பாதி பங்கு சாப்பிடணும். உதாரணமாக அம்மா வந்து 3 இட்லி சாப்பிட்றேன்னா ஒரு வயசு குழந்தை 1.5 இட்லி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு. பட் அது வந்து நம்ம ஒரு வயசு ஆன உடனே குழந்தை அவ்வளோ சாப்பிடணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து ஃப்ரம் 6 மந்த்ஸ் அந்த வயசுலேருந்து யூஸ்வலாக நம்ம வெயிட் கூட பார்ப்போம், 5-6 kg வெயிட் வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும், க்ரோத் பத்தான மாதிரி. அப்போ தான் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான் டைஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம பண்ணோன்னா பை 1 இயர் ஃபேமிலியோட ஃபுட்லேருந்து குழந்தை வந்து அந்த அளவுக்கு சாப்பிட முடியுது. அந்த இதுக்கு வந்த பிறகு இட் இஸ் ஜஸ்ட் க்ரோயிங். அப்படின்னா 2 வயசு வரைக்கும் குழந்தை வந்து வி கால் இட் அ டாட்லர் ஃபினிக்கி, அப்போலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். குழந்தை திடீர்னா ஒரு வாரம் வந்து நான் வெறும் நெய்யா சாதம் சாப்பிடுவேன், நீங்கள் வந்து 7 நாள் இது சாப்பிட்ருக்கு, 8வது நாள் அது சமைச்சு கொடுத்தீங்கன்னா தொடாது, அந்த மாதிரி ஒரு ஃபினிக்கி கேரக்டர் ஒன்று வரும். ஸோ ஃப்ரம் அ ஒரேஷியஸ் ட்ரிங்கர் த பர்சன் பிகம்ஸ் அ வெரி ஃபினிக்கி ஈட்டர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், ப்ரீ ஸ்கூலர் அந்த மாதிரி ஸ்டேஜில் வருவோம். எக்ஸ்ப்ளோரேட்ரி அந்த அடுத்த இதில் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுவான் என்ன இருக்கிறது அப்படின்னு. அப்புறம் ஸ்கூல் ஏஜ் சைல்டு வந்து அந்த க்ரோத் வேறு, ஏன்னா இட் இஸ் அ லிங்க் பிட்வீன் தேட் அண்ட் அடாலசன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தையோட வயசுன்னு சொல்லணும், ஃப்ரம் நியூ பார்ன் டூ டில் 18 இயர்ஸ், ஓகே, இட் இஸ் கன்சிடர் சைல்டு. ஆனால் அந்த சைல்டோட வளர்ச்சி வந்து நான் சொன்ன ஒரு வயசுக்கு ஏஜ் குரூப்புக்கு த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் முக்கியமாக என்ன நான் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் வீட்டில் என்ன பழக்கம் இருக்குது அதுதான் சாப்பிட வைக்கணும். இப்போ வந்து நிறைய வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கிறதுன்னா, அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அப்படின்னா இதை என் குழந்தைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற சாப்பாட்டும் உணவு குழந்தை சாப்பிட்றதில்ல, அந்த பழக்கம் வருதில்லை. ஆனால் வழியிலேருந்து இந்த மாதிரி, பட் அதோட டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா, டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா என்னென்னா, இந்த வயசுக்கு எவ்வளோ சாப்பிடணும் அந்த அளவுக்கு சாப்பிட்லன்னா அது வந்து வீணாக போய்டுறது, வேஸ்ட்டாக போய்டுறது. வயிறு ரொம்ப இருக்கே உடம்பு பட்னியாக இருக்கிறது, எப்போ நம்ம காம்பினேஷன் தப்பாக சாப்பிட்டோன்னா. ஸோ அப்படின்னு நம்ம வச்சோன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு நிபுணர்னா நான் என்ன பார்க்குறேன், நான் ஒரு உணவை சாப்பிடும் போது கார்போஹைட்ரேட்ஸ் கிடச்சதா, மாவுச்சத்து, ப்ரோட்டீன்ஸ் புரதச்சத்து கிடச்சதா, கொழுப்பு சத்து ஃபேட் கிடச்சதா, மினரல்ஸ் விட்டமின்ஸ் தண்ணி, இது 6 நியூட்ரியன் குரூப்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஆனால் ஒரு லே பர்சன் அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த கேட்குற மக்கள், இந்த ரேடியோ கேட்குற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சேர்த்துக்கோங்கன்னா அவங்களுக்கு அது எங்கே தேடணும்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த 6 நியூட்ரியன்ஸு, நீங்கள் இங்கிலீஷில் 6 திருப்பி மிரர் இமேஜ் பண்ணிங்கன்னா 9 மாறிடும். ஸோ இந்த 9 ஃபுட் குரூப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்குது. என்ன ஃபுட் குரூப்ஸ்னா, ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். அப்படின்னா நீங்கள் அரிசி சாப்பிட்டாலும் சரி, கோதுமை சாப்பிட்டாலும் சரி, கேழ்வரகு, இது எது இந்த இந்த குரூப்லேருந்து எது சாப்பிட்டாலும் இட் இஸ் யுவர் மெயின் குரூப் சீரியல் அண்ட் மில்லட்ஸ். சீரியல் அண்ட் மில்லட்லேருந்து என்ன அதிகமாக கிடைக்கும், இது உங்களுக்கு ஸ்டேப்பிள். இந்த இந்தியாவுக்கு வந்து ருப்பீஸ் நம்ம கரன்சி மாதிரி, உடம்புக்கு தேவை கரன்சி வந்து கார்போஹைட்ரேட். ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக தேவை, ஏன்னா அது நம்ம கரன்சி ஆச்சு, பணம் ஆச்சு. அதனால் யூ நீட் டு ஈட் மோர் ரைஸ் ஆர் வீட் ஆர் வாட் எவர் இட் இஸ். ஆனால் இது வந்து எனர்ஜிக்காக நம்ம சாப்பிட்டோம், அது கூடவே இன்னொரு கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதிகமாக எனர்ஜி கிடைக்கணும்னா இல்லை, அது கூடவே நம்ம ஃபேட் சேர்த்துக்கிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் அரிசியில் சாதம் பண்ணிங்கன்னா நெய் போடுறீங்க, ஓகே. ஸோ இட் இஸ் போத் ஆஃப் தட் காம்பினேஷன் இஸ் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அண்ட் சீரியல்ஸ். இது வந்து உங்களுக்கு எனர்ஜி குரூப்பில் போய்டுறது. முக்கியமான எனர்ஜி குரூப் வந்து இது ரெண்டுலேருந்து கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். ப்ரோட்டீன்ஸ் வந்து பருப்புலேருந்து, நான் சொன்னேன் நம்மெல்லாம் பிறந்தது சைவம். ஸோ நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் புரதவ சத்து வந்து மெயினாக நம்ம பருப்பு சாப்பிட்டு தான் சாப்பிடணும். ஆனால் இப்போ பழக்கமாயிருக்கு, நிறைய பேர் வந்து சாம்பார் டெய்லியா சாப்பிட்றதா, முடியவே முடியாது. வத்து குழம்பு, கார் குழம்பு, புளி குழம்பு, மீன் குழம்பு, இந்த குழம்பு குழம்பிட்டு உடம்பு குழம்பிடுறாங்க, அது தேவையில்லை. நம்ம முக்கியமான சாப்பிட வேண்டி பருப்பு. பருப்பு எப்பவுமே அதிகமாக சாப்பிட முடியாது, அது நம்ம லிமிட் பண்ணுறது. சாதம்ல நீங்கள் பருப்பு சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாதம் அளவு கம்மி சாப்பிட்டாலே உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரசம் இல்லை குழம்பு போட்டிங்கன்னா அவள் திருப்தி கிடைக்கிறதுக்கு நீங்கள் சாதம் அதிகமாக சாப்பிடணும். ஸோ இது பாருங்கள், நீங்கள் நம்ம பரம்பரையாக நம்ம சாப்பிட முறை வந்து நம்ம ஒரு லிமிட்டடாக நம்ம டோஸ் ரிலேட்டட் ஃபினாமினா சொன்ன பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ சீரியல்ஸ்க்கு வந்து கூடவே நீங்கள் பருப்பு சேர்த்துக்கணும், சீரியல் அண்ட் பல்ஸ் காம்பினேஷன். அப்படின்னா அது நீங்கள் கிரீன் கிராம், ரெட் கிராம், பிளாக் கிராம், தூர் தால், மசூர் தால், சனா, சோளா, ராஜ்மா, எது எடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது. வெரைட்டி இவ்வளோ இருக்குது, நம்ம சோயா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சோயாவில் சில தத்துவம் இருக்குது. பெண் குழந்தை அவள் வளர்ச்சி இருக்கும் போது அந்த சோயா சேர்த்துட்டான்னா அவனுக்கு வந்து அவனோட பெண் குழந்தை பிறக்கும் போது மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து மேல் சைல்டு சாப்பிட்டுட்டு வளர்ச்சி போதே இருக்கும் போது இம்பார்ட்டன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதில் இருக்க தத்துவம். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம நம்மெல்லாம் வந்து இப்போது வெஸ்டர்ன் மீடியா சொன்னதுனால நம்மெல்லாம் சோயா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோம். தேவையில்லை, பருப்பு தொடரதில்ல, ஆனால் சோயா சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பருப்பில் எவ்வளோ விதமான வெரைட்டிஸ் பண்ணலாம், பருப்பு உசிலி பண்ணலாம், வடை பண்ணலாம், இட்லியில் நம்ம உளுந்து சேர்த்துக்கிறோம், சாம்பாரில் தூர்தால் தோரம் பருப்பு எடுத்துக்கிறோம், அப்புறம் சட்னியில் நம்ம வந்து பொட்டுக்களை போடுறோம். எவ்வளோ வெரைட்டி இருக்குது நம்ம சாப்பாட்டில், ஏன் எல்லாத்துல சோயா தான் சேர்த்துக்கணும், அது தப்பான கணக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சீரியல்ஸ், அடுத்து வந்து நான் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்.
2: சோயா சாஸ் சேர்க்கறது, அது மோஸ்ட்லி சோயா வந்து சாஸை சேர்ப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து அது வேற ஏதாவது ஈட்டிங் ஃபார்முக்கு
1: இல்லை, அந்த மாவு அரைச்சிட்டு எல்லாத்துலயும் சேர்த்துக்கிறாங்க இப்போ. இல்லை அது வந்து ஒரு கியூப்ஸ் மாதிரி பண்ணிட்டு வெஜிடேரியன் பிரியாணி
2: அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம், உடம்பு
1: தேவை இல்லை. அது நம்ம வந்து நாட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஈட்டிங் ரெகுலர் பருப்பு. பருப்பு சாப்பிடாம நம்ம இது சேர்த்துக்கிறது தப்பு. இது நீங்கள் டேஸ்ட்டுக்காக எங்கேயோ எப்பாவது சாப்பிட்றது அது வேற விஷயம். அதனால தான் நான் அது கணக்கில் சேர்த்துக்கிறது இல்லை.
2: ஓகே
1: ஓகே, இட் இஸ் அன் ஆப்ஷன், இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன். ஆனால் மற்ற பருப்பு சாப்பிட்றது கம்பல்சரி. ஸோ சீரியல்ஸ், அடுத்து வந்து பல்சஸ்ன்னு சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸில் நான் ஒன்று சொன்ன விரும்புகிறேன், அது என்னன்னா தன் வாட்டர் லிக்விடாக இருக்கிறது ரூம் டெம்பரேச்சரில், அது எல்லாமே நம்ம வெஜிடபிள் ஆயில்ஸ். நான் வெஜிடேரியன் ஃபேட்ஸ் வந்து அது கொழுப்பாக ரூம் டெம்பரேச்சரில் திக்காக இருக்கிறது, அதனால தான் நெய் வந்து நான்வெஜ் கணக்கில் தான் போகும். ஓகே, ஏன்னா திக்காக இருக்குது அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் த மில்க் ஆஃப் த கவ் ஆர் பஃபிலோ. ஸோ அந்த மாதிரி இது வரதுனால லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ் ஆயில், சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் இஸ் ஃபேட். பட் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் காம்பினேஷனில் எடுத்தோன்னா நமக்கு வந்து அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கிறது. உதாரணமாக நம்ம ஒரு லோஃப் பிரெட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெறும் பிரெட்டுன்னா நீங்கள் ஒரு லோஃபை முடிச்சிடுவீங்க, ஆனால் பட்டர் தடுவீங்கன்னா ரெண்டு ஸ்லைஸில் நிறுத்தலாம். ஸோ அந்த செஷாயிட்டி, அந்த திருப்தி கிடைக்கிறதுக்காக நமக்கு ஃபேட்ஸு சேர்த்துக்கணும், எனர்ஜி கூடுவேன். ஸோ சீரியல்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், பல்சஸ். ஃபோர்த் குரூப் வந்து நான் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போது அப்போலேருந்து நம்ம பால் குடிக்கிற பழக்கம் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு நம்ம பால் குடிக்கணும் மட்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம தயிரா மோரா பன்னீரா அந்த மாதிரி அந்த
2: பாலில் வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்குன்னு சொல்லிட்டு, கொழுப்பு சத்து இல்லாத நீக்கிய பால் அப்படின்னு தனியாலாம் வாங்குறாங்களே, அது வந்து நல்லதா இல்லைன்னா நார்மல் பாலே வந்து நல்லது?
1: ஸ்டாண்டர்டாக 3% ஃபேட் பால் வந்து நம்ம வந்து ரெகுலராக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸில் சேர்த்து சேர்த்தானா பிரச்சனையே இல்லை. ஏன்னா வெறும் பால் வந்து குழந்தைக்கு நம்ம 2 வயசு பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அப் டு 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பட் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் ஒன்லி அன்டில் யூ ஸ்டார்ட் வீனிங்.
2: தட்ஸ் வாட் யூ டோல்ட் 6 மந்த்ஸ்.
1: ஆமாம், 6 மந்த்ஸ் ஆர் 5 to 6 kgs. அந்த வெயிட் வந்த பிறகு நம்ம வந்து மற்ற சாப்பாட்டு உணவை சேர்த்து ஆரம்பிச்சிடுறோம். அது வரைக்கும் வெறும் எக்ஸ்க்ளூசிவ் தாய்ப்பால் ஆர் வெறும் பால். நம்ம சில பேருக்கு தாய்ப்பாலுக்கு வந்து பிரச்சனை இருந்தானா, பட் அது வெறும் எக்ஸ்க்ளூசிவாக வெறும் பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க மாட்டோம்னா அது வந்து 6 மாதம். நான் ஏதோ ஒரு 4வது மாதம் முடித்தோன்னா ஃப்ரூட் ஜூஸ், அதுவும் தனியாக ஆரம்பம், பட் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஐ எம் இன்ட்ரடியூசிங் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அடிஷ்னலி. பட் சாலிட் ஃபுட், செமி சாலிட் ஃபுட் வந்து 6 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ இந்த கணக்கில் வந்து நம்ம வந்து 4வது குரூப்பில் சேர்த்துக்கிறது வந்து இட் இஸ் லுக்கிங் அட் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். ஆனால் அதிகமாக அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமமாக ஒரு 7 குடும்பம் இருந்தான்னா ஒரு 1/4 லிட்டர் ஒரு ஆளுக்கு எடுத்தா போதும்.
2: மேடம், இந்த பன்னீர் பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா நீங்க, அது வந்து அதுல வந்து ஏதாவது நல்ல சத்து இருக்கா? ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் எல்லாத்துலயும் பன்னீர் வந்து சேர்க்கறது வந்து அவங்க அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்னு கூட சொல்லலாம், எல்லாத்துலயும் சேர்க்கறாங்க இல்லையா?
1: இல்ல, அது பன்னீர், see cheese is a different, it is a process thing. பன்னீர் வந்து இட் இஸ் an unprocessed but just extracted from the milk.
2: Okay,
1: but இது வந்து it's a heavy cuisine that comes from நார்த் இந்தியா ஒரு முகலாய் ஒரு அந்த மாதிரி, இதுல பாலக் பன்னீர் அந்த மாதிரி சேர்த்துக்கிறது. இது வந்து என்ன ஆகுறதுன்னா, நம்ம வீட்டில் சமைச்சிட்டு நம்ம சமையல் பண்ணும் போது நம்ம குவான்டிட்டி லிமிட்டடா இருக்கும், வெரைட்டியும் லிமிட்டடா இருக்கும். அண்ட் இட் இஸ் தி எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் த woman of the house, யார் சமைக்கிறாங்களோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் வச்சுதான் இருக்கும். ஆனா இந்த ஹோட்டல்ல என்ன இருக்குது, ஸ்டாண்டர்ட் மெனு டெய்லி உங்களுக்கு இது கொடுப்பாங்க, வீட்டில் டெய்லி கிடைக்காது, ஆனா வழியில உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். ஓகே, அதனாலதான் அதோட ப்ராமினன்ஸ் கிடைக்கிறத தவிர நம்ம வீட்டு சாப்பாட்டுல டெய்லி யாரும் பன்னீர் சேர்த்துக்க போறது இல்ல. இட் இஸ் அன் ஒகேஷனல் திங், இட்ஸ் லைக் அ ட்ரீட். அந்த மாதிரி தான் அது ட்ரீட் பண்ணணும் தவிர டெய்லி அது சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மொத்தமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் நீட்ஸ் டு டேக் அபவுட் 200 to 250 ml மில்க் எவ்ரி டே வெதர் இன் 24 hours. Okay, so that is your

0: டீச்சிங் டு தட். ஓகே, ஸோ பெரியவங்க ஆயிட்டு கூட அவங்களுக்கு அதான் எண்ணம், அம்மா இது கொடுத்தாங்க இது இப்படி சாப்பிடணும் அவ்வளோதான்,
1: கேரட் ஒரு போட்டிட்டு.
0: ஆமாம், பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து அஞ்சு கணக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கீரை. ஓகே, நான் குழந்தைக்கு வந்து மினிமமாக வந்து ஒரு 25 கிராம் கொடுப்பேன், மேக்ஸிமம் 100 கிராம்ஸ் ஃபார் அன் அடல்ட். ஆனால் 100 கிராம்ஸ்ன்னு சொன்னான்னா இது ரா வெயிட் கணக்கு, நீங்க வந்து சமைச்சிங்கன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்குல ஆயிடும்.
1: மேடம், தினமும் வந்து கீரை சேர்க்கணும்னு சொல்றாங்களே, அது வந்து ரொம்பவே அவசியமான. அதாவது நீங்க சொல்றது வந்து 100 கிராம்ஸ் வெயிட் கணக்கு சொல்றீங்களே, சோ அது எப்படி வந்து ஒருத்தங்க பிரிச்சுக்க முடியும் வீட்டால?
0: நீங்க வந்து ஒரு அப்ராக்சிமேட்லா நம்ம என்ன சொல்றோம், ஒரு கட்டே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் கட்டேனா அது வந்து 100 கிராம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா நமக்கு வந்து இங்க லேபிளிங்கும் கிடையாது நம்ம நாட்டுல, அதே நேரத்துல இந்த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஸ்டாண்டர்ட் கிடையாது. பட் நம்ம வாங்க போது அது ஒரு கட்டையோ வாங்குறோம் ரெண்டு கட்டையோ ஒரு பழக்கம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு இது வந்துடுறது இல்லையா, பை எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து 100 கிராம்னா இவ்வளவு எடுக்கணும்னு தெரிஞ்சிடுறது. ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா மெஷர் பண்ணலாம், ரெண்டாவது வட்டினா தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு. ஆமா, கண்ணுக்கே ஒரு அளவு தெரிஞ்சிடுறது. சமைச்சிங்கன்னா அவ்வளவு சமைச்சிங்கன்னா எனக்கு வந்து எவ்வளவு ஒரு டேபிள் ஸ்பூன் கிடைக்கும், ஏன்னா அது அப்படியே
1: ஆவியில வந்து
0: குறைஞ்சிடும் இல்லையா. ஸோ ஒரு 100 கிராம்ஸ் குழந்தைக்கு வந்து அது 25 கிராம் அப்படின்னா ஒரு பாதி டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அவ்வளோ கொடுக்க முடியாதா? அது வந்து நீங்கள் கொத்தமல்லி சட்னியோ கருவேப்பிள்ளி சட்னியோ இல்லை எப்படி எடுத்தாலும் இந்த குழந்தைக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களால் கீரை கொடுக்க முடியும். அடுத்து வந்து ரூட்ஸ். ரூட்ஸில் 4 ஐட்டம் தான் வரும், கேரட், பீட்ரூட், முளங்கி, வெங்காயம், ஒரு டர்னிப்ஸ். டர்னிப்ஸ் இஸ் டிப்பிக்கலி வெஸ்டர்ன், நம்ம நாட்டில் அது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறது, அது வெஸ்டர்ன் இதுன்னு சொல்கிறோம். பட் இந்த நாள் சுலபமாக கிடைக்கும் ஏதோ ஒன்று இல்லாட்டி 4. பெரியவங்க வந்து அது பச்சையாக சாலட் போல சாப்பிடலாம், இல்லை நீங்கள் சாம்பாரில் வந்து வெங்காயம் சேர்த்துட்டிங்களா, இல்லை கேரட் வந்து பச்சடி பண்ணிங்களா, எப்படி பண்ணாலும்.
1: வெங்காயம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இருக்கு, எது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது
0: அப்படின்னு இல்லை. இது நம்ம வந்து வெஜிடபிள்ஸோட கேட்டகரைசேஷன் தான் பண்ணுறோம் தவிர, வி ஆர் நாட் லுக்கிங் அட் இண்டிவிஜுவல், வி ஆர் ஜஸ்ட் சேயிங் தட் இட் இஸ் கேரட், பீட்ரூட், ரேடிஷ் அண்ட் அனியன்.
1: ஓகே
0: ஓகே, இந்த 4 இந்த குரூப்பில் வரும். எவ்வளவு எடுக்கணும் தான் நம்ம சொல்றோம் தவிர, அது வந்து நீங்க எந்த டைப் எடுக்கறீங்க அந்த கணக்கு
1: அதிகம் இருக்கிறது அந்த மாதிரி.
0: நோ, இட் இஸ் பிகாஸ் தட்ஸ் வேர் ஐ செட் வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்.
1: ஓகே,
0: சோ யூ டோன்ட் ஹேவ் டு சே சின்னது நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நான் டெய்லி சின்னது சாப்பிடணும்னு கணக்கு கிடையாது, அதனாலதான் நான் சொல்றேன்.
1: ஓகே
0: ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் குரூப். மூணாவது குரூப்பு வந்து இஸ் டியூபர்ஸ், உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு. இது வந்து நான் வந்து பெரியவங்களுக்கு இது வந்து நான் வெறும் 50 கிராம் தான் கொடுப்பேன், அப்படின்னா சின்னவங்களுக்கு வந்து வெறும் ஒரு 15 கிராமோ 20 கிராம் அந்த கணக்கு போது.
1: ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து இந்த கேட்டகரி.
0: பட் நீங்கள் இப்போ தெரிஞ்சதா இது எவ்வளோ ஒரு காய்கறி போல. இப்போ ஒரு மசாலா தோசையில் நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வருதுன்னா அது சாப்பிட்றது மசாலா தோசை ஒரு தோசையோட நிறுத்துவீங்க. ஆனா அதே நான் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு தொடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க பிளெயின் தோசை சாப்பிட்டுட்டு இன்னொரு பிளேட் வடையோ பொண்டாவோ பஜ்ஜியோ இல்ல இட்லி எடுத்தாலும் தி ஹோல் எஃபெக்ட் இஸ் நலிஃபைட். ஓகே, சோ இந்த காய்கறி, இந்த மூணாவது காய்கறி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறது வேண்டான்னு சொல்லல, காய்கறி போல சிப்ஸ் ஆட்டம் இல்ல. ஓகே, சோ இது வந்து மூணாவது கேட்டகரி. நாலாவது கேட்டகரி தண்ணி பாகம் அதிகமாக இருக்கிற காய்கறி, வெள்ளரிக்காய், பூஷணிக்காய், பொட்லங்காய், நூல்கோல், சவுச்சவ், சொரக்காய். இது வந்து அதிகமாக, இன்ஃபேக்ட் ஃபார் அடல்ட் சைஸே 150 to 200 கிராம்ஸ். ஸோ ஒரு குழந்தை கூட 50 கிராம் வரைக்கும், 50 75 கிராம் வரைக்கும் போகலாம்.
1: தண்ணி சத்து அதிகம் உள்ள காய்கறி வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும்.
0: குளிர்ச்சி மட்டும் இல்லை, விட்டமின்ஸ், மினரல்ஸ், பிகாஸ் இந்த வாட்டர் ஸ்டேட் தோஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆர் அவைலபிள் இன் கிரேட்டர் குவான்டிட்டி. ஸோ அதனால அது வந்து அண்ட் இட் இஸ் காட் போத் சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். ஸோ மலச்சிக்கல்லாம் சால்வ் பண்ணோன்னா அதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இல்லை நம்ம பேதியாக போகுதுன்னா கூட இது கொடுக்கறது நல்லது, அந்த மாதிரி கணக்கில் இது வருது. ஸோ தட் இஸ் யுவர் 4th கேட்டகரி டு பி டேக்கன் இன் மோர் குவான்டிட்டி. ஸோ இது கூட்டில் சேர்த்துக்கிறது அந்த மாதிரினா பருப்பு கூட காய்கறியும் உள்ள தள்ளி போயிடுச்சு, அந்த மாதிரி கணக்கில் இது சேர்த்துக்கலாம்.
1: ஆமாம்,
0: அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் அதர் வெஜிடபிள்ஸ். மீதி 4 என்ன வரல, பீஸ், பீன்ஸ், லேடிஸ் ஃபிங்கர், பீன்ஸ், ஆமாம் அந்த மீதி இது காய்கறி வந்து அந்த 4th குரூப். ஸோ என்னோட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 24 ஹவர்ஸில் ஒரு அடல்ட் வந்து 1/2 கிலோ காய்கறி சாப்பிடணும். 1/2 கிலோ சொன்னால் ரொம்ப அதிகமாக தோன்றது, ஆனால் நான் கணக்கு சொல்லும் போது இந்த பிரித்து கணக்கு சொல்லும் போது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. சமைச்ச காய்கறி ரொம்ப கம்மி, பச்சை காய்கறி நீங்கள் வந்து ஒரு கேரட்டு நீங்கள் 100 கிராம்ஸ் அடல்ட்டுக்கு சொன்னால் மீடியம் கேரட் இஸ் 100 கிராம்ஸ், ஒரு கேரட் சாப்பிட முடியாதா? ஒரு வெள்ளரிக்காய் வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்தீங்களே 200 கிராம்ஸ் ஆகிடும். முடியாதா? முடியும். சோ

0: அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் இம்பாசிபிள். பட் ஒரு அப்ளிகேஷன், நான் காய்கறி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி காய்கறி அதிகமாக சேர்த்துக்கிறது, அந்த வெரைட்டியோட சேர்த்துக்கிறது நல்லது. இது வந்து அஞ்சாவது குரூப். ஆறாவது குரூப் வந்து ஃப்ரூட்ஸ்.
1: மேடம், இங்க ஒரு காய்கறியில ஒரு சந்தேகம். அதாவது நீங்க வந்து இந்த வெள்ளரிக்காய் கேரட்லாம் ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்க இல்லையா, சோ இதெல்லாம் வந்து டெய்லி எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க சொன்ன அளவுல டெய்லி எடுத்துக்கலாமா இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி?
0: டெய்லி கணக்கு இது.
1: ஓகே.
0: ஏன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம கிட்ட ஃபிக்ஸ் டெபாசிட் எதுவுமே கிடையாது. காலம்பரை நீங்கள் என்ன வச்சு ஆரம்பிச்சிங்க, நைட்டில் என்ன செலவு பண்ணீங்க, அதோட அக்கௌண்ட் க்ளோஸ். அதுக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். பாடி ஒர்க்ஸ் ஆன 24 hour பேசிஸ் ஆஃப் த சர்க்காடியன் ரிதம். அதனால நீங்கள் வந்து யூ கேனாட், நீங்கள் இந்த இன்னைக்கு ஏதாவது டெபிசிட் வச்சிங்கன்னா த பாடி வில் ட்ரை டு மேக் அன் அட்டெம்ப்ட் டு கவர் இட் அப் இன் த நெக்ஸ்ட் மீல். அதுக்கே நீங்கள் வந்து டெபிசிட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து சின்ன சின்ன ஓட்டை ஃபர்ஸ்ட் விழும், அதெல்லாமே பெரிய ஒரு பெரிய பள்ளமே ஆயிடும். அப்போ தான் டிசீஸ் வருது. ஓகே. ஸோ தென் த சிக்ஸ்த் குரூப் இஸ் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸில் வந்து யூ ஹாவ் அகெயின் இதே போல நாலு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரூட்.
1: ஓகே.
0: எல்லோ கலரில் என்ன இருக்கிறதோ, ஆரஞ்ச் கலரில் என்ன இருக்கிறதோ, அப்போனா பப்பாளி, பனானா, இது எல்லாமே அந்த கலரில் வருது. அதில் வைட்டமின் ஏ, எங்கே அந்த எல்லோ கலரோ அந்த மாதிரி இருக்கிறதோ காய் இதில், யூ கெட் மோர் ஆஃப் வைட்டமின் ஏ. இப்போ எல்லாம் வைட்டமின் ஏ எதுக்காக நல்லது? ஆரஞ்சுனா கேரட், பட் கேரட் வந்து வெஜிடபிள் கணக்கில் போயிடுச்சு. ஸோ வி ஆர் லுக்கிங் அட் த ஃப்ரூட் கேட்டகரி. ஓகே. ஸோ பலாப்பழம் எடுக்கிறீங்க, ஜாக் ஃப்ரூட்டு, இதெல்லாமே அந்த கணக்கில் எல்லோ கலக்கில். ஸோ வி ஆர் லுக்கிங் அட் வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏனா எல்லாமே என்ன, ஒன்று மட்டும் கரெக்டாக சொல்லிடுவாங்க, கண்ணு பார்வைக்கு வைட்டமின் ஏ தேவை. ஆனால் இப்போ வந்து நிறைய குழந்தைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் நமக்கு கோல்ட் அண்ட் காஃப், ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாக்கும் ஆஸ்மா, வீசிங் அப்படி தான் பேசுகிறோம். பெரிய பெரிய வார்த்தை தான் வந்துடுச்சு. ஸோ ரெஸ்பிரேட்டரி ட்ராக், அந்த இன்னர் லைனிங்க்கு சேவ் பண்ணுறதுக்காக கூட உங்களுக்கு வைட்டமின் ஏ தேவை. ஸோ யூ நீட் டு ஈட். நிறையா வீட்டில் பின்னாடியில் தோட்டமில் பப்பாளி இருக்கும், ஆனால் ஒரு பயம், பப்பாளி சாப்பிட்டா ரொம்ப சூடு. ஆனால் நான் ஒரே வார்த்தை கேட்பேன், வீட்டில் யார் சமைக்கிறாங்க? த லேடி, அம்மா தான் சமைக்கிறாங்க. ஹூ கேன் கெட் ப்ரெக்னென்ட்? த லேடி. ஓகே. அவங்களுக்கு தான் இந்த கவலை. குழந்தைக்கு என்ன பிரெக்னென்ட் ஆக போறாங்களா, இல்ல ஆம்பளைங்க எல்லாம் பிரெக்னென்ட் ஆக போறாங்களா, அவங்களுக்கு ஏன் பப்பாளி கொடுக்க கூடாது?
1: யூஷுவலாவே கேர்ள்ஸ்க்கே பப்பாளி கொடுக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு உண்மையில அது தப்பான்னு சொல்றேன்.
0: ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அதான் நான் சொல்றேன், ஃப்ரூட் எவ்வளவு கொடுக்கணும் குவான்டிட்டின்னு சொன்னீங்கன்னா, ஐ ரேஞ்ச் இட் ஃப்ரம் ஃபார் அ சைல்டு டு 25 grams டு அன் அடல்ட் டு 100 grams. நீங்க டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் நீங்க 100 gram வரைக்கும் காய் பழம் சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது. நான் அந்த அளவுக்கு கணக்கு போட்டு தான் நான் சொல்றது. ஸோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு சாப்பிட போறீங்க? 100 gramனா எவ்வளவு இருக்கும்? ரொம்ப கொஞ்சம். அப்போ உங்களுக்கு என்ன பேட் இஃபெக்ட் ஆகும்? ஒன்றும் ஆகாது. அதுக்கு மேலே எவ்வளோலாம் தப்பு சாப்பிட்டுட்டு அதோட இஃபெக்ட் யோசனை பண்ணாமல் இருக்கிறோம். இது நல்லதுக்கு நம்ம இவ்வளோ கவலைப்படுறோம். ஆனால் யூஸ்வலாக அது வாங்காமல் இருக்கிறதுனா, இந்த மதர் ஆல்வேஸ் திங்ஸ், நான் பப்பாளி நான் சாப்பிடக்கூடாது, அதனால வீட்டில் வரக்கூடாது. ஆனால் எப்போவுமே நான் ஒரு தாய்கிட்ட கேட்பேன், ஏமா உன் குழந்தையும் வீட்டுக்காரர் எப்போ ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்கன்னு. அது அந்த மாதிரி கேட்குறதுனால அவங்க வந்து அப்படியே அவங்க மனசில் அது ஊறி போயிடுறது. ஆமாம்மா, நான் ஏன் மற்றவங்களுக்கு இது கொடுக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மற்ற நேரத்தை இவங்க சாப்பிடலாமே. ஸோ பப்பாளி இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் ஏ, அண்ட் இட் இஸ் அ சீப்பர், அவைலபிள் ரவுண்ட் த கிளாக். இப்போ வந்து உங்களுக்கு ஹைபிரிட் வெரைட்டினா ரவுண்ட் த கிளாக் அவைலபிள். இட் இஸ் மச் சீப்பர் தேன் பையிங் எக்ஸ்பென்சிவ் திங். ஓகே. ஸோ அந்த கணக்கு அதுவும் நம்ம தோட்டல்ல கூட இருக்குன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ தட் இஸ் த ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் இஸ் சிட்ரஸ். சிட்ரஸ்னா புளிச்சது. ஸோ நம்ம கமலாப்பழம், சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், இந்த கணக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா புளிச்சதே இருக்கு.
1: தட் கிவ்ஸ் யூ விட்டமின் சி. பழங்கள்லாம் வந்து நிறைய பேரால் எடுத்துக்க முடியல. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆஸ்மா அவங்கெல்லாம் இருக்கிறவங்களாம் இதை உடம்பு வந்துருமோன்னு பயந்துட்டு எடுத்துக்கிறதே இல்லை. அவங்க எந்த நேரத்தில் எடுத்துக்கலாம்? அதாவது கால வேளையில் அந்த மாதிரி ஏதாவது?
0: அதனால தான் நான் சொன்னேன், 4வது மாதம் குழந்தை முடித்த உடனே நான் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு இந்த ஜூஸ் ஒன்றா கொடுக்க ஆரம்பிச்சுட்ருது. நான் ஃபஸ்ட்டு எள்நீர்லேருந்து ஆரம்பிப்பேன். ஏன்னா அது வந்து வெறும் தண்ணி கணக்கில் மாதிரி இருக்கிறதா, ஆனால் அதில் சில தத்துவம் வந்து ரொம்ப நல்லது. அதனால நான் அதுலேருந்து பிளாண்டாக இதுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு நான் சொல்வேன், கேரட்டுனா வேக வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் டெய்லி கன்சிஸ்டன்சி ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கேரட் அண்ட் த வாட்டர் ஷுட் பி சேம். இன்னைக்கு ரொம்ப தண்ணி ஆட்டம் இருக்கு, நாளைக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குவான்டிட்டி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு குழந்தைக்கு கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளிச்சது இந்த மாதிரி தக்காளி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது. இப்போ சாத்துக்குடி வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப புளிச்சத்து இருந்தானே சர்க்கரை போடக்கூடாது, கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்து அது புளிப்பு கம்மி பண்ணிட்டு அது கொடுத்துடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய தண்ணி அதனால சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது, புளிப்பு கம்மி பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஜூஸ் வந்து நான் 4வது மாதம்லேருந்து தொடர்ந்து 3 நாளுக்கு கொடுக்கணும், ஏன்னா உடம்பு பழகணும் அதுக்காக. ஒன்று. ரெண்டாவது, 12 மணிக்கு முன்னவே between 10 and 11 கொடுத்தா நல்லது, ஏன்னா ஏதாவது ரியாக்ஷன் வந்தா கூட உங்களுக்கு டாக்டர் கிட்ட போய் சேரத்துக்கு சுலபமா இருக்கும்.
1: ஈவினிங்குள்ள
0: உங்களுக்கு சூரியன் இல்லை, இந்த ஆர்டிபிஷியல் லைட்ல ரேஷ் வந்ததுன்னா உங்களுக்கு ரேஷா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா சூரியனோட கிரணில் நீங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து பெர்ஃபெக்டா தெரியும். அதனால நான் எப்பவுமே ஒரு தாய் கிட்ட சொல்வேன். அது மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு நிதானமா அவங்கெல்லாம் லஞ்ச் டைமுக்கு வரத்துக்கு முன்னவே ஒரு தாய் ரிலாக்ஸ்டா இருந்துட்டு குழந்தைக்கு ரொம்ப கவனமா இதை ரெடி பண்ணிட்டு குடிக்க வச்சுக்கிறது. 3 நாள் தொடர்ந்து கொடுக்குறோன்னா ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைக்கு வந்து இது புதுசு அது பிடிக்கல அந்த மாதிரி அளவு கொஞ்சம் கம்மி எடுத்தது. ஸோ யூ கேன் மேக் த சைல்ட் கெட் யூஸ் டு இட். பட் இது 4வது மாதம் இந்த ஆரம்பிச்சிங்கன்னா பை த டைம் த சைல்டு இஸ் 6 months old எல்லா ஜூஸு பழக்கம் ஆயிடுச்சு. அப்புறம் அது வந்து வெறும் மேஷ் பண்ணி பியூரி பண்ணி கொடுக்கறதுக்கு வெஜிடபிள் போல கொடுக்கறதுக்கு சுலபம். ஒன்னொன்னா தனித்தனியாக கொடுத்ததுனால குழந்தைக்கு சொல்லிட்டு ஒரு மதர் டங்க்கு முக்கியம் இங்கே தான் தெரியுது. A mother is the first teacher, first school, first college, first university, where if the child doesn't do well, the mother has failed. இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் என்ன சொல்லுங்க, என் குழந்தை சாப்பிட்றது இல்லை, அப்போ தப்பு உங்கள் மேலே, நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் பிஸ்கட் கொடுத்துட்டீங்க, பழக்கம் தப்பான சிப்ஸ் கொடுத்துட்டீங்க, அந்த மாதிரி தப்பான பழக்கம் சொல்லி கொடுத்தீங்க, உண்மையான பழக்கம் நீங்கள் சொல்லி கொடுக்கல. ஸோ 2வது கேட்டகரி வந்து இந்த புளிச்சது, விட்டமின் சி கிடைக்கிறது அதனால. சிட்ரஸ், விட்டமின் சி எதுக்காக தேவை? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க காமன் கோல்டுக்கு உங்களுக்கு விட்டமின் சி தேவைன்னு சொல்றது. ஆனால் அது நேராக கிடைக்கும் போது எடுக்க மாட்டாங்க, டேப்லெட் மூலியமா அது செலவு பண்ணிட்டு வாங்குவாங்க, அதுக்கு என்ன பிரயோஜனம் தேவையில்லை. 3வது கேட்டகரி இஸ் அதர் ஃப்ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் 2ல வராத மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து 3வது கேட்டகரி. எவ்வளோ எடுக்கணும்? ஒரு சின்ன குழந்தைக்கு 25 கிராம், அடல்ட்டுக்கு 100 கிராம். எந்த டைமில்? யூஸ்வலாக டீ டைமில் நான் கொடுப்பேன், இல்லாட்டி இந்த மார்னிங் டைமில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டைமில், அந்த டைமில். அது அந்த 3க்கு தவிர 4வது கேட்டகரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். ஆனால் இதில் ஒரு வார்னிங், ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன பிரச்சனைனா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் கிரேப்ஸ் 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 30-40 கேலரிஸ் கிடைக்கும். அதே நீங்கள் ரேசின்ஸ் ட்ரையாக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 530 கேலரிஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து அது மித்து, நம்ம ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றோமே இந்த ஃப்ரூட் சாப்பிட வேண்டாம், தப்பு. ட்ரை ஃப்ரூட்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் த ரெகுலர் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு 6 குரூப்ஸ் சொல்லிட்டேன் இது வரைக்கும். 7வது குரூப் வந்து இஸ் ஹர்ப்ஸ், காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். நம்ம நாட்டில் எவ்வளோ ஸ்பைசஸ், அதனால தானே வாஸ்கோடா காமா வந்து கிளம்பிட்டாரு, போர்ச்சுகல்லேருந்து இந்தியா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்தார், இந்தியாவிலேருந்து ஸ்பைசஸ் வந்து இங்கே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து கிளம்பிட்டார். இந்தியாவில் அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்பைசஸ் இருக்கிறது. நமக்கு வந்து நமக்கு தெரியும், மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம்னா கேன்சர் வியாதிக்கு வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னா. ஒரு ஒரு ஸ்பைஸுக்கு நமக்கு வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்கிறது. ஓகே, ஸோ ஹர்ப்ஸ், காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இஸ் யுவர் 7th குரூப். ஓகே, அண்ட் தென் நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நம்ம செசமே சீட்ஸ் அப்படின்னா த ஜிஞ்சிலி சீட்ஸ் அது சேர்த்துக்கிறோம், அப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம், தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஸோ நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் இஸ் தி 8th குரூப். ஓகே,
1: இந்த நட்ஸ் எல்லாமே டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கலாம்.
0: அதுவுமே நான் சொன்னது 8 குரூப்ஸ் வந்து. ஓகே, 8 இங்கிலீஷில் நீங்கள் வந்து எங்கே ஆரம்பிக்கிறீங்க எங்கே எண்டு பண்ணுறீங்க தெரியாது. ஆல் 8 குரூப்ஸ் ஹாவ் டு பி டேக்கன் எவ்ரி டே, அண்ட் மேக்சிமலி வாட் ஆல் யூ கேன் இன்க்ளூட் இன் எவ்ரி மீல் யூ ஆர் சப்போஸ் டு இன்க்ளூட். இதுதான் பேலன்சிங். ஓகே, ஸோ நான் வந்து 9th குரூப் வந்து என்ன சொல்கிறது, இட் இஸ் ஆல் தீஸ் ஆப்ஷனல் திங்ஸ் லைக் வாட், சுகர் அண்ட் ஜாகரி கம்ஸ் அண்டர் 9th குரூப். ஓகே, நான் வெஜிடேரியன் கம்ஸ் அண்டர் 9th குரூப். அது என்ன? இன்டல்ஜென்ஸ் டு மை செல்ஃப், ஐ ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ ஃபார் இன்டல்ஜென்ஸ். ஓகே, ஐ வாண்ட் டு இன்டல்ஜ் மை செல்ஃப். எனக்கு வந்து ருசியாக ஏதோ இந்த மாதிரி சாப்பிடணுன்னு ஒரு கணக்கு வந்ததுன்னா சர்க்கரை, ஜாகரி, சுகர், ஜாகரி, நான்வெஜ் இதெல்லாம் வந்து இன்டல்ஜென்ஸ் குரூப்.
1: வாட் அவுட் சால்ட் மேம்? உப்பு வந்து நிறைய பேர் உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல,
0: இட் கம்ஸ் அண்டர் யுவர் ரெகுலர் ஸ்பைசஸ் திங். அது ஏன்னா சோடியம் வந்து ஹேஸ் டு பி ஆடட் பிகாஸ் மோர் இன் பிகாஸ் வி ஆர் இன் த ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ். ஆனா சில ஃபுட்ல சில காம்பினேஷன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே தண்ணி அதிகமா இருக்கிறதோ, எங்கே புளிப்பு அதிகமா இருக்கிறதோ, எங்கே காரம் அதிகமா இருக்கிறதோ, எங்கே எண்ணெய் அதிகமா சேர்த்து
1: ஊறுகாய் எல்லாம் சேர்த்து
0: அது எல்லாத்துல உப்பு அதிகமா வரும். ஸோ ரசம் இஸ் புளிப்பு பிளஸ் வாட்டர் பிளஸ் காரம் விச் மீன்ஸ் மோர் சால்ட். உங்களுக்கு சால்ட் கம்மி பண்ணோம்னா நான் ரசம் எடுத்துடுவேன். வத்து கொழும்பு புளி கொழும்பு என்ன வாட்டர் டாம்பரின் தட் இஸ் புளிப்பு, அது அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக காரம், அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அதிகமாக உப்பு. எங்கே நீங்கள் அதிகமாக சிப்ஸு, நான் உருளைக்கிழங்கு ஏன் காய்கறி போல சாப்பிடலான்னு சொன்னேன்னா யாருக்குமே பாயில்டு பொட்டேட்டோ பிடிக்காது. ஆ சிப்ஸு பண்ணிங்கன்னா ஆயில் ஃப்ரைடு, ஃப்ரைடில் உப்பு, அதுக்கு பெப்பர் போட்டிங்கன்னா இன்னொரு உப்பு அதிகம். புரிஞ்சுதா? So this is the wrong combination as far as salt goes. Salt is not an unwanted thing. Namma Mahatma Gandhi vandu uppukaga ivlo poratam pannaru. Okay, satyagraha was done because of that salt. It is important. Liya yartha droham pandranga na you have gone against the salt grain. Appadindana solrom. Yen uppu saaptittu enna droham panniya? So andalavukku uppukku mahatvam irukku. It is not an unwanted thing, but adu eppadi edukrom, edukaga edukrom, how we can overdo ourselves, adu dhaan namba nyabam vechikka vendirukku. So the 8th group is this, and the 9th group is all the indulgence group. Okay, ipo na ungalku mukkiyamaana enna thevan solittu ungalku 9 groups nu solitta, ana adu eppadi edukkanum, endha time la edukkanum, adu romba mukkiyam. So namba vandu kaalambrilla irundhu night varaikkum andha kanakku paakka vendirukku. சூரியனோட கணக்கில் தான் சேர்த்துக்கணும் அது.
1: என்ன நேர்களே, டாக்டர் இவ்வளோ நேரம் 9 விதமான சத்துக்களை பற்றி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது உணவே மருந்து ஸ்பெஷல். இங்கே நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். சரி, இதே நிகழ்ச்சியை நாளைக்கு கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க MOPயின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் டூ. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் த்ரீ. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துடலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் ஃபைவ்.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. சோ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ். அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: Hello.
1: Hello.
0: Hello. Thank you for calling MOPCRS 107.8. May I know your name?
1: I'm Priyanka.
0: Hello, Priyanka.
1: Yeah, I'm third year biomedical student.
0: Okay.
1: And I want to know, GRE consists of two sessions, right? Math and verbal. How much importance is given to both the sessions?
0: Okay. Ms. Geeta, will you explain how much importance is given for both these sections?
2: Yeah, Priyanka, what are you looking for in the master's? Are you looking for master's program, right?
1: Yes.
2: So you want to know the scores, how good is you need the scores, right? So basically, it depends on your academic percentile as well as with your GRE scores. Both the parts are required, equally stands there. So you have to score. You're looking for GRE, right? 600 and 600, 1200 plus to get into the top schools. Yeah, if you're looking for scholarship, it should be 1400 plus. Yeah.
1: Okay, thank you.
2: Thank you.
0: Thank you for calling. Before we come to the end of the session, ma'am, I would just like to know one small thing. Does the accent of a student matter in the test of English as foreign language?
3: The accent doesn't matter both in the IELTS and the TOEFL exam. It's just the fluency, the grammar, and the sentence formation that matters in the exam. So basically, students have a misconception that if they, try to imitate a foreign accent, they stand a better chance of getting a good score in speaking. It's nothing like that. It's just the fluency, the grammar, and the sentence structures, like how they form the sentences.
0: Okay, ma'am, thank you so much. Thank you for answering all the questions, ma'am. I mean, hope they were a great help to all our callers, and you enlightened us about the GRE GMAT exams. Thank you so much, and thank you for your valuable presence here. Thank
2: Thank you
0: you.
2: so much.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து பல பேர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. படிக்கிறது மட்டும் இல்லைங்க, வேலையும் செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறவங்க அங்கேயே செட்டில் ஆகிறது நல்லதா, இல்லை திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துடுறது நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்களா? வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம்.
5: இப்போ வெளிநாட்டில் போய் படித்து அங்கே நிறைய பேர் தங்கிடுறாங்க, அந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க இன்ஜினியரிங், டெக்னாலஜி, மெடிசன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறத விட அங்க வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா ஒரு மீடியா ஸ்டடிஸ் பார்த்தாலும் அங்க நிறைய ஸ்கோப் இருக்கு படிக்கிறதுக்கு. ஒரு லெவலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய வசதி வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு அளவுக்கு இங்கே படிச்சுட்டு இங்கே வேலை செய்கிறத விட அங்கே போய் படிக்கும்போது நிறைய வந்து ஃபினான்சியலாகவும் பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அங்கே போய் நிரந்தரமாக தங்குறதையும் தப்பு கிடையாது. ஸோ அங்கே போய் தங்கினா கூட அங்கே இருக்கிற இப்போ சம்பாதிக்கிறாங்க, பணம் சம்பா அங்கே யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடல, எல்லாம் நம்ம ஊருக்கு திரும்ப வருது, அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. அது
6: ஹாய், என் பேர் ஸ்ரீனிகா. நான் ஒரு மீடியா ஸ்டூடெண்ட். ஆஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுங்கிறது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதுன்னா, நம்ம ஊரில் மீடியா ஸ்டடீஸ்க்கு, ஃபிலிம் மேக்கிங்க்கோ, டைரக்ஷனுக்கோ இருக்கிற ஸ்கோப்பை விட வெளியூரில் வந்து அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் தராங்க, ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால ஐ திங்க் அங்கே படித்தா நல்லா இருக்கும். அங்கே படித்த ஒரு வேலை அங்கே வேலை கிடச்சிதுன்னா, ஏனோ ஒரு ஒரு மீடியா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் மூவியில் வேலை செய்கிறோம்னு சொல்கிறது ஒரு தனி பெருமை. அந்த பெருமைக்காகவாவது அங்கே வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக அங்கே படித்து அங்கேயே செட்டில் ஆகிறது நல்லது தான், அது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் மற்றபடி பேரண்ட்ஸ் அவங்க யாராவது பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அங்கே தான் படிக்கணும், அங்கே தான் வேலை செய்யணும்.
7: இப்போ என் பேர் வந்து ஸ்ரீமதி. நான் ஒரு மீடியா ஸ்டூடெண்ட், அண்ட் வெளிநாட்டில் போய் படிக்கிறது பார்த்தீங்கன்னா யா வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நாட் மீடியா செக்டர்லன்னு மட்டும் கிடையாது, எந்த இது வந்து இன்ஜினியரிங், மெடிசன் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல். அங்கேயே ஒர்க்கும் பண்ணலாம், பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து உங்கள் திருப்பியும் உங்கள் சொந்த ஊருக்கு வர்றது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஊரில் தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. அங்க ஒரு அந்த ஊர்ல பணம் சம்பாதிச்சுட்டு இங்க வந்து அதை அனுபவிக்கலாம்ல. சோ ஐ திங்க் இங்க அங்க படிச்சுட்டு அங்க வேலை பார்க்கலாம், இங்கேயும் திருப்பியும் வரணுங்கிறது அவசியம் நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ.
8: என் பேர் சங்கீதா. ஆம் எ மீடியா ஸ்டூடெண்ட். என்னை பொறுத்தவரையும் வெளிநாட்டுல போய் படிச்சு அங்க வேலை பார்க்கறது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, என்னை பொறுத்தவரையும் தட்ஸ் ராங். அந்த ஊர்ல போய் படிக்கலாம், படிச்சு அந்த நாலேஜ் நம்ம ஒரு இந்தியன் சிட்டிசனா இந்தியாவில வந்து ஒர்க் பண்ணி நம்ம இந்தியாவோட நிலைமையை வந்து நம்ம முன்னேற்றணும். ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் வந்து நம்ம இங்க ஒர்க் பண்ணி நம்ம கண்ட்ரியோட கண்டிஷனை உயர்த்தணுமே தவிர, அங்க போய் படிச்சு அங்க அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்கள உயர்த்ததுல பார்க்க கூடாது. தேங்க் யூ.
9: இந்திய திருநாட்டுல நம்ம நாட்டுல படிச்சு நம்ம நாட்டுல வேலை பார்க்கறத நான் பெருமை நினைக்கிறேன். அதான் எனக்கு சந்தோஷம். இதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஃபாரின்ல எல்லாம் போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம நாட்டுல சம்பாதிக்கணும், நம்ம நாட்டுல தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனோட ஆசை. ஐ லவ் இந்தியா.
10: என் பேர் அப்பர்ணா. நான் வந்து ஐ வுட் ப்ரிஃபர் ஸ்டடிங் இன் சென்னை ஆர் எனிவேர் இன் இந்தியா. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் இஸ் லிட்டில் ஹையர் தென் அதர் பிளேசஸ் அப்படின்ற ஒரு மித், அது உண்மையாக இருக்கலாம் இல்லை போயா இருக்கலாம், பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா ஐ ஹவ் பின் கம்ஃபர்டபுள் ஹியர். ஐ ஹவ் பின் என்னோட ஸ்கூலிங் சரி, காலேஜ் அண்டர் கிராஜுவேஷன் சரி, எல்லாமே நான் வந்து சென்னையிலே பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷனும் சென்னையிலே பண்ணிட்டு வேலைக்கு வேணா ஐ கோ அவுட் ஆஃப் இந்தியா. அதுவும் போனால் கூட மேக்ஸிமம் 5-6 இயர்ஸ்க்கு ஐ ஒர்க் அண்ட் ஐ கம் பேக் ஹியர். கொஞ்சம் செல்ஃபிஷ் மோட்டிவ் தான் இது, பிகாஸ் பர்பஸ் இஸ் சிம்பிள். ஐ வாண்ட் டு ஏர்ன் மணி, ஏர்ன் பண்ணிட்டு ஐ டோன்ட் ஃபீல் லைக் சர்விங் அன் அதர் கண்ட்ரி. இந்தியாவிலே இருந்து இங்கே இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸும் அனுபவிச்சுட்டு என்ன திடீர்னு ஓடுறது, அந்த ஐடியா எனக்கு பிடிக்கல. ஸோ போனாலும் திருப்பி ஐ கம் பேக் டு இந்தியா. தேங்க்யூ.
11: ஹாய், ஐ எம் வர்ஷா. ஐ டோன்ட் திங்க் ஸ்டடிங் அப்ராட் இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இட்ஸ் ஓவர் ரேட்டட் ஆனஸ்ட்லி. ஐ பர்சனலி ஃபீல் தட் எஜுகேஷன் இஸ் அட் இந்தியா இஸ் பிரிட்டி குட். ஐ நோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேஸ் பீன் யூ நோ ட்ராஷ்ட் அபவுட் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். பட் ஆல் செட் அண்ட் டன், வி டூ ஹேவ் சம் ரியலி குட் courses. I personally can't live without Indian food, without the Indian surroundings, so I'd never go abroad to work or to study. I think mera Bharat Maa, I'll just stay here.
12: Em peru Sneha. Ena porthu varaikkum overseas education panna ipo innor country ku poyittu thirupi India ku varama irundha, I think that's bad. Ena everyone's forgetting their country. Anga poyittu ange they have a lot of benefits there, so ange vandu padichu they get a good job there and ange settle aayittu thirupi inga varama irukanga, which is a loss for our country. And I feel anga poi padicha anga irukra vishayangala kattunde they should come back to India, and anga kattunda vishayallame inge vandu they have to implement it over here.
13: என்ன கேட்டால், நான் வந்து இங்கே இந்தியாவில் இவ்வளோ வருஷம் படித்ததுனால எனக்கு வந்து அப்ராட் போய் அங்கே இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அதை அந்த எல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மேபி பிஜி ஆர் சம்திங் அங்கே படிச்சுட்டு அண்ட் கொஞ்ச நாள் மேபி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அங்கே ஒர்க் பண்ணிக்கப்புறம் இங்கே வந்து இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு ஆசை. பிகாஸ் வாட் எவர் இட் இஸ் இந்தியா இஸ் மை கண்ட்ரி அண்ட் ஐ வாண்ட் டு லிவ் ஹியர் அண்ட் செட்டில் ஹியர். அண்ட் அதனால் வெறும் எக்ஸ்போஷர்க்காக ஐ வில் கோ அப்ராட் ஸ்டடி அண்ட் ஒர்க் கொஞ்சம் அண்ட் தென் கம் பேக்.
14: Hi, my name is Rashmi. According to me about overseas education, if you're educated either in India or you go out for education, for higher education or PG, whatever, you will, according to me, I will actually come back to India and then only work, because my country is like heaven for me. I cannot leave my country at any sake. So if even if I'm educated outside, I cannot leave my hometown and go somewhere and, you know, I cannot accept someone else as my boss. Either I will be the boss of someone if I go to the countries outside, or I will be in India. If I'll be in India, I can even work under someone, because I'll feel like as though I'm there at my home place. So I will feel even more happy to work. So if I go outside and work, there is no point in actually working. There's no point in serving someone else whom you don't even know. You can actually serve your own mother country, and you know, you can make people, you know, you can be the betterment of the society. You can be the change in the world. Thank you.
15: என் பேர் சுகன்யா. என்ன பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கிறது ரொம்ப இது கிடையாது, பட் ஆனால் இங்கே செட்டில் ஆகுறது அது இதுவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம கல்ச்சர் வேறு, அவங்க கல்ச்சர். நம்ம வந்து இங்கே ஒரு 20 வருஷம் நம்ம கல்ச்சரில் வந்துட்டு சில பேருக்கு வந்து அது போய் செட்டில் ஆக அங்கே போய் படிக்கலாம் தான் போவாங்க, பட் ஆனால் செட்டில் ஆவாங்க. ஆனால் அது வந்து நம்ம பிறந்த இடம் கிடையாது. நம்ம பிறந்த இடம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் வாழ்ந்து நம்ம நாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணணும் தவிர மீதி நாட்டுக்கு போயிட்டு அந்த சிட்டிசன் வாங்கிட்டுலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல வந்து இந்தியா நாட்டு படிப்பு, ஸோ இந்தியன்ஸை தான் மெயினாக குறிக்கோளை வச்சு அவங்க இந்தியன்ஸ்னாலே ஓரளவுக்கு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் இங்கேயும் நல்ல படிப்பு இருக்குது, பட் கம்பேர்ட் டு பட் ஆனால் நிறைய ப்ரொஃபஷனலாக படிக்கணும்னா தான் நம்ம இங்கே அப்ராடுக்கு போகிறோம். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல போய் படிக்கலாம், பட் ஆனால் நம்மளோட சேவ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரினுக்கு தரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.
16: ஹாய், நான் நித்யா பேசுகிறேன். இப்போ பார்த்தா ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து அப்ராட் போய் வேலை பார்க்குறாங்க. சில பேர் வந்து அது கெட்டதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து தடைப்படுது. பட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற கண்ட்ரியில் போய் வேலை பார்க்குறது நாட் ஃபார் சேலரிஸே, ஆனால் நம்ம நிறைய பேரோட பழகலாம். லைக் இந்தியாவில் வந்து யாராவது கல்கட்டாலாம் பார்த்தா குத்திட்டு போனா கூட பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் தென் அது வேற கண்ட்ரி, ஒரு சின்ன குழந்தை விழுந்தா கூட லைக் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க அப்ராட்ல. அதுக்கப்புறம் பேர் ஊர் பேர் தெரியாது தெரியாதவங்க கூட நம்மள பார்த்து லைக் அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் இல்லாட்டி ஒரு ஹாய் சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஐ திங்க் அப்ராட் போனா ஃப்ரெண்ட்லி பீப்புள் பீப்புளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சோசியலா பழகலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் அப்ராட்ல வந்து அதுவும் இந்தியன்ஸ் இங்கே இருக்கிறதுக்கும் அப்ராட்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க. அங்கே வந்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் நல்லா ஜாலியா பழகுறாங்க. ஸோ அதே இந்தியன்ஸ் இங்கே இருந்தா நம்மளை பார்த்து சிரிப்பாங்களான்னு கூட தெரியாது. அதனால அப்ராட்ல போய் வேலை பார்க்கறது வந்து ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
17: வணக்கம், என் பேர் சாந்தினி. எனக்கு அப்ராட் போறதுங்கிறது ஒரு கனவு தான். இன்ஃபேக்ட் நானும் சிங்கப்பூர்ல வந்து அப்ளை பண்ணி கடைசியில இப்போ வந்து அப்பா வந்து இல்ல வேணாம் நீ வந்து சென்னையிலே படி இங்க எல்லாத்தையும் எதுவுமே அங்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் தென் ஐ ஃபீல் அப்ராட் போனோம்னா படிக்கிறது அப்படின்றத விட யூ கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர், யூ கெட் டு லேர்ன் லாட் தேர். அங்க வந்து நிறைய கத்துக்கலாம் நிறைய. இப்போ அங்க வந்து எனக்கு ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் கிடைச்சது. பட் தென் ஐ குடன்ட் டூ, இங்கேயே ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றது கூட இருக்கு. பட் தென் அங்க இன்னும் பண்ணா பெட்டர்மெண்டா இருக்கும். அவங்களோட ஸ்டைல் ஆஃப் எஜுகேஷன் வேற மாதிரி இருக்கும். இட் வில் பி வெரி ப்ராக்டிக்கல், நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஃபீல் அப்ராட் இஸ் லைக் பெட்டர் தன் இந்தியா தான் நான் சொல்லுவேன், அக்கார்டிங் டு எஜுகேஷன் வைஸ். பட் தென் ஸ்டில் இந்தியாவில் எதுவுமே வந்து அப்ராட்ல இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தியா இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். பட் தென் ஸ்டில் படிப்பு அப்படின்னு வரும்போது அப்ராட் போறது பெஸ்ட். ஆனா வேலைக்கு நிச்சயமா நான் இந்தியாக்கு தான் வருவேன்.
18: Hi, this is Shreya here. I basically love to go abroad and study because there is lot of options there, as in there's not only one particular subject in that if there's one particular, if in case we take media, there's so much under media that we can specialize in, and there's more exposure there, there's more practical knowledge over there than in India. That's what I basically feel. So I would obviously love to go abroad and study, but then the point is I'm so attached to the Indian culture that I cannot stay there for a very long time. I will go there, finish my studying and then get back, and I would obviously love to be in the Indian industry, serve for India and do some betterment for the Indian development, because we are kind of economic in case of lifestyle and other things are concerned. So I would basically want to come back here and then I want to imply whatever I've learnt over there. That's my opinion about abroad and Indian education. Thank you.
0: Coming to the end of the show, let's have a rough recap about the things we learned today. Today, we learned about overseas education, the visa issues, admission and expenditure, and about all the topmost universities, etc. The debate on higher education in India and abroad was a good analysis of pros and cons of both, the advantages of Indian education and the advantages of overseas education. The Vox Pop was a clear insight into opinions of students looking to take up higher studies. Hope you had an informative hour. You are listening to MOP CRS 107.8. This is RJ Sheena signing off.

0: நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேரு செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கு வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதான் நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க.
0: MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் பல்வேறு தரப்பட்ட தொழில் முனைவோர்கள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய வெற்றி கதைகளை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நாங்களும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க, லெட்டர்ஸ் எழுதுறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா வந்து சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்க, ஒரு எல்லா குழந்தைங்களுக்கு வந்து எல்லா கலைகளையும் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க, பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க.

0: பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கோலம் போட சொல்லி கொடுப்பாங்க, க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்க, பொம்மை பண்ணுங்க, அது பண்ணுங்க, அந்தந்த கிளாஸ்க்கு அமுச்சு வைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதாவது வந்து ஒரு 8th, 9th, 10th எல்லாம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிரு, இதெல்லாம் உனக்கு சோறு போடாது, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அது தவறு. இந்த கலைகளும் வந்து தனக்கு மட்டும் இல்லை, பல குடும்பங்களுக்கு வழிகாட்டியே ஆகிற அளவுக்கு ஒரு தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு கண் முன்னாடி ஒரு பெண் தொழில் முனைவோர் வந்திருக்காங்க, திருமதி கார்த்திகா. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, டான்ஜூர் பெயிண்டிங், சாஃப்ட் டாய் மேக்கிங், கிளாஸ் மேக்கிங், அப்புறம் மெட்டல் எம்பாசிங், கேண்டில் மேக்கிங், பர்ஃப்யூம் மேக்கிங், இந்த மாதிரி பல கலைகளை கற்றுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரெய்னராக நம்ம இங்கே இருந்துட்டு இவங்க திருமணமாகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் நியூ ஜெர்சி அந்த இடத்துல அங்கே போய் ஒரு ஆர்ட் கேலரியை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு தொழில் முனைவோராக உருவாக்க முடியும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம வந்து அவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். ஏன்னா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து கலைகளில் நிச்சயமாக ஆர்வம் அதிகமாக இருக்கும். வீட்டிலருந்தே வந்து பல விஷயங்களை அவங்க வந்து பொழுதுபோக்காக பண்ணுவாங்க. அந்த பொழுதுபோக்கையே நம்ம வந்து பணமாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கார்த்திகா, அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம் மேடம். மேடம், உங்களுக்கு இந்த சின்ன வயசுலேருந்து எப்படி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து?
1: சின்ன வயசில் வந்து எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி என்னுடைய அம்மா அப்பாவும் மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு டான்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, வரைகிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் வரைகிறது ரொம்ப நல்லா வந்துச்சு.
0: ஓகே,
1: அதனால் அதையே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
0: ஓகே, சின்ன வயசுலேயே உங்களுடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி
1: ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் இதை சூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்தது.
0: ஓகே, என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, எந்த வயசில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க?
1: நான் என்னுடைய ஞாபகம் இல்லை நினைக்கு, நான் என்னுடைய 8th பர்த்டே அப்போ என்னுடைய அம்மா வந்து எனக்கு ஒரு பெயிண்டிங் செட் கொடுத்தாங்க கிஃப்டா என்னுடைய பர்த்டேக்கு. அதுலேருந்து வரைய வரைய ஆரம்பிச்சது தான். அப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அங்கங்கே பார்க்கறத அப்பா அம்மா கிட்ட சொல்லி இது கற்றுக்கணும் போல இருக்கு அப்படின்னு பெர்மிஷன் கேட்பேன். அவங்களும் சரி கற்றுக்கோ கற்றுக்கோன்னு எல்லாத்தையுமே நான் கேட்டது ஒன்று தவற விடாமல் எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு இதுக்கும் அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது, எல்லா விஷயமே கற்றுக் கொடுத்தாங்க. அதில் நான் வந்து சின்ன சின்ன வயசில் ரொம்ப வரைகிறது, கலரிங் அடிக்கிறது, கலரிங் பண்ணுறது அந்த மாதிரி தான். கொஞ்சம் பெரிய வயசான பிறகு இந்த டான்ஜூர் பெயிண்டிங்கிற ஒரு ஆர்ட் மேலே ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை வந்துச்சு.
0: அது வந்து ரொம்ப காஸ்ட்லி ஹாபின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: ஓகே,
1: அதனால் அது ரொம்ப அது அந்த காஸ்ட்லி அதில் பார்க்குற அந்த தக தகன்னு இருக்கிறது தான் அந்த அதனுடைய எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. எனக்கு சரி என்னுடைய பேரண்ட்ஸ் சொன்னது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப கற்றுக்கணும்னு விருப்பமாக இருக்கு. சரி நீ அது எங்கே வந்து உனக்கு கற்றுக்க விருப்பம் இருக்கு, நீ அதுக்கு ரிசர்ச் பண்ண, எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கக்கூடாது, யார் உனக்கு நல்லா கற்றுக் கொடுப்பாங்கன்னு ரிசர்ச் பண்ண, அப்புறம் என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன்னை அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் நிறைய பண்ணேன், நிறைய கிளாஸஸில் வந்து சொல்லி நிறைய பேர் சொல்லித்தராங்க. ஆனால் வந்து ராசி ஆர்ட் ஃபவுண்டேஷன் அடையாறில் இருக்காங்க, அவங்க மூலமா நான் போய் விசாரிச்ச போது அவங்க எனக்கு ரொம்ப நல்லா கத்து தருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் அந்த இடத்த சொன்ன போது என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கொண்டு போய் நாங்க சேர்த்தாங்க.
0: ஒரு தேடுதல் தான் ஒரு மனிதனுக்கு வந்து வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தொழில் முனைவாரை வந்து எப்பவுமே நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தேடிட்டு இருக்கணும். ஸோ நீங்க சின்ன வயசுலயே ஒரு கிளாஸ்ல சேர்றதுக்கே நீங்க நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எல்லா விஷயத்திலயும் ஒரு தேடுதல் இருக்குங்கிறதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா உங்களுக்கு அந்த இன்யூஷன் இருந்திருக்கு. ஓகே, அங்க நீங்க டான்ஜூர் பெயிண்டிங் கத்துக்கிட்டீங்க, அது வந்து எல்லாருமே வந்து ஹாபியா கத்துப்பாங்க, ஒரு பொழுதுபோக்கா கத்துப்பாங்க இல்லையா? இல்லைன்னா ஒரு சின்ன அளவுல வந்து ஒரு வீட்டுல வந்து நம்ம பண்ணி மாட்டணும், நம்ம பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கிற அளவுக்கு அங்க எப்படி நீங்க ட்ரெயின் ஆனீங்க, அதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது?
1: நான் அவர்கிட்ட நான் அந்த ட்ரெயினர்கிட்ட போகும்போதே நான் சொல்லிட்டு தான் கற்றுக்கினேன், இந்த மாதிரிங்க நான் ஒரு நாள் வந்து இதை என்னுடைய ப்ரொஃபஷனாக எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பண்ணலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் எனக்கு அதுக்கேற்ற அதனால தான் நான் உங்களை இவ்வளோ தேடி வந்து நான் இங்கே சேர்ந்துருக்கேன்.
0: இது நடந்தது எந்த ஏஜில் உங்களுக்கு?
1: இது வந்து 1996 இருக்கும்.
0: அதாவது உங்களுடைய
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சேரும்
0: காலேஜில் சேர்றப்போ. ஓகே,
1: ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நான் வந்து இதை பண்றதா இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த அந்த ஒரு ஆர்ட் மேல எனக்கு
0: ஒரு விஷன் வந்துடுச்சு அப்பயே. ஓகே,
1: அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம எந்த அப்பயே நான் யோசிச்சேன், நான் எப்படி இருந்தாலும் ஒருத்தர் கீழே வந்து வேலை செய்யற மாதிரி போக கூடாது. நம்மளே வந்து சொந்த காலில் நின்று நம்ம வந்து முடிஞ்சா ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும். என்னுடைய அப்பா வந்து எப்பவுமே அதுக்கு வந்து உந்துகோலா இருந்திருக்காங்க. எப்பவுமே அவருடைய அவர் வந்து ஒரு டாக்டர். அவர் அப்படி இருந்தாலும் என்னை வந்து நீ டாக்டருக்கு படி அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னது கிடையாது. நீ நான் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும்னு சொன்னது கிடையாது. எப்பவுமே நீ வந்து இப்படி யோசிமா, நீ வந்து நாலு பேருக்கு வேலை தர மாதிரி உன்னை நீ ஆக்கிக்கோ, அதுக்கு உண்டான படிப்பை நீ படி, அதுக்கு உண்டான செயலை வந்து நீ செய், அதுக்கு உண்டான யோசனைகளை நீ யோசி, அப்படிதான் எங்க அப்பா எப்பவுமே சொல்லியிருக்காரு.
0: உங்க அப்பா உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்காரு
1: கட்டாயமா சின்ன வயசுல இருந்தே.
0: அது வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனை பாருங்களே. அதாவது வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல்ல இருக்கிறவர் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா உங்க அப்பா வந்து அதுவும் ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு சுதந்திரமா வந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம நீ வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனையை விதைச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து உண்மையிலே வந்து உங்களை உருவாக்கினதுக்கு உங்க அப்பா வந்து உங்க அப்பாவுக்கு ரொம்ப பாராட்டுக்கள் தான் உங்களுக்கு.
1: கட்டாயமா நான் இன்னைக்கு என்ன இருக்கிறனோ அதுக்கு வந்து நான் எங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கத்துக்கும் போதே நான் சொன்னேன், இந்த மாதிரிங்க நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், நீங்க வந்து எனக்கு அதுக்கேத்தா போல எனக்கு நல்லபடியா சொல்லித்தாங்க. அவங்களும் வந்து ஒரு அவங்களே அவங்களே நடத்துற அவங்க கிளாஸ் எடுக்கிறவங்களா இருந்தா கூட அந்த சரி நம்மளுக்கு போட்டியே வந்துட போறாங்களோன்னு இல்லாம அவங்களும் அவ்வளோ அற்புதமா வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி அவங்க கிட்ட சேர்ந்த போறதே நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து பிற்காலத்துல நானும் உங்களை மாதிரி ஒரு ஷோரூம் ஒரு ஒரு கலாலயா வைக்கிற அளவுக்கு என்னை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி விடணும்னு சொன்னேன். அவங்களும் வந்து ரொம்ப ஜாகிரதையா அக்கறை எடுத்து ரொம்ப அருமையாக சொல்லித்தந்தாங்க. அதாவது எவ்வளோ அருமையாக சொல்லித்தந்தாங்கன்னா எனக்கும் அது ஈடுபாடு தான் நான் நல்லா கற்றுனேன். என்னுடைய நான் அந்த வரைஞ்ச படங்கள் நான் வரைஞ்ச நான் பண்ண
0: ஓவியங்கள்
1: எல்லாத்தையும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸே வந்து வியக்கிற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லித்தந்தாங்க. அதுக்கு நம்மளோட
0: ஒரு மாடலாக வச்சுருக்காங்க,
1: ஒரு மாடலாக வந்து வச்சு இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணியிருக்காங்க, எங்ககிட்ட வந்தவங்க இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காமிச்சிருக்காங்க.
0: அது அவங்களுக்கு வந்து ஒரு
1: இந்த மாதிரி வந்து மற்ற நம்மளுடைய ஓவியங்களை வந்து மற்றவங்களுக்கு வந்து மாடலாக காட்டும் போது எனக்கும் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு ஊந்துதல், நம்மளும் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஓவியங்கள் கூட வைக்கிற அளவுக்கு இவ்வளோ அழகாக வந்திருக்கு, நம்ம கூட இதை பிற்காலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு
0: அது ஒரு தூண்டுதலாகவும்
1: தூண்டுதலாக இருந்தது.
0: மூலம் உங்களோடது வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ்ஸை வந்து ஒரு ஜாஸ்திப்படுத்திக்கலாம் இல்லையா, அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. உங்களது வந்து ஒரு மாடலை வைக்கிறங்கப்போ இன்னும் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் செய்யறதுக்கு இன்னும் கலை நுணுக்கத்தோட செய்யறதுக்கும் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு வந்து தூவிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கல்லூரி படிக்கிறப்போ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தது உங்க பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் அது வந்து எப்படி அது முயற்சி வந்து அது அந்த முயற்சியை தொடங்கின அந்த காலகட்டம் இது?
1: அது இந்த முயற்சியை தொடங்கின காலகட்டம் வந்து நான் எம்பிஏ படிக்கிறச்ச எம்பிஏ எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் எம்பிஏ படிக்கும்போது தான் வந்தது. அப்படி படிக்கும்போது எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இடி செல்னு ஒரு அமைப்பு இருக்கு. அங்கே வந்து சொந்தமாக தொழில் முனையை நினைக்கிறவங்கள ரொம்பவே ஊக்கப்படுத்துகிற ஒரு ஒரு விஷயம். அதாவது நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு பாட வழியாக மட்டும் சொல்லித்தராமல்
0: ப்ராக்டிக்கலாகவும்
1: வந்து அதை வந்து சொல்லி தருவாங்க. அதாவது நிறைய எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் பஜார்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து எப்படி ஒரு பொருள் நம்மளா பண்ணுறதை எப்படி விற்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து இன்னோவேட்டிவ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்னு இங்கே ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது ஒரு யோசனை மனசில் இருக்க ஒரு யோசனையை எப்படி செயல்வடிவம் படுத்துறது அப்படிங்கிறத
0: ஒரு காம்படிஷன், அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வித்தியாசமான சிந்தனைகளை வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குவோம் அப்படிங்கறத வந்து ஒரு எழுத்து வடிவமா ஒரு பண்றது இல்லையா,
1: எழுத்து வடிவமா பண்ணி அதை வந்து
0: செஞ்சும்
1: காட்டணும். அதுக்கு நிறைய கேள்விகள் ஒரு காம்படிஷன் மாதிரி அது நடக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய யோசனை திறன் வந்து அதிகமாக வருது. ஸோ நம்ம இது வந்து ஒரு எழுத்து வடிவத்தில் இருக்கிறது. இது நம்ம ஒரு பொருளை விற்கணும்னு நினைக்கிற போது அது எப்படி விற்கிறது, எப்படி அதில் என்னென்ன நம்ம கஷ்ட நஷ்டங்கள், என்னென்ன நம்மளை வந்து நம்மளை எப்படி வந்து அது தயார் செய்துக்கிறதுன்னு நம்ம பண்ணுறதுக்கு எம்ஓபி பஜார்னு ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. அதாவது நம்ம பண்ணுற பொருட்களை இங்கே விற்க அனுமதிக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இடிசில நான் படிக்கும்போதே இதெல்லாம் வந்து நான் பழக்கப்பட்டதுனால நம்ம பின்னாடி பிற்காலத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம அந்த காலேஜில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சுது. அதாவது நம்ம இப்படி பண்ணால் தப்பாயிடுமா அப்படின்னு யோசிக்க முடிஞ்சுது. அதாவது நம்ம எதையுமே யோசிக்காமல் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் இந்த காலேஜில் பண்ணதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம
0: ஒரு என்டர்பிரினர்ஷிப்புக்கே ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் உங்கள் கல்லூரி உங்களுக்கு கொடுத்தது அப்படி தானே?
1: ஆமாம். நம்ம சொந்தமாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறச்ச இந்த மாதிரி நம்ம கல்லூரியில் கிடைக்கிற அனுபவங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடிஞ்சுது. நம்ம சொந்தமாக நம்ம எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்த ஒரு 50% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா, இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே கிடைக்கிறதுனால நம்ம 90%
0: ஒரு வெற்றிகரமான ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கு உங்கள் கல்லூரி.
1: கட்டாயம்.
0: இப்போ வந்து நீங்கள் வந்து எம்பிஏ அப்படின்னு சொன்னீங்க, எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறப்போ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற சிந்தனை ஆல்ரெடி இருந்தது. நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட வந்து நீங்கள் வந்து அது சம்பந்தமாக வந்து அது மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் பயிற்சியும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு எம்பிஏ படிப்பை எப்படி சூஸ் பண்ணீங்க? அது வந்து என்டர்பிரினர்ஷிப்புக்காக தேவை அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் பொதுவாகவே ஒரு வாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பொதுவாக வந்து ஒரு சிந்தனை இருக்குது. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர்ஸாக இருப்பாங்க, பட் அவங்களால வந்து ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் வச்சு நடத்தவோ ஒரு பத்திரிக்கை நடத்தவோ சக்ஸஸ் ஆனது கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு நல்ல நடிகராக இருப்பாங்க, அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்க மாட்டாங்க. இது ஒரு நார்மலாக ஒரு கருத்து இருக்குது, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், உங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்குது. அந்த கிரியேட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்காகவும் இருந்திருக்கு, எம்பிஏ அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. இது எப்படி அது சாத்தியமாச்சு? இது எப்படி?
1: அதுக்கு முழுசாக வந்து நம்ம அந்த காலேஜ் தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன போல் நம்ம படிக்கிற வயசில் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு எழுத்தாளரால் நல்ல பப்ளிஷராக ஆக முடியல, ஒரு ஆக்டரால் நல்ல ப்ரொடியூசர் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அங்கே இருக்குது. அதாவது அவங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொன்றுத்தில் வந்து அவங்க காலை வைக்க பார்க்குறாங்க. நம்ம படிக்கிறச்ச நம்மளுக்கு வெறும் அப்சர்வேஷன், இந்த காலேஜில் என்ன நடக்குது, என்ன சொல்லித்தராங்க, இது எப்படி வந்து நடத்துகிறாங்கன்னு வெறும் பார்வை. நம்மளுக்கு அப்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரினர் ஆகணும்னு அப்போ அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அந்த காலேஜில் நம்மளுடைய பிரின்சிபல் கொடுத்த இடிசெல் நடத்துகிற டீன் மிஸ்ஸஸ் ரோசி ஃபெர்னாண்டோ இவங்கெல்லாம் வந்து அந்த எப்படி நடத்துகிறாங்க, எப்படி வந்து மற்றவங்களை ஊக்குவிக்கிறாங்க, என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து தொழில் முனைவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இதை பல விஷயங்களை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பின்னாடி தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசையே வருது. அப்போ அங்கே ப்ரெஷர் இல்லை. படிக்கிறச்ச நம்ம வந்து கவனிக்கிறத அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதனால் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும் வந்து வர முடிஞ்சுது.
0: இப்போ வந்து உங்கள் எம்பிஏ முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு கல்லூரி முடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் பயிற்சி எடுத்துட்டீங்களா?
1: கல்லூரி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து வேலைக்கு தேடவே போகலை. கட்டாயமாக வேலைக்கு தேடவே போகலை. எனக்கு வந்து கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே கூட சொல்லலாம், கல்லூரி படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த தாட். அதுக்கு முன்னாடியிலிருந்து
0: விதை விருட்சமாச்சுன்னு சொல்லலாம்.
1: அதுக்கு முன்னாடியிலிருந்தே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு தான் ஆசை இருந்தது. அப்படி சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு இருக்கும்போது நம்ம பல்வேறு யோசனைகள் வந்தது. இது தொடங்கினா நல்லா இருக்குமா, இந்த தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானதை நம்ம ஏன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறச்ச தான் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை வந்து ஒரு சாய்ஸாக ஒரு ஆப்ஷனாக நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். அப்படியே தேர்ந்தெடுத்த போது கூட இதை வந்து பல விதமாக பண்ணியிருக்கலாம். வீட்டிலருந்தே கூட நம்ம வந்து தொடங்கியிருக்கலாம். அது ஒரு ஒரு மாதிரி பண்ணால் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும். ஒரு டைமென்ஷனில் பண்ணால் ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும். இப்போ நான் வந்து யோசித்தேன், சரி நம்ம போய் நம்ம காலேஜ் இவ்வளோ ஊக்குவிக்குது, நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அவங்க கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது காலேஜ்லேயே நம்ம படித்ததெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு நான் வந்தபோது ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபலான மிஸ்ஸஸ் நிர்மலா பிரசாதை நான் அணுகினேன். அவங்க எனக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுத்து என்னை வந்து இந்த இடி செல்லோட டீனாக இருக்கிற மிஸ்ஸஸ் ரோசி ஃபெர்னாண்டோ கிட்ட டைரக்ட் பண்ணாங்க. அவங்க அவங்க வந்து
0: அதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியில வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கிடையாதா, இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா, சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க?
1: சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அது

0: அவங்க வந்து இந்த தாட்டை ரொம்ப வரவேற்றாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு ரெண்டு சந்தோஷம், ஒன்று வந்து காலேஜுக்கு டிஃப்ரெண்ட் கோர்சஸ் கிடைக்குதுங்கிறது, ரெண்டாவது அவங்களுடைய மாணவி அவங்க கீழே படித்தவங்களே இந்த லைனில் அந்த ஒரு ஆண்டர்பிரனியூராக ஆகிறத அவங்க ரொம்பவே வரவேற்றாங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளாட்ஃபார்ம்னால தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறது. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அது
1: என்ன சொல்லி கொடுத்தீங்க?
0: நான் அவங்கக்கிட்ட பல்வேறு கலைகள் இந்த மாதிரி நான் பல்வேறு கலைகள் வந்து நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து டேஞ்சூர் பெயிண்டிங், மெட்டல் எம்பாசிங், சாஃப்ட் டாய்ஸ், கிளாஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஃபவுண்டெயின் மேக்கிங், கேண்டில் மேக்கிங், பர்ஃப்யூம் மேக்கிங், இதெல்லாமே இருந்தது. அவங்க இதெல்லாமே ஒரு வித்தியாசமான கோர்ஸாகவும் இருக்குது, ரொம்ப சாதாரணமான கோர்ஸாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அவங்க வந்து அனுமதிச்சாங்க. எல்லாமே நான் பண்ணுறதுக்கு அனுமதிச்சாங்க.
1: உங்கள் தந்தை வந்து உங்களை வந்து ஒரு என்டர்பிரினர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமம் எடுத்துட்டாரு, அதுக்கு உங்களை ஊக்குவிச்சார். நீங்கள் படித்த கல்லூரியும் உங்களை ஒரு என்டர்பிரினராக ஆக்கிடுச்சு. உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய கணவர் எப்படி அதை வந்து ஊக்குவிச்சார்?
0: எனக்கு திருமணம் நிச்சயம் ஆன போது என்னோடய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்துட்டு இருந்தார். நாங்கள் பேசும்போது அவர் நீ என்ன பண்ணுற என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி காலேஜில் வேலை செய்கிறேங்கிறதெல்லாம் சொன்னேன். அவர் ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நீ இதை வந்து இதோடு நிறுத்தக்கூடாது, நம்ம வெளிநாடு போனாலும் இதை இதோடு நிறுத்தக்கூடாது, அங்கேயும் வந்து இதை நீ வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளிநாடு போன பிறகு அங்கே நிறைய அங்கே இருக்க ஆர்ட் கேலரிஸ் எல்லாம் போய் நாங்கள் சுற்றி பார்த்தோம். இது எப்படி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அதில் பிறந்த ஐடியா தான் வந்து நம்மளும் ஒன்று அங்கே வீட்லேயே ஒரு ஆர்ட் கேலரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நிறைய ஆர்ட் கேலரி தொடங்குறதுக்கான முயற்சிகளில் நாங்கள் வந்து முதல்ல சின்ன சின்னதாக வந்து படங்கள் ஓவியங்கள் பண்ணி என்னுடைய கணவருடன் வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு போகும்போது நாங்கள் சின்னதாக பரிசாக கொடுத்தோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் நான் பண்ணுற பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க ஒன்று ஒன்று பண்ணித்தர சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதாக வந்து ஆரம்பிச்சுட்டு நாங்கள் சரி இதை வந்து ஒரு கேலரியாக நம்ம போடுவோம், அப்படி கேலரியாக நம்ம வந்து இதை வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய படங்கள் பண்ணி அங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நாங்கள் வச்சோம். அதை பார்த்துட்டு நிறைய தமிழர்கள், அங்கே வாழ்கிற தமிழர்கள், அங்கே சொந்தமாக வீடு வச்சுருக்க தமிழர்கள், அவங்களுக்கு பூஜை ரூமில் வைக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய லிவிங் ரூமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ இந்த மாதிரிலாம் நிறைய படங்கள்லாம் வேணும்னு என்னை அணுகி பண்ணித்தர சொன்னாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிட்டு இப்போது ஒரு அங்கே ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி அதை வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சின்ன பிஸ்னஸ் இல்லை மேடம், இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸே நீங்கள் அங்கே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய இந்திய கலைகள், பாரம்பரிய மிக்க கலைகள் வந்து வெளிநாட்டில் வந்து எவ்வளோ தூரம் இம்ப்ரெஸ் இருக்கிறதுனால தான் உங்களால் அங்கே ஒரு ஆர்ட் கேலரியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது. அங்கே இருக்கிற வெளிநாட்டு இவங்க வந்து அதை எப்படி ரசிக்கிறாங்க நம்மளுடைய கலைகளை?
0: வெளிநாட்டவர்களுக்கு வந்து நம்மளுடைய கலைகளை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. அவங்க கேட்குற கேள்விங்களுக்கு நம்ம உட்காந்து அவங்களை பொறுமையாக உட்காந்து பாடம் தான் நடத்தணும். அவ்வளோ வந்து அவங்களுக்கு நம்ம
1: நுணுக்கமாக கேட்பாங்க,
0: ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக வந்து பல விஷயங்களும் அவங்க கவனிப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், நம்ம தனியாக பிஹெச்டி தான் பண்ணிட்டு போனோம் அந்த இந்த கோர்ஸில்.
1: ஸோ அதுக்கான ரசிப்புத்தன்மை
0: ரொம்பவே அதிகமா இருக்கு.
1: சோ நம்ம கலைகளுடைய டெப்த் அவ்வளோ அளவுக்கு இருக்கு, அது ஒரு நல்ல பொக்கிஷம், கலை பொக்கிஷங்கள் இல்லையா? ஓகே, இப்போ வந்து அந்த மாதிரி வந்து அந்த கலைகளுக்கு வந்து அங்கே ஏற்றுமதி பண்றதுக்கு இங்க இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. அப்போ வெளிநாட்டுல ஏற்றுமதி பண்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யூ டோன்ட் நோ தட்? ஓகே, அப்ப இந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். நீங்க வந்து இப்ப வந்து உங்க தந்தை வந்து ஒரு டாக்டர், உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க போனதோ வந்து ஒரு அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கு ரொம்ப பேர் பெற்ற இடம். நீங்க ஒரு MBA கிராஜுவேட்டு, நீங்க நினைச்சிருந்தா ஒரு பேராமெடிசன் துறையில வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இது ஆரம்பிச்சிருக்க முடியும், இல்லை சாஃப்ட்வேர் நிறுவனமே நீங்க தொடங்கியிருக்க முடியும். ஆனால் போய் அங்கேயும் போய் வந்து நீங்க வந்து உங்க ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தான் டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்க. ஸோ அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பண்றப்போ வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், இன்னும் உங்க என்டர்பிரினர்ஷிப் கனவுகள் வந்து இன்னும் பெருசாகும்.

0: ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அங்கேயும் போய்.
1: அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர்னு போனால் நம்மளே தொடங்கலாம், அதுக்கு வந்து ரொம்ப முதலீடு எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கலை, நம்ம வந்து எப்போவுமே பண்ணின்னு இருக்கலாம். அதே சமயத்தில் குடும்பத்துக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிக்கலாம். நம்மளுடைய லீஜர் டைமில் நம்மளுக்கு எப்போ விருப்பமோ அந்த மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு பிடிச்சதை, நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை பண்ணுறது மனசுக்கு நிறைவாக இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய கணவரும் ஆகட்டும் என்னுடைய அப்பாவும் ஆகட்டும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை வந்து நீ வந்து உன்னுடைய தொழிலாக எடுத்து நீ வந்து பண்ணணும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு கலை மேலே ஈடுபாடு இருந்ததுனால என்னுடைய தாட் வந்து அந்த சாஃப்ட்வேர் சைடோ இல்லை வேற எந்த சைடோ போகலை. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிற நினைப்பே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஒரு கலை விஷயமா பண்ணாலும் அது நிறைய பேர் ஹாபியாக தான் பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை நம்ம
0: வெற்றிகரமான தொழிலாகவும்
1: ஒரு நல்ல பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம பண்ணோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு தரும்.
0: ஓகே, ஒரு தொழிலாக மாறும்,
1: ஒரு தொழிலாக மாறும்.
0: இப்பயுமே வந்து தொழில் முனைவோர்கள் வந்து அவங்க தொழில் தேர்ந்தெடுக்கிறப்போ அவங்க அறிவு சொல்றத விட மனசு சொல்றத கேட்டா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு பல தொழில் முனைவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மனசுக்கு நெருக்கமான அந்த விஷயங்களை வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் சோல்லேந்து செய்வாங்க. ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்களுடைய ஈடுபாடு அதில் அதிகமாகும், தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்டும் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுடைய வெற்றியும் அதுதான் சொல்லுது.
1: நீங்கள் சொல்றது ரொம்ப கரெக்டு. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த சோல் நம்ம ஆத்மாலேருந்து பண்ணணும். அதனால தான் என்னுடைய கேலரிக்கு பேர் ஆத்மா ஆர்ட் கேலரி.
0: நல்ல பேர் மேடம். மேடம், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு நிறைய நேர்கள் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நேரையே வந்திருக்காங்க ஸ்டுடியோவுக்கு. ஏன்னா அதை பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸை பார்த்துட்டு நாங்களும் ஏதாவது செய்யணும், வீட்டிலருந்தே செய்யணும் அப்படின்னு அப்படி நம்மளை தேடி ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஏறக்குறைய வந்து வீட்டிலருந்தே பல கலைகளை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள்.
2: வணக்கம்ங்க. நானும் உங்களோட எல்லாத்தையும் அப்பப்போ கேட்பேன், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் அதை இதை மாதிரி நாலு பேருக்கு நல்லா சொல்லித்தர மாதிரி நல்லா உங்களை போல நல்லா டெவலப்டாக வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் வந்து இந்த மாதிரி கைத்தொழில்கள், கைவினை தொழில்கள், ஒயர்லேயே கூட பண்ணுற மாதிரி, ஒயர்லேயே சின்ன சின்ன பொம்மைகள் பண்ணுற மாதிரி, அப்புறம் வந்து இந்த பலூனில் கூட பாருங்கள், சூப்பராக பொம்மைங்க, விதவிதமான பொம்மைங்க, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். இதை மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச லெவலில் நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணோம்னா நான் விதவிதமான அந்த ஓலை, பண ஓலை இருக்குல்ல, அந்த பண ஓலையில் குழந்தைங்களுக்கு கிளுகிழுப்ப பொம்மை அந்த மாதிரியும் கூட செய்யலாம் நம்ம. அது மாதிரி எல்லாம் நான் வீட்டில் செய்வேன், எல்லாம் இது பண்ணுவேன். ஆனால் உங்களை மாதிரி நானும் நல்ல இம்ப்ரூவ் ஆகி இதில் நல்ல ஒரு இது வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா? உங்களை மாதிரியே இதே போல நாலு பேருக்கு நல்ல இது பண்ணுற மாதிரி உங்களோட திறமையை போல எனக்கும் ஒரு நல்ல திறமை வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா?
1: முதல்ல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இவ்வளோ விஷயங்க வந்து பண்ணுறீங்க. நான் கூட அவ்வளோவா பண்ணல, ஆனால் நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நீங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஒரு சில விஷயத்த நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எது வந்து மார்க்கெட்டில் நல்லா போகும் யோசித்து வச்சுக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு நான் வந்து என்னுடைய அம்மாவை தான் வந்து முன்னுதாரணமாக நான் சொல்லுவேன். அதாவது அவங்களும் வீட்டில் இருந்து ரொம்ப இந்த மாதிரி சொந்தமாக நிறைய விஷயங்க பண்ணுவாங்க. சொந்தமாக அவங்க வந்து தொழில் தொடங்கணும் அது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க.
2: வணக்கம்மா, நான் வந்து ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி பல கைத்தொழில்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி பண ஓலையில் பொம்மைங்க செய்கிறது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இந்த அநாத பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி கிளுகிழுப்பெல்லாம் செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அப்புறம் ஒயரில் கூடைங்க, குட்டி குட்டியாக கூடைங்க, விளையாட்டு குழந்தைங்களுக்காக பெரிய பெரிய கூடைங்க, அது மாதிரி இன்னும் ஒரு சில விதத்தில் பண ஓலையில், தென்னம் ஓலையில் இந்த மாதிரி எல்லாம் பொம்மைங்கள்லாம் செஞ்சு ஏதாவது ஒரு இதுவாக செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான். இந்த நிகழ்ச்சியை நான் அடிக்கடி தொடர்ந்து கேட்கறதுனால நானும் வந்து இதை மாதிரி நல்ல தொழில் முனைவோரா உங்களை போலியே நல்ல இதுவா வர்றதுக்கு ஏதாவது நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படி இதுல வந்தா நான் முன்னேற முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா உங்ககிட்ட நான் கேட்கறேன்.
1: முதல்ல உங்க முயற்சிக்கு ஒரு பெரிய சபாஷ். நீங்களே வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நீங்களே வந்து ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உங்களை தாழ்மைப்படுத்திக்கிறீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. வெளிய உலக அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல ஆண்டர்பிரனியர் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களோட திறமையை நீங்கள் நம்புங்க. நான் வெளியூர் போன பிறகு என்னுடைய அம்மா வந்து ரொம்ப தனிமையில் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் அங்கேருந்தே வந்து சொன்னேன், இந்த மாதிரி பல கலைங்களை நீ கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய பொழுது போன மாதிரியும் ஆச்சு, உங்களுக்கு ஒரு வருமானம் வந்த மாதிரியும் ஆச்சு. நீங்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்டேயே வந்து கேளுங்க எப்படி வந்து அவங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆனீங்க.
2: எப்படி இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் ஆனீங்க?
3: நான் எங்கள் மக வந்து மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய நேரம் வந்து எனக்கு வீட்டில் இருந்தது, கொஞ்சம் நேரம் வேலை செய்துட்டு ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் டிவி பார்க்கறது சீரியல் பார்க்கறது. சரி, நம்ம எதனா குடும்பத்துக்கு உதவியாக இருக்கலாம், அதே நேரத்தில் நமக்கும் வந்து பொழுது போக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எதனா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரி, இவள் பண்ணதையே நம்ம தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் காலேஜில் வந்து கேட்டோம். சரி, அவ சொல்லி கொடுத்த சாஃப்ட் ஆய்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, காலேஜில் வந்து கேட்கும்போது அவங்க நீங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லும்போது நான் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா வீட்டை சுற்றி இருக்கிற குழந்தைங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க அப்பப்போ வந்து ஸ்கூலில் என்ன பண்ணலான்ட்டு அவங்க ஸ்கூலில் போட்டி நடக்கிறதுக்கு வந்து அப்பப்போ ஆலோசனை கேட்கும்போது அவங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுத்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து என்ன பண்ணலாம், எப்படி டிராயிங் வரையலாம், அதில் சொல்லிக் கொடுக்க அவங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி அந்த அவங்க மூலமாக எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. பசங்க கிடைக்கும் போது பசங்களோட பேரண்ட்ஸும் என்னை வந்து பார்த்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டு அவங்களுக்கு நான் வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு மாதம் மாதம் எனக்கு ஒரு சின்ன தொகை வருமானம் வர ஆரம்பிச்சுது. வருமானம் வரும்போது இன்னும் நம்ம ஏன் அதிகமாக பண்ணிக்கலாமே, இதே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாமேன்ட்டு தான் நாங்கள் வந்து காலேஜில் அணுகிட்டு இப்போ காலேஜ் ஸ்கூலு அப்படின்ட்டு எங்கே கூப்பிடுறாங்களோ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அது இல்லாத எக்ஸிபிஷன் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அங்கெல்லாம் நாங்கள் எங்களோட பண்ண டாய்ஸ் டிஸ்பிளே பண்ணி வைக்கும்போது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக கஸ்டமர் கிடச்சி நிறைய இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு 10,000 சம்பாதிக்கிற அளவுக்கு எங்களோட திறமை இருக்குது.
2: ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. நானும் இதே மாதிரி தொழில் முனைவராக ஆகணும்னு எனக்கும் விருப்பமாக இருக்குது. பரவாயில்ல, உங்களோட கேட்டவுடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசை வந்துருச்சு, இந்த தொழிலையே நல்லா நான் இது பண்ணணும் அப்படின்ட்டு. தேங்க்யூங்க.
4: மேடம் சொன்ன மாதிரி முதல்ல வந்து அவங்களுடைய சின்ன சின்ன பொருட்களை வந்து அவங்க வந்து பரிசு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ வந்து கல்யாணங்களுக்கு இல்லை வந்து பார்ட்டிஸ்கெல்லாம் போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து உங்கள் கையால் செய்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து பரிசு கொடுக்கலாம். இப்போ அந்த பரிசை பார்க்குறப்போ அது யார் செஞ்சது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அதையே வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே வந்து ஒரு ஷெல்ஃபை நீங்கள் வச்சுட்டு உங்கள் பண்ண பொருட்களெல்லாம் நீங்கள் அதில் டிஸ்பிளே பண்ணி வர்றவங்க போகிறவங்க உங்கள் வீட்டுக்கு வர்ற விருந்தாளர்களாகட்டும், உங்கள் வீட்டுக்கு வந்து சாயந்தர வேளையில் உங்களை சந்திக்க வர்றவங்கெல்லாம் அதை பார்க்குறப்போ உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்கா, இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறப்போ உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே நீங்கள் அதை ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் நீங்கள் தொடங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் நடக்கிற கோவில்கள் விசேஷங்கள் எல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்டால்ஸ் போடுறதுக்கு வந்து உதவுறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்கள் பொருட்களை நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருட்கள் வந்து விற்பனை ஆகும். ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து பயிற்சிகள் எடுத்துக்கலாம். இதுக்கும் வந்து மேலும் உங்களுக்கு வந்து விற்பனைக்குன்னா சின்ன சின்ன டான்ஸ்டியா மாதிரி பல கவர்மெண்ட்டில் வந்து பல கோர்சஸ் வந்து சின்ன கோர்சஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்சஸ்லேயும் அவங்க போய் பயிற்சிக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: அது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது எவ்ரி இயர் ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு சின்ன பரிசு பொருள் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு வந்து நிறைய நம்ம பண்ணணும், எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பண்ணணும். நீங்க காலேஜ் ஸ்கூல்லாம் அணுகி நீங்க பண்ண பொருட்களை காட்டி இதை நீங்க வந்து ஒரு பரிசா கொடுங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு பல்காவும் ஆர்டர் கிடைக்கும்,
4: பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வீட்ல இருந்தே அவங்க வந்து ரொம்ப நல்லா செய்யலாம்.
1: பொருள் ரெண்டு பொருள் வித்தானாலும் நம்மளுக்கு வந்து நம்ம நினைக்கிற வருமானம் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பல ஆர்டர்ஸ் நம்ம எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம திறமையும் வெளில தெரியும், நம்மளுக்கு வந்து வருமானமும் கிடைக்கும்,
4: ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும்,
1: ஆத்ம திருப்தியும் கிடைக்கும்.
4: நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்மளது பொழுதுபோக்கை வந்து நம்ம வந்து ஒரு காசா மாத்திரத்துக்கு வந்து பல முயற்சிகளை நம்ம பல முயற்சி சின்ன சின்ன முயற்சிகள் தான் அதை வந்து எடுத்தோம்னாலே நம்மளுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் நம்ம சுற்றியே இருக்குது. மேடம், இவ்வளோ நேரம் வந்து நம்ம நாட்டு கலையை வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் பரப்புறதோட ஒரு தொழில் முனைவோராகவும் ஆகியிருக்கீங்க. இதை பற்றி நம்ம பல நேயர்களுக்கு, ஏன்னா இது வந்து கலைகள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து நம்ம பெண்களுக்கு ரத்தத்தோட ஊறினது. ஒரு கோலம் போட்டால் கூட நம்ம வந்து அதை வந்து ரசனையோடு தான் செய்வோம். அப்போ ரசனை வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அந்த ரசனையவே வந்து அவங்க வந்து ஒரு மூலதனமாக வச்சு ஒரு தொழில் முனைவோர் மாத்திரத்துக்கு கண் முன்னாடியே ஒரு உதாரணமாக நீங்கள் வந்து இருக்கீங்க. அது எங்களோட எங்கள் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அது மாதிரி திருமதி விஜயகுமாரி அவங்களும் வந்து வீட்டிலிருந்தே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தே எப்படி வந்து ஒரு என்டர்பிரினராக மாற்றினாங்க அப்படிங்கிறப்போ அந்த அதை பற்றி சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய நேயர் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிற திருமதி கிரிஜா இவங்களை மாதிரி பல நேயர்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும். இன்னும் பலர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச பொழுதுபோக்கையே ஒரு தொழிலாக மாற்றுறதுக்கு முயற்சிகள் இறங்கலாம். இப்போ நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற கிரிஜா அவங்க சொன்னாங்க பல பனை ஓலைகள்லாம் வந்து எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொங்கல் வருது, தமிழர் திருநாள், அதில் வந்து எல்லாருமே வந்து ஒரு புது சபதம் எடுத்துக்கலாம். தெரிஞ்ச பொருட்கள் தெரிஞ்சதெல்லாம் வந்து எங்கெங்க கற்றுட்டு அதை வந்து எப்படி வந்து வெற்றிகரமாக வந்து அதை வந்து விற்பனை செய்யறது அப்படின்னு. ஏன்னா இப்போ முந்தியெல்லாம் வெறும் பானை வைப்பாங்க, இப்போ பானையில் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி ரோட்லலாம் நான் பார்க்குறேன். அதை வந்து அவங்க வந்து ஒரு பூந்தொட்டியாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரெசன்ட் பண்ணி அதையே அவங்க விற்பனை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்களில் கொஞ்சம் நல்ல திறந்து வச்சு அவங்க மனசையும் திறந்து வச்சாங்கன்னா வானமே எல்லை தொழில் முனைவோர்களுக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இன்னும் பல தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். திருமதி கார்த்திகா, திருமதி விஜயகுமாரி, திருமதி கீஜா மூணு சாரி திருமதி கிரிஜா மூணு பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை அடுத்த வாரம் வேறு ஒரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
4: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
5: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
6: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுனா, if you start loving things na, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா we'll definitely not spoil the air.
8: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
7: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
9: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: நிர்பயா, பயம் இல்லாதவள். இந்த பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் டெல்லியில நடந்த அந்த கொடூரமான சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது இல்ல. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் நம்ம மனசுல அழியாத ஒரு காயமா தான் இருக்கும். இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த பெண்ணுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வீர பட்டம் நிர்பயான்னு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த நிலைமையும் பட்டமும் வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு உதாரணமா நடந்த ஒரு கெட்ட கனவா டிசம்பர்ல நடந்த டெல்லி கேங்ரேப் சம்பவம். வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. பெண்கள் எல்லாரும் முன் வந்து பாலியல் வன்முறை பத்தி வெளிப்படையா பேசணும்ங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் உங்கள் ஆர்ஜே ஜனனி. இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு நம்ம இளைஞர்களுக்கு ஏத்ததாகவே இருக்கு. எழுந்திரு, உணர்ந்திரு, விழித்திரு. பெண்கள் எல்லாரும் முன் வந்து பாலியல் வன்முறை பத்தி வெளிப்படையா பேசணும்ங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறேன்னா உங்கள் ஆர்ஜே ஜனனி. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பத்தியும் பெண்களின் ஒருங்கிணைப்பு பத்தியும் நிறைய இடத்துல தன் கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர், பாடலாசிரியை, சமூக ஆர்வலர் டாக்டர் குட்டி ரேவதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு சென்சிட்டிவான டாபிக இப்போ. அண்ட் இதை பத்தினா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன, அது எதனால வருது, இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கு. தேங்க்ஸ் டு மீடியா அதை பத்தி நிறைய அட்வர்டைஸ் பண்ணி அவேர்னஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது?
1: வணக்கம், நான் குட்டிரேவதி பேசுறேன். பொதுவாக பாலியல் வன்முறை குறித்து சமூகத்துல வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. மீடியாவும் அதை பெரிய வகையில் வெளியில காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னைக்கும் நேத்தும் நடக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள, சொந்த வீட்டுக்கு, நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது, சொந்த ஊருக்கு போகும்போது, ஸ்கூல்ஸில், ஒர்க்கிங் பிளேசஸில், எல்லா இடங்கள்லையும் வந்து இது என்றைக்குமே நடந்துகிட்டு இருக்க விஷயந்தான். என்ன ஒன்றுனா இன்னைக்கு மீடியா வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏதோ வந்து பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கே வந்து வன்முறையிலிருந்தே நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய இளம் வயது பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு வரேன். பெண் குழந்தைகள் ரொம்ப பிறக்கும்போது ரொம்ப சூட்டிப்பாகவும், ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறவங்களாகவும், ரொம்ப கற்பனை நயமிக்கவளாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது 5, 6, 7 வயதுகளிலே மெல்ல மெல்ல அந்தந்த வயதுக்கான கட்டுப்பாடுகளை வந்து பேரண்ட்ஸ் முதல்ல போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸில் வந்து நீ வந்து ஒரு பொண்ணாக பிஹேவ் பண்ணு அப்படிங்கிறாங்க. இப்படி வெவ்வேறு இடங்களில் ஒரு பொண்ணாக நடந்துக்க அப்படின்னு வந்து பெண் குழந்தைக்கு சொல்கிற மாதிரியே ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்கிற, இனி ஒரு ஆம்பளை பையன் தானடா, எதுக்கிட அழற அப்படிம்பாங்க. ஒரு ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்கல, அதுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அடிச்சேனா அப்படி இப்படியான ஒருத்தருக்கு ஒரு பாலினத்துக்கும் இன்னொரு பாலினத்துக்கும் இடையில ஒரு எதிரெதிரான உணர்வுகளை வந்து நம்ம சமூகம் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் அடிப்படையாக பார்க்கறது வந்து வீட்டில் தான் இது தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் தொடங்கினாலும் ஆனால் இம்மீடியட்டான பிளேஸ் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து இதை பெரும் வகையில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். குறிப்பாக அம்மாவே சில நேரம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் அம்மாவே ரொம்ப பார்ஷியலாக இருப்பாங்க, பெண் குழந்தைங்கள்ட்ட வேறு மாதிரி நடந்துக்குவாங்க, பசங்கள்கிட்ட வேறு மாதிரி நடந்துக்குவாங்க. ஏன்னா சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, பெண் குழந்தைன்னா கல்யாணம் ஆகி வேறு இடத்துக்கு போகிறவ, பையன்னா கடைசி காலம் வரைக்கும் நம்மளை வந்து வச்சு காப்பாற்றிக்குவான் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு சுயநலமான ஒரு சமூகமாக இருக்குது. இந்த சுயநலத்தினால நாமளே நம்மளை வந்து எவ்வளோ காயப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நான் முதல்ல என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, வீட்டில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது, அல்லது ஒரு பெண்ணை வந்து ஒரு முழுமையான ஒரு பெண்ணாக இருக்க விடுறது அப்படிங்கிறது வந்து வீட்டில் ஆரம்பிக்க வேண்டிய ப்ராக்டிஸ். குறிப்பாக வந்து மதர்ஸ் ஷுட் கெட் அவேர்னஸ், அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் வந்து முந்தைய தலைமுறை பெண்களுக்கு வந்து வாழ்க்கை வேற மாதிரி இருந்தது. அவங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப போராட வேண்டியது இருந்தது. அவங்க தான் முதல் முறையாக கல்வி இன்ன பெரிய விஷயங்களை அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க வந்து வேலைக்கு போகலாம், போகாமலும் இருக்கலாம். அவங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு கல்வி பெரும் தேவையாக இல்லை. ஆனா நம்மளுடைய தலைமுறைக்கு அப்படி கிடையாது. கல்வி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு பெண் வந்து வீட்டோட இருந்துட வேண்டியதுதான். கல்வி கூட கிடையாது, நீங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும், அதுக்கு மேல பிஹெச்டி பண்ணணும், நீங்க ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாதான் நீங்க சமூகத்தில் ஒரு நபராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து போராடுவதற்கான ஒரு நெஞ்சுரம் அல்லது உறுதியை வந்து நம்ம எங்க கொடுக்க முடியும் அப்படின்னா வீடு தான் கொடுக்க முடியும். பேரண்ட்ஸ் வந்து முதல்ல அதுக்கு தயாராகணும். அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள் வேற, நம்ம வாழும் காலகட்டம் வேற அப்படின்னு நினைக்கிறேன்.
2: இப்போ வந்து வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றீங்க, பட் நிறைய வீட்டில் இப்போ இன்னுமே வந்து எஜுகேஷன் வந்து பேசிக் எஜுகேஷன் இந்தியாவில் வந்து இன்னும் நிறைய இன்டீரியர் பார்ட்ஸ்லலாம் இல்லை. ஸோ வந்து இப்போ வீட்டில் கற்றுக்க முடியாது, இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இன்னுமே இருக்காங்க, காலேஜஸ்லலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இன்னுமே இருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸ், கம்பெனிஸ், இப்போ விமன் வந்து கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இது இதை பற்றின ஒரு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஆனால் அது இப்போலாம் யாருமே அது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இது சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து மீடியா வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணணும்?
1: நான் வந்து இதை வந்து மீடியா ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீடியா எப்படி இருக்குன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அல்லது வந்து ஒரு பெரிய அதிகார நிறுவனங்களோட டூலாக தான் இருக்குது. ஸோ அது வந்து என்னதுன்னா அந்த பார்ட்டிஸ் அல்லது அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து என்ன ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்களோ அதை தான் வந்து மீடியா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பேசிக்காக வருவோம், சமூகத்தில் வந்து இன்னும் குறிப்பாக இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு வந்து எஜுகேஷன் போய் சேரவே இல்லை. இன்னும் நிறைய இடங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி போய் சேரலை, இன்னும் நிறைய இடங்களில் தண்ணீர் கிடைக்கிறதில்ல, அடிப்படை கல்வி இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 1980s வரைக்கும் கூட நல்ல விமன் மூமெண்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து இந்த ஒரு இடத்துல நீங்கள் இங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜ் வர்றீங்க அப்படின்னா, உங்களை யாராவது செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னா, செக்ஷுவலாக வயலண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, உடனே கவர்மெண்ட்டுக்கு இல்லை சொசைட்டிக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வைப்ரண்டான ஃபெமினிஸ்ட் ஸ்ட்ரீம் இருந்தது, விமன் ஆக்டிவிஸ்ட் ஸ்ட்ரீம் இருந்தது. கிட்டத்தட்ட பாஸ்ட் 25 இயர்ஸாக தெர் இஸ் நோ விமன் மூமெண்ட் தட் இஸ் வெரி ஆக்டிவ். எல்லாமே இருக்காங்க, தே ஆர் வெரி என்ன சொல்கிறது, ஒரு உறக்க நிலையில் தான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அதுக்கு காரணம் என்னன்னு நான் என்னோடய ஃபீல்டு ஒர்க்கில் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தொடர்ந்து 10 வருடங்களாக நான் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் நிறையா விமன் சோஷியல் நெட்ஒர்க்ஸோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். போய் வேலை செய்யும்போது பார்த்தா, இப்போ நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோன்னா நம்மளுக்கு இடையிலே வந்து டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அது கூட எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் கருத்து வேறுபடுறதுங்கிறது வேற, ஆனால் லீடர்ஷிப் எடுக்கும்போது இந்த மூமெண்ட்டுக்கு இல்லை இந்த குரூப்புக்கு யார் லீடர்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவு வரும்போது அவங்களுக்குள்ளே பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வரும்னா, இல்லை ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்து இவ்வளோ பேர் பெண்களுக்கு வந்து லீடர்ஷிப் எடுக்கிறதா, அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்த ஒரு பெண் வந்து சொல்கிறது. ஸோ பெண்களுக்கு இடையிலேயே பயங்கரமான வேறுபாடு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். என்ன தான் நம்மளுக்கு இடையில பிரச்சனைகள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு விமன் வந்து என்ன சாதியை வந்து சமூகத்தில், சாதி, மதம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சமூகத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸாக நம்ம தான் நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஏத்துக்கணும்.
2: ஆனா ஆண்களுக்கும் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலயா இருக்கட்டும், பாலிடிக்ஸ்லயா இருக்கட்டும், மேல் டாமினேட்டடா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கும் வேற வேற கருத்துக்கள் இருக்கு, அதனால நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு. பட் இப்போ வந்து பெண்கள்லாம் ஒத்துமையா இல்ல அப்படிங்கறது மட்டும் எப்படி ஒரு ஹைலைட்?
1: இப்ப பிரச்சனை நமக்கு தானே, அவங்களுக்கு இல்லையே. இப்போ பிரச்சனைங்கிறது வந்து நமக்கு தான், நான் ஆண்களை பற்றி பேசவே விரும்பலை இந்த இடத்துல. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள்ட்ட நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது, இமீடியட்டாக சோஷியலைஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் எந்த வகையிலையுமே முன்னாடி, இப்போ நேற்று தான் அவங்களுக்கு இடையில ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் கான்ஃப்ளிக்ஸ் வந்திருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சண்டை போட்டிருப்பாங்க, அடுத்த நாளே அவங்களுக்குள்ளன்னு ஒரு விஷயம் ரொம்ப டக்குன்னு மச்சான் அப்படின்னு மறந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, வி ஆர் வெரி ரிஜிட். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கொஞ்சம் போல பவரை கூட வி வாண்ட் டு சஸ்டைன், ஒரு மாதிரி அதை நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறதுல என்ன பண்ணுவோம்னா, இமீடியட்டாக நம்ம கூட இருக்கிற பெண்ணோட தான் நம்மளோட விருப்பு வெறுப்புகளெல்லாம் காட்டுறோம். அதை முதல்ல விடணும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அவளை விட நான் முக்கியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நம்ம எப்போவுமே இருந்துட்டு இருக்கோம். அங்கதான் பிரச்சனை உருவாகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஆண்கள் ஹைலி சோசியலைஸ் ஆயிடுவாங்க, இமிடியேட்டா ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க, 100 பேர் ஒரு விஷயத்த வந்து ஒரு 100 பேர் ஒரு விஷயத்த ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த டிமாண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்கள் வந்து அது சாத்தியமே ஆகலை. அதற்கு காரணம் வந்து நம்மளுக்கு இடையிலேயே நாம ரியலைஸ் பண்ணிக்கிற ரெகக்னைஸ் பண்ணிக்கிற ஸ்ட்ராங் டிஃப்ரென்சஸ், அதை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது கிடையாதே தவிர ஓப்பனாக, இட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஹிடன் இன் அவர் மைண்ட்ஸ்கேப். அதை வந்து நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணணும், அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதை வந்து பெண்கள் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு பெரிய பர்சனாலிட்டிஸ் கூட இதை பேசுறதே இல்லை, இந்த விஷயத்தை உடைச்சு பேசுறதில்ல. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பெண்கள் சேர்ந்தா, நீங்க ஒரு விமன் மூவ்மெண்டா மட்டும் சொல்லலை, ஒரு 100 பேர் சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணா, சொசைட்டிக்கு அட்ரஸ் பண்ணா, இப்போ உங்க காலேஜ்ல அந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமா இருக்குன்னா, கேன் கிவ் அ டிமாண்ட், இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம் சிஎம் பார்த்து. ஏன் ஆனா நம்ம அப்படி ஒன்னு சேர மாட்டேங்கிறோம், ஏன் நம்மள ஒரு அப்படியான ஒரு கம்யூனிட்டியா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்க, இட்ஸ் அ ஸ்ட்ராங் க்வெஸ்டின். பிகாஸ் வி டோன்ட் சோஷியலைஸ். நம்ம வந்து அப்படி ஒருங்கிணைகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம மனநிலைக்குள்ளேயே இருக்கு. முதல்ல அதுலேருந்து நம்ம வந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து நம்மளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் காழ்ப்புணர்வுலாம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையெல்லாம் இருக்கு நிறையா. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் எல்லாரும் ஒரே மாதிரியான வலியும் துயரமும் நிறைந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பெண்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரியான சிறிய சிறிய அற்பமான விஷயங்கள்னால இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய விஷனை நம்ம வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆக்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பல விஷயங்களை பத்தி நம்ம குட்டி ரேவதி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 FM. பெண்ணே, உன்னை நினைத்து கவிதை எழுதும் பொழுது கூட கண்ணீர் வருகிறது. சமுதாயம் உன்னை நடத்தும் முறையில் நீ மட்டும் என்ன தவறு செய்தாய்? உன்னை எவரும் மதிப்பதில்லை, மாறாக மிதிக்கிறார்கள். ஏன் இந்த அவல நிலை உனக்கு? ஆண்களின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமே தெரிகிறாயே. எல்லோரையும் இழிவுபடுத்தும் ஆண்களுக்கு அம்மாவை மட்டும் பிரித்து பார்ப்பது எப்படி?

0: உன்னை அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்யும் பொழுது கூட உனக்கு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். உனக்கு அடைக்கலம் தருபவன் கூட உன்னை அடிமைப்படுத்துகிறான். சமுதாயத்தில் கூட அத்தனை வேறுபாடு. ஆண் வர்க்கம், பெண் வர்க்கம். ஆண் என்றால் ஆணவம், பெண் என்றால் பொறுமை. எத்தனை போராட்டம், எத்தனை வலிகள் உன் வாழ்வில். இன்னும் ஏன் இந்த பொறுமை? நீ ஒன்றும் கடவுள் இல்லை எல்லோரையும் மன்னிக்க. போராடு உன் விடியலை தேடி.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. இந்த நிகழ்ச்சி எழுந்திரு உணர்ந்திரு விழித்திரு. தொடர்ந்து நம்ம குட்டிரேவதி மேடம் கிட்ட பேசலாம் வாங்க. இப்ப வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான விஷயமா வெளில வருது. இப்ப இந்த டெல்லி இன்சிடென்டா இருக்கட்டும், மும்பை இன்சிடென்டா இருக்கட்டும், பட் இதை தவிர பெண்கள் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கும் ஆளாகிறாங்க. அது அது எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது அதுக்கு ரீசன் என்ன?
2: நான் குறிப்பா சொல்றது என்னன்னா, வீடு வந்து நிறைய வீடுங்கிறத வந்து நம்ம ஒரு ரொம்ப மெட்டீரியலா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா அடிக்கிறாங்க அப்படின்னா, வெளியில வந்து யாராவது ஏன் பொண்டாட்டி அடிக்கிறேன்னா இது ஏன் வீட்டு விஷயம், நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒய்ஃபும் கூட என்னன்னா, இதை வெளியில வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வெல்லாம் தேடலாம், வீட்டுக்கு வந்து அவமானம் வந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ வீடுங்கிறது வந்து ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கான ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கு. தட் இஸ் ஹவு இட் இஸ் மேட். அது எப்படின்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப அப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் தான் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதே சமயம் எப்படின்னா, ரொம்ப ரிலீஜியன் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு உருவாக்க சொல்லியிருக்கு. எல்லா ரிலீஜியனுமே நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அதில் வந்து ஹிந்து ரிலீஜியன் பொதுவாக எப்படின்னா ரொம்ப, அதுதான் ரொம்ப ரொம்ப பியூரோக்ராட்டிக்கான ஒரு ரிலீஜியன் நான் பார்க்குறேன். அது வந்து நீங்கள் இந்த வீடை வந்து எப்படி ஒரு மெட்டீரியலாக பார்க்க சொல்லுதோ, அதே மாதிரி பெண்ணினுடைய உடலையும் ரொம்ப ஒரு மெட்டீரியலாக பார்க்க சொல்லுது. இந்த மெட்டீரியல் பெண்ணினுடைய உடல் எப்படின்னா, அது வந்து ஒரு குழந்தை பெற்று கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு. அது தவிர அந்த ஆணுக்கு எந்த வகையிலையும் வந்து கட்டுப்படுத்து இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான், அந்த ஆண் வந்து முட்டாளாக இருக்கலாம், பெரிய அளவு வந்து ஒரு சிந்திக்கக்கூடியவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஆனால் அப்படி அதாவது அந்த கணவன் ஒருத்தன் இருந்துட்டான்னா அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்கணும், ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கணும் இந்த பெண் அப்படிங்க. ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி பெண்ணை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம வந்து எப்படி நடத்தப்படுறோம் வீட்டில் வெளியில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியும். ஆனால் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிஜமாவே நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்ல விமன் மூவ்மெண்ட்டு தான் உருவாகணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் நான் ரெண்டு முக்கியமான விஷயம் குறித்து ரிசர்ச் பண்ணேன். ஒன்று வந்து டவுரி டெத் பற்றி. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா டவுரி டெத் வந்து பெரிய அளவில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணமாகி வீட்டில் அதை வாங்கிட்டு வா, ஏற்கனவே அவங்க வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சவரன்ஸ் இது கொடுத்துருப்பாங்க, ஜுவல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க, லேண்ட் கொடுத்துருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லா வெஹிக்கிள்ஸ்லாம் கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமும் பிஸ்னஸ்க்கு அது இதுன்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் வீட்டிலேருந்து பணம் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்காத பெண்ணை வந்து தீ வச்சு கொளுத்திட்டு அவளே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமாக நடக்குது. இட்ஸ் வெரி அலாமிங். அதே சமயத்தில் என்னென்னா, இது எதுவுமே ரெக்கார்டுக்கு போகிறது இல்லை, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இத்தனைக்கும் அந்த பெண்கள் எல்லோருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹையஸ்ட்டு எஜுகேஷனல் ரேட் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட், அது 100% விமன் எஜுகேஷன் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட். அது அந்த பெண்கள் எல்லோருமே பெரிய டிகிரி முடித்தா நல்ல சமூகம் பற்றி அறிந்த பெண்களாக தான் இருப்பாங்க. ஏன் அவர்களால் தங்களை காப்பாற்றிக்க முடியல? அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ். எனக்கு தெரிஞ்சு வீடுகளுக்குள்ள இதை வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. சில வீட்டில் வீடுகளில் வந்து தாய்மார்களே இது தன் கணவர் செய்கிறாரு இல்லை சொந்தக்காரவங்க செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே தன் குழந்தைங்கள காப்பாற்ற முன் வருவது கிடையாது, ஏன்னா வீட்டோட மானம் போயிடும் அப்படின்னு. இந்த மாதிரியான பெண்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா, குறிப்பாக வீட்டோட மானத்தை காப்பாத்துறதுன்றது வந்து ஒரு புல்ஷிட். அது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து எந்த வகையிலையும் தனக்கோ சமூகத்துக்கோ தன்னை சார்ந்த பெண்களுக்கோ எந்த வகையிலையும் ஒரு நியாயம் இல்லை. இது ஒரு அநியாயமான விஷயம். என் மேலே தீ வச்சு கொளுத்துனா கூட அதுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அநியாயத்துக்கு காரணம் வந்து நானும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா பெரிய அளவில் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு எதிர்ப்புணர்வும் இருக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்த்து கேட்குறது ஒரு சின்ன விஷயம்தான். அது ஆண்களுக்கு பொதுவாகவே அவங்களோட டெசிக்னேஷன்ஸ் சம்பந்தம் இல்லாமலே அவங்க எப்படி வேணால் அவங்கள நடத்துவாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் பவரில் இருந்தால் கூட ஒரு சாதாரண ஆண் வந்து உங்கள்கிட்ட வந்து தங்களுடைய மாஸ்குலைன் பவரை வந்து எக்ஸர்ட் பண்ண முடியும். அது மாதிரியான ஸ்ட்ரக்சரில் சமூகம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எல்லாரும் வந்து ஒருங்கிணையணும். எங்கெங்கே இருக்கோமோ அவங்களோட வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருத்தராக அட்ரஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு 100 பேரை அட்ரஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி சிம்பிள். ஆனால் அந்த 100 பேர் ஆகிறதுன்றது வந்து ஒரு பெரிய மூமெண்ட், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ப்ராசஸ்.
3: நான் ஒரு அவுட்சைடர், எனக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா அது ஒரு அவுட்சைடர் பண்ணுறாரு, அது அது ஒரு ஒரு சோஷியல் இஷ்யூவாக வெளில வருது. பட் இப்போலாம் வந்து கல்யாணமானவங்க, கல்யாணமாகி பெண்களும் நிறைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு இஃப் தி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அந்த ஒரு ஆக்ஷனில் இஃப் தி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவங்கள யாரும் அது வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற கேட்டகரியில் தானே வரும். அதுக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
2: இல்லை இப்போ அந்த விஷயம் கொஞ்சம் எளிதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கல்யாணமாகி பெண்கள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஹஸ்பண்டாலே ஆகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக பெண்கள் வந்து, இப்போ நான் சொன்ன இந்த டவுரி டெத்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரியான ரொம்ப கன்சர்வேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றபடி அதுக்கு நம்மளுக்கு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. விமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூ கேன் அப்ரோச் போலீஸ் ஸ்டேஷன் எனி டைம். அதான் இன்னும் என்ன விஷயம்னா, போலீஸ் ஸ்டேஷன்னாலே நம்மளுக்கு ஒரு வந்து என்னன்னா அது ஒரு ஒரு நாஸ்டி பிளேஸ்ன்னு நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா, கோர்ட் போகிறதா அப்படிங்கிறதே சமூகத்தில் நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் நமக்காக இருக்கு, நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக, நம்மளோட ரைட்ஸை வந்து அசர்ட் பண்ணுறதுக்காக இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதை நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகாத வரைக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒருத்தருக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை நமக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரியான நீதிமன்றங்கள் வழக்கு மன்றங்களெல்லாம் நமக்காக பயன்படுத்திக்கிறது அப்படின்றது வரும்பொழுது தான் நம்ம உண்மையிலேயே வந்து பெண்களுக்கான வந்து செக்ஷுவல் ரைட்ஸை வந்து நம்ம பெற முடியும். அது வரைக்கும் அது வந்து என்ன ஆகும்னா, எவ்வளோ வீட்டுக்குள்ளே நடக்கிற வன்முறைகள் இருக்குல்ல அது தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் என் கணவர் என் மீது வன்முறை செலுத்தினா கூட அதை நான் போய் வந்து அவர்கிட்ட வந்து நான் இது என்கிட்ட இதை பண்ணுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லலாம், ஃபேமிலிக்குள்ளே பேசலாம். அது வந்து சரிப்படாத நேரத்தில் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போகணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதை வந்து என்ன நினைக்கிறோன்னா அதுவும் இதே தான், என்னுடைய வீட்டினுடைய மானம் வந்து அதில் அப்படியெல்லாம் பெண்கள் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட முக்கியம் வந்து நமக்கு நம்முடைய உரிமை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக்கிக்கணும்.
3: இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வந்து தவிர்க்க வந்து சொசைட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக பெண்களுக்காக தனியாக பஸ்ஸு, இந்த மாதிரி விமென்ஸ் காலேஜ், ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி தனியாக பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் செப்பரேட் பண்ணுறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல். அந்த ஒரு சொசைட்டி வந்து எப்போவுமே சேர்ந்து இருக்கிறது தான் சொசைட்டி, அது வந்து இப்போ பிரிக்கிறதுனால சொல்யூஷன் கிடையாது. இல்லை
2: நான் வந்து இது ரொம்ப உண்மையிலே ஆதரிக்கிறேன். இப்படி பிரித்து வைக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அது இன்னும் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இடையில ஆண் பெண்களுக்கு இடையில வேறுபாடுகளையும் அதே சமயம் ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான ஈர்ப்பையும் தான் கொடுக்கும். அதில் இந்த பெண்கள் கல்லூரி, பெண்கள் பஸ்ஸு, பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்களே என்ன, பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷனை கூட ஒரு அளவுக்கு நம்ம அங்கீகரிக்கலாம். ஏன்னா பொது போலீஸ் நிலையங்களில் வந்து பெரும்பாலும் ஆண்கள் ஆண் போலீஸுகளோட அக்கிரமம் ரொம்ப தாங்க முடியறதில்லை இப்போ. ஏன்னா அவங்கள்ட்ட போய் நம்மளோட பிரச்சனைகளை வெளிப்படையாக சொல்ல முடியறதில்லை. பெண் போலீஸ் நிலையம் வந்து இருக்கலாம், பெண் போலீஸ் நிலையம் இருக்கலாம், பெண் கழிவறை இருக்கலாம், மற்ற எல்லா விஷயத்துலையும் உண்மையிலேயே இப்படி பிரித்து வைக்கிறதுங்கிறது இயல்பாகவே வந்து நம்மளுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை இன்னும் அதிகமாக தான் ஆக்கும். புத்தரே அழகாக சொல்லியிருக்காரு, புத்தர்கிட்ட ஒரு இடவை கேட்டப்ப அவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் வந்து என்றென்றைக்கும் ரொம்ப கவர்ச்சியான விஷயம், ஈர்ப்பான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஆண் மீது பெண்ணுக்கு இருக்கிற விருப்பமும் பெண் மீது ஆணுக்கு இருக்கிற விருப்பமும் உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஹியூமன் ரேஸோட அடிப்படையான விஷயம். அது இல்லாமல் அந்த வாழ்க்கை கிடையாது. ஆனால் இப்படி தள்ளி தள்ளி வைக்கும் பொழுது தான் நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் ரேஸ் ஆகிடுறோம். ஏதோ வந்து நம்ம வேற வேற ஹியூமன் ரேஸ் மாதிரி இருக்கிறது இல்லை. ஏதோ விமன்ங்கிறது வேற ஒரு ரேஸ் ஆகும், ஆண்கள்ங்கிறது வேற ரேஸ் ஆகும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கடுமையான வயலன்ஸ், வெறுப்பு. சில பெண்கள் பேசுகிறதையும் பார்த்துருக்கேன் நான், ஆண்கள் மேலே இந்த செக்ஷுவல் இந்த டெல்லி டிசம்பர் 16 விஷயத்துக்கு அப்புறம் தூக்கில் போடணும் ஆண்களை அப்படிங்கிறாங்க. ஏன் தூக்கில் போடுன்னு சொல்கிறோம் நம்ம அப்படின்னா, அது இன்னொரு வீட்டில் இன்னொரு ஆண் பண்ணியிருக்கான். இதே நம்ம பையன் பண்ண மாட்டானா, நம்ம வீட்டு கணவர் பண்ண மாட்டாரா, இல்லை பண்ணுறது இல்லையா, வேறு வேறு ஃபார்ம்ஸில் நடந்துட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு வரும்போது இது நம்ம வேணாம்னு நினைப்போம், ஏன்னா அது நம்மளுடைய மகன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதனால முதல்ல விஷயம் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் இந்த சமூகம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டியதும் இருக்குது.
1: பெண்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறை பத்தி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு கேட்கலாம்.
4: இப்போ பிரசண்டா பார்த்தா ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த டெல்லி கேங் ரேப் கேஸ்ல இருந்து எதுவுமே அவ்வளவு பெருசா எதுவும் இஷ்யூ அவ்வளோ பெருசாக எதுவும் வேர்டிக்ட் எதுவும் கொடுக்கல இன்னும்.
5: ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி டெல்லி கேங் ரேப் அங்கே இங்கேன்னு இந்தியாவில் எவ்வளோ ரேப்ஸ் நடந்துட்டு இருந்தாலும் லைக் எல்லாரும் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லைக் நிறையா பேருக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷனாக என்னன்னு தெரியாது, நம்ம அதை வந்து எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு லைக் இது மாதிரி கேர்ள்ஸ் வந்து ட்ரெஸ் ஒழுங்காக போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, லைக் யார் எப்படி இருந்தாலும் மனசில் ஜென்ரலாக ஒரு ஹியூமன்னா ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், ஒரு ப்ரூட்டல்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
6: நம்ம இந்திய நாடு வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் டெவலப்பிங் ஆனால் பேசிக்காக ஒரு கேர்ள் இல்லை விமன் அவங்களுக்கு ஒரு பேசிக் பாதுகாப்பே ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியே இல்லாமல் இருக்குது நம்ம நாடு.
4: இப்போ பஸ்ல ட்ரெயின்லலாம் டெய்லி பேஸ்ல டிராவல் பண்ணும்போது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய ஃபேஸ் பண்றாங்க.
6: இது எங்க போய் முடியும்னு தெரியல, ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ வந்து ஒரு மனிதநேயம் இல்லாத இருக்கு ஒரு தமிழ், அதாவது ஒரு மனித இனமே மனிதநேயமே இல்லாம செயல்பட்டு இருக்கு. இதை நம்மளும் கண் கூட நின்று பார்த்துட்டு இருக்கோம்.
4: ஐ திங்க் அதே எஜுகேட் மென் அபவுட் விமனை வந்து ஒரு விமனாக பார்க்கணும், ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக பார்க்கக்கூடாது அந்த மாதிரி.
6: இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கணும், ஏன்னா வந்து இது ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப காமனாக, ரொம்ப அப்படியே என்னமோ சாதாரணமாக என்னமோ ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது, அது யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்க.
4: முதல்ல இந்தியாவில் கவர்மெண்டில் அவ்வளோ பெருசாக எதுவும் பனிஷ்மெண்ட் இல்லை, ஸோ அதனால தான் எல்லாம் லெத்தார்ஜிக்காக இருக்காங்க. அது பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியராக இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்லி தேல் ஸ்டாப் டூயிங் ஆல் திஸ்.
6: ஸோ இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும், ஒவ்வொரு யூத்தும் வந்து ஒரு அவேர்னஸ் வில்லேஜ்லேயும் போயிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். நம்ம தான் இதை வந்து டேக் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு நல்ல விஷயம் ஒரு திருப்பம் கொண்டு வரணும்.
5: இந்த டெல்லி கேங் ரேப் அந்த நியூஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே வந்து லைக் இப்படியுமா வந்துட்டு ஒரு கேர்ளை இது பண்ண முடியும், லைக் அவ்வளோ அவங்க மனசுக்குள்ள என்ன ஒரு அந்த கொடூரமான தன்மை இருக்கும்ன்றது தான் எனக்கு வந்து தோணுச்சு. எப்படி தான் வந்து ஒருத்தங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. அடித்து இது பண்ணி அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணோட பொசிஷன்லேருந்து என்னால் லைக் கொஞ்சம் கூட இமேஜின் கூட அந்த விஷயத்தை பண்ணி பார்க்க முடியல. யாராச்சும் எனக்கு அந்த விஷயத்தை பற்றி இன்னொரு வாட்டி சொன்னால் கூட எனக்கு ஒரு வாட்டி கேட்கும்போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் இனிமேல் இந்த இஷ்யூ பார்த்துட்டாச்சு, நம்ம கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், லைக் இப்போ ஓரளவுக்கு சரௌண்டிங்ஸ் நம்ம சரௌண்டிங்ஸை நம்ம கவனிச்சுட்டே இருக்கோம். லைக் ஒரு நிமிஷம் யாராச்சும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளை பார்த்தா கூட எதுக்கு பார்க்குறாங்க ஏன் பார்க்குறாங்கன்ற ஒரு அப்சர்வ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். கேர்ள்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்கணும். லைக் மற்றவங்க மேலே பிளேம் போடுறது அது வந்து யூஸே கிடையாது, ஏன்னா எப்படியும் அஃபெக்ட் ஆக போகிறது கேர்ள்ஸ் தான். ஸோ கேர்ள்ஸ் வந்து உஷாராக இருக்கணும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. இந்த நிகழ்ச்சி எழுந்திரு உணர்ந்திரு விழித்திரு.
3: இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு சேயிங் மாதிரி வந்துச்சு, டோன்ட் டெல் அஸ் ஹவு டு ட்ரெஸ், ஆஸ்க் யூர் சன் நாட் டு ரேப் அப்படிங்கிற ஒரு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு ஆண்கள் மத்தியில். அவங்க வந்து இப்போ நிறைய நல்ல நல்ல நல்ல மனுஷங்களும் இருக்காங்க, ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மெசேஜ் போகுதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அவங்களுக்கு போக என்ன யூஸ், அவங்க கிட்ட அந்த மெசேஜ் போய் அவங்க வந்து அதை வேற விதமாக அது ஒரு பெரிய நம்ம ஏதோ ஸ்ட்ராங்காக ஏதோ எதிர்க்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. பட் யாருக்கு அந்த மெசேஜ் போகணுமோ அவங்களுக்கு அது நிஜமாக ரீச் ஆகுதா மெசேஜ்?
2: இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ட்ரெஸ் விஷயம் பற்றி இன்னைக்கு ரொம்ப ப்ரொக்ரெசிவாக நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. மாடர்னாக ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, டிசைன் இண்டஸ்ட்ரி, அண்ட் எல்லா இடங்கள்லையுமே ட்ரெஸ்ஸோட வடிவமைப்பு வேற வேற மாதிரி மாறி அது வந்து ரொம்ப ஒரு லெவல்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு கன்சியூமரிசமா மாறிடுச்சு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்படி என்னுடைய அடிப்படை அறிவு கேட்டினது வரைக்கும்

0: எடுத்துட்டு வருவாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டாங்க. பொதுவாகவே பெண்களினுடைய அந்தரங்க வாழ்க்கையை ஸ்க்ரூட்டனை மானிட்டர் பண்ணுறது தான் வந்து ஆண்களினுடைய வேலை. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்ல முடியும், இந்த பாலியல் வன்முறைக்கும் நம்ம உடலுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஒரு பெண் வந்து முழுக்க வந்து உடலை வந்து மூடியிருந்தாலும் அது பெண்ணென்று அறியப்பட்டால் ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பும், பெண்ணுக்கு ஆண் மீது. அப்படிதான் நம்மளுடைய உடலும் வாழ்வும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால உடை வந்து ஒரு காரணமே கிடையாது. நீங்கள் நியூடாக போனீங்கன்னா ஈர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வராது. எவ்வளோ பெண்களை நம்ம பார்க்குறோம் சமூகத்தில், ரோட்டில் எவ்வளோ பெண்கள் கண்ணா உடை இல்லாமல் வறுமையில் தெருவில் அலைகிற, குறிப்பாக மனச்சிதை ஊற்றுற பெண்களை நம்ம பார்க்குறோம். அதே சமயம் வந்து உடல் மூடியிருக்கிற முழுக்க மூடியிருக்கிற பெண்கள் மீதும் விருப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சம்மந்தம் இல்லாமல் உங்கள் மீது ஒரு அதிகப்படியான ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸுன்னு ஆரம்பிக்கிறது. தயவுசெய்து நாமாவது இந்த ட்ரெஸ்ஸுங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்.
1: கண்டிப்பா இதே சம்மந்தம் இல்லாத விஷயம். இப்போ வந்து இதை பத்தி, இந்த டாபிக் பத்தி ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது நிறைய எங்களோட ஒரு 20-22 இயர் ஓல்ட் கிட்டையும் கேட்டிருந்தோம், கொஞ்சம் வயசு பெரியவங்க கிட்டையும் ஆண்கள் கிட்ட கேட்டிருந்தோம் இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்ட்டு, பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாம நீங்க உங்களை யாரு நைட் தனியா வெளில போக சொன்னது, நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க இண்டல்ஜ் பண்ணிக்கிறீங்க, நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு போகும்போது திருப்பியும் எங்களையே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அவங்க சொல்றதெல்லாம். அதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் எப்படி நியூட்ரலைஸ் பண்ணுவீங்க?
0: இல்லை நியூட்ரலைஸ்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன் இந்த விஷயம். ஏன்னா இப்போ நம்ம தலைமுறை ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த முழு சமூகமும் ரொம்ப ஓப்பனாக இருக்கு. அவங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை ஒரு நல்ல எஜுகேஷன் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், ஏன்னா இல்லைன்னா அப்பா பார்த்துக்க போகிறாரு, எல்லாமே அதாவது எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைடடாக இருக்குது. ஆனால் பெண்கள் ஒவ்வொன்றையும் ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் படிக்கணும்னா கூட நீங்கள் வந்து யூஜி படிச்சா போதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இல்லை எனக்கு பிஜி படிக்கணும்னு ஃபைட் பண்ணி வாங்குங்க, எனக்கு இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு வாங்குவீங்க. இல்லை உனக்கு எதுக்கு நீ கம்யூனிகேஷன் படிக்கிற, நீ வேறு ஏதாவது படி, சாதாரணமாக ஒரு லிட்ரேச்சர் படித்தா போதும், இல்லை ஏதோ படித்தா போதும், ஹிஸ்ட்ரி படித்தா போதும், மேக்ஸ் படித்தா போதும், இல்லை இல்லை எனக்கு கம்யூனிகேஷன் படிக்கணும், படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், இல்லை நான் பெரிய டிவி சினிமான்னு போக போகிறேன் அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் பெண்கள் போகக்கூடாது அப்படி. இப்படி நம்மளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெவல்லையும் நம்மளுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கயிறுகள் இருந்துகிட்டே இருக்குது. ஆண்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ப்ரொவைடடாக இருக்குது. அதனாலே அவங்க எதுவுமே தங்களுடைய ஆளுமையை வந்து செழுமைப்படுத்திக்கிறதுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் நான் பார்க்குற இந்த ஜென்ரேஷன் பெண்கள் வந்து ரொம்ப ஆளுமையாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லா துறைகள்லேயுமே. பப்ளிக் ஸ்பேசஸாக இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் ஸ்பேசஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அது உண்மையிலேயே இந்த ஜென்ரேஷன் ஆண்களுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பயம் வருது, இந்த பெண்களை பார்த்து ஒரு சின்ன நடுக்கம் கூட வருது. எப்படி அதே சேம் ஏஜ் ஆணுக்கு வந்து இந்த பெண்ணை பார்த்து ஒரு அந்த பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு சின்ன ஒரு பயம் வருது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வேறு வேறு வகையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, முதல்ல நீ நைட்டில் வெளியில் வராத, ஏன்னா நீ நைட்டில் போய் தானே வேலை செய்கிற, நைட்டில் போய் வேலை செஞ்சு தானே இந்த பவரை, இந்த ஒரு உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து நீ நிலைப்படுத்திக்கிற, முதல்ல அதை கட் பண்ணு. இப்படி நம்மளோட இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிக்கு எது எதெல்லாம் காரணமாக இருக்கோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவே நான் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறேன். ஆசிட் அட்டாக் நடக்கிறதும் சரி, எனக்கு தெரிஞ்சு பாலியல் வன்முறை நடக்கிறதும் சரி, இந்த ஒரு வன்மத்தில் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முந்தின தலைமுறை ஆண்கள்கிட்ட கூட அப்படி இல்லவே இல்லை, அவங்க கூட கொஞ்சம் பொறுத்து போவாங்க. இப்போல்லாம் இம்மிடியேட்டாக, இப்போ உங்களை ரொம்ப நேசித்த ஒரு ஆணே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு மறுத்துட்டீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அவங்க மேலே வந்து ஒரு வன்மத்தோடு ஒன்று செஞ்சிருவார். அது வந்து இந்த சமூகத்தோட ரொம்ப அலாமிங்கான விஷயம் நான் பார்க்குறேன் நான். உண்மையிலே வந்து இதன் பொருட்டாவது நான் நம்ம சமூகத்தில் வந்து இந்த பாலியல் சமத்துவம் குறித்து நிறையா பேச வேண்டியது இருக்கு.
1: தொடர்ந்து நம்ம வந்து வேற ரீசன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம், பட் பெண்களும் இதுக்கு காரணமாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமா?
0: கண்டிப்பாக. நம்ம நான் என்னென்னா உடனே வந்து நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க, எவ்வளோதான் பெண்கள் பொறுப்பெடுத்துக்கிறது, எப்பவும் நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கிறதா, கஷ்டமும் நமக்கு நாமளே பொறுப்பெடுத்துக்கிறதா. நான் நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள பெண் வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு.

0: நினைப்பேன் மற்ற பெண்களை விட. ஏன்னா முதல் விஷயம், நீங்கள் உங்களுக்கான பொறுப்பெடுத்துக்கணும். யூ ஷுட் பி எம்பவர்டு, யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திங்ஸ். நீங்கள் மற்ற விஷயங்கள் சமூகத்தில் நடக்கிறது பற்றின விழிப்புணர்வோடு இருக்கணும் உங்களுக்காக. ரெண்டாவது விஷயம், நீங்கள் இந்த மாதிரி நிலைக்கு வர முடியாத எல்லா பெண்களையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இன்னைக்கு இது மாதிரி கல்வி கிடைக்காத ஒரு பெண், இது மாதிரி நிலைக்கு வர முடியாத சமூகத்தில் ஒரு இந்த நிலைக்கு வர முடியாத எல்லா பெண்ணையும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஸோ அது அது தவிர மொத்த சொசைட்டிக்கும் நீங்கள் வந்து ஒரு பொறுமையாகவும் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரேஷாக சொல்லி நம்மளுக்கு தீர்வு கிடைக்காமலே போயிடும். அந்த ஒரு நிதானமும் நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு தேவை வந்து தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் கிடையாது. இந்த குற்றமே சமூகத்தில் இல்லாமல் போய் ஆணும் பெண்ணும் மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு சமூகமாக இது மாதிரினா நல்லா தானே இருக்கும். எனக்கு நிறையா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்கிட்ட எதுவும் தப்பாக நடந்துக்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்களோட நம்ம ஒரு ஒரு ஓரியன்டேஷன் இருக்குது, அவங்களோட நல்ல உரையாடல் பண்ணுறோம், அவங்களுக்கு நாம் யாருன்னு தெரியும், நம்ம நம்மள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு காலகட்டம், ஒரு அவகாசம் தேவைப்படுது. ஒட்டுமொத்த சமூகமும் அந்த நிலைக்கு வர முடியும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு கடுமையான உழைப்பு, இந்த மாதிரியான பொறுப்புணர்வு தேவைன்னு நினைக்கிறேன். ஆண்கள் பற்றி பேசுவதுன்றது ஆண்களோட அமர்ந்து தான் பேசணும். ஆண்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா நான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு விஷயத்தில் டிஸ்கஷனில் பார்த்தேன் நான், எந்த படத்துலேயும் வர்ற ஆணும் இப்போ இருக்கிற ஆணை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதே இல்லை. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆணும் இல்லை, ஒரு ஒரு ரொம்ப மாஸ்குலைனாக காட்டுறாங்க, அல்லது ஒரு அண்டர் மாஸ்குலைனாக காட்டுறாங்க, உள்ள டிமீன் பண்ணி கேட்டுறாங்க. ஸோ ஏன் எந்த ஆணுமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க, ஐயோ நாங்கள் இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஆண்கள் இல்லைன்னு ஏன் யாருமே வந்து அது சமூகத்தில் சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் ஒட்டுமொத்த சொசைட்டி என்னென்னா அதில் கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல. நாம தான் அப்படி இல்லை, அந்த இமேஜஸ் ஆகுது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆண்களோட நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ஆண்களோட அமர்ந்து உரையாடணும். அது தவிர நாம் சமூகம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப, வெறும் எஜுகேஷன் மட்டும் போதாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சொசைட்டியில், ஓப்பன் சொசைட்டியில் நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகும்போது அப்போ தெரியும் உண்மையிலே நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன. அப்போ எஜுகேஷன் வந்து ரொம்ப ஒரு சின்ன ரோல் தான் எடுக்கும். அது தவிர நீங்கள் எவ்வளவு எம்பவர்டாக இருக்கீங்க, எவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கிறீங்க, ஒரு சோஷியல் இஷ்யூவை, உங்களுக்கு அந்த இஷ்யூ பற்றி எவ்வளோ ஒரு அடிப்படை அறிவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உண்மையிலே எந்த வித அடையாளமும், குறிப்பாக இந்த தந்தையோட பெண் நான், இது படித்தவங்க நான், அதெல்லாம் எதுவுமே உதவாது. ஏன்னா எல்லா பெண்ணுக்கும், எல்லா பெண் மீதுமான வன்முறைங்கிறது வந்து சமூகத்தில் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நிலையை அடைந்தாலும், பெரிய அமைச்சர் பதவியை அடைந்தாலும் சரி, நீங்கள் உயர் அதிகார பதவியை அடைந்தாலும், எல்லா பெண் மீதும் சமூகம் காட்டுகிற வன்முறைங்கிறது ஒரே மாதிரி தான். ஸோ நம்ம நடத்த வேண்டிய ட்ராவல், பயணம், போராட்டம் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, முதல்ல நம்ம எல்லாரும் வந்து ஒருங்கிணையணும், ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இவ்வளோ நேரம் குட்டிரேவதி அவர்கள் நம்மளோட அவங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே பெண்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு தான். நம்ம கூட இன்னைக்கு ரெண்டு கல்லூரி மாணவிகள், அக்ஷயா மற்றும் ஸ்ருதி, அவங்க கேள்விகளை முன்வைக்க வந்திருக்காங்க. வாங்க கேட்கலாம்.
2: சொசைட்டில பார்த்தா வந்து விமன் தான் வந்து பிசிக்கலா எந்த இதுவும் ஸ்ட்ராங் கிடையாது, மென்டலி தான் ஸ்ட்ராங் சொல்றாங்க. ஆனால் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் ஸ்ப்ரே, அப்புறமா வந்து கையில் கத்தி, அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கப்புறம் வந்து கராத்தி கற்றுக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா கேர்ள்ஸ்க்கு?
0: நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் இது நம்ம மனதில் ஆழ் மனதில் பதிய வச்ச விஷயம்னு நான் நினைக்கிறேன். பலம் இல்லாத விஷயம், பெண் வந்து ஒரு வீக் ரேஸ் அப்படிங்கிற விஷயம் அப்படிலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பலசாலிகளான பெண்களெல்லாம் பார்க்குறேன். இது நம்ம அடிமனதில் நம்மளால் இயலாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்கள் மனது முடிவு எடுத்துருச்சு இதை செய்யணும், இதை தள்ளணும், இதை உடைக்கணும் அப்படின்னா அவ்வளோ மூர்க்கமும் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. இந்த உடல் அந்த மாதிரியான ஒரு அதி அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த உடல் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்ம உடலில் வந்து குடல் வால்னு ஒரு உறுப்பு இருக்குது, குடலோட அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஆதி காலத்தில் மனிதனுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. கொஞ்ச நாள் அதை வந்து அதுக்கு நாளடைவில் எந்த உபயோகமும் இல்லாமல் அது அப்படியே சுருங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா அதனால் பிரச்சனை தான் வரும். இந்த அப்பண்டிசைட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இருந்தால் ஏதாவது அதில் வந்து சீழ் வச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால அதை ஆப்ரேட் பண்ணும். அது மாதிரி தான் நம்மளுடைய உடலும் வந்து பயன்படாமல் பயன்படுத்தாமல் வச்சு வச்சு தான் இப்படி வந்து உடல் வந்து ரொம்ப சிறிய அளவில் அதுக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாமல் ஆயிடுச்சு. இந்த தற்காப்பு கலைகளெல்லாம் நமக்கு தேவை தான். நான் அதை அதை முறைப்படுத்தி நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி. ஆனால் அது மீறியும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உடலால் உண்மையிலேயே வந்து தேவையான நேரத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பலம் வாய்ந்த செயலை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னா, நமது உடல் ஆரோக்கியம் பலம் குறித்து நம்ம அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். தினமும் உடற்பயிற்சி செய்கிறது, இந்த உடலை எப்படி இன்னும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, பலத்தோடு வைத்துக்கொள்வது அப்படின்னு வந்து நம்ம செய்கிறது இல்லை பெண்கள். இன்னொன்று, நம்ம ஏதோ ரொம்ப இதுவே போதும் அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச திருப்தியோட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய பொறுப்புகளை எடுத்துக்கணும், நிறைய வேலைகளை செய்வதற்கான ஒரு முனைப்போட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இயல்பாகவே பெண்ணுடல் வந்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படித்தேன் நான், பெண் பிரசவத்தின் போது 45 எலும்புகள் முறிகிற அளவுக்கு வலி வரும். ஆனால் ஒரு மனிதனால் எவ்வளவு வலி தாங்க முடியும்னா 20 எலும்பு முறிகிற வலி தான் தாங்க முடியும். அப்போ அதுக்கான பவர் எங்கேருந்து வருது? இந்த உடல்லேருந்து தானே வருது இல்லையா? அப்போ இந்த உடலுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அதை நாம் வந்து புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு எடுத்துக்கிறது கிடையாது. அல்லது இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, பெண்களால் ஒன்றால் முடியாது, நீ நகரு, ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட இருந்தால் ஒன்றால் முடியாது, நான் பண்ணுறேன்னு நம்ம பாய் ஃப்ரெண்ட் வந்து அழுத்தி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் உண்மையிலேயே வந்து நம்ம ஆழ்மனதில் இருக்கிற விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப வந்து உறுதிப்படுத்துறது தான். முதல்ல அந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்.
3: இப்போது ஒரு பொண்ணை வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்துட்டு இந்த மீடியா வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அந்த டைமுக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த டைமுக்கு தான் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வர்றதே இல்லை, என்ன ஆச்சுன்னு கூட தெரியறது இல்லை.
0: இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமுக்கு தான் பண்ணுவாங்க, அது ரொம்ப இன்சென்சிட்டிவாக பண்ணுவாங்க.
3: அவங்க சேனலுக்காக அடிச்சு பிடிச்ச ஒரு சேனல புது புது நியூஸா யார் ஃபர்ஸ்ட் இது போடுறது யார் அது போடுறதுன்னு பிடிச்சிப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் நியூஸே இருக்கிறது இல்லை, போயிடுது அப்படியே ஃபுல்லாவே.
0: ஒரு ரேட்டிங்காக பண்றது தான் அது. உண்மையிலே அதே ஊடகத்துல பாத்தீங்கன்னா உள்ள வந்து 1008 வன்முறைகள் நடந்துட்டு இருக்கும் பெண்கள் மீது. இல்ல அந்த ப்ரோக்ராமை கொடுக்கறவர் கூட பெண்கள் மீது வந்து வன்முறை குறித்து எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாம தான் இருப்பாரு. உண்மையிலே இது எல்லா ஊடகங்களையும் இருக்கு, கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். அதனாலதான் சொல்றேன், ஊடகம் இன்னும் சரியானவங்க கையில போகணும், பெண்கள் கையில ஊடகத்தை எடுக்கணும். ஒரே பதில் தான். எவ்வளவு காலமாக இருந்தாலும் நீங்க மற்ற இடங்கள்ல வேலை செய்யறதுங்கிறது வேற, அதனுடைய ஒரு தலைமை பொறுப்புல அல்லது அதை அந்த செய்தியை வந்து வெளிப்படுத்துற இடத்துல வந்து பெண்கள் வந்து சேரணும். அதுக்கு வந்து ஒரு கடுமையான முனைப்பு முயற்சி. முதல்ல உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, இல்லை நான் ஒரு சாதாரண ரிப்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வேற. உங்களோட ஸ்டோரிஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து பெண்கள் பற்றிய விழிப்புணர்வான விஷயங்களை பதிவு பண்ண முடியும். ஆனால் நீங்கள் போய் சேர வேண்டிய தூரம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது போதாது, இன்னும் வந்து செய்திகள் வெளிப்படையாக எந்த பரந்த அளவில் எங்கே போய் பதிவாகுதோ, இன்னும் சொல்லப்போனால் விமன் ரைட்ஸ்க்கான பாலிசி மேக்கிங் இல்லை மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நகர்ந்து போகணும். குறிப்பாக இந்த விழிப்புணர்வு உள்ள பெண்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மாதிரி தன்னிறைவோடு இருக்கும், ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும், இது போதும் எனக்கு, இது என்னோட ப்ரொஃபைலுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நமக்கு போதும். ஆனால் நம்ம வந்து டெய்லியும் வந்து சமூகத்தினோடு நம்ம உறவாடுறதுக்கு இல்லை வேறு விஷயங்களை செய்வதற்கு அது போதாது.
3: இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு முன்னாடிலாம் பெண் குழந்தைகள் பிறந்தா வந்து அதை கல்யாணம் பண்ணி அனுப்புறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ பிறந்தா வந்து எப்படி ஒரு ஆண்கிட்டேருந்து அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிற நிலைமை வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு குழந்தை சின்ன குழந்தை இப்போ நான் பார்த்தா கூட ஒரு அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்லி வளர்க்குறாங்கன்னா ஒரு ஒரு ஒரு ஆண் கூப்பிட்டா போகக்கூடாது, இப்படி தொட்டா இது பண்ணக்கூடாது. அப்போவே அந்த குழந்தைக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறது நல்லது, ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்து ஒரு மாதிரி?
0: இது ஒரு முரண்பாடான விஷயமா தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸில் முதல் விஷயம் வந்து அம்மாவை தவிர வேற யார் தொடறதையும் எதுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஆண் வந்து தொடறதையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது, அப்புறம் இந்தந்த இடங்களில் தொடறதையும் எதுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி வளர்க்குறோம். ஒரு என்ன ஒரு க்ரூரமான சமூகம் என்ன, நம்ம இந்த சமூகத்தில் வந்து ஆணும் பெண்ணுமா வாழ்கிற சமூகத்தில் ஆண் வந்து இதெல்லாம் தொடக்கூடாது அப்படின்னு ஒரு குழந்தைய வந்து சொல்லி வளர்க்குறோன்னா அந்த அளவுக்கு சமூகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம்தான். ஆனால் வேறு வழியே இல்லை. அதாவது ஆண்களை சொல்லி, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நல்ல தீர்வு வந்து காதல் திருமணம் தான் நினைக்கிறேன். காதல் திருமணம், அதுவும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது நல்ல ஒரு நல்ல ஆண் நண்பரை கண்டுபிடித்து அவரோடு வந்து நீங்கள் வந்து ஒரு சேர்ந்து வாழ்வது நல்லது. திருமணம்ன்ற அந்த செட்டப்குள்ளே போகும்போதே இருவருக்குமான சுதந்திரமும் பறிபோகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அது ஒரு சமூகத்தில் எப்படி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ, மேரேஜ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ, அதையே நீங்களும் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டாலே வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உறவு பிரச்சனைகள், சட்ட பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள்னு நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட அது வரைக்கும் இருந்த காதலும் நட்பும் உறவும் இல்லாமல் கூட போயிடும். நல்லா ஒருத்தரை வந்து நட்பு கொண்டு அவரோடு காதல் கொண்டு நல்லா இணைந்து வாழ்வது சமூகத்தில் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன்.
2: இப்போ நம்ம சமூகத்தில் வந்து ஆண்கள் இருக்காங்க, நிறையா பேருக்கு வந்து பெண்களை பார்த்தோன்னே பிடிச்சிருது. பட் ஆனால் சம்டைம்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லைனா சில பேருக்கு ஒரு பெண்களுக்கு தெரியறதே கிடையாது, நம்மளை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டுருக்கான் இவ்வளோ நாளா அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி ஆசிட் அட்டாக், இல்லைனா ப்ரப்போஸ் பண்ணால் ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கும் போது அந்த பொண்ணை தண்டிக்கிறது, இல்லைனா அவங்க அம்மா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி இந்தமாதிரி விஷயங்களை பண்ணும்போது இது கேர்ள்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே காதல் வந்து சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி ஆசிட் அட்டாக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்றாங்க.
0: இல்லை, அதை தான் நான் சொல்றேன். நான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதா நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா எந்த பெண்ணுக்கும் இந்த சமூகம் வந்து ஒரு கம்ஃபர்ட்டா இல்லை. எப்போ வேணாலும் நம்மளோட லைஃப் வந்து வல்னரபிளா மாறலாம், எக்ஸ்போஸ் ஆகலாம் இந்த மாதிரியான வயலன்ஸ்க்கு. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, வெறுமனை நான் என்னுடையது அப்படிங்கிற விஷயங்கள் தாண்டி நாம் வந்து நம்முடைய விஷயங்களை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதுவும் குறிப்பாக அந்த காலேஜ் வரைக்கும் தான் நம்ம இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம், ஏன்னா பேரண்டல் கேரில் இருப்போம். அதுவும் நான் நிறைய பெண்களோட வாழ்க்கையில் பார்த்துட்டேன். இல்லை, பொதுவாகவும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அது வந்து இந்த இதில் வந்து சிவப்பு கோட்டில் கால் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அது இன்னொரு ஆண், அந்த ஆணோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, வெளி சமூகத்துக்கு தெரியாது. நீங்கள் திடீர்னு ஒரு ஆணோட செக்ஷுவல் லைஃப்பை வாழணும், எக்கனாமிக் லைஃப்பை வாழணும், நீங்கள் எல்லா மாதிரியான வாழ்க்கையும் நடத்தணும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட கான்சன்ட்ரேஷன் கேம்ப் தான்.
3: ஒரு பெண் வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆகிறதுன்றது வேறு, இன்னொன்று வந்து மென்டலே அப்யூஸ் ஆறா. ஏன்னா நானே ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்கேன். அப்படி அப்யூஸாக அப்படி ஒரு வேர்ட்ஸ் நீங்கள் கேட்டிருக்கவே முடியாது. அப்போ வந்து பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை தான் வந்து வாய் மூட சொல்கிறாங்க. அந்த ஆணை இது சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு பெண் எப்படி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணும், எப்படி அந்த ஒரு விஷயத்த மறக்கணும்னு, நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த ஒரு மறக்கிறது?
0: இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறது தான் என்னோட இரண்டாவது கவிதை தொகுப்பு வந்து டைட்டில் வந்து முலைகள். முலைகள்னு வெளியே வந்தப்பே அப்படியே எல்லாரும் வந்து ஆண்களுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, எப்படி வந்து ஒரு அருவறுப்பா. ஆனால் அவங்களோட ரைட்டிங்லெல்லாம் வந்து பெண்களை பற்றி அவ்வளோ கேவலமாக எழுதிட்டே இருப்பாங்க, பெண் உடல் உறுப்பு பற்றி. நான் வந்து உடல்ங்கிறது, பெண்ணுடைய உடல் வந்து எவ்வளோ விதம் ஒரு ஒடுக்குமுறையாக இருக்குது அப்படிங்கிறத அந்த போயட்ரியில் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரே அப்யூசிவ் மெயில்ஸ், அப்யூசிவ் லெட்டர்ஸ். பேசுகிறதே என்னை வச்சு இந்த மவுண்ட் ரோடில் வச்சு எரிக்கணும் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ரொம்ப உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி மென்டலி நான் வந்து ரொம்ப அப்படியே ஷ்ரிங்க் ஆகி போயிட்டேன், அஃபெக்ட் ஆகிட்டேன் நான். இப்போ எப்படி தோணுதுன்னா, இப்போ என்ன ஆனாலுமே இப்போ என்னோட ஃபேஸ்புக் இன்பாக்ஸ்க்கே ஏதாவது வந்து ஒரு பிக்சர் வருது, ரொம்ப அப்யூசிவாக மெசேஜ் வருதுனா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சொசைட்டி முழுக்க அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தான் அஃபெக்ட் ஆக முடியும், எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அஃபெக்ட் ஆக முடியாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் சமூகம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து நாம் ஏன் நம்ம அண்ணன் தம்பியை நம்புகிறோம் அப்படின்னா, அவங்க நம்மள்ட்ட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க சமூகத்தில் வெளியில் போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்கள நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது தவிர மற்றவங்க யாரையுமே நம்ம நம்ப முடியாது. ஏன்னா சமூகம் முழுக்க ஆண்கள் வந்து அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டிய இடம்ங்கிறது வேறையா இருக்கு. ஒட்டுமொத்த சிஸ்டத்தில் தான் போய் மாற்றணும். ஃபுல்லாக இப்போ வந்து பவர் போயிடுச்சு, ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம போய் ஃபியூஸை தான் மாற்றுறோம். இங்கே நம்ம சுவிட்சை சேஞ்ச் பண்ணி ஒன்றும் பண்ண ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது. ஸோ சிஸ்டத்திலே மெயினில் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம போய் அடிப்படையாக அங்கே போய் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இயல்பாகவே நீங்கள் அதில் வந்துடுவீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் அது கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம்லாம் இல்லை, சில நேரம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த முழு நாளும் வந்து மனதுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இஃப் யூ ஆர் எம்பவர்ட் யூ கேன் ஈஸிலி கம் அவுட்.
1: ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு நாட்டோட விடியல். பெண்களோட முன்னேற்றத்துக்காக உங்க நேரம் ஒதுக்கி எங்களோட உங்க கருத்துக்களை ரொம்ப அழகாவும் பொறுமையாவும் பகிர்ந்துகிட்டதுக்கு எங்களோட நன்றிகள்.
0: எம்ஓபி வைஷ்ணவ காலேஜோட மாணவிகளோட நடந்த இந்த உரையாடலை வந்து நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமா ஏத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு ஆழமான உரையாடலை ஒரு கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தியிருப்பது வந்து ஒரு சமூகத்தினோட பயனுக்காக தான். நீங்களும் இதை ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் என் நன்றிகளும் வணக்கங்களும்.

0: இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச மாதிரி பெண்களோட வாழ்க்கையை நம்ம முடிய விடக்கூடாது. என்றும் பெண்களோட முன்னேற்றத்துக்காக போராடுவோம். இந்த நிகழ்ச்சி எழுந்திரு உணர்ந்திரு விழித்திரு. இந்நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியது எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் மாணவிகள் ஜனனி, அக்ஷயா மற்றும் ஸ்ருதி. நன்றி, வணக்கம்.
1: பெண்ணே, நீ யாருக்கும் அடிமை இல்லை. உன்னை தாயாக மதிக்காவிடல் அவன் ஆணும் இல்லை. தினம் தினம் இந்த பிரச்சனைகள் ஒரு போர்க்களம். எல்லாம் ஆண்களின் தலைக்கணம். இரு கண்களிலும் ஏன் இந்த கண்ணீர்? பெண்ணாய் பிறந்தது உன் பாவமா? உன்னை வதைப்பதில் ஆண்களுக்கென்ன லாபமா?
2: எழுந்திரு உணர்ந்திரு விழித்திரு.

0: அப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி

0: ஹாய், ஹலோ, வணக்கம் சொன்னேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சோலை நிகழ்ச்சி. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது உங்கள் சுகன்யா. நம்ம கடந்த 3 நாட்களா வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. அந்த வகையிலும் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கான்செப்ட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி பேச போறாங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
1: எம் சுபா.
0: நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட். என் பேர் ஆர் நர்மதா, ஐ அம் 8th ஸ்டாண்டர்ட்.
2: என் பேர் ஏ சரண்யா, ஐ அம் 8th ஸ்டாண்டர்ட்.
3: என் பேர் ஏ பிரகதீஷ், 8th ஸ்டாண்டர்ட்.
0: மேம், நீங்க உங்க பேரு?
4: என் பேர் மிஸ்ஸஸ் அனு.
0: மேம், எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க?
4: நாங்க சாலை விதிகள், ரோட் சேஃப்டியை பத்தி இந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். நாங்க வந்து சென்னையில வந்து ரோட் சேஃப்டி வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். January 24th எங்க ஸ்கூல் வந்து ஒரு ரேலி ஒண்ணு பண்ணாங்க. அந்த ரேலியில போகும்போது பிஃபோர் தட் குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக நாங்க ஸ்கூல் அசம்பிளி முடிஞ்ச உடனே ஒரு டிராமா பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் தான் நாங்க இன்னைக்கு டுடே வி ஆர் பிரசன்டிங் இட். என்ன, அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, ஏன் சாலை விதிகளை நம்ம பின்பற்றணும், அதனால வரப்போற விளைவுகள் என்ன, அதெல்லாம் அது அந்த டிராமால சொல்ல போறாங்க. அன்னைக்கு அந்த ரேலி நாங்க போகும்போது அந்த எங்களுக்கு ஒரு பேம்ப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த இஷ்யூ பண்ண பேம்ப்லெட்ஸ்ல இந்த ஸ்லோகன்ஸே குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஒரு எந்தூசியஸ்டிக்கா சொல்லும் போது பப்ளிக் எல்லாரும் வந்து ரொம்ப அவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்து தே ஆல்சோ வாட்ச் திஸ், அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் இருந்தது. இதெல்லாம் குழந்தைகளும் வருங்காலத்துல ரோட் சேஃப்டி எப்படி ஃபாலோ பண்றாங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடமாக உணர்த்தப்பட்டது இந்த நாடகத்து மூலமாக.
0: என்ன நேர்களே, நாடகம் கேட்க எல்லாரும் ரெடி ஆயாச்சா? நான் கூட ரொம்ப ஆர்வமா தாங்க இருக்கேன். வாங்க, என்ன மாதிரி நாடகம் இருக்க போதுன்னு கேக்கலாம்.
4: ரோட் சேஃப்டி இஸ் an essential in our daily life. To observe the traffic rules is an important activity to ensure road safety. Road safety should first of all be instilled in the mind by teaching and instructing children about the traffic rules with some good hints on the do's and don'ts. Let's hear the English play A Golden Hour and see what happens in it.
5: It's a bright Monday morning. Miss Shruti enters a class. She finds the leader of her class, Arya, sitting in his place with a sad look.
6: Who, Arya? Why are you looking sad?
5: Arya starts weeping loudly. Miss Shruti goes near him and puts her hand fondly around his shoulder and consoles him. She asks him the reason for his tears.
6: What happened? Why do you cry?
3: Nothing, ma'am. My elder sister Ansika broke my piggy bank without my permission. I have been saving money little by little for 6 months. When I went and told to my mother, instead of listening my problem, she scolded me.
6: Don't worry, she might be busy in her work. I am really surprised that you have a habit of saving money.
3: Yes, ma'am. The credit goes to my mother. She encourages me in this matter.
6: Congratulations. Keep it up. Why did Hansika break your piggy bank?
3: She used the money to save help somebody.
5: Arya starts narrating.
3: My sister Ansika was reading a lesson yesterday. Suddenly she heard a loud noise. She went out and saw that it was an accident.
6: Oh, is that so? Then?
3: Within a few minutes, the crowd gathered there. She too ran to the spot. A car had dashed against a tree. 2 passengers lay there unconscious. She called the 108 emergency ambulance.
6: Then what happened?
3: She needed money to buy some things to give first aid before the ambulance arrived. So she rushed through the crowd and went home. She couldn't find money. She saw my piggy bank, broke it and took the money.
6: What did she do with the money?
3: She used the money to save the accident victims.
6: Didn't she say sorry to you?
3: She said it several times, but I still angry with her.
5: How did the accident take place?
6: Nice question, Shreya. I heard the driver was talking over the cell phone and didn't wear the seat belt.
5: How irresponsible he was, ma'am. He could have been stopped his car somewhere and talked to the person if necessary.
6: Yes, because of his carelessness, he and the passengers got hurt severely. Not only that, many of us don't bother about the safety rules while driving the vehicles. It's better to lose 1 minute in life than to lose a life in a minute.
5: Now we understood how important it is to follow the safety rules.
6: Do you follow safety rules?
5: Yes, ma'am. My mom taught me how to cross the road. We must cross the road only at the zebra line. When you want to cross the road, first look to your right
7: then to your left, and again to your right, and proceed.
6: Excellent! Alert today, alive tomorrow. What did your parents say when Hansika saved the victims?
3: They too supported her, ma'am.
6: You should be proud of her, Arya.
3: Why should I, ma'am?
6: You could save only money, but your sister had saved two precious lives.
7: Ma'am, his money has helped to save two lives. It was really a golden hour, and his sister had taken a right and wise decision.
3: My sister is really a wonderful girl.
6: What a beloved brother you are. Where mercy, love and pity dwell, there God is dwelling too.
7: Thank you, ma'am.
0: என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா? நான் கூட மகிழ்ந்தேங்க. நம்ம டிராபிக் ரூல்ஸை பற்றி இப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ண நாடகம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். நாடகம் அப்படின்னாலே எனக்கு ஒரு விஷயம்தான் ஞாபகம் வருது. பண்டைய காலத்துலலாம் எல்லா விஷயமும் எல்லா புராண கதைகளாக இருக்கட்டும் எல்லாமே நாடகங்களாக தான் வடிவமைப்பில் வந்தது. அதில் எல்லாரும் ஆர்வம் காட்டினாங்க. இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் டிவி தான். டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டு நல்லா டிவி பார்க்கறது, டிவிஸில் வர சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இதை தவிர்த்து நாடகங்கள்ல வந்து நிறைய புராண கதைகள், இவங்க சொன்ன மாதிரி அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு நாடக கலையை புதுப்பிக்கிற விதமா இவங்க பண்ண இங்கிலீஷ் டிராமா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஆர்வமா வந்து கலந்துகிட்ட பசங்களை பத்தின நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா? வாங்க போய் அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் சுபா. நான் படிக்கிறேன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ் என்ன?
8: எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த ஜுவல்லரி மேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்வம்.
0: இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டென்னிஸ், கிரிக்கெட். ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது
8: த்ரோபால்.
0: அதில் நீங்கள் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டீங்களா?
8: ஆ, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறைய போயிருக்கோம்.
0: நீங்க ஜுவல்லரி மேக்கிங் சொல்லிருக்கீங்க, கேம்ஸ் அப்படிங்கிறது ஜுவல்லரி மேக்கிங், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ், அதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
8: அது வந்து எங்க அம்மா பண்றத நிறைய வீட்டுல பாத்துருக்கேன். சோ அதுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது.
0: ஓ, தேங்க் யூ. உங்களோட பேரு?
9: என் பேர் சரண்யா.
0: உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ்?
9: ரீடிங் புக்ஸ்.
0: என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிப்பீங்க?
9: காமிக்ஸ், ஸ்டோரி புக்ஸ்.
0: இப்போ ரீசெண்டா படிச்ச காமிக்ஸ்?
9: ராமாயண புக் படிச்சேன் ரீசெண்டா.
10: ராமாயண புக் ரீசெண்டா படிச்சேன். இப்போ
9: மினி ஸ்டோரி.
0: உங்களுக்கு இந்த மாதிரி பழங்காலத்து ஸ்டோரிஸ்லாம் காமிக்ஸ் வடிவமைப்பில் தான் படிக்க பிடிக்குமா?
9: அப்படிக்கும் பிடிக்கும், ரீசெண்டாக படிக்கிறது ஓகே.
0: சரி, நீங்கள் உங்களோட ஹாபி?
11: என் பேர் நர்மதா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஸ்கூல். எனக்கு வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங்.
0: டான்சிங் சிங்கிங்கில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
11: சிங்கிங்னா நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன் டிவியில், அதுலேருந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது.
0: உங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்ன?
11: ஃபியூச்சர் எய்ம் ஒரு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஆகணும்னு.
0: நீங்க என்ன சிங்கிங் டான்சிங்னு சொன்னீங்க, அதுக்கு நேர்மாறா ஒரு எய்ம் இருக்கு?
11: இதெல்லாம் ஒரு ஹாபீஸ் தான், ஆனா என்னோட ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்.
0: ஃபியூச்சர் ஏர் ஹோஸ்டஸ் நம்ம பக்கத்துல தாங்க இருக்காங்க. சரி, அடுத்ததா ஒருத்தர் இருக்காரு, உங்க பேரு?
12: என் பேர் பிரகதீஷ். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வரேன். நைட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து கொண்டாடும் படிக்கிறது, மிச்சம் கொண்டாடலாம் விளையாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, பிசிக்கல் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்றாராம், அதுதான் வந்து நம்ம கிட்ட அவர் சொல்றாரு. சரி, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
12: வீட்டுல கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடுவோம்.
0: அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் அதிக ஆர்வம் இருக்கு. ரீசெண்டா ஏதாச்சும் கிரிக்கெட்ல ஃபுட்பால்ல ஏதாச்சும் கலந்துக்கிட்டீங்களா காம்படிஷன்ஸ்ல எல்லாம்?
12: த்ரோபால் கலந்துக்கணும் இன்டர் ஸ்கூல்ல, ஆனா அப்போ ஜுரம் வந்துச்சு போல.
0: பரவாயில்ல, உங்களுக்கு அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்ததே பெரிய விஷயம்தான். என்ன நேர்களே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா அவங்களோட எய்ம், அவங்களோட ஹாபிஸ் எல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல கருத்தை வந்து நம்மளுக்கு அவேர்னஸா கிரியேட் பண்ணாங்க. ரோட் சேஃப்டி அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இப்ப பெரும்பாலும் வாரம் வாரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துக்குமே இறப்பு அப்படின்னா வந்து ரோட்லதான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் மூலமா நிறைய இறப்புகள் ஏற்படுது. சோ அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படின்னு இவங்க ஒரு அழகான நாடகமா நம்மளுக்கு வடிவமைச்சு காமிச்சாங்க. சோ இதனால நான் மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப ஒரு நல்ல கருத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: エルプリエット。ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சோலை நிகழ்ச்சி. கடந்த 4 நாட்களாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வந்து நமக்கு அவங்களோட திறமைகள்லாம் ஒன்றொன்றா வெளிப்படுத்தினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இசை நிகழ்ச்சியாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ட்ராமா, தமிழ் ட்ராமா. அவங்க ட்ராமாவாக மட்டும் இல்லாமல் அதுலேயும் நம்ம மக்களுக்காக நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்ட்டு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோம். என்னன்னு கேட்டிங்க, பஞ்ச் டயலாக்ஸ்ல தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ வந்து பஞ்ச் கொடுக்கிற மாதிரி பஞ்ச் டயலாக்ஸ்லாம் ரோட் சேஃப்டி பத்தி நீங்க பிரிப்பேர் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தோம். அந்த வகையில ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நாங்க வந்து பஞ்ச் டயலாக் கூட ரெடியா இருக்கோம் அப்படினு வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் என்ன மாதிரி प्रिपरेशनலாம் நடந்துருக்குன்னு கேக்கலாம். உங்க பேரு?
1: என் பேரு தர்ஷினி. நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். நான் 8th படிக்கிறேன்.
0: உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன?
1: என் ஹாபீஸ் வந்து எப்பவுமே மியூசிக் கேட்டுட்டே இருப்பேன்.
0: ஹியரிங் மியூசிக். ஓகே, எய்ம் என்ன?
1: எய்ம் வந்து நான் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆகணும்.
0: வாடா, ஆஸ்ட்ரோனட் விண்வெளியில பாக்குறாங்களா? நான் நேர்ல பாத்துட்டு இருக்கேங்க. சரி, அடுத்து யார்கிட்ட கேட்கலாம்? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: மை நேம் இஸ் சி பிரவீன்குமார். ஐ அம் ஸ்டடிங் இன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: உங்களோட ஹாபிஸ்?
2: கிரிக்கெட் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறது, கம்ப்யூட்டர் கேம்ஸ்.
0: கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஓகே, கிரிக்கெட் விளையாடுறதுல ரீசன்ட் ஏதாச்சும் மேட்ச் கலந்துக்கிட்டீங்களா?
2: இல்ல, இன்னும் மேட்ச்லாம் கலந்துக்கல.
0: ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. உங்களோட எய்ம்?
2: இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்.
0: ஓகே ஓகே, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ரொம்ப துருத்துறன்னு இருக்கிற ஒருத்தர் போய் கேட்டு பார்ப்போம். உங்களோட பேர்?
3: என் பேர் ஏ அசார் அஹமத். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் +1 படிக்கிறேன்.
0: உங்களோட ஹாபிஸ்?
3: கிரிக்கெட் விளாடுவேன், வாலிபால் விளாடுவேன்.
0: உங்களோட எய்ம்?
3: எய்ம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்.
0: என்னங்க சுற்றி இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. சரி, அடுத்தது கேட்டு பார்ப்போம். உங்களோட பேர்?
4: என் பேர் சாசிப். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி இருந்து வரேன். நான் 11th படிக்கிறேன்.
0: உங்கள் ஹாபி?

0: கிரிக்கெட் வேணாலும்
1: இப்போ கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இங்கே தாங்க இருக்காங்க. நம்ம ஃபியூச்சர் கிரிக்கெட் பிளேயர்ஸை இங்கேயே பார்க்கலாம் லைனா. சரி, உங்களுடைய
0: மரன் இன்ஜினியர்
1: பா இன்ஜினியர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். சரி, அடுத்த இன்னொருத்தர் இருக்காரு லாஸ்ட்டாக. சரி, உங்கள் பேர்?
2: என் பேர் வந்து ஜி நூர் முகமது, ஃப்ரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் வந்து பிளஸ் ஒன் படிக்கிறேன்.
1: உங்களோட ஹாபி?
2: கேம்ஸில் வந்து கேரம், அப்புறம் பெயிண்டிங்.
1: கேம்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது ஹாபி?
2: பெயிண்டிங்ஸ் வரை.
1: ஓகே, உங்களோட எய்ம்?
2: சிவில் இன்ஜினியர்.
1: ஓகே, என்ன நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் ஒரு ஒருத்தர் இன்ஜினியரு, கிரிக்கெட்டர், ஆஸ்ட்ரோனேட்டர்லாம் இருக்காங்க. சரி, இவங்க வந்து நமக்காக என்ன பண்ண போறாங்க? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பஞ்சடலக்ஸ். ஸோ அவங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம பஞ்சடலக்ஸ்னா யார் ஞாபகம் வருவா? அப்கோர்ஸ் ஆட்டோமேன் தான் ஞாபகம் வருவார். எல்லா ஆட்டோஸ்லயும் பின்னாடி பார்க்கலாம், ஒவ்வொரு வாசகங்கள் நிறைய இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி இவங்க எந்த மாதிரிலாம் பார்த்து வச்சிருக்காங்க, எந்த மாதிரி நோட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். நீங்க ஆட்டோலலாம் எந்த மாதிரி வாசகங்கள் பார்த்துருக்கீங்க?
3: நான் நிறைய பார்த்துருக்கேன்.
1: எங்களுக்காக ஒரு சிலது.
3: வேகம் விவேகத்தை தடுக்கும்.
4: கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக ஆட்டோல கொண்டு போவோம், அதுவும் மட்டும்.
1: பரவாயில்லையே, நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ஆட்டோல ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கறத தவிர்த்து அதுல இருக்கிற வாசகங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. இருங்க இருங்க, ஆர்வமா மயக்க பிடிங்க, ஒருத்தவங்க பேச வராங்க. சரி, சொல்லுங்க.
3: நண்பனுக்கு தோல் கொடுப்போம்னு கூட நான் டயலாக்ஸ் நிறைய பார்த்திருக்கேன், பஞ்சுவேஷன்ஸ்.
1: என்ன நேர்களே, இவங்க பஞ்சடலக்ஸ் ஸ்டார்டிங்லேயே பயங்கரமா பட்டையை கலப்புறாங்க. சரி, வாங்க போய் ரோட் சேஃப்டியில என்ன மாதிரி பஞ்சடலக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாம்.
5: சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாசகங்கள். தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களை குறைத்து விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கிட பொதுமக்கள் கவனத்திற்கு.
6: தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டாதே. அதிவேகமாக வாகனத்தை ஓட்டாதே.
7: மிதவேகம் மிக நன்று. பேருந்தில் படியில் பயணம் செய்யாதே.
8: மஞ்சள் கோட்டை மறக்காதே. இளைஞனே, மஞ்சள் கோட்டை மறக்காதே. விலை மதிப்பில்லாதது உயிர் மறக்காதே. விலை மதிப்பில்லாதது உயிர் மறக்காதே.
9: நிதானம் பிரதானம். விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கு, வாழ்நாள் அதிகரிக்க உதவிடு.
1: அட அட அட, பயங்கரமா இருந்துச்சு உங்களோட பஞ்ச் டயலாக்ஸ்லாம். ஒரு ப்ரிப்பரேஷன் சொன்ன உடனே இவ்வளோ ஆர்வமா எல்லாருமே வந்து எங்க நேயர்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. என்ன நேயர்களே, எல்லாரும் ரொம்ப கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல, எல்லா பஞ்ச் டயலாக்ஸும் பஞ்ச் கொடுக்கற மாதிரி இருந்துச்சுல. சரி, வாங்க, இவ்வளோ நேரம் நமக்காக பஞ்ச் டயலாக்ஸ் சொன்னவங்கள ஒரு ஒன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். உங்க பேர்?
3: தர்ஷினி.
10: அசர் அஹமத்.
11: ஆசிப்.
2: நூர் முகமது.
12: பிரவீன்குமார்.
1: என்ன நேர்களே, எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. நீங்க இந்த கருத்துக்கள்லாம் நீங்க பயணம் செய்யும் போது எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த கருத்துக்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டது. ஸோ நீங்க எல்லாருமே இனிமேவாவது டிராபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆர்வம் இப்போ டிராபிக் ரூல்ஸை பத்தின உங்களோட இத்தனை நாடகங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பஞ்ச் டயலாக்ஸா இருக்கட்டும், இதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு எதனால உங்களுக்கு எண்ணம் தோணுச்சு?
3: கவர்மெண்ட்ல இருந்து ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரோட் சேஃப்டி வீக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்கள் ஸ்கூல்லேருந்து, எங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து ஜான்வரி 24th ரேலி போனோம். அதுலேருந்து அந்த பம்ப்ளெட்ஸில் இருந்த ஸ்லோகன்ஸ் எல்லாம் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து நாங்கள் அதெல்லாம் ரேலியில் வந்து கொண்டு போய் மக்களெல்லாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அவங்களுக்கு. இதை வந்து எங்களோட ஸ்கூலில் வந்து தமிழ் ட்ராமா, இங்கிலீஷ் ட்ராமா, இது எல்லாத்தையும் வந்து எங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி போட்டு காமிச்சோம். அதுலேருந்து வந்த சீஃப் கெஸ்ட் வந்துட்டு எங்களை இந்த இதை போட்டதுக்காக ரொம்ப பாராட்டினாங்க.
1: ரொம்பவே நல்ல விஷயம். அவங்க ஸ்கூலில் ஒரு நடத்தின நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஒரு ஸ்கூலோட முடியாமல் வெளியிலையும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சமுதாய வானொலிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நேயர்களே, இந்த 5 நாட்களும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்து நிறைய மாணவர்கள் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. திறமையை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம அது மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையிலையும் வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேற நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டேக் கேர்.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன 24 மணி நேரமும்
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள்

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா.
1: நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா.
0: கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வி ஒரு அழியாத செல்வம். அத மற்றவங்களுக்கும் பகிர்ந்து தலைமுறைகளை உருவாக்குபவர்கள் தான் உண்மையான கல்வியாளர்கள். இந்த குரலுக்கு ஏத்த மாதிரியே வார்த்தைகளால அடக்க முடியாத அளவுக்கு பல உயர்கல்வி பட்டங்கள், எண்ணற்ற சாதனைகள், நூற்று கணக்கான ஆராய்ச்சி வெளியீடுகள் அப்படின்னு கல்வித்துறையில தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அறிவை தன்னோட நிறுத்தி கொள்ளாம 24 மேற்பட்ட ஆய்வாளர்களுக்கு ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் இருந்து அறிவின் ஒளியை அடுத்த தலைமுறைக்கும் பரப்பி வரக்கூடிய ஒரு சாதனை பெண் நம்மளோட இருக்காங்க. 35 மேலான கற்பித்தல் அனுபவம், 25 மேலான ஆராய்ச்சி அனுபவம் கொண்டவர், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய சீனியர் ப்ரொஃபசர் முனைவர் பி. சண்முக வடிவு அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எம்ஓபி வைஷ்ணவ் வந்ததுனால வெரி நைஸ்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு. தொடங்குவதற்காக ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மளுடைய கல்லூரியில பொறுப்பேற்றுக் கொண்ட புதிய மாணவ தலைவர்களுடைய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்தப்போ உங்களுடைய முதல் எண்ணம் என்னவாக இருந்தது? அதே மாதிரி நம்மளோட வருங்கால மாணவ தலைவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன?
2: வெல், இன்னைக்கு மார்னிங் அந்த இன்வெஸ்டிட்யூட் செரிமனி பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆச்சரியமா இருந்தது, அதுக்கப்புறமா பெருமையாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த காலத்து தலைமுறைக்கு அவங்களுக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு வில்லன், இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஆற்றல் எல்லாமே வீணாகி போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிக்கோள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்ன இருந்தாலுமே அவங்களுடைய நேரம் முழுசையுமே இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது அப்படியே திருடிடுது. எப்படி வந்து ஒரு சுனாமி அலை வந்து எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்துக்குமோ, அந்த மாதிரி இந்த மொபைல் அலை அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட நேரத்தையும் அப்படியே வழிச்சு எடுத்து அப்படியே விழுங்கிருது. இந்த மாதிரி சூழல்ல ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாணவர்களை மாணக்கியர்களை அவங்களுடைய நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய குறிக்கோளை நோக்கி அவங்கள ஓட வைக்கிறதுக்கும் அதை பற்றி சிந்திக்க வைக்கிறதுக்கும் அதை பற்றி கனவு கண்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுத்துறதுக்கும் அவங்கள ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா இது மாதிரியான முயற்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நல்ல விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் எண்டடாக கொடுத்தா அவங்களுக்கு என்ன நல்ல விஷயம் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அதை தாண்டி உனக்கு இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறேன், நீ செய்ய வேண்டிய செயல்கள் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஒரு விதத்தில் அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுறப்போ அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியும், எப்படி செய்கிறோன்னு தெரியும், இந்த மாதிரி செய்கிறதுனால இது யாருக்கு பயனளிக்குதோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ, அவங்களுடைய திறமையை அவங்களுடைய தனித்தன்மையை மேம்படுத்துறதுக்கு கட்டாயமாக இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதை தாண்டி இப்போ நம்மக்கிட்ட நிறைய பட்டதாரிகள் இருக்காங்க, ஆனால் திறம்பட செயல்படக்கூடிய பட்டதாரிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா பெயரளவுக்கு தான் அவங்களுக்கு பட்டம் இருக்குது. அந்த பட்டத்துக்கான மதிப்பு மரியாதை, அவங்க அந்த பட்டத்தோட வெளியில் போகிறப்போ அவங்களுக்கு நிறைய குவாலிட்டிஸ் தேவைப்படுது. லைக் அவங்க நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், அவங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ அவங்களுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்கிற நெகோஷியேட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். அதை தாண்டி அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட் ஸ்கில் வேணும், அவங்க என்ன படிக்கிறாங்களோ அந்த படிப்போட திறமை வேணும். அதை தாண்டி ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு சேர்ந்து கூட்டத்தோடு செயல்படுறதுல அது லீடராகவும் இருக்கணும், டீம் பிளேயராகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இந்த எந்த கல்லூரியிலையுமே ஒரு ஒரு கிராஜுவேட் வெளியில் போகிறப்போ போக வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த மாதிரி சூழலில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஒவ்வொரு மாணக்கியருக்கும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவம் அப்படின்னு சொல்கிறத இதை எப்படி அவங்க வந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு மேடையை இந்த கல்லூரி உருவாக்கி கொடுத்துருக்கு. அதுக்கான அவங்க ஒரு மேண்டேட் வச்சுருக்குறாங்க, அதை வரையறுத்து அதை எப்படி செய்யணும்னு வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த என்டையர் செட்டப் ஆஃப் இன்வெஸ்டிடியூட் தட் இஸ் எம்ஓபி சான்சித் என்ன என்ன பண்ணுறதுக்கு அவங்களுடைய முயற்சி எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா மாணக்கியருடைய அவங்களுடைய திறனையும் ஒருங்கிணைத்து அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அந்த அந்த குரூப் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த தலைவர்களை சுற்றி உள்ள மாணக்கியரையும் அது அந்த

0: அதை பயன் சென்றடையணும். அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கத்துக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அது வந்து ரொம்ப எளிமையாகவும் நடக்கும், அது ரொம்ப ஈஸியாகவும் நடக்கும். ஏன் அப்படின்னா, டீச்சர் டு ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை விட பியர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணக்கர்கிட்டேருந்து மாணக்கர் கற்றுக்கிறது, மாணக்கியர்கிட்டேருந்து மாணக்கியர் கற்றுக்கிறது, அது மாதிரி பண்ணுறப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த விதத்தில் இந்த இன்வெஸ்டிடியூட் எம்ஓபி சான்சட் அப்படிங்கிற இந்த முயற்சி ரொம்ப அழகான முயற்சி, பாராட்டக்கூடிய முயற்சி. இது என்ன நோக்கத்துக்காக இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அது பல மடங்கு பயன் தரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி மேம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு நீங்க தலைமை தாங்கினது எங்களுக்கு இன்னுமே சந்தோஷம்.
0: எனக்கும் மகிழ்ச்சி தான்
2: மேம். ஒரு கல்வியாளராக கல்லூரியில படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட கல்லூரி வாழ்க்கையில பயன்படுத்திக்க கூடிய ஒரு வாய்ப்புனா அது என்னென்னு நீங்க சொல்லுவீங்க மேம்?
0: பயன்படுத்திக்க கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம்தான். அந்த வாய்ப்பு நிறைய விஷயங்கள்ல வரும். எப்படி அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க தனித்துவத்தை மேம்படுத்திக்கிறது, இல்லை அவங்களோட கல்வி அறிவை மேம்படுத்திக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு தொழில் முனைவோர் அதை மேம்படுத்திக்கிறது, இல்லை அப்படின்னா ஒரு சோஷியல் ஒர்க்கராக வருது, இல்லை ஈவன் பொலிட்டீஷியனாக வருது, இல்லை ஒரு பேங்க் எம்ப்ளாயாக வருது, அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே வந்து ஆல் இன் ஒன் பாக்ஸ். ஸோ ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னா இந்த எல்லா வாய்ப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அப்போது ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி அறிவு இருக்கும். ஸோ அந்த மாணவர்கள் அவங்களுடைய தனித்திறமையை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேன், லைக் ஐம் ஃபிட் ஃபார் திஸ் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரெண்டு மூணு ப்ரொஃபஷனை லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்புகள் என்ன வெளியில் இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள தன் தயார்படுத்திக்கணும். அந்த தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை இந்த மாதிரி எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ரொம்ப அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அப்போது உங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டுள்ளது, அதை நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை பாதி சாப்பிட்றீங்களா, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறீங்களா, இல்லை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறீங்களா, இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். பட் உங்களை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் உங்களை இன்வால்வ் பண்ணி கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் ஆல் அதர் லைக் ஒரு குக்கிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்குறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறப்போ உங்களுடைய பார்வை மாறும். ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான பர்செப்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்வை வந்து மாறும். ஸோ அது நல்ல விதமாக மாறுறப்போ உங்களுக்கே ஒரு மனசில் தெளிவு வரும். ஒரு மன தெளிவில் என்னென்னா, என்னுடைய பாதை இது தான், என்னுடைய நோக்கம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்திரா காந்தி சொல்லுவாங்க, ஸ்ரீமதி இந்திரா காந்தி நம்மளுடைய பாரத முன்னாள் பாரத பிரதமர், அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூஸ் த பாத் விச் இஸ் லெஸ் எக்ஸ்ப்ளோர்ட் அப்படிம்பாங்க. ஸோ நிறைய பாதைகள் இன்னும் யாருமே தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஒரு ஆல்ரெடி ஒரு போடப்பட்ட பாதையில் போகிறது ஈஸி அப்படின்னு நினச்சி போயிட்டுருக்கோம். நிறைய பாதைகள் இன்னும் யாருமே அதை கண்டுக்காத பாதைகள் நிறைய இருக்குது. அதனால் இப்போ வர கிராஜுவேட்ஸ், நான் இப்போது இந்த மாணவர்கள் முயற்சியை பார்க்குறப்போ அவங்க ரொம்ப அழகாக இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய ஆண்டர்பிரனியர்ஸ் வராங்க, அப்புறம் புதுசு புதுசாக ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நிறைய ரீல்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. பட் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஆரம்பித்தாலுமே அதெல்லாம் இருந்தாலுமே அது ஒரு செகண்டரியாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு முதன்மையான பாதை ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து அவங்களுடைய ஆன்மாவுக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கான ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ ரெண்டுலையுமே ட்ராவல் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இப்பயே அது சரியான நம்மளோட ராஜபாட்டை என்ன, நம்மளோட என்டர்டைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே நம்ம பயணம் பண்ணினோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை பயணமும் நல்லாயிருக்கும், அவங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டதுக்கான அது ஒரு முத்தாய்ப்பாகவும் இருக்கும்.
2: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க மேம், அழகாக எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டீங்க.
1: எனக்கு தெரிஞ்ச எங்க தலைமுறைக்கு தேவையான ஒரு அட்வைஸ் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நாங்களுமே இந்த கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இருந்தோம், அது நீங்களே வந்து சொல்லிட்டீங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை ரொம்ப நன்றி. அடுத்ததாக, இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் பல வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை வந்து வலியுறுத்துறாங்க, அவங்களோட சிலபஸ்லயே அது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனாலுமே இன்றைய சமுதாயத்துல ஒரு சில குற்றங்கள் பெருகிட்டு வரதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த அறம் சார்ந்த கல்வியை இன்னுமே எவ்வளவு தூரம் வலியுறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: ரொம்ப அழகான கேள்வி. ஏன் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிறத ஈவன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கூட படிக்கலாம், ஆன்லைன் எஜுகேஷனில் படிக்கலாம், திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்த போதிலும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கணும். ஸோ எப்பயுமே கல்வி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற மிருகத்தை உள்ள அடக்கிட்டு அதில் உள்ள தெய்வாதீனமான உள்ள குணங்களை வெளிக்கொண்டு வர தான் ஒரு கல்வியுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையில் இப்போ இருக்கிற சூழல் பார்க்குறப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்காகட்டும் இல்லை இளைஞர்களுக்காகட்டும் தவறான வழியில் அவங்கள செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படுறேன், இந்த தலைமுறை மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கூட சேர்ந்து பயணிக்க மாட்டேங்க. என்னன்னா, இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கு. ஸோ அந்த இடைவெளி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களை மாணவர் கூட ஒட்ட விடாமையும் மாணவர்களை ஆசிரியர் கூட ஒட்ட விடாமையும் இருக்கு. ஸோ அந்த குருகுலா கல்வியே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு குரு கூடையே இருந்து அவங்க பயணிக்கிறப்போ அந்த குருவுக்கான நல்ல பண்புகள் அவங்களை அறியாமையே அவங்களுக்குள்ள போகும். ஸோ எப்பயுமே ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீச்சர் கூடயே சேர்ந்து பயணிக்கிறப்போ, அதனாலதான் இப்ப கூட குருகுலான்னு வச்சிருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டீச்சர் கீழே அசைன் பண்ணி அவங்க அவங்கள பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மென்டரிங் சிஸ்டம் இருக்கிறப்போ இது அவங்கள ஒரு கண்காணிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்காகவோ இல்லை கவுன்சிலிங் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. லேர்னிங் பை சீயிங் அப்படிம்பாங்க, லேர்னிங் பை அப்சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள பார்த்து பார்த்து நம்ம என்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது அது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தில் இருக்க நிறைய சேஞ்சஸ் இதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, நம்மளுடைய உணவு முறைகள் மாறிடுச்சு, அப்புறம் நம்மளுடைய ஒருத்தரை நம்ம அப்ரோச் பண்ணுற அணுகுமுறை மாறிடுச்சு. எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கப்பட்டதுனால நமக்குள்ளே உள்ள மனசுமே இயந்திரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. ஸோ இப்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால தான் நீங்கள் கேட்ட மாதிரி சமூக குற்றங்கள் வந்து நிறைய நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப வலிக்குது. என்ன அப்படின்னா, படித்தவங்க இப்படி பண்ணுறாங்களா, இது படித்தவங்களுக்கு கூட வந்து இந்த ஒரு சிறிய அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது ஏன் அப்படின்னு சொன்னால், படிப்பு மனிதனை பண்படுத்தணும், அவங்களுடைய மனசை பண்படுத்தணும், அவங்களுடைய குணத்தை பண்படுத்தணும். அதை பண்ண இப்போ தவறிடுது. படிப்பு படிப்பாக மட்டும்தான் இருக்குது, அந்த பண்பாடு அப்படிங்கிறத நம்ம இல்லாமல் போயிட்டோம், நம்ம அதுலேருந்து விலகி போயிட்டோம். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து படிப்புக்கும் பண்பாட்டுக்கும் தொடர்பு இல்லாததுனால தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்போ மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், எம்ஐ பீரியட் அப்படின்னு இருக்கும். அந்த பீரியட் எப்போ வரும் நாங்கள்லாம் பார்த்துட்ருப்போம். அப்போ நாங்கள் ஆடுவோம், பாடுவோம், நாங்கள் என்ன பிடிக்குமோ அதை பண்ணலாம். நாங்கள் கதை சொல்லலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம். அந்த மாதிரி அது வந்து ஒரு எப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்லாம் வென்டிலேட் பண்ணுற மாதிரியான ஒரு கிளாஸாக இருக்கும். ஸோ அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் கடவுள் தண்டிச்சிருவார், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, ஸோ நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும், தெய்வம் உன்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிஜமாகவே கடவுள் நம்மளை கண்காணிச்சிட்ருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய எண்ணம் வாக்கு செயல் எல்லாமே தூய்மையாயிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிறைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்தாலுமே அதோடைய வேல்யூவை போய் ரீச் ஆக முடியாத மாதிரி மற்ற சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனுக்கு ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போச்சு. எப்பவுமே நம்ம அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல என்ன சொல்லித்தரமோ அது பசுமரத்தாணி போல பதியும். இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனை நம்ம காலேஜ்ல எவ்வளோ லெவல்ல சொல்லி கொடுத்தாலுமே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இதை குழந்தையிலிருந்து எந்த லெவல்ல குழந்தைங்க உள்ள வர்றாங்களோ அதிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்றப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த அறியாத வயசுலயே அந்த வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். Value cannot be taught. So, value-வை நம்ம வந்து படிப்பிக்க முடியாது, அதை அவங்க இம்பை பண்ணணும், அதை அவங்க உணர்ந்து அதை அவங்கள வந்து தனக்கானதாக ஆக்கிக்கணும். ஸோ கட்டாயமாக ஒரு பெரிய சேஞ்ச் இந்த சமுதாயத்தில் வரும். இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனாக நம்ம எடுக்கிற முயற்சி, நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ படித்து அதில் பட்டம் வாங்குறது அல்ல மார்க் வாங்குறது மட்டும் கிடையாது. ஸோ படித்ததை எப்படி செயல்படுத்துகிறோம், ஹவ் யூ ப்ராக்டிஸிங், ஹவு டு யூ லுக் அட் தி அதர் பர்சன், ஸோ ஹவ் எம்பத்தட்டிக் யூ ஆர், நீங்கள் அடுத்தவங்களோட கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு சம்பவமாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தான் இட் மேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ் நிறைய காஸ்ட்லி சீன்ஸ் நம்ம எப்பெல்லாம் பார்க்க கண்ணை கூசுகிற காட்சிகளோ அந்த சின்ன குழந்தைய கூட எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா தேர் ஓவர் எக்ஸ்போஸ்ட். அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து பட்டவர்த்தனமாக காட்டுறப்போ அவங்களுக்கு இது வந்து நல்லது கெட்டது இல்லாமல் எல்லாமே ஒரு சம்பவமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு மனோதத்துவம் வளர்ந்துட்டுருக்கிறப்போ அவங்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போகுது. ஸோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொசைட்டி மூணு பேருக்குமே பெரிய பங்கு இருக்குது. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பிறந்த குழந்தையிலேருந்து அந்த கருத்தோடு எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி நீங்கள் ப்ரெக்னென்ட் மதர்ஸ்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்க அவங்க அவங்களோட எண்ணங்கள் வந்து குழந்தையுடைய அந்த குணாதிசயத்தை பயங்கரமாக அதை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கூப்பிடுங்க, அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அவங்க அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டீச் பண்ணுங்கள். You be a model. You develop a framework for that. அப்படி இனி இனி வரப்போகிற நாட்களில் நிச்சயமாக சமுதாயம் ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். உங்களை மாதிரி இன்னும் சிறப்பான பேராசிரியர்களோட இந்த மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நாங்களும் நம்புகிறோம்.
2: மேம், நீங்கள் தலைமை பொறுப்புகளில் கடந்த 35 வருடங்களாக இருக்கீங்க. ஸோ பெண்களோட கல்வியில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
0: எனக்கு கல்வி அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது வைப்போம் அப்படின்னு சொல்லுவேன். பட் அஃப்கோர்ஸ் பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆண்களுக்கான ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த சோஷியல் செட்டப். ஒரு ஆண் அப்படின்னா அவங்க எத்தனை வருஷம் வேணாலும் படிக்கலாம், பட் பெண் அப்படிங்கிறப்போ சீக்கிரம் முடிக்கணும், கல்யாணம் பண்ணணும். அந்த பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் விமன் ஆல்சோ மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அவங்க 40 வயசில் கல்யாணம் பண்ணலாம், பட் நம்ம வந்து ஒரு 25 வயசில் கல்யாணம் பண்ணணும் பிகாஸ் நம்மளுடைய பயாலஜிக்கல் செட்டப் அந்த மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் விமன் டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷன் எஜுகேஷனாக தான் இருக்குது. அதில் என்னென்ன மாற்றங்கள் வருதோ, எல்லா இடத்துலையும் என்ன மாற்றம் வருதோ அது வந்து படிப்புலையும் வந்திருக்கு, எஜுகேஷன்லேயும் வந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு திருக்குறள் இருக்கும், ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கோபமா வந்தது. இவருமே பார்த்தாக்க மேல் ஷாவனிஸ்ட் போல இருக்கே, ஏன் இவர் வந்து ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனைன்னு ஏன் சொன்னாங்க, ஏன் மகள்னு சொல்லியிருக்க கூடாதா இல்ல மகவைன்னு சொல்லியிருக்க கூடாதா, சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி எனக்கு வரும். இவருமே பார்த்தா விமன் செப்பரேஷன்ல வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு பையனை பெற்று படிக்க வச்சு அவனோட சபையில் போய் சான்றோன்னு என்ன கேட்ட தாய் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம் வரும். ஆனால் ஒரு பெண்ணை பெற்றாலே அந்த என்ன சந்தோஷம் சான்றோனுடைய தாய் கிடைக்குமோ அது அந்த தாய்க்கு கிடைக்கும். ஸோ மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா அப்படின்னு சொன்ன மாதிரி, ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு அது கடவுளுடைய வரம், அந்த பெண்ணை பிறக்கிறதுக்கு அந்த தாயுடைய வரம். ஸோ அந்த தாய் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணை அந்த தாயாகட்டும் தகப்பனாகட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையை பேரண்ட்ஸ் கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் கொண்டு வரணும், கிடைக்கிற வாய்ப்பை பெண்கள் பயன்படுத்திக்கணும்.
1: கண்டிப்பா மேம். அண்ட் முடிவாக ஒரு கேள்வி, இன்னைக்கு நீங்க சமுதாய வானொலிக்கு வந்து ரொம்ப அழகா நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, இன்றைய அனுபவம் பத்தி சொல்ல முடியுமா?
0: இன்னைக்கு
1: முழு நாள் இந்த நேர்காணலுடைய அனுபவம்
0: எல்லாமே இது ரொம்ப அழகான நாள் அப்படின்னு சொல்லுவேன். திஸ் வில் பி அ மெமரபிள் டே இன் மை மைண்ட். ஏன் அப்படின்னா, நான் வைஷ்ணவ் காலேஜ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சென்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்கவுங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி யூனிக்னஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே நான் வந்தப்போ எனக்கு அது ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தது, அதாவது நானே வந்து பார்த்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ரைட் ஃப்ரம் யுவர் இன்ஸ்டிடியூட் ஆன்தம், தென் யுவர் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், அந்த ஒரு வீடியோ விச் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் யுவர் சக்ஸஸ், ஸ்டூடெண்ட் சக்ஸஸ், த எஃபோர்ட்ஸ் டேக்கன் பை த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். ஏன் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாங்க, நீங்கள் எல்லாமே பிரகாசமாக எறிகிறீங்க. ஸோ எல்லா விதத்துலேயும் உங்களுடைய படிப்பாகட்டும், உங்களுடைய அவுட்ரீச் ஆகட்டும், உங்களுடைய ரிசர்ச் ஆகட்டும், உங்களுடைய உயர்கல்வி ஆகட்டும், எல்லா ஆல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியில் இந்த ஒவ்வொரு மாணவியும் நீங்கள் பரிமளித்து எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இந்த பரிமாணம், இந்த இந்த இந்த கல்வி நிறுவனத்துடைய பரிமாணம் இன்னும் பெருசாக வளரும். அதையும் விட்னஸ் பண்ணுறதுக்கு நான் வருவேன்.
1: கண்டிப்பாக
0: சொன்ன மாதிரி இந்த இந்த நிறுவனம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ரைட். ஸோ எல்லா லட்சணமும் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின முயற்சி, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய மேன்மையான எண்ணங்கள், ஸோ மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து பண்ணுற இந்த எல்லா முயற்சியும் சேர்ந்து இது ஒரு வரும் காலத்தில் ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுறேன். ரைட்.
2: மேம், உங்களோட பிஸியான நேரங்கள்லயும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்து அருமையான நேர்காணலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேம். கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் குறிப்பா இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நேயர்களே, இது போல பயனுள்ள நேர்காணலுடன் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரீகிருத்திகா.
1: நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா.
2: நன்றி.
1: Education.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிடுமா?

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத.
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: பி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னங்க சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்டுல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி.
2: ஹலோ சென்னை, நமஸ்தே, வணக்கம், சாஸ்ரீ அகால். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நான் ஆர்ஜே வர்ஷா. ஆர் யூ கைஸ் ரெடி டு கோ த்ரூ அ ரோலர் கோஸ்டர் ரைட்? ஒன் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளோட பாரம்பரியம்லாம் அழிஞ்சிட்ருக்குன்னு. இன்னொரு பார்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம பாரம்பரியத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட க்ரோத் கம்மியாகுதுன்னு. ஓகே, அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாமே. எஸ், டுடேஸ் டாபிக் இஸ் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியன் கல்ச்சர். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். நம்ம ஸ்டுடியோல இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே பாஸ்கி வந்திருக்காரு. லெட்ஸ் ஹியர் ஹிஸ் டேக் ஆன் திஸ் டாபிக். ஆர்ஜே பாஸ்கி இப்போ தமிழ் மூவிஸ்ல ஒரு ரொம்ப பெரிய காமெடியன். அவர் நிறைய செலிபிரிட்டிஸ இன்டர்வியூ பண்ணுவாரு. டுடே ஹி கெட்ஸ் அ டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வி இன்டர்வியூ. ஆர்ஜே பாஸ்கி தமிழ் காமெடியன், ஹாஸ் டன் மெனி மூவிஸ் அண்ட் ஹிஸ் ரீசன்ட் சக்சஸ் போய் சொல்ல போறோம் ஹாஸ் பீன் அ சூப்பர் ஹிட். ஓகே, அண்ட் நவ் வி ஹாவ் இன் ஆர் ஸ்டுடியோ ஆர்ஜே அஞ்சலி டு இன்டர்வியூ ஹிம்.
3: Before we start our interview, let's know a bit more about RJ Bosky. So will you please introduce yourself to us?
4: Yeah, I'll definitely introduce myself. A lot of people know me as an RJ or a TV talk show host or a cine actor or something. But basically, my life started as a cricketer. I played up to South Zone universities and Indian schools along with Krish Srikanth, Azharuddin, Ravi Shastri and Manoj Prabhakar. Suddenly in 1981, all of them started playing for India. I was just playing in India. That is the only difference. And then on, I wasted about 6 years doing nothing. I'm a bank employee. I work for Indian Overseas Bank. And suddenly I started writing for Ananda Vigadan. I started writing jokes for Ananda Vigadan. I've done about 17,000 jokes in Ananda Vigadan. From then on, I switched on to stage plays, then to TV, then on to movies. Then I do copywriting. I do cricket commentary for ESPN and ZTV. Then I do cartooning. I do crossword creating. And a lot of stuff like that. So I'm on to the media now, totally.
3: Our topic is Western influence on the Indian culture. Now, what do you think, sir? To what extent are we influenced by the Western culture?
4: We are getting totally influenced. That is the main worry. As long as about 50 to 60% if we get influenced, there is no problem. We want to do whatever they do, that's the problem. If we draw a line, it is fine. For example, if you take my life, I like to stick to the joint family culture and everything. Though I love flat culture, I'd like to mix with people. I love to go partying and all that. But you know, the problem is total on the limit. There's absolutely no bounds, no, that you can do anything. You can smoke in the class. You can freak out on the road. You can drink on the road. Anything. Just because they're the son or a daughter of a British prime minister or an American president goes, does all that, we want to yip. All the vices we want to yip from Western culture. But for example, vegetarianism is a very good principle in India. We won't follow if somebody here advocates that. But an American, if he starts an ISKCON association or a vegetarianism, we'll immediately say, that's the right thing, you know, we have to do that. Whereas the roots are already here in India. But if an Indian tells you about the Indian culture, we won't accept.
3: We won't accept.
4: But if a foreigner tells you about the Indian culture, we start following it. That's the problem.
3: So some people believe that this may make us forget our own rich traditions. What do you think about it?
4: Definitely. Because even if I ask somebody who's working in a software company or some call center, you just go and ask him, sir, what are you actually? Immediately you'll get a reply. Well, basically, I'm a software engineer. So, எதையுமே நம்மளால ஃபுல்லா ஃபாலோவே பண்ண முடியாது. ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாதுன்னு இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் ஆன் டு அவர் ஓன் ரூட்ஸ்.
3: பெட்டர் நாட் டு ஃபாலோ தி வெஸ்டர்ன் கல்ச்சர்.
4: யா, சீரியஸ்லி. தேர் இஸ் நதிங் விச் யூ டோன்ட் ஹேவ் ஹியர். இஃப் யூ டேக் மியூசிக், எவ்ரிதிங் இஸ் ஹியர் இன் மியூசிக். யூ டேக் மெடிசன், எவ்ரிதிங் தேர் இஸ் ஆரிஜின், எவ்ரிதிங் இஸ் ஹியர் இன் மெடிசன். சோ, விச் மீன்ஸ் ஒன்லி பீப்புள் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஃபைட்டிங் டு கெட் ஆர் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட் மார்க்ஸ். We have everything. There is nothing which we don't have. Every guy from Tamil Nadu is becoming a stalwart in all the fields. He is becoming internationally, or she is becoming internationally famous. There is nothing which you don't have here. I personally hate going abroad or staying outside in America anywhere. I love India. I love Tamil Nadu. I love Mylapore.
3: Okay, so you mean that basically people are not thinking about
4: they are not thinking.
3: The
4: they're just carried away by visual attraction. Okay. One word of mouth, sir. 1 lakh போடுங்க சார், நாளைக்கு 10 crores வரும் சார், உடனே 1 lakh போட்டுற வேண்டியது. அது என்னன்னே தெரியாது. நான் ஜென்மத்தில் 1 crore நாளைக்கு வரும் இல்லை, நீங்களே வச்சுங்க சார் பெஸ்ட். ஐ லவ் டு சி யூ அஸ் அ குரோர் பத்தின்னு நான் ஐ எம் நாட் பாதர் ஐ கேன் நெவர் கெட் ஃபேசினேட்டட்.
3: So it's a myth that one section of the society is suffering because of this Western culture. What do you think about those people?
4: I pity them, seriously. If I give given a chance, I would like to tell them there's nothing which is lacking here. You get the best of life here. Maybe the weather is not very good, conducive for your health and all that, but otherwise you keep sweating here. That you might compare to foreign weather and say, angalla beautiful irukum, pona England, pona Italy, anga America, abrilala. It's nice for a temporary visit, say for 1 month or 2 months, it'll be fine.
3: Okay.
4: But definitely after 2 months, you will feel that definitely it's much better here, because angalam poning in and you don't
3: okay,
4: even
3: people,
4: have time to
3: so
4: talk to your relatives.
3: Okay, people, so
4: business, business, business
3: it's
4: is so mechanical.
3: High time we sign out.
4: It's like Bombay. You just, any guy, hardcore Tamilian, just ask him to go to Bombay. 1 week, he'll just be seeing traffic throughout for 24 hours, nothing else. The Bombay is also almost westernized. But you will only see fast life, mechanical life. You won't know what is emotions. You won't know the relationship. You won't know who's your chittappa, who's your tata. Nothing you'll know. You'll only know people, people, people, how to make money. All of that's the difference.
3: Okay, now does this Western influence bring a change in our family structure? Like before, in our Indian culture, we strictly believe in joint families living together. But now being a youngster or you know, being influenced by the Western culture, we want to be in nuclear families. You know, our privacy is more important. What do you think about that?
4: Even I believe in that because I am a believer of freedom. I really believe in freedom both ways. Giving freedom and taking freedom. Because
3: don't you think giving so much freedom to a youngster will spoil his...
4: See, I'm coming to that point. I was in a joint family, brought up in a joint family. Parents gave me the utmost freedom. I had a lovely set of friends. And we used to make the maximum fun. We used to just keep sitting in the platform, making fun of everybody. But nothing went wrong because we always had some fear over our elders that was there. And they also respected us. They never questioned us, interrogated, nothing. But nowadays when you give freedom, people tend to misuse. That is the problem.
3: That's because we are being influenced by the Western culture.
4: Western culture. That is why you give more importance to your parents and feel that we have to draw a line. As long as this, see, 9:30, 10, we can freak out with our friends. After 10 o'clock, it is our duty to listen to our parents. Why not we get, so that we can, we respect them. Next day, we'll definitely get more concessions. And the angle, pona problem.
3: Sir, now we have so many days coming, like Valentine's Day, Mother's Day. Adha pathi neenga enna nenikringa?
4: நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோன்னா, வேலண்டைன்ஸ் டேங்கிறது நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்னா, யாரோ ஒரு ஃபாதர் வேலண்டைன் ஒருத்தர் இருந்தார், அட்வொகேட் பண்ணார்ல லவ்வுக்கு, உடனே அதுக்கப்புறம் எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஒரு பர்டிகுலர் டே வந்து லவ் செலிப்ரேட் பண்ணுறோம்னா, அப்போ மற்ற நாள்லாம் லவ் இல்லையா? எனக்கு ஒன்றே ஒன்று புரியவே இல்லை. ஒரு லவ் பண்ணும்போது ஐ லவ் யூங்கிறாங்க. இப்போ நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம டெய்லி பார்த்துக்கிச்சே ஐ ஃப்ரெண்ட் யூ நான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபினட்டாக இருக்குன்னு. அதனால நம்ம ஃப்ரெண்ட் யூலாம் சொல்றது இல்லை. இந்த லவ் பண்றவங்களுக்கு உள்ளூர பயம், நமக்குள்ள நிஜமாவே லவ் இருக்கா இல்லையான்னு. இந்த பயத்தை போக்குறதுக்காக இல்லை, பாக்குறச்செல்லாம் ஐ லவ் யூ தயவுசெய்து சொல்லிட்டு நீ சொல்லணும், வேற யாராவது சொல்லுவா, இந்த மாதிரி இந்த பயத்திலே இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ டே பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே லவ்வுக்கு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படியே போய் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சித்தப்பாஸ் டே, அத்தைஸ் டே, எதிர் வீட்டு மாமிஸ் டே, பக்கத்து வீட்டு நாய்க்குட்டிஸ் டே, அடே டே அப்படின்னு ஒரு டே. ஒரு ஸ்டேஜில் கவுண்ட் பண்ணி பார்த்தா 475 days வருது. வருஷத்துலேயே 365 days தான் இருக்கு. எப்படி உள்ள டேஸ் கொண்டாட முடியும்? சத்தியமாக கொண்டாட முடியாது.
3: What about the way we dress, sir? Like girls being wearing jeans and late night parties for girls.
4: ஆமாம்மா, இப்போ முன்னெல்லாம் ஜீன்ஸ் கிழிஞ்சதுன்னா டெய்லர் கிட்ட போய் தயவுசெய்து கொஞ்சம் தைச்சு டான் பண்ணி கொடுங்க சார்னு கேட்போம். இப்போ புதுசாக வாங்கின ஒரு ஜீன்ஸை கிழிச்சிக்கிறாங்க, இது ஒரு ஃபேஷன். முன்ன வந்து ஷர்ட் வாங்கிட்டு துவைச்சிட்டு ஷ்ரிங்க் ஆச்சுன்னா ஐயோ இது தூக்கிட்டு இருக்கே ஷர்ட்டு அப்படிங்கிறோம். இப்போ ஷர்ட்டு தூக்கிட்டு இருக்கணும், இடுப்பு தெரியணும், இப்போ அதுதான் ஃபேஷனு. அதுக்கப்புறம் முன்ன வந்து சப்போஸிங் பேண்ட்டோட லெங்த்து போயிட்டு கீழே நூல்லாம் அப்படியே தனித்தனியாக தொங்கிச்சுன்னா வந்து நம்ம வந்து அந்த நூல்லாம் மடித்து கொஞ்சம் தைச்சு கொடுன்னு கேட்போம். இப்போ அந்த தையெல்லாம் பிரிச்சுட்டு நூல்லாம் அப்படியே தரையில் பெருகினே வரணும். இப்போ அது ஒரு ஃபேஷன். அந்த காலத்தில் எதெல்லாம் டிஃபெக்டாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலத்தில் ஃபேஷனாக மாறினிருக்கு. ஸோ இப்போ அது ஒரு பயங்கரமான சேஞ்ச் வரும். இப்போ
3: டு யூ திங்க் தட் சேஞ்ச் இஸ் குட்?
4: எந்த சேஞ்சும் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கூட்டு கிடையாது. இப்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரொம்ப இமோஷனலாக இருக்குது நம்ம மைண்ட் டாமினேட்டட் கண்ட்ரி நம்மளுது. இப்போ எதுவாக இருந்தாலும் இமோஷனலாக இல்லை ஒரு ஆஃபீஸில் வந்து இல்லை உங்கள் ஒர்க்கு சரியில்லை அப்படின்னு நான் சொன்னால் இமோஷனலாகி போய் அப்படியே கண் கலங்கி டிவி சீரியல் பார்த்த மாதிரி ஆரம்பிச்சுருவாங்க சைடில் ஒரு ஓரத்தில். வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து ஐ எம் வெரி சாரி இட் இஸ் பிலோ யுவர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு பாஸ் பிடிச்சி ஏறினார்னா ஓகே சார் ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு ஐ அப்பாலஜைஸ்னு சொல்லிட்டு போய் டெவலப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க அகாடமிக்காக. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வெஸ்டர்ன்லேருந்து வந்ததுனா நல்லது.
3: வாட் அபவுட் பார்ட்டிங் சார், பார்ட்டி கால் லேட் நைட் பார்ட்டிஸ் அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க?
4: லேட் நைட் பார்ட்டிஸ் எனக்கு வந்து நான் போனதே கிடையாது. எனக்கு பார்ட்டினா என்னென்ன தெரியாது, நியூ இயர் பார்ட்டின்னு ஒன்று வரும் அது தெரியும். ஸோ ரொம்ப பார்ட்டிங்கில் வந்து பாருங்களேன் இப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மிஸ்பிஹேவியர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைட்டில் போதையில் ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணி வச்சுட்டு கண்ணா பண்ணான்னு ரோட்லலாம் சேஸ் பண்ணின்னு ஒரு பொண்ணை சேஸ் பண்ணின்னு போய் அந்த பொண்ணு செத்து போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு நியூ இயர் பார்ட்டியில். ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் வேடியூ ட்ரால் இப்போ நீங்கள் எது என்ன ரூல் கொண்டுருவீங்க? நீங்கள் வந்து தண்ணி அடிக்கலாம் சார், வளர்றது கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் முன்னாடி நீங்கள் அந்த பெக்கோடு நிறுத்தணும் சார். நீங்கள் எப்போ வளர ஆரம்பிக்கிறீங்களோ எப்போ மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஸ்டேஜில் நிறுத்திக்கணும் சார். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இது அவங்கவுங்களோட கண்ட்ரோலு, மேன் டு உமன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, மிஸ்பிஹேவியர் எங்கே பார்த்தாலும் நடக்குது மிஸ்பிஹேவியர். ஸோ மிஸ்பிஹேவியருக்கு இதுதான் ரூட் இருந்துச்சு. பார்ட்டி வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸாக இருக்குது. நம்ம வந்து ஃபோனில் ஒரு ஒரு வாரம் பேசினே இருக்கோம் ரெண்டு பேரும் ஃபேன்டாஸ்டிக்காக ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஃபேசினேட் ஆகினே இருக்கும். லவ் வந்து ஆடியோலேயே வந்துருது நம்ம வாய்ஸ்லேயே. ஐ ரியலி லவ் தட் பர்சன் போட வாய்ஸ்னால் சொல்லி முடிகிறீங்க. நான் ஒரு மாதம் கழிச்சு நேரில் உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்கறதுக்கு சூர்பனக மாதிரி இருக்கீங்க. அப்போ நான் கண்டினியூ பண்ணுவேன் லவ்வை உடனே சொல்லுவேண்ணா. ஆக்சுவலி மனசு தான் அப்படின்லாம் சொல்ல சான்ஸே கிடையாது. இது லுக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம், அதில் தான் ஆரம்பிக்குது லவ். ஸோ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான்.
3: சார் நம்ம தமிழ் சினிமா கூட இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால வெஸ்டர்ன் கல்ச்சர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குல்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
4: ஆமாம், ராக்கு ரேப்பு அது இதுன்னு சொல்லி கிராமி அவார்ட்ஸ் டைப்பில் பாட்டு வந்து ஒரு பாட்டு முன்னெல்லாம் ஒரு பாட்டு காதில் விழும், இப்போ காதில் விழுறதே இல்லை. என்ன இப்போ என்ன பாடுறாங்க, தமிழ் லிரிக்ஸ் முதல்ல காதில் விழாமல் இருந்தது, இப்போ இங்கிலீஷ் லிரிக்ஸ் காதில் விழல. ஏன்னா இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அடாப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீமிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ரீமிக்ஸோட டெஃபினேஷன் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு என்னெந்த பாட்டுலாம் பிடிக்குமோ அந்த பாட்டெலாம் பிடிக்காமல் போனோம்னா ரொம்ப ஈஸி, ரீமிக்ஸ் ஒரே ஒரு அந்த பாட்டு கேட்டிங்கன்னா போகிறோம். எதுவுமே வாட்சி ஜாச்சு வாட்சி இகிச்சு ஊச்சின்னு சூயிங்கம் கச்சு துப்புற மாதிரியே இருக்கு ஒரு 3 மினிட்ஸ் கேட்டால் அது ரீமிக்ஸுங்கிறாங்க. அந்த ஒரிஜினல் கம்போஸ் கஷ்டப்பட்டு நம்ம சதர்ன் கல்ச்சரில் ரூட்ஸில் ஒரு கிளாசிக்கல் மியூசிக் பேஸ்லாம் போட்டு எவ்வளவோ சிந்திச்சு இளையராஜாலாம் எவ்வளோ பாட்டெலாம் போட்டிருக்காங்க. அதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு டோட்டலாக கெடுத்து அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ட் லிவ்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா அது பிடிக்காம போயிடும்.
3: What about this hair coloring and you know youngsters getting
4: wrong on all the hair coloring பத்தி கேக்குறீங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், ஹேர் கலரிங் வந்து என்ன, அது வந்து மெடிக்கல் எஃபெக்டா மெடிசினலா பண்றாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டெய்லியே இப்போ ஹோலி மாதிரி இருக்கு யாரை பார்த்தாலுமே. ஏன்னா வந்து ஒரு 4 வகுடு எடுத்துக்கிறாங்க தலையில. ஏன்னா என்னமோ கான்ரோ ஸ்டைல்னு புதுசாக ஒன்று இருக்குது போல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பொல்லாதவனது ஒரு படத்தில் தனுஷ் கூட வச்சுருப்பார் கான்ரோ ஸ்டைல்னு, அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சாப்ஸ்டிக்லாம் விட்டீங்கன்னா அது அப்படியே நிற்கும். அந்த இவர் சர்வர்லாம் காதில் குச்சி வச்சுப்பாங்க, பென்சில் வச்சுப்பாங்க. அது மாதிரி முடிக்குள்ளேயே நீங்கள் பென்சில் பேனாக அதெல்லாம் வச்சுக்கலாம். அண்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4-5 வகுடுலாம் எடுத்துட்டுருக்காங்க தலையில். அது பார்க்குறதுக்கு மவுண்ட் ரோட் 4-லைன் டிராஃபிக் மாதிரியே இருக்குது. வண்டிலாம் போய் எப்படியா இருக்கும், அந்த டயரு ட்ரக்கெல்லாம் மண்ணில் போச்சுன்னா அது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஹேர் கலரிங்கில் வந்து ரெட்டு ப்ளூ விப்கியூஆர்லாம் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லி தருவாங்க. ப்ரிசம் 7 கலர் ரெயின்போ கலர் அதெல்லாம் இப்போ தலையிலேயே பார்க்கலாம். இன்னும் ஒரு ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக கலர் கலராக லிக்விட்லாம் குடிச்சிட்டு ப்ளூ கிட்னி ரெட் ஹார்ட்டு ஒயிட் இன்டெஸ்டைன் இந்த மாதிரிலாம் கூட வரும் போல இருக்குது. டோட்டலாக கலரிங் பண்ணிட்டு நார்மலாக இல்லை, யாரும் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு நார்மலாக ஒரு மனுஷனை மனுஷனாக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் கலரிங்கோடைய தாத்பரியம்.
3: What about the food habits? இப்ப சாம்பார் சாதம் அதெல்லாம் யாருமே சாப்பிட்றது இல்லை. யாரு கேட்டாலும் பிஸா பர்கர்ஸ் அதுதான் எல்லாரும் லைக் பண்றாங்க.
4: பீஸா சூப் என்ன அப்படின்னு சொல்லி இட்டாலியன் பீஸா கிசான்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு யாராவது ஒரு பையன் ஒருத்தன் வரான்னா அவன் பின்னாடி ஒரு நாலு பேர் இருந்தால் உங்களுக்கு தெரிய தெரியுது. ஏன்னா அவன் அவ்வளோ குண்டாக இருக்கான் அந்த பீஸா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பெரிய குரூப்பே பின்னாடி வந்துன்னு இருக்கு, அது தெரியவே இல்லை நமக்கு. ஸோ இந்த நம்ம ஊர் வெதர் கண்டிஷன்ஸுக்கு ஒதுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு இதில் என்ன வேணால் சாப்பிடலாம். சாப்பிட்டு எக்ஸர்ஷன் இது கேலரிஸ் பர்ன் பண்ணுற ஐடியாலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே உட்காந்து சாப்பிட்டே இருக்காங்க வெஸ்டர்னைஸ் ஃபுட் வெஸ்டர்னைஸ் ஃபுட். அந்த ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு அதெல்லாம் ஓகே. நம்ம ஊர் கிளைமேட்டிக் கண்டிஷன் தயிர் சாதம் இந்த சாம்பார் சாதம் எல்லாம் தான் சேஃப் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது கேலரிஸ் யாரும் பர்ன் பண்ணுறது இல்லை. இதான் ஒரு ஃபேசினேஷன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற ஹெல்த் அசார்ட்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாப்பனான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் வந்துருக்கு. கொலஸ்ட்ரால்லாம் 20-25 வயசில் வருது, அதெல்லாம் என்னென்ன தெரியாது அந்த காலத்தில். பட் இப்போ வந்து இதெல்லாம் வரதுனால ஃபுட் ஹேபிட்ஸில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா காலி தான். வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இன்சேஞ்சாக ஒவ்வொரு அழிவாக கொண்டு வந்துருக்கும். பட் யூ ஹேவ் டு நோ வேர் டு ட்ரா லைன். சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். எது நமக்கு ரொம்ப சேஃபாக அடாப்டபிலிட்டி 100% இருக்கும் அந்த மேட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான்.
3: வாட் அபவுட் த கம்யூனிகேஷன் சார்? இப்போ ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க எஸ்என்டி தனியாக இருக்கும்.
4: ஆமாம்,
3: அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
4: ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். என்னுடைய அங்கிள் ஃபாதர்ஸ் யங் பிரதர் ஹூஸ் அ சேர் ப்ரொஃபஸர் இன் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இலினாய். ஹீஸ் அ சேர்மன் தேர். ஹீஸ் பீன் டீச்சிங் மேனேஜ்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 40 இயர்ஸ். ஹிஸ் டமிழ் இங்கிலீஷ் இஸ் நத்திங் இஸ் சேஞ்ச் ஓவர் த பாஸ்ட் 40 இயர்ஸ். ஆக்சென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது இங்கே. ஆனால் ஒரே ஒரு வாரம் எங்கேயாவது மிசிசிப்பி எங்கேயாவது ஒரு பக்கம் போயிட்டு ஹூஸ்டன் எங்கேயா போயிட்டு அது கூட ஹியூஸ்டன் அப்படின்வாங்க ஸ்டைல் அங்கே வந்துட்டு. எங்கே மச்சி ஒரு வாரம் ஆலியே காண வால் ஆக்சுவலி இஸ் கேட் கேட் யூஎஸ் ஏன்னா அப்படின்னு ஒரே ட்ரெஸ் பூசணும். அவன் அமெரிக்கனே நார்மலாக பேசினிருக்கான். இவங்க அழகு வந்து ஏதோ ஒரு வாயில் ஏதோ ஒரு சக்கரை கட்டி ஏதோ ஒன்று போட்ட மாதிரி ஒரே ஆக்சன்ட் போட்டு பேசுகிறாங்க. அதனால் வந்து கூடிய மட்டும் இந்தியன் ரூட்ஸ் பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறது பெருமை. பிகாஸ் நீங்கள் அமெரிக்கன் விமன் அண்ட் ஃப்ரெஞ்ச் விமன்லாம் கூட நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இங்கே கலாக்ஷேத்திரால வந்து நம்ம பரதநாட்டியமுடைய கல்ச்சரை கற்றுண்டு கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறாங்க. இன்டெப்த் போகிறாங்க அந்த ரூட்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் எப்படி அதை ஆரம்பிச்சிது அது எப்படி பண்ணணும் எல்லாம் பண்ணி அவங்க மாஸ்டர் பண்ணுறாங்க. நம்ம கல்ச்சரை டோட்டலாக மாஸ்டர் பண்ணுறாங்க. அதோடைய சீக்ரெட்னஸை நல்லா பாதுகாக்கிறாங்க அவங்க.
3: அதனால தான் சார் நம்ம இப்ப ராக் கல்ச்சருக்கு போயிட்டோம். இப்ப ஃபாரினர்ஸ் ஆர் கெட்டிங் அடாப்டட் டு ஆர் கல்ச்சர். தே லைக் இந்தியன் மியூசிக் பட் நவடேஸ் யங்ஸ்டர்ஸ் டோன்ட் லைக் இந்தியன் மியூசிக். தே பிரிஃபர் லிசனிங் டு ராக் மியூசிக் பெட்டர் தேன் த இந்தியன் சுப்ரபாதம் அண்ட் ஆல் தட்.
4: அதான் உங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து மியூசிக் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பீஸ் ஆஃப் மைண்ட், யூ லைக் டு ரிலாக்ஸ், மென்டலாக டென்ஷன் வந்து ஈஸ் அவுட் ஆகணும் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த ராக் இதெல்லாம் இருக்கும் ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ரிதம் பேஸ்டாக இருக்குது, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது, மெலடிக்கு இன்றைக்கி ஸ்கோப்பே எல்லாம் போச்சு. அதனால் இதெல்லாம் ஷார்ட் லிவ்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து 70s 80s வந்து மெலடி இன்றைக்கி கேட்டிங்கன்னா ரொம்ப இன்னும் கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராசஸ் தான், இவங்களை தடுத்து பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க, பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டர்ன்னு தோணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக தி வில் கெட் பேக் டு திஸ் இந்த டைப். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இருக்கு பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபுக்கு பயங்கர வேல்யூ ஜாஸ்தின்னுவாங்க எப்பவுமே. கலர் ஃபோட்டோகிராஃப் விதவிதமாக நீங்கள் எடுத்தால் கூட பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற லைஃப் இதில் இல்லைன்னு. ஸோ இட்ஸ் அ சைக்கிள், இட் வில் டெஃபினெட்லி கம் பேக் டு யூ.
3: வி வில் ஷியர்லி கெட் பேக் டு आवर
4: ரூட்ஸ். யூ ஷியர்லி கெட் பேக் பிகாஸ் ஒரிஜினல் பீஸ் ஆஃப் மைண்ட், ரியலாவே ரிலேட்டிங் யுவர் செல்ஃப் டு ஜெனூயின் ஹாப்பினஸ் அண்ட் ஜெனூயின் கம்ஃபர்ட். பீஸ் ஆஃப் மைண்ட் நீங்கள் பார்க்கும்போது அந்த உங்களுடைய ரூட்ஸ் உங்கள் ஃபேமிலி ரூட்ஸ்ல என்னென்னலாம் இவால்வ் ஆச்சோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தின்றதை போக புரிஞ்சுப்பீங்க. பட் இது ஆடியோவில் சொல்லி புரிய வைக்கவே முடியாது. இது நீங்கள் அந்த ப்ராசஸ் அதை போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன பெட்டராக
3: இருக்கும். ஸோ டோன்ட் யூ திங்க்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராசஸில் நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம்னு சொல்லி
4: கம்பேக்
3: வெரி மச்

ஓகே பீப்புள், ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இட்ஸ் ஹை டைம் வி சைன் அவுட். எங்க பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட் ஆர்ஜே பாஸ்கியோட இன்டர்வியூ இருந்தது. ஹி டோல்ட் அஸ் ஹிஸ் டேக் ஆன் ஆர் டாபிக். நெக்ஸ்ட் வாய்ஸ் ஆஃப் தி பீப்புள்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஃபெஷனைசேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். குவிசர்ஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாங்க மூவிங் டு தி ஃபியூச்சர் டஸ் நாட் மீன் ஃபர்கெட்டிங் தி பாஸ்ட்னு. Hope you had fun for the last 30 minutes with us, and we will get back to you soon with lots more. Stay tuned. Last but not the least, respect your culture and your nation will respect you.

0: எக்ஸாமுக்கு ஒரு வழியாக எல்லாம் படித்து முடிச்சாச்சு. வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
1: பென் வாங்கணும், அவ்வளோதான். பென் வாங்கணும்,
0: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
1: போகலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
2: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
0: அந்த பென் எவ்வளோண்ணா?
2: இதுவா? 50 ரூபீஸ்.
1: அது
2: 25.
1: எழுதி பார்க்கலாமா?
2: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
1: ஏய் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
2: அதிகபட்ச விலையா?
0: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
1: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
2: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம். அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
1: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
0: சரி எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
2: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
1: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
2: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டு.

0: மது, மது,
1: என்னமா?
0: இங்க வா.
1: இதோ வரேம்மா, ஒரு நிமிஷம் இரு.
0: நான் மார்க்கெட் போறேன் இப்போ. அப்பா வரதுக்கு லேட் ஆகும், ஆனா 1 hourல நான் வந்துடுவேன். அது வரைக்கும் நீ தனியா இருக்கணும். சமத்தா ஹோம்வொர்க் முடி, அதுக்குள்ள நான் வந்துடுறேன்.
1: ஓகேம்மா.
0: யாருக்கும் கதுவா திறக்காத, தாப்பால் போட்டுக்கோ. நான் சில நம்பர் எல்லாம் குடுத்துட்டு போறேன், அத பத்திரமா வச்சுக்கோ. ஏதாவது ஆச்சுன்னா உடனே கால் பண்ணு.
1: ஓகே ஓகே.
0: என்னோட செல் நம்பர், அப்பாவோட ஆபீஸ் நம்பர், அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன் நம்பர், ஆம்புலன்ஸ் நம்பர், போலீஸ் நம்பர் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஆச்சுன்னா போன் பண்ணு.
1: அம்மா, 1 hourல நீ வந்துருவல்ல, எதுவும் ஆகாதுமா, கவலைப்படாத.
0: என்னோட கவலை எனக்குடி. சரி, நீ பத்திரமா இரு, சரியா?
1: ஓகேமா. ஐயோ, நீ கிளம்பு, பாய். எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வா.
0: சாக்லேட் தானே, கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். என்ன சாக்லேட் வேணும்?
1: ஏதாவது ஒண்ணு, டைரி மில்க் வாங்கிட்டு வா எனக்கு.
0: சரிடா, பத்திரமா இரு, வீடை பூட்டிக்கோ, யாருக்கும் திறக்காத. யாராச்சும் ஏதாச்சும் வாங்குறதுக்கு வந்தா நீ திறக்காத, சரியா?
1: ஓகே,
0: பாய்
1: பாய்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை,
1: நமது சமுதாயம்,

0: பஸ் வந்துடா.
1: டிக்கெட் டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
0: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, அவர் கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில், அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

எவ்வாப்பு கம்யூனிகேட் ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சியில் இப்போது நாம் ஒரு உரையாடலை கேட்க இருக்கிறோம். இந்த போட்டித் தேர்வுகள் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் எங்கே வருது அப்படின்னா, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது தான். அதுவும் குறிப்பாக அழுகக்கூடிய அந்த குவான்டிட்டி ஆப்டிட்யூட் ஆகட்டும், அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஆகட்டும், இதெல்லாம் கனவுல கூட நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு. அது மாதிரியான கேள்விகள்லாம் அதில் இருக்குது. எவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் போட்டு பார்க்கறோம், இருந்தால் கூட அங்கே டெஸ்ட்டில் போய் உட்காரும்போது அந்த கேள்விக்கு பதில்

போறதுக்குன்று நம்ம கூட புதுங்கி போகுது. ஏன் இந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமா அது இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம், ஒரு இந்த மாதிரியான ஒரு பகுதியில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கோ அல்லது குவான்டிட்டி ஆப்டிடியூடோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இதில் மிகச்சிறந்த முறையிலே வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒருவரை தான் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாட இருக்கோம். அவர் நம்முடைய டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் ஒருத்தவங்க இருக்காங்க. தொடர்ந்து அவர் தான் நம்முடைய அறிவிப்பு நிகழ்ச்சியில் கணிதம்

0: இந்த தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படியாவது அவங்க எதேனும் மேனேஜ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுது, அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, பதில் சொல்ல முடியுது. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தோம்னா அநேகமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதி வருகிற பொழுதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது எல்லாருக்குமே. உண்மையிலே இந்த மேத்தமேட்டிக்ஸுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு பகுதி தான், அது ஏன் அந்த மாதிரி இருக்குது?
1: பாதி உண்மை. அதாவது கணிதம் என்பது பெரும்பாலானோருக்கு கடினமான பகுதி தான், அது இல்லை என்பதற்கு இல்லை. ஆனால் எல்லாரும் நினைக்கிறது போல் அது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம கணிதம் படிக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸாக ஒழுங்காக படிக்கிறது இல்லை. பள்ளி பாடங்களில் படிக்கும்போது அதை படிச்சிருந்தோம்னா இந்த கஷ்டம் இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் கணிதம் மிக முக்கியமான பகுதி தான், எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே கணிதம் வந்து மிக முக்கியமான பகுதி. நல்ல ஸ்கோரிங் ஏரியாவும் கூட, 100% நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு
0: அதுதான் எங்களுக்கு கூட ஆசை, அதுதான். ஏன்னா இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு கூட அத்தனை பேருமே இந்த கணித பகுதியை 100 பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டமெண்டல் ஏரியாஸ் சொல்கிறீங்க இல்லையா மேத்தமெட்டிக்ஸில், அது எதெல்லாம் சொல்லுவீங்க, எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ஏரியா செங்கல்லாம் உண்மையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க?
1: நான் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லும்போது பேசிக் நம்பர் சிஸ்டத்திலேருந்தே சொல்கிறேன். நம்பர் சிஸ்டத்துலேயே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 4th or 5th standardல் நம்ம நம்பர் சிஸ்டத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நம்பர் சிஸ்டத்திலேயே இன்னும் நமக்கு ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே தெரியல. அந்த டிஃப்ரென்ஸ் பெரும்பாலானோர் இருக்கு. அதாவது 99% ஆஃப் த பீப்புளுக்கு கூட அந்த லெவலுக்கு கூட தெரியாமல். அதாவது ஃப்ராக்ஷன் அப்படின்றது பார்ட் ஆஃப் அ ஹோல், அதாவது ஒரு முழு எண்ணில் ஒரு பகுதி தான் ஃப்ராக்ஷன். ரேஷனல் நம்பர் அப்படின்றது அப்படி இல்லை. P/Q ஃபார்ம்ல இருக்கிற P-யும் Q-யும் இன்டிஜரா, அதாவது ஒரு முழுக்களா இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பருக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர். உதாரணமாக 1/7 அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன். 1/7 ரேஷனல் நம்பரும் கூட, அதாவது விகிதமுறு எண் அப்படின்னு கூட. அதே நேரம் 2 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்னா 2/1 அப்படின்றத P/Q ஃபார்ம்ல எழுத முடியும். பட் 2 இஸ் நாட் அ ஃப்ராக்ஷன், ஏன்னா 2 ஒரு பகுதியில இத்தனை அப்படின்றது நம்மள சொல்லவே முடியாது. ஒரு கேக்க முழு கேக்க எடுத்துட்டு அதை 7 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது, அல்லது 8 ஒரு பகுதி, 10 ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கிறது தான் ஃப்ராக்ஷன். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் அப்படின்றது 0-1 நடுவில் இருக்க வேல்யூக்கு மட்டும் தான் ஃப்ராக்ஷன் பேர்.
0: ஓ, வெரி குட், வெரி குட். 0-1 கூடிய இதெல்லாம் நீங்கள் சொல்லிதான் வேல்யூ.
1: ஆனால் நம்ம வந்து ஸ்கூலில் என்ன படிச்சிட்டோம்னா, அது தவிர மற்ற எண்களையும் நம்ம ஃப்ராக்ஷன் படிச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வேற கொடுத்துட்டோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு. அந்த வேர்டு இந்த இம்ப்ராப்பர் அப்படின்றதே சொல்லுது, அது இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்.
0: எனவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்ன, நீங்கள் வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக அதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போது இன்னொன்று கூட எங்களுக்கு தோணுது, இந்த கலப்பு எண்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இப்போது 1/3/4 அப்படின்னு சொன்னால் அது நம்ம எப்படி ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கணுமா, எப்படி அது வந்து ரேஷனலாக எப்படி எடுத்துக்கணும்?
1: வெரி குட், நல்ல குவஸ்டின். இது ஆக்சுவலாக 1/3/4 அப்படின்றத ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பு படிக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, பேசிக் கிராமர் இங்கிலீஷ்ல அல்லது தமிழ் கிராமர் படிச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறது இல்லையோ, அது மாதிரி ரொம்ப கேஷுவலா அதை படிச்சு மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மறந்து போன விஷயங்களை மீண்டும் நினைவு கொண்டு வந்து அந்த ஃபண்டமெண்டல்ஸை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துட்டோம்னா இந்த கணித பகுதியை நம்மளால எளிதாக நம்ம வெல்ல முடியும் அப்படின்றது தான் என்னுடைய.
0: அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து ஸ்கூலில் என்னெல்லாம் படித்தேனோ, 5th, 6th, 7th அதெல்லாம் படித்தேன் இல்லையா மேத்தமெட்டிக்ஸு, அது எல்லாத்தையும் நான் இன்னொரு தினம் திரும்ப படித்து பார்த்து அது மட்டும் நான் ரொம்ப சரியாக என்னால் போட முடியும் அப்படின்னா, அது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுமா, அதுவே போதுமா, அது என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமாக ரொம்ப சரியாவே சொன்னீங்க. அதாவது நம்ம பள்ளி பாடத்துல படிச்ச அதே கணித பாட புத்தகங்களை தான் திரும்பவும் படிக்க போறோம். இந்த முறை படிக்கும் போது நல்ல புரிஞ்சு முழுமையா நம்ம சாய்ஸ்ல எதையுமே விடாம திரும்பவும் ஒரு முறை அந்த சூத்திரங்கள் வாய்ப்பாடுகளை நினைவுபடுத்தி அந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா நிச்சயமா எல்லா போட்டித் தேர்வுகளையும் நம்மளால வெல்ல முடியும்.
0: ஓகே, இப்போ இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு டவுட் எல்லாருக்குமே வருது, லிசனர்ஸ் எல்லாருக்குமே வரும். என்ன அப்படின்னா, என்னால் கணக்கெல்லாம் கூட போட முடியுது, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க கொடுக்க அந்த டயத்துக்குள்ளே போட முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் 20 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து 50 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி, அதே கேள்வி தான் அதே பதில் தான் என்னால் போட முடியும்,
1: பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு நாள் போட்டித் தேர்வுகளுக்கான தாரக மந்திரமே ஸ்பீட் வித் அக்யூரசி என்பது.

0: முறையா பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி ஒரு 20-30 கணக்கு அல்லது ஒரு 50 கணக்கு கூட உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா இந்த கணக்குல போட்டு போட்டு பாக்குறது மூலமா உங்களுடைய வேகம் அதிகமாகும், தப்பும் குறைஞ்சு சரியாக நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க.
1: சரி, இப்போ இதுல இருந்து என்ன தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த முறையான பயிற்சி அப்படிங்கறத வந்து நாங்க எதிர்பார்க்கறோம். இந்த அறிவு பயணம் நிகழ்ச்சியில அநேகமா நீங்க வந்து முறையான பயிற்சி எல்லாம் எங்களால் எங்களுக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறையான பயிற்சிங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்?
0: முறையான பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை நீங்க பண்ணணும். இப்போ பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட புத்தகங்களை படிக்கணும்ன்றது. அது இல்லாம கூட 2-3 விஷயங்களை பண்ணணும். வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும், அதாவது ஒரு 20 குறையுமான எண்களுக்காவது வாய்ப்பாடு நீங்க படிச்சுக்கணும். அதுக்கு நடுவுல இருக்கிற நம்பர்
1: எல்லாமே படிச்சுக்கணும். ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, பொதுவாக நாங்கெல்லாம் இந்த 16x16 256 அதோட எங்களுக்கு உலகமே முடிஞ்சு போகுது, கணக்கே எங்களை அதோட முடிஞ்சு போகுது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம்.
0: பரவாயில்ல, அது வரைக்கும் இருந்ததுன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா நேரம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற 17, 18, 19 இது மூணு தான். ஏன்னா 20 ஒரு எளிதான நம்பர்
1: இல்ல. ஆமா, 3, 20, 22, 40 சொல்லிடலாம், 3, 20 சொல்லிடலாம்
0: சொல்லிடலாம். அதனால 17, 18, 19 வாய்ப்பாடுகள் உங்களுக்கு படிச்சிட்டீங்கன்னா அது உதவியா இருக்கும்.
1: சரி,
0: அது இல்லாம ஒரு 25 வரைக்குமாவது, குறைந்தபட்சம் 25 வரைக்குமாவது எண்களுக்கு வர்க்கங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். வர்க்கம்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு 25 வரைக்குமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். 25x25 24x24 அந்த மாதிரி அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: பை ஹார்ட் பண்ணாலே போதும். ஓகே,
0: அது இல்லாம குறைந்தபட்சம் ஒரு 12 அல்லது 13 வரைக்கும் கணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கணங்கள்னா கியூப்ஸ் ஆஃப்
1: 1 cube 2 cube 3 cube 4 cube அந்த மாதிரி. அது எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும்?
0: குறைந்தபட்சம் 13 வரைக்கும். அதுக்கு மேல படிக்க முடிஞ்சதுன்னா படிச்சு.
1: அது அது என்ன ஒரு ஒரு லாஜிக் இருக்கு?
0: அது என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி போட்டி தேர்வுகள் எல்லாம் அந்த லெவல்ல தான் கேக்குறாங்க.
1: ஓகே,
0: ஒரு 12 cube இருக்கிற மாதிரி.
1: ஓ ஃபைன் ஃபைன் ஃபைன்
0: ஃபைன்.
1: ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு செகண்ட். இந்த இது கேட்டுக்கொண்ட நேயர்களுக்காக இது ஒரு ஒரு சிறப்பு செய்தியாக இது இருக்கு. நீங்க சொன்னது என்ன, பொதுவாக அந்த 13 cube வரைக்கும் தான் அதிகப்படியாக கேள்விகள் வருகிறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது வந்து நம்முடைய நேயர்களுக்கு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். 1 cube 2 cube 13 cube வரைக்கும் அதான் அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு பகுதியாக அது இருக்கிறது. சரி, ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிக முக்கியமான செய்தி சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம கியூப் பார்க்குறோம், வர்க்கம் பார்க்குறோம், அப்புறம்
0: அது இல்லாம இப்போ நீங்க ஒரு வேளை காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கூட பெரும்பாலான போட்டி தேர்வுகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அரசு துறையிலயோ அல்லது தனியார் துறையிலயோ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க ஆனா என்ன பண்ணுங்கன்னா, இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. கால்குலேட்டர் நான் என்னால தொட மாட்டேன் அப்படின்றது ஒரு முடிவெடுங்க. இது உங்களுக்கு நீங்க will be surprised so on hearing this, but this is a fact. யாரெல்லாம் கால்குலேட்டர் தொடாம இன்னையில இருந்து நீங்க ஒர்க் பண்றீங்களோ, ஒரு 15-20 நாள் உங்களுடைய மாற்றத்தை பாருங்க. நீங்க வேகமா கணக்குகளை செய்ய தொடங்கும்.
1: எக்ஸலன்ட் ஐடியா. உண்மையிலேயே நீங்க சொன்னது வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐடியா இருக்கு. திரு வீரபாகு அவர்கள் இப்போ நம்முடைய அரங்கத்தில் வந்து சேர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற இந்த ஒரு குறிப்பை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிந்த வரையில கால்குலேட்டர் பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். சரிங்களா?
0: சரி,
1: அது நிரந்தரமாகவே அப்படி ஒரு சில கொஞ்ச நாளைக்கு
0: தவிர்த்து விட்டால் இன்னும் நல்லது. வாய்ப்பாடுல பயிற்சி எடுத்துக்கொள்ளாததும் இந்த மாதிரி கணக்குகளை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணாம நீங்களா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கனாலும் இந்த மாதிரி தொடர்ந்து பயிற்சி மூலமா உங்களால விரைவாக முடிக்க முடியும், சரியாகவும் முடிக்க முடியும்.
1: ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்லிருக்கேன். என்னன்னா, நாங்க சீக்கிரமா
0: முடிக்கணும்போது விடை கண்டுபிடிக்க முடியாது. நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன், அதாவது சில கணக்குகள் இருக்கு கால்குலேட்டரை உங்களால பயன்படுத்தி கூட விடை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கணக்குகள் இருக்கு. கால்குலேட்டர் வில் ஷோ எரர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10-digit கால்குலேட்டர் அல்லது 12-digit கால்குலேட்டர்னா நீங்க அதுல யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் தி யூனிட் டிஜிட் ஆஃப் 2017 பவர் 2017 அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கு.
1: 2017
0: 2017 அடுக்கு மடங்கு அடுக்கு இருக்கும்போது அதனுடைய ஒன்று இலக்கம் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருக்கு. அதுக்கு சிம்பிள் டெக்னிக் தான் நமக்கு தேவை.
1: கால்குலேட்டர் கிடைக்காது,
0: நிச்சயமா கிடைக்காது.
1: ஒருவேளை ஒரு சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்தா,
0: சயின்டிபிக் கால்குலேட்டர்ல கூட கிடைக்காது. ஒருவேளை நீங்க எக்ஸல் சீட் லேப்டாப்லயோ அல்லது உங்களுடைய பிசிலயோ யூஸ் பண்ணீங்கன்னா, அப்போ 2017 போட்டுட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு வந்து அத்தனாவது ஸ்டெப்ல தான் அது ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவு டைம் ஆகும். பட் ரொம்ப சிம்பிளான டெக்னிக் அது. அது நம்ம நம்பர்ஸ்ல பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இந்த கேள்விக்கு நொடி பொழுதி நம்மளால விடையளிக்க முடியும். அது எப்படி என்பதை நான் வந்து உங்களுக்கு
1: ரொம்ப ரியலி அமேசிங், இட்ஸ் ரியலி அமேசிங். ஒரு கால்குலேட்டர் கொடுக்காத ஒரு விஷயத்தை கூட நம்மள வந்து மனித மூளை பயன்படுத்தி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கலாம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளும். அதோட மிக முக்கியமாக இந்த கணிதம் சார்ந்த பகுதிகளை நேயர்களுக்காக, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்காக எளிய முறையில் நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இது மாதிரி விளக்கங்களை தர வேண்டும். வகுப்புகளாக தந்தாலும் சரி, விளக்க உரைகளாக தந்தாலும் சரி, உரையாடல்களாக தந்தாலும் சரி, உண்மையிலே அது இந்த நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் இந்த அறிவிப்பான நிகழ்ச்சிக்கு தாங்கள் தொடர்ந்து வந்து இளைஞர்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுகள் தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, இதுவரை திரு வீரபாகு அவர்கள் அளித்த கணிதம் சார்ந்த குறிப்புகளை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வீரபாகுனுடைய விளக்க உரைகளை வழங்கி கொண்டிருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி 107.8 வழங்கும் அறிவு பயணம். நன்றி, வணக்கம். வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்களை போட்டித் தேர்வுக்கு வழிகாட்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திரு அப்துல் கரீம் அவர்கள் தமிழ் இலக்கியம் சார்ந்த பகுதிகளை விளக்க இருக்கிறார்கள். தமிழ் மொழியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருக்கிற இந்த இளைஞர் தற்போது தமிழக அரசின் கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டு வருகிறார்கள். திரு அப்துல் கரீம் இனி தமிழ் இலக்கியம் பற்றிய சிறப்பு பகுதிகளை உங்களுக்கு விளக்குவார்கள். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.
2: வணக்கம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி 107.8 வானொலியின் அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது டிஎன்பிசியை பற்றிய ஒரு அறிமுகம். இப்போ அகெயின் டிஎன்பிசி குரூப் 4 போட்டித் தேர்வு பற்றிய ஒரு அறிமுகத்தை நேற்று போன கிளாஸ் முடித்தோம். அகெயின் டிஎன்பிசி குரூப் 4, விஓஓ குரூப் 2 மற்றும் பிற போட்டித் தேர்வுகள் பொது தமிழ் சிலபஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். எப்படி எப்படி என்னென்ன வருதுன்னு அதனை பற்றிய விரிவான விவரங்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்னு பார்த்தோம். இந்த ஒவ்வொரு 3 தலைப்புலையும் 3 பிரிவுலையும் 20 தலைப்பு இருக்குது. இலக்கணத்தில் ஒரு 20 தலைப்பு இருக்குது, இலக்கியத்தில் ஒரு 10 தலைப்பு இருக்குது, தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும்ன்ற இதில் ஒரு 20 தலைப்பு இருக்கும். மொத்தம் 50 தலைப்புகளையும் நம்ம விரிவாக பார்த்தோன்னா பொது தமிழை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியும் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல பொருத்துதல். பொருத்துதலில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இன்னொன்று நம்ம மேட் த ஃபாலோயிங் சின்னதுலலாம் பார்த்துருப்போம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு சரியான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து பொருத்தணும். இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்யணும்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கரெக்டான பொருத்தமான பொருளை நம்ம தேர்வு செய்வோம். இன்னொரு மெத்தடு பொறுத்துக, ஜென்ரல் நம்ம பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பார்ட் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பார்ட்டை மேட்ச் பண்ணி நம்ம போடணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க. பொருந்தா இணையை கண்டறின்னு அதிலே கொடுத்து இதை சொல்லுவாங்க. மதி, ஞாயிறு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்கிறேன், மதி, ஞாயிறு, கேண்மை, ஆக்கம், இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு ஆப்போசிட் கொடுத்துருப்பாங்க, நிலவு, சூரியன், நட்பு, ஊக்கம்னு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சரியான இடத்துல மெர்ஜ் பண்ணணும். புரியுதுங்களா? மறுபடியும் இன்னொரு சொல்கிறேன், இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மதி, ஞாயிறு, கேண்மை, ஆக்கம்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 கொடுத்துருப்பாங்க வேர்ட்ஸு. அதுக்கு ஆப்போசிட்டில் சரியான பொருளை தேர்ந்தெடுத்து அதை இது பண்ணுறதுக்காக நிலவு, சூரியன், நட்பு, செல்வம்னு இந்த 4 டைப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எடுத்து மேட்ச் பண்ணணும். அடுத்தது புகழ்பெற்ற நூல். இந்த பொருத்துகள்லேயே புகழ்பெற்ற நூல் அதன் நூலாசிரியர். இதுலேயும் இதே போல தான் பிரிவு ஆ கொடுத்துருப்பாங்க. அதில் திருக்குறள், இந்த மாதிரி புகழ்பெற்ற திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த மாதிரி ஒரு 4-5 ஆத்திச்சுடி, சிலப்பதிகாரம், இந்த மாதிரி 4 டைப் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடில் நூலாசிரியர் பேர் கொடுத்துருப்பாங்க, திருவள்ளுவர், ஔவையார், இளங்கோவடிகள், ஒட்டக்கூத்தர் கம்பர் கம்பர் இந்த மாதிரி நாலு பேரை கொடுத்துருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை சரியாக ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணும். இதுதான் பொருத்துதலை பற்றிய முன்னோட்டம். அடுத்து ரெண்டாவது தலைப்பு, தொடரும் தொடர்பும் அறிதல். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோ தமிழ் அறிஞர்களின் சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஒன்று ஏதாவது ஒன்று சரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரியவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கொடுத்துருவாங்க. இந்த நாலு ஆப்ஷன் திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், ஒட்டக்குத்தர், நம்ம எல்லாத்தையும் தெரியும் யார் ஆப்ஷன் கம்பர். அந்த கம்பர் சீன்னா அந்த சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணும். அடுத்து இதே போல் இன்னொன்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். இப்போ முதல்ல பார்த்தது தொடரும் தொடர்பும் அறிதல், அதில் நூலாசிரியர் பேர் அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் அடைமொழி, ஒரு நூலுக்கு அடைமொழியோ இல்லை ஒருத்தருக்கு சிறப்பான பேரையோ சொல்லி இங்கே சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்மறை, இந்த தமிழ்மறையினப்படுவது எது, நிக்கில கொடுத்து திருக்குறள், தேவாரம், திருமந்திரம், திருவாசகம். இல்லை நமக்கு தமிழ்மறை எதுனா கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ திருக்குறள், அதை ஷேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டை காப்பியங்கள், ராமாயணம் பாரதமா, சிலப்பதிகாரம் மணிமேகலையா, திருமந்திரம் திருவாசகமா, இல்லை ஆத்திச்சுடி மூதுரையா, இதில் எது இரட்டை காப்பியங்கள் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை, இதை கரெக்டாக ஆப்ஷனில் ஷேர் பண்ணும். மூணாவது தலைப்பு பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக. சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரிச்சிட்ருக்கோம், நிறைய பல சொற்கள் கொடுப்பாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம பிரிச்சிட்ருக்கோம். அதே போல தான் இதுவும் இருக்கும், ரொம்ப எளிமையான பகுதி. இதில் நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க, மேலே பிரித்து எழுதுகன்னு செங்கோல்னு கொடுத்தாங்கன்னா கீழே நாலு ஆப்ஷன் வெவ்வேறு டைப்பில் கொடுப்பாங்க. செம்மை ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, செம் ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க, சிகப்பு ப்ளஸ் கோல்னு கொடுப்பாங்க. இதில் சரியான ஆப்ஷன் செம்மை ப்ளஸ் கோல், செம்மை கூட்டல் கோல்னு எடுத்து நம்ம ஆப்ஷனில் எழுதணும். அடுத்தது எதிர்ச்சொல், இதே போல் தான் போன தடவை சொன்ன மாதிரி தான், எதிர்ச்சொல்லும் நமக்கு ஆப்போசிட் மீனிங் நம்ம பல இதில் பார்த்துருக்கோம். சின்னதுலேருந்து ஸ்கூலில் தமிழ் படிச்சிருக்கவங்க அத்தனை பேருக்கும் எதிர்ச்சொல் நல்லா தெரியும். இதில் பாருங்கள் சில நேரத்தில் ட்விஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையான பகுதி. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, இதில் பார்த்திங்கன்னா அரிதுன்ற கீழே அடிக்கோடிட்டுருப்பாங்க. அந்த அரிதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எளிது, கடினம், மிக உரிமை, இந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரிதுன்றது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எளிது. அடுத்தது இன்னொரு இது பார்த்திங்கன்னா எழுந்தான், எழுந்தானுக்கு எதிர்ச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அமர்ந்தான், உட்கார்ந்தான், விழுந்தான், கிடந்தான். எழுந்தானுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், எழுந்தான்னா உட்கார்ந்தான், அது ஆப்ஷன் இல்லை, எழுந்தான்னா விழுந்தான்ற ஆப்ஷன். நீங்கள் முதல்ல நாலு ஆப்ஷனையும் என்னென்னு பார்த்துட்டு அதில் சூஸ் கரெக்டாக பார்த்து அதை அடிக்கணும். இப்போ எழுந்தானுக்கா ஆப்போசிட் என்ன, விழுந்தான். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லை கண்டறிதல். நாலு சொற்கள் இருக்கும், அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனில் லிங்க் ஆகாது, சிங்கும் ஆகாது, அந்த மாதிரியான சொல்லை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இன்னொரு தடவை சொல்கிறேன், மதி, நிலவு, திங்கள், ஞாயிறு. இதில் பார்த்தீங்கன்னா எது ஒன்று மட்டும் எதுலையும் லிங்க் ஆகாது, சிங்க் ஆகாது. மதினாலும் ஒன்று தான், நிலவுனாலும் ஒன்று தான், திங்கள்னாலும் ஒன்று தான், ஞாயிறுன்றது வேறு. அப்போ நமக்கு பொருந்தா சொல்லியது ஞாயிறு. அதே போல் அடுத்த ஆப்ஷன், அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், அருட்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் ஒன்று சிங்கே ஆகலை பாருங்கள், அறம், பொருள், இன்பம், திருக்குறளும் மூணு பிரிவு, அதெல்லாம் அருட்பால்னு ஒன்று வரவே வராது. அப்போ அருட்பால்ன்றது பொருந்தா சொல்லாகும், புரியுதுங்களா? இதை எடுத்தால் அந்த ஆப்ஷனை கரெக்டாக இது பண்ணணும். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. இது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எதிரான ஒரு தமிழ் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் என்ப தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஆ, ஆலரி மனு, ஆப்ஷன் பி, ஆலரி சான்றிதழ், ஆப்ஷன் சி, அடையாள அட்டை, ஆப்ஷன் டி, அடையாள சீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் நீங்கள் வரும்னு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஆலரி சான்றிதழ், ஆலரி சான்றிதழ்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இப்போ இதில் இன்னொரு டைப் ஒன்று இருக்குது, பொறுத்துக போல் கேட்பாங்க, பொறுத்துக டைப்பில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் ஒன்று, நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன, இப்படியும் கேட்பாங்க. உணர்வு சொல்கிறேன், நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது, இக்குறட்பாவில் நுணங்கிய என்னும் பொருள் உணர்த்தும் ஆங்கில சொல் என்ன. இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைலன்சர், இன்டெலிஜென்ட், சிக்னர், சில்வர் டங்குடு. இல்லை நுணங்கியன்றதுக்கு இன்டெலிஜென்ட்ன்றது சரியான தமிழ் சொல். ஓகேங்களா. அடுத்தது பிழை திருத்தம்ன்ற ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. இந்த பிழை திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப்ஸ் இருக்குது, அஞ்சு வகையான பிழை திருத்தங்கள் இருக்குது. சந்தி பிழையை நீக்குதல், ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகளை நீக்குதல், வழு சொற்களை நீக்குதல் போன்ற பிழை திருத்தங்களை நம்ம பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம்.
1: வணக்கம். எம்ஓபி வானொலி 107.8 வழங்கும் அறிவிப்பாண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இந்த போட்டித் தேர்வு வருகிற போது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே சில விஷயங்கள் மட்டும் எல்லா எக்ஸாம்ஸும் காமனாகவே இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸாம் போனாலும் அதுதான் இருக்கும். டிஎன்பிசி போனாலும் இருக்கும், சாஃப்ட் செலெக்ஷன் போனாலும் இருக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் போனாலும் இருக்கும், ஈவன் ஐபிபிஎஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், அப்புறம் யூபிஎஸ்சி போனீங்கன்னா இருக்கும். இது மாதிரின்னா எல்லா போட்டிகளுக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்குது, அது பொதுவான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இந்திய வரலாறு. இந்த இந்திய வரலாறுங்கிற பாடம் அதனால எல்லா போட்டித் தேர்வுகளுமே இருக்குது. ஆனால் இந்த போட்டித் தேர்வுகள் அவங்க எது மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படின்னு நம்ம முக்கியமான பார்க்கணும். என்னென்னா இந்திய வரலாறு நமக்கே தெரியும், சிந்து சமூக நாகரிகம் தொடங்கி நேற்று நடந்த வரைக்கும் எல்லாமே இந்திய வரலாற்றுக்குள்ளே வந்துடும். ஆனால் மிக முக்கியமாக மூன்று நான்கு பகுதிகள் இருக்குது. அது மிகவும் முக்கியமானதும் பார்க்க போனால் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், அது வேறு ஒன்றுமே இல்லை, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. அதுதான் இந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மிக முக்கியமான ஒரு பகுதியாக கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலே பரிணமித்திருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்க டிஎன்பிசி குரூப் ஃபோரில் குறைந்தபட்சம் 5-6 கேள்விகள் இருந்து வருகிறது. சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் ஜெனரல் ஸ்டடீஸ் போனீங்கன்னா குறைந்த 7-8 நாட்கள் வருகின்றன. இன்னும் யூபிஎஸ்சியில் குடிமை பணிகள் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போனோம் அப்படின்னா ஏறத்தாழ 10-12 வினாக்கள் கூட இந்திய அரசியலிருந்து, இந்திய வரலாற்றுலேருந்து நேரடியாக கேட்கப்படுகிறது. ஸோ இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஹஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் எனி காம்பிடேட் எக்ஸாமினேஷன். ஆக எந்த ஒரு போட்டித் தேர்வு போனாலும் இதுதான் அடிப்படையான ஒரு கூறு அப்படின்னு ஆயிடுச்சு. இந்திய வரலாறு நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வரப்போகிறோம். அதில் குறிப்பாக இரண்டு பகுதிகள் இருக்குது. ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இன்னொன்று இதே மாதிரி நம்ம பார்க்கணும் முகல் பீரியட். அது தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருக்காங்க முகமதிய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம். இந்த இரண்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றுக்கு தொடர்புடைய ஆனால் இந்திய வரலாறுக்குள்ளே வராத ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக 4-5 வினாக்களிலிருந்து 10-12 வினாக்கள் வரையில் நீண்டு கொண்டே வருகிறது. அதுவும் குறிப்பாக இப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12-14 வினாக்கள் வரைக்குமே இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து வந்திருக்கிறது. ஆக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய அரசமைப்பு சட்டம், அதனுடன் முகமதிய வரலாறு, இந்த மூன்றையும் சேர்த்து படிக்கிற போது ஏறத்தாழ 20 வினாக்கள் வரையில் நம்மால் விடை சொல்ல முடியுங்கிற மாதிரியான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டித் தேர்வுக்கு என்று நம்ம தயாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறையும் முகமதிய வரலாறையும் அரசமைப்பு சட்டத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம்னா போகிறோம். அது எல்லா போட்டித் தேர்வுக்கும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. குறிப்பான சில பகுதிகள் இருக்குது, அதை நாம் விரிவாக பார்த்து வைத்துக் கொண்டால் போதும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு செல்கிற போது நமக்கு 20-30 நாட்கள் வெகு எளிதில் விடை காண முடியும், விடை சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறு, அதில் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம். நமக்கே தெரியும் 1600 பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கிச்சு, கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிச்சு. 1600 தொடங்கிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த தோற்றம் தான் 1947 August 15 வரையிலான இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வித்தாக அமைந்தது. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கால் பதித்தது. மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: வணக்கம். நமது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். அறிவு பயணத்தின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி TNPSC பொது தமிழ் அதில் இலக்கணத்தை பற்றி பல தலைப்புகளை நம்ம பார்த்தோம். அந்த தலைப்புகளில் பொருத்துதல், தொடரும் தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாச்சொல், ஆங்கில சொல்லுக்கான நேரான தமிழ் சொல், பிழை திருத்தம், இந்த பகுதியெல்லாம் பார்த்தோம். பிழை திருத்தத்தில் இன்றைக்கி நம்ம ரெண்டு தலைப்புகளை, துணை தலைப்புகளை பார்க்க போகிறோம். அதை பற்றிய விரிவான இதை இப்போ பார்க்கலாம். வழு சொற்கள். வழு சொற்கள்னால் என்னென்னா, இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே வாங்கன்னு ஆனால் எழுதும்போது இங்கே வாருங்கள். எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் பேச்சு வழக்கு வெர்சஸ் எழுத்து வழக்குன்னு வாங்க. ஆம்பிளைன்னு வாங்க தமிழ் பேசும்போது, ஆனால் எழுதும்போது ஆண் பிள்ளை. உதாரணத்துக்கு பொம்பளைன்னு வாங்க, எழுதும்போது பெண் பிள்ளை. இதுதான் வழு சொற்கள். இடைஞ்சல், இடைஞ்சல், கயிறுன்னு கயிறு, அண்ணா கயிறுன்னு வாங்க, அரைஞான் கயிறு. அரைன்றது உடலில் அரை வந்து இடுப்பு, இடுப்பை இணைச்சி கட்டுறதால அரைஞான் கயிறு. இந்த மாதிரி வழு சொற்கள் நிறைய இருக்குது. இதை பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில், சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தில் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டி தேர்வுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்குதல். இது ஒரு ரொம்ப எளிமையான பகுதி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க, பிறமொழி கலந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வாக்கியம், 4வது வாக்கியம், ஏதாவது ஒரு வாக்கியம் பிறமொழி சொல் கலவாமல் தமிழில் இருக்கும், அந்த சொல்லை எடுத்து எழுதுறது தான் இந்த பிறமொழி சொற்களை நீக்குதல். உதாரணத்துக்கு அர்த்த ஜாமம் பூஜை நடக்கும், அர்த்த ஜாமம் வழிபாடு நடக்கும், நள்ளிரவு பூஜை நடக்கும், நள்ளிரவு வழிபாடு நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நள்ளிரவு வழிபாடு நடக்கும்ன்றது தான் தமிழ் அர்த்தம். அர்த்த ஜாமன்றது பிறமொழி சொல், பூஜைன்றதும் பிறமொழி சொல். அர்த்த ஜாமன்றது நள்ளிரவு, பூஜைன்றது வழிபாடு. இதுதான் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுறது. இதில் சில உதாரணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். பிறமொழி சொற்களில் பார்த்தீங்கன்னா கரங்கள், கரங்களை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், கைகள், கஷ்டம், துயரம், கர்வம், செருக்கு, கஜானான்னு அரசு அரசாங்கத்தை கஜானா காலி ஆயிடுச்சுன்னுவாங்க. கருவூலம் தமிழில் பார்த்தீங்கன்னா அதை கருவூலம்னுவாங்க. கர்ப்பம்னுவாங்க. கர்ப்பம்ன்றது நம்ம ரொட்டீனாக எப்போவும் எல்லா வார்த்தையும் நம்ம தமிழில் கர்ப்பம்னுவோம். கரு உறுதல். காகிதம்னு பொதுவாக எல்லோரும் காகிதம் காகிதம் தான் சொல்லுவோம், ஆனால் அதே நம்ம தமிழ் தான் நினச்சிட்டோம். ஆனால் காகிதம் அல்ல, தாழ்ன்றது தான் சரியான தமிழ் வார்த்தை. கும்பாபிஷேகம், அதை தமிழில் சொன்னீங்க குடமுழுக்கு. குமாஸ்தா எழுத்தர், குஷியாக இருக்குன்னுவாங்க, மகிழ்ச்சியாக இருக்கு. குபேரன், குபேரன்னா பெருஞ்செல்வம்னு அர்த்தம். கைதி, கைதின்றது நம்ம நினச்சிட்ருக்கோம் தமிழ் வார்த்தைன்னு, தமிழ் அல்ல, சிறையாளி. இந்த மாதிரி தமிழ் வார்த்தை அல்லாத பிறமொழி சொற்கள், அரபு, உருது, போர்த்துகீசியம், பிறமொழி சொற்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகத்தில் 11, 12, 10, 9 இந்த 4 வகுப்பில் இருக்க சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தை பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க. உருது மொழியில் என்னென்ன பிறமொழி சொற்கள் இருக்குது, தெலுங்கில் என்னென்ன பிறமொழி சொற்கள் இருக்குது, அரேபியத்தில் என்ன பிறமொழி சொற்கள் இருக்குது. வக்கீல்னு வாங்க, வக்கீல்ன்றது பிறமொழி சொற், ஆனால் அது அரேபிய மொழியில் வக்கீல்னு வாங்க, ஆனால் அது வந்து தமிழில் வழக்குரைஞர், வழக்கறிஞர் கூட இல்லை வழக்குறைஞர். இந்த மாதிரி பிற மொழி சொற்கள் நிறைய இருக்கு. அதை பற்றி இன்னும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். சபை, சபைனா அவை, சபாநாயகர் பேரவை தலைவர், சரித்திரம்னுவாங்க வரலாறு, சத்தம், சத்தம் நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டுக்கோம் சத்தம்ன்றது தமிழ் அர்த்தம், தமிழ் அர்த்தம் அல்ல, ஓசை அல்லது ஒளி. சந்தேகம், சந்தேகம்ன்றது ஐயம், சந்தோஷம் இப்போ தான் பார்த்தோம், குஷி சந்தோஷம் இதெல்லாம் சொல்கிறது மகிழ்ச்சி. சர்க்கார், சர்க்கார்னா அரசு, சந்தா, சந்தான்றது கட்டணம், சங்கமம் கூடுதல், சாவின்னு நம்ம சொல்லுவோம் பூட்டு சாவி, ஆனால் சாவின்றது தமிழ், சாவின்றது தெலுங்கு வார்த்தை, அது தமிழில் திறவுகோள்னுவோம். சிகிச்சை, சிகிச்சைனா மருத்துவம், சுபதினம் நன்னாள் நோ, தினம் நோ, தினம்ன்றது தமிழ் வார்த்தை அல்ல, தினம்ன்றது தமிழ் வார்த்தை அல்ல, நாள்ன்றது தான் தமிழ் வார்த்தை. ஞாபகார்த்தம், ஞாபகார்த்தம்ன்ற பிறமொழி சொல், தமிழில் பார்த்தீங்கன்னா நினைவு, நினைவு சின்னம் அது. அடுத்து தாலுகா அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், இந்த மாதிரி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டித் தேர்வுகள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது. இது பிறமொழி சொற்கள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் நிறைய எடுத்து எழுதலாம். இன்னும் மேற்கொண்டு நிபுணர், வல்லுநர், நித்திரை உறக்கம்னு சொல்லலாம், பஜார் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம், பஜார் நிறைய பஜார் இருக்குது, ஈவினிங் பஜார், ஜாம் பஜார், அந்த மாதிரி நிறைய பஜார் இருக்குது. அது தமிழில் பார்த்திங்கன்னா கடைத்தெரு. பட்சின்னுவோம் பறவை, பிரச்சனை பிரச்சனைன்னுவோம், பிரச்சனைன்றது தமிழில் பார்த்திங்கன்னா சிக்கல். பூகோளம் புவியியல், இப்போ தான் பார்த்தோம் பூஜை, பூஜைன்றது வழிபாடு. பேப்பர், பேப்பர் தாள், பேப்பரை தாள்னு சொல்லலாம், நம்ம என்ன பண்ணுவோம் காகிதம்னு சொல்லுவோம், ஆனால் அதோடைய இது தாள்ன்றது தான் சரியான தமிழ் சொல். மத்தியானம் நண்பகல், மந்திரின்னு சொல்லுவோம் பிரதம மந்திரி, கல்வி மந்திரினா, ஆனால் அமைச்சர்ன்றது தான் சரியான வார்த்தை. மாமூல், மாமூல்ன்றது வழக்கம், ஆனால் இன்றைக்கி மாமூல் நம்ம வேறு மாதிரியாக நினச்சிட்ருக்கோம். மை, மைதானம் திடல், மைதானன்றது திடல். சில உருது சொற்களில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, ஐம்பேராயம், அசல், முதல், கைதுன்றது கூட உருது சொல் தான், அது தமிழில் தலை. போர்த்துகீசியத்தில் சில சொற்கள் பார்த்திங்கன்னா அலமாரி, அலமாரினா நெடும்பேழை, கிராம்பு நம்ம சமையலில் போடுவோமே அந்த கிராம்பு, அதை லவங்கம்னுவோம். சாவின்றது போர்த்துகீசியம், சன்னல் பலகனி, மேஸ்திரின்னுவோம் தலைமை தொழிலன்னு தான் மேஸ்திரின்னு. இந்த மாதிரி பல மொழியில் பல சொற்கள் கலந்துருக்கதா நம்ம சரியாக தேர்ந்தெடுத்து தமிழ் சொற்களாக எழுதுதா, பிறமொழி சொற்களை தேர்ந்தெடுத்து சரியாக எழுதுதா. நன்றி, மீண்டும் வேறொரு தலைப்புடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம், அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது. எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம், இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
2: வணக்கம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அறிவு பயணம் நிகழ்ச்சியில் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் மத்திய அரசு துறையிலே வருமான வரித்துறையிலே இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆக பணிபுரிகின்றேன். என்னுடைய மகன் பா கௌதம் அவரும் வருமான வரித்துறையிலே பணிபுரிகின்றார். நான் இங்கே வந்ததற்கு முக்கியமான காரணம் உங்களை போன்ற இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயார் ஆகி கொண்டிருக்கிறவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதுதான். என்னுடைய மகன் பிறவிலேயே பேசும் திறனை இழந்து செவித்திறனையும் கேட்கும் திறனையும் இழந்தவன். அதனாலே அவர்களுக்குள்ள விதிப்படி ஒரு மொழி திட்டம் என்ற வகையிலே தமிழ் மூலமே, தமிழ் மொழி மூலமே அவன் அத்தனை வகுப்புகளையும் 12 வகுப்பு வரை படித்து வந்தான். 10 வகுப்பிலே காது கேளாதோர் பிரிவிலே மாநில அளவிலே முதலிடத்தையும், 12 வகுப்பிலும் காது கேளாதோர் பிரிவிலே மாநில அளவிலே முதலிடத்தையும் பெற்று பிகாம் தமிழிலேயே அந்த 3 வருடமும் அவன் படித்தான். அதில் 4 பாடப்பிரிவுகளில் 100 வாங்கி கல்லூரியிலே முதல் மாணவனாக திகழ்ந்தான். இத்தனைக்கும் பிறகு எங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, வெறும் தமிழிலேயே படிக்கும்போது போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி தயார்படுத்துவது என்று. அதனால் பத்தாம் வகுப்பிலே உடைய ஆங்கில பாடத்தை தனி தேர்வராக பிரைவேட் கேண்டிடேட்டாக அவன் 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆங்கிலத்தில் அவன் எழுதி வெற்றி பெற்றான். அதே போல் பிளஸ் டூ ஆங்கில பாடத்தை பள்ளியிலே சொல்லித்தராமல் நான் அவனுக்கு பயிற்றுவித்து தனி தேர்வராக ஆங்கில பாடத்தை பிளஸ் டூவிலும் எழுதி அவன் வெற்றி பெற்றான். அதற்கு பிறகு ஆங்கில பத்திரிகைகளும் தமிழ் பத்திரிகைகளையும் இணைத்து ஒரு செய்தியை இரண்டு பத்திரிகைகளின் மொழிகளில் எப்படி வருகிறது என்பதை நான் அவனுக்கு முதலாக சொல்லித்தர ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு தினந்தோறும் இரண்டு செய்திகளை படிப்பது, நெட்டுகள் பார்ப்பது என்று பழக்கப்படுத்தி கொண்டு அவன் பிகாம் முடித்தான். போட்டித் தேர்வுகளுக்காக ஆங்கிலம் புத்தகத்தை வாங்கி தந்தேன். அதில் வருகிற கேள்விகளை முதலில் அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. நான் மெது மெதுவாக சொல்லிக் கொடுத்து அவனுக்கு அதை பயிற்றுவித்தேன். அதற்கு பிறகு கணக்கு போட்டித் தேர்வுக்கான புத்தகத்தை வாங்கி கொடுத்து என்னவெல்லாம் கேட்கப்படுகின்றன என்பந்த சிலபஸை அவனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் தானாகவே கணக்கு படிக்க ஆரம்பித்தான். முதல் முயற்சியிலேயே 3ஆம் ஆண்டு பிகாம் படிக்கும்போதே அவன் ICFலே கிளர்க்காக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் சேர்ந்தான். அதற்கு பிறகு ஏன் ஸ்டாஃப் செலெக்ஷன் நடத்துகின்ற தேர்வுகளில் நீ முயற்சி செய்யக்கூடாது என்று நான் சொல்லி, அதற்கு பிறகு அவன் மேற்கொண்ட முயற்சியில் முதல் முறை தோல்வியானது. ஆனால் இரண்டாவது முறை அவனே கணக்கிலே தான் குறைபாடு இருக்கிறது தனக்கு என்று புரிந்து கொண்டு கணக்கை நன்றாக படித்து காது கேளாதோர் பிரிவிலே கர்நாடகம், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா சேர்ந்த சதர்ன் ரீஜனில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கி ஸ்டாஃப் செலெக்ஷனில் அவன் பாஸ் பண்ணிவிட்டான். அதற்கு பிறகு அவர்களே உங்களுக்கு எந்த துறை வேண்டும் என்று கேட்கிற போது எந்த துறையிலே அவனை நான் குழந்தையாக அழைத்து கொண்டு வந்து நான் பணிபுரிந்தோடு அதே துறையை அவனை தேர்ந்தெடுக்க சொன்னேன். நல்ல வருமான வரித்துறையே அவன் தேர்ந்தெடுத்தான். அதில் அவனுக்கு அப்பொழுது அவன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றான். கம்ப்யூட்டரும் நன்றாக படித்து அவன் பணிபுரிவதால் அவனுடைய ஆஃபீஸ்லேயே அவன்தான் மிகவும் வேண்டப்பட்ட நன்றாக பணிபுரியக்கூடிய நபராக அனைவராலும் அவன் விரும்பப்பட்டு இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். இதன் மூலம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆங்கிலம் படித்தால்தான் அரசு தேர்வுகள் எழுத முடியும் என்ற நிலை இல்லை. ஆங்கிலத்தை படித்துக்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டுகிற அளவுக்கு படித்து கொண்டால் போதும், ஆங்கில அறிவில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தமிழ் மொழியிலும் படித்து தமிழிலேயே நிறைய போட்டித் தேர்வுகள் நடத்துகிறார்கள். கணக்கு, பொது அறிவு போன்ற பல துறைகளில் நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அரசு தேர்வு, வங்கித் தேர்வு வெகு தூரத்தில் இல்லை. நல்ல சம்பளம், மதிப்பு அத்தனையும் இப்பொழுது அவனுக்கு கிடைத்திருக்கிறது. அவனுடைய கல்லூரியிலேயே அவனை மோட்டிவேஷன் ஸ்பீச் சைகை மூலம் கொடுப்பதற்காக அவனை வரவழைக்கிறார்கள். ஏன்னால் நான் பெற்ற அந்த அனுபவத்தை இதன் இந்த MOP சமுதாய வானொலி 107.8 மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். 12ஆம் வகுப்பு தேர்விலே தமிழ் தேர்விலே அவன் தமிழை மொழியாக கொண்டு பாஸ் ஆகிவிட்டான். ஆங்கிலம் தேர்வு நான் சொன்னது போல் தனித்தேர்வராக அவன் விண்ணப்பிக்கிற பொழுது அந்த வைவாங்கோசி என்று சொல்வார்கள், அது பாடத்திட்டத்தில் கீழ் 20 மதிப்பெண் அவன் பெற வேண்டும். அப்பொழுது அந்த தனித்தேர்வு ஆங்கிலம் சென்டரில் உள்ள அந்த பள்ளியின் முதல்வர் என்னிடம் சொன்னார், இந்த கேள்வியிலே ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்லுவார்கள், ஒரே ஓசையுடைய சொற்களை கேட்டு அது போல சொற்களை சொல்ல சொல்லுவார்கள், அதையெல்லாம் உங்கள் பையன் செவித்திறனும் இல்லை பேசும் திறனும் இல்லை அதை எப்படி சொல்லுவான், அவன் சொல்லாமலே என்னால் 20க்கு 20 மார்க் போட முடியாது, நீங்கள் DPI போய் ஒரு ஆர்டர் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். என்ன இது பிரச்சனையாக இருக்கிறதே, பள்ளியாக இருந்தால் அவர்களே எல்லோருக்கும் சேர்த்து பொதுவாக மார்க்குகளை சொல்லாவிட்டாலும் போட்டு விடுவார்கள். அதனால் நானும் என் கணவரும் DPI சென்று அப்பொழுது பிளஸ் டூ தேர்வு நடந்து கொண்டிருந்த நேரம் யாரையுமே உள்ளே விடவில்லை. என்றாலும் சிறப்பு அனுமதி பெற்று போய் கேட்டு பார்த்தால் மாதவன் என்று ஒரு அதிகாரி இருந்தார். அவர் ஒரு சுற்றறிக்கை சர்க்குலரை காண்பித்தார். அதிலே காது கேட்காதவர்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், கண் தெரியாதவர்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட வேண்டும், மனநல குறைபாடு உள்ளவர்களுக்கு எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டும் என்று மிக விரிவாக இருந்தது. அதிலே பார்த்தால் ஒரு பேங்க்கில் ஒரு பணத்தை எடுக்கக்கூடிய செலானை பூர்த்தி செய்வது, வேலைக்கான விண்ணப்பத்தை எழுதுவது, ஒரு சிறிய கதை கொடுத்து விட்டு கேள்விகளை எழுதுவது போன்ற கேள்விகள் தான் இவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையை கொண்டு வந்து இந்த முதல்வரை தொடர்பு கொண்டு சிறப்பாக அந்த தேர்வு எழுத அனுமதி கேட்டேன். அந்த சமயத்திலே என்னுடைய மகனை தவிர ஏறக்குறைய 900 பேர் அந்த தேர்வை ஏற்கனவே எழுதி பிளஸ் டூ தேர்வு முடிந்துவிட்ட நிலையிலே என்னுடைய மகனுக்கு மட்டும் அந்த பள்ளியின் வரவேற்பறையிலே அந்த ஆங்கில பேராசிரியர் வந்து அந்த தேர்வை நடத்தினார். நடத்துகிற போது அவர் சொன்னார், இங்கே பாருங்கள், உங்கள் மார்க்கெல்லாம் வந்து கிரேஸ் மார்க்கெலாம் நான் போட மாட்டேன், என்கிட்ட மார்க்கெல்லாம் போட சொல்லி கேட்காதீங்க என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் உங்களோட ஒன்றுமே கேட்கவில்லையே, என்னுடைய பையனை நான் தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன், அவன் எழுதுவான், நான் அது போல கேட்கவில்லை என்று சொன்னேன். அப்படியா என்றார். அதுபோல் என்னுடைய பையன் வந்து எழுத ஆரம்பித்தான். நான் அந்த அளவு அவனுக்கு பயிற்சி கொடுத்திருந்தேன். ஒரு ஒரு கேள்வியாக பதில் அவன் எழுதுகிற போது என்னை நிமிர்ந்து பார்த்தாங்கள் அந்த ஆசிரியர். கடைசியில் முடிக்கிற போது என் கைகளை பற்றி கொண்டு, இவ்வளவு 20க்கு 20 மார்க் அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க ஒருத்தனுக்கு மட்டுமே அந்த பள்ளியின் வரவேற்பறையில் அந்த தேர்வு நடத்தப்பட்டது. அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு, இது போல நான் யாரையுமே பார்த்ததில்லை, மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார், இந்த குறைபாடு இருந்தாலும் அவர் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கார் என்று பாராட்டினார்கள். அதுபோல் ஒரு நம் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு மொழியை மட்டுமே 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு என்னுடைய பையன் பள்ளியில் ஏபிசிடி ஆண்ட் பேட் அந்த அளவில் தான் சொல்லித்தருவார்கள் ஆங்கிலம். ஏனென்றால் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு ஒரு 4 வயதுக்கு தான் பாடமே ஆரம்பிக்கும் போது 2 மொழிகளை போட்டால் குழப்பமாகிவிடும் என்று அரசாங்கமே ஒரு மொழி திட்டத்தை தான் வைத்திருக்கிறது. அதுபோல் இருக்கும்போது 10ஆம் வகுப்புக்கு பிறகு நானே என்னுடைய முயற்சியின் விளைவாக நானே அவனுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்து அவன் இந்த அளவுக்கு மத்திய அரசிலே ஒரு பணியில் இருக்கிற போது எனக்கு இந்த முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை, 2 மொழியும் படித்திருக்கிற மாணவர்கள் நிச்சயமாக போட்டித் தேர்வுகளை முயற்சி செய்தால் கண்டிப்பாக பொது அறிவு, கணக்கு, ஆங்கிலம் ஆகிய துறைகளை அவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளை வெல்ல முடியும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நான் குறிப்பிடுகின்றேன்.
1: நன்றி. மீண்டும் வேறொரு தலைப்புடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.

வணக்கம். எம்ஓபி வானொலி 107.8 வழங்கும் அறிவிப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. இந்த போட்டித் தேர்வு வருகிற போது எந்த ஒரு தேர்வாக இருந்தாலுமே சில விஷயங்கள் மட்டும் எல்லா எக்ஸாம்ஸும் காமனாகவே இருக்குது. நீங்கள் என்ன எக்ஸாம் போனாலும் அதுதான் இருக்கும். டிஎன்பிசி போனாலும் இருக்கும், சாஃப்ட் செலெக்ஷன் போனாலும் இருக்கும், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போனாலும் இருக்கும், ஈவன் ஐபிபிஎஸ் கூட சம்டைம்ஸ் இருக்கும், அப்புறம் யூபிஎஸ்சி போனீங்கன்னா இருக்கும். இது மாதிரினா எல்லா போட்டிகளுக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்குது, அது பொதுவான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், இந்திய வரலாறு. இந்திய வரலாறுங்கிற பாடம் அதனால் எல்லா போட்டித் தேர்வுகளுமே இருக்குது. ஆனால் இந்த போட்டித் தேர்வுகள் அவர்கள் எது மாதிரியான கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படின்னு நம்ம முக்கியமான பார்க்கணும். என்னென்னா இந்தியா வரலாறு நமக்கே தெரியும், சிந்து சமூக நாகரிகம் தொடங்கி நேற்று நடந்த வரைக்கும் எல்லாமே இந்திய வரலாற்றுக்குள்ளே வந்துடும். ஆனால் மிக முக்கியமாக 3-4 பகுதிகள் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமானதும் பார்க்க போனால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம், அது வேறு ஒன்றுமே இல்லை, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. அதுதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மிக முக்கியமான ஒரு பகுதியாக கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலே பரிணமித்து இருக்கிறது. பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிசி குரூப் 4 குறைந்தபட்சம் 5-6 கேள்விகள் இருந்து வருகிறது. சாஃப்ட் செலெக்ஷன் கமிஷன் ஜெனரல் ஸ்டடீஸ் போனீங்கன்னா குறைந்த 7-8 வருகின்றன. இன்னும் யூபிஎஸ்சியில் குடிமை பணிகள் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போனோம் அப்படின்னா ஏறத்தாழ 10-12 வினாக்கள் கூட இந்திய அரசியலேருந்து இந்திய வரலாற்றுலேருந்து நேரடியாக கேட்கப்படுகிறது. ஸோ இந்திய வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஹஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஆக எந்த ஒரு போட்டித் தேர்வு போனாலும் இதுதான் அடிப்படையான ஒரு கூறு அப்படின்னு ஆயிடுச்சு. இந்திய வரலாறு நாம தொடர்ந்து படித்துக் கொண்டு வரப்போகிறோம். அதில் குறிப்பாக 2 பகுதிகள் இருக்கு. ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இன்னொன்று இதே மாதிரியே நம்ம பார்க்கணும் முகல் பீரியட். அது தொடர்ந்து கேள்விக்கிட்டே இருக்காங்க முகமதிய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம். இந்த இரண்டும் இல்லாமல் இந்திய வரலாற்றுக்கு தொடர்புடைய ஆனால் இந்திய வரலாறுக்குள்ளே வராத ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் இப்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இப்போ தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பொறுத்தவரையில் கடந்த சில ஆண்டுகளாக 4-5 வினாக்களிலிருந்து 10-12 வினாக்கள் நீண்டு கொண்டே வருகிறது. அதுவும் குறிப்பாக இப்போ கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 12-14 வினாக்கள் வரைக்குமே இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து வந்திருக்கிறது. ஆக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய அரசமைப்பு சட்டம், அதனுடன் முகமதிய வரலாறு, இந்த மூன்றையும் சேர்த்து படிக்கிற போது ஏறத்தால் 20 வினாக்கள் வரையில் நம்மால் விடை சொல்ல முடியுங்கிற மாதிரியான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது இருக்கிறதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டித் தேர்வுக்கு என்று நம்ம தயாரிக்கிற போது ஆரம்பத்திலிருந்தே நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாறையும் முகமதிய வரலாறையும் அரசமைப்பு சட்டத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம்னா போகிறோம். அது எல்லா போட்டித் தேர்வுக்கும் நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதனால் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. குறிப்பான சில பகுதிகள் இருக்குது, அதை நாம் விரிவாக பார்த்து வைத்து கொண்டால் போதும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு செல்கிற போது நமக்கு 20-30 நாட்கள் வெகு எளிதில் விடை காண முடியும், விடை சொல்ல முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதில் நம்ம பார்க்க போகிறது இந்திய வரலாறு, அதில் குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கம். நமக்கே தெரியும் 1600 பிரிட்டிஷனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தொடங்கிச்சு, கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கிச்சு. 1600 தொடங்கிய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த தோற்றம் தான் 1947 August 15 வரையிலான இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வித்தாக அமைந்தது. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் கால் பதித்தது. மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன்

0: எழுதுறது, பயோடேட்டா எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்ல போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது. எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம், இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத சிகரெட் குடிக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஹே மைக்கனே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா. ரசனே, ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா. இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறியே, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு அவங்க அப்பா கூப்பிடறவன.
3: எங்கம்மா புருஷன்
1: கூப்பிடுற சாமியா? பசுனையா கூப்பிடுறாரு, வந்து
0: என்னான்னு கேளு. கொம்புற சாமியோ, ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க?
3: சக்கர, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா?
0: சாமி,

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கூச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருனா ஒருத்தர் என் கூட வாங்க.
1: நீங்க

0: Llámame.
1: Llámame. Y por uno solo, hombre.
2: Contratas a mi Carol Marna, bro.
1: Ninguero.
2: Nanda, Sammy, en Nari Corón, que sangre de Talibre.
1: Seré. Y el área rumco, van a pitaslo. Wanga. Ucarmo. Ninguero.
3: Nanda, Sammy.
0: Sammy, apriá, chempule, capa, te curo que Sammy.
3: Ya, guate, pule, Sammy. Ya, pule, capa, te que Sammy.
1: Talila, rumba, balama, adipaturke. எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டிருக்கோம்.
2: தெளிவா சொல்லு சாமி. அவன் போட போனா போடைக்க மாட்டானா சாமி.
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
0: ஐயோ சாமி.
2: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
1: வார்டு கொண்டு வந்துருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Amore.
1: என்ன பாத்துட்டீங்களா?
2: பாத்துட்டு சாமி,
3: இதே துடிப்பெல்லாம் இருக்கு. ஆனா புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்லுங்க சாமி, எப்படியாவது புழைக்க வைங்க சாமி.
1: இப்ப மிஷின்னாலதான் இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் வேலை செஞ்சுட்டு மூளை செத்து போச்சுன்னா யாரும் புழைக்க முடியாது. இதையும் நுரையீரலை இயங்க வச்சு மூளை செயல்படுதான்னு டெஸ்ட் பண்ணோம். மூளை வேலை செய்யுதான்னு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணோம். ஆனா எந்த பலனும் இல்லை. இதை பிரெயின் டெத்னு

0: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
1: ஷாபி,
0: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
2: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
0: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேட்பாரு.
1: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னுவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதன் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனை, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.

0: கும்பிடுறானுங்க.
1: வாங்க உக்கர் வாங்கம்மா.
0: கும்பிடு சாமி.
1: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
2: என் புள்ள கிட்ட இருந்து என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: உபயோகமா இருக்கா? அதே மாதிரி மனுஷன் செத்த பிறவும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
3: செல்லமுத்து, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
4: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர். நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒன்னு புரியல.
3: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
4: எப்படிங்க டாக்டர்?
3: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர், இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும். பாக்கலாம், தியேட்டர்ல பாப்போம்.
1: என்ன சக்கர, நீனும் போல?
0: இல்ல சாமி,
1: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களாலதான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
2: சேத்தாதாரம்
0: பொழைக்கிறதுக்கு.
2: ஏ மயக்கண்ணே, என்ன சொல்ற உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட பொறைய மாட்டேங்குத. என் புள்ள சத்த புறவும் உசோட வாழ போகுது. ஒண்ணு புரியல புரியலையாக்கா? ஏ கொப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான், அவன் சாவே இல்லை.
5: மூவிங் ஆன், let's hear what an extremely versatile performer like Prince Andrew Abraham, aka Sunny, wants to share about his life. A little introduction to him might take hours, but Sunny has many accolades up his sleeve. He's a singer, a dancer, an actor, a director, a music director, and a teacher. He has probably sung every genre of music that ever was invented, including the Indian classical and the Western classical scenario. Let's go into his abode and hear a little bit from this petite young man.

0: As you heard, this segment featured Sunny Abraham, a well-known face and voice around the city. And we wrapped up this segment with a cover of a classic Beatles song, Come Together. I hope I brought out a distinct differentiation of genres in Western music in this segment.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்பி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி.

0: ஒரு கை ஓசை. சிங்கிள் பேரண்ட்ஸ் சந்திக்கிற பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கொடுக்கும் ஒரு ஒலி சித்திரம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி ஒரு கை ஓசை. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். எல்லா காலகட்டத்திலயும் ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃபரன்சஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, பிரிவு என்பது ஒரு முடிவு இல்லைன்றதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்ல, ஒரு பேரண்ட், ஒரு பெற்றோர்ன்றத கரெக்டா புரிஞ்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரம் பிரகாரம் என்ன, தாயை போல் ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அம்மா கிட்ட இருந்து இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் அப்பா கிட்ட இருந்து ஒரு மாரல் கைடன்ஸ் தான் ஹோல்சம் க்ரோத் நம்புறோம் நம்ம. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் பிரிவு, டிவோர்ஸ் என்றதான் முடிவா எடுக்கிறாங்க. அது இல்லாம வளர்ந்து வர டெக்னாலஜியில சடன் டெத்ஸ், ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. இதால இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்க ஒரு சினாரியோ தான் சிங்கிள் பேரண்டிங். ஸ்கூலுக்கு அட்மிஷன் போனா கூட இப்பெல்லாம் அட்மிஷன் ஃபார்ம்ல சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த காலகட்டத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கு. ரெண்டு கை சேர்ந்தாதான் ஓசை. ஆனா ஒரு குழந்தைய ஒரு அம்மாவோ அப்பாவோ தனியா வளர்க்கறதுக்கு சந்திக்கிற கஷ்டங்களை பத்தி பேசுறதுதான் இது ஒரு கை ஓசை. இந்த சிங்கிள் பேரண்டிங் என்ற நிர்பந்தத்தோட வர விஷயங்க தான் ஸ்ட்ரெஸ், பிரஷர், பிஹேவியரல் சேஞ்சஸ் இந்த மாதிரி விஷயங்களை. இதெல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்றது, இதை ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் லைஃபை எப்படி நம்ம வந்து உருவாக்குறதுன்றத நம்ம கத்துக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில ஒரு கை ஓசை.
1: ஹலோ
0: ஹலோ,
1: இது கார்த்திகோட அம்மாவா?
0: ஆமா மேடம், யார் பேசுறது?
1: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
0: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
1: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
0: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
1: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
2: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
2: ரீசன்ட் டேஸில் கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டாக தெரியறான். ரொம்ப லாஸ்டாக இருக்கான். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. மார்க்ஸும் ரொம்ப கம்மியாயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள். இன்னைய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் தனியாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா த பேஸ் ஆஃப் லைஃப்ன்றது வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், நிறைய சேலஞ்சஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் தான் பேரண்டிங். இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடுன்னு சொல்ல முடியாது, ஆனால் முக்கியமான இந்த ஆர்ட்டை வந்து தனியாக ஒரு ஃபாதரோ இல்லை தனியாக ஒரு மதரோ ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுற சோஷியல் ஸ்ட்ரெஸ், சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையும் எப்படி அணுகிறதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதுக்காக நம்ம கூட இருக்காங்க ஜெயக்குமார், குடும்ப நல ஆலோசகர். He also specializes in quality curve analysis and psychophysics. Vanakkam sir.
3: Nandri ma, thanks for the invitation. இது டெஃபினட்டா இது நீங்க சொன்னது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது பேரண்டிங்ன்றது வந்து இப்போ ஒரு ஆர்ட்ன்னு சொல்றது அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பேரண்டிங் சொல்றது வந்து ஒரு ஒரு மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படி ஒரு தெய்வீக ஒரு அம்சத்தோட நம்ம அதை பார்ப்போம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பவித்திரமாகவும் எந்த அளவுக்கு நம்ம பக்தியாகவும் கொண்டு போகணும் என்றது நம்ம யோசனை பண்ண ஒரு டைம் இருந்திருக்கு. இப்போ பண்ணுறாங்க நிறைய பேர் வீட்டில். பட் இப்போ வந்து என்ன ஒரு ஆர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது பேரண்டிங் இஸ் பிகம் அண்ட் ஆர்ட். அப்போ அந்த இந்த ஆர்ட்டை வந்து டெஃபினட்டாக நம்ம பார்க்கணும். லைஃபே வந்து ஒரு ஆர்ட்ன்னு நினைக்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம் நம்ம. அப்போது டெஃபினட்டாக புரிஞ்சிக்க வேண்டிய இந்த விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் பை நேச்சர் ஓர் பை ஃபோர்ஸ் ஓர் பை சாய்ஸ் சிங்கிளாக அவங்க வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து எந்த விதத்துலையும் அது வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸாவோ ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடாவோ நினைக்க வேணாம். எந்த விதத்துலையும் ஒரு இன்ஃபீரியராகவும் நினைக்க வேணாம். என்னோட ஃபீலிங் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட் சொல்லும்போது நீங்கள் ஒரு ஒரு ஜென்ரலாக எனி கேன் பி இந்தியா ஆர் இட் கேன் பி ஈவன் அப்ராட் எனிவேர் ஒரு ஒரு பேரண்ட்னு பண்ணும்போது ஏதோ ஒரு எனி ஒன் பேரண்ட் வில் பி வெரி ஸ்மார்ட், எனி ஒன் பேரண்ட் வில் பி கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. And they don't have to feel anything complex or complicated about it. They have to accept that, okay, I am the smart parent in that family. Let me make my son or my daughter in a very a role model for 10 different people, or make them a visionary, or make him a thinker, or make him an intellectual, or make him an entrepreneur. இந்த மாதிரி ஒரு concept theme கொண்டு வரணும் life. ஏன்னா நீங்க சொன்னது ரொம்ப ஒரு ஒரு கரெக்டான பாயிண்ட். இப்போ எவல்யூஷன் ஆகும்போது நம்ம டெஃபினட்டாக வி ஹவ் டு திங்க் இன் திஸ் லைன்.
0: இதை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது என்னென்னா, ஒரு பாடிக்கும் மைண்டுக்கும் இருக்க அந்த கோஆர்டினேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல பாடி எஃபெக்ட் ஆச்சுன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் ஆகும், வைஸ் வர்சா. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு இதுக்கும் எப்படி ரெண்டு கண்ணுங்களில் ஒன்றா தான் ஒன்று ஒரே வாட்டி பார்க்குறப்ப அந்த விஷன் பர்ஃபெக்டாக இருக்கும், அதே மாதிரி தான் பாடிக்கும் மைண்டுக்கும் கூட இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டிங்ன்ற கண்டிஷன்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் ஈதர் த பாடி ஆர் த மைண்ட் கெட்ஸ் அஃபெக்டட். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மெயினா எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா, ஒரு சிங்கிள் மதர்ன்றது வந்து 90% ஒரு அதிகமான ஒரு கண்டிஷனா இருக்கு. மோர் தென் சிங்கிள் ஃபாதர், சிங்கிள் மதர் வந்து நம்ம சொசைட்டில அதிகமாவே இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ற இந்த சோஷியல் ஸ்ட்ரெஸ், வெளியில போனா இவ வந்து தனி மனுஷி, அந்த மாதிரியான ஒரு பேசுறது, குத்தல் மொழிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க சார்?
3: டெஃபினட்டா எப்படின்னா ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு ஒரு டெண்டன்சி என்னன்னா, நான் ஒரு அளவுக்கு வலியா இருக்கும் போது அந்த சப்போஸ் கையில் ஏதோ முறி வந்துச்சுன்னா அது வந்து அதுக்கு என்னங்க கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஒரு எப்பவுமே நம்ம வந்து அந்த வூண்டை தான் குத்தி கேட்குற ஒரு ஒரு மென்டாலிட்டி பை நேச்சர் நம்மளுக்கு இருக்கு. அப்போ ஹவு அ பேரண்ட் ஹேஸ் டு ஃபேஸ் தட் பை நேச்சர் ஒரு பை சாய்ஸ் சிங்கிளாக இருக்கும்போது அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, என்னோட ஒப்பீனியனில் ஃபஸ்ட்டே அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்ரி டே மார்னிங் ஒரு 15 minutes ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு இல்லை படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை படுத்து எழுந்துச்சுக்கு அப்புறமோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்களும் அவங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இன்றைக்கி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும்னா, தே ஷுட் டேக் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்ட். ஜென்ரலாக சிங்கிள் பேரண்ட் ஆகும்போது இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டு, ஒரு இல்லைன்னா ஒரு பிரின்சிபிள் ஸ்டாண்ட், இல்லைன்னா இட் கேன் ஆல்சோ பி அ ஃபோர்ஸ்ட் ஸ்டாண்ட். எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பிரின்சிபல் வந்து டைல்யூட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிரின்சிபல் ஸ்டாண்ட் எதுக்காக நான் சிங்கிள் ஆகிறேன், இது என்னால் லீட் பண்ண முடியல, அவங்க லீட் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க, அப்போ நான் என்னால் லீட் பண்ண முடியும் என் நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை அவங்க தளரக்கூடாது. ஸோ எவ்ரி டே ஹாஃப் அன் ஹவர் அவங்களுக்காக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பீப்புளை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து அவங்க வந்து அதே ப்ரிப்பேர்டுன்றது அவங்க ஒரு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் தட் இஸ் ஹவு வி வில் கெட் கான்ஃபிடென்ஸ். 10 வாட்டி நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது 11th time வி கெட் கான்ஃபிடென்ஸ். ஸோ தட் தே ஷுட் ஐ திங்க் ஹேபிட் பில்ட்ஸ் குட் குவாலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ பேட் குவாலிட்டிஸ். தே ஷுட் பில்ட் குட் ஹேபிட்ஸ் டு அனலைஸ் தெம்செல்ஸ் அண்ட் டிஃபெண்ட் தெம்செல்ஸ் and motivate themselves. அதான் வெரி
0: பிரிப்பரேஷன். ஒரு நல்ல ஹாபிட்ஸ் இருந்தாலே வந்து இத ஹேண்டில் பண்றது ஈஸி.
3: ஒரு ஹாஃப் an hour அவங்க வந்து அவங்களுக்காக அவங்களுடைய ஹெல்த்துக்காகவும் அவங்களுடைய மைண்ட் ஹெல்த்துக்காகவும் அவங்க வந்து டிவோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நீங்க சொன்னது பாடி மைண்ட் இன்டெலெக்ட் BMI ஃபேக்டர்ஸ் சொன்னீங்க. பாடி மைண்ட் இன்டெலெக்ட், பாடின்றது நம்மளோட உடம்புக்கு வந்து எப்பவுமே நம்ம உடம்பு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா மற்றவங்க ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கிறது நம்ம வந்து ஒத்துக்கணும். We have to accept it. அப்போ நம்ம மைண்டு நம்ம பாடியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த மனசு வரணும். அந்த மனசு வரணும்னு நமக்கு அந்த யோசனை வரணும். அப்போ அந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து டிவோட் பண்ணும்போது நம்மளுடைய பாடிக்காக நாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ற அந்த மனசு வந்தாலே நம்ம மனசு நம்ம உடம்பு எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரி மற்றவங்களையும் மதிக்கணும்னு ஒரு ஃபீலிங் வரும். எப்போ நம்மளோட பாடி ரெஸ்பெக்ட் பண்ணலையோ மற்றவங்கள பாடி ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் வராது.
0: இப்போ தனியா தான் வளர்த்தாகணும் அந்த குழந்தையன்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உண்மை ஆயிடுச்சு. சிங்கிள் பேரண்டிங்ன்றது ஓகே, இதுதான் இப்போ சிச்சுவேஷன். ஆனா இதால ஒரு குழந்தைக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் இப்ப வந்து நம்ம அந்த ஒரு பேரண்டா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துட்டோம். இப்ப குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா நிறைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும். அவனோட கேரக்டர், அவனோட கரியர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவனுக்கு வந்து பிரச்சனைங்க இருக்கும். சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு.
3: ஓகே, இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லும்போது சொசைட்டின்னு பற்றி சொன்ன மாதிரி பசங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய வளர்ற ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிள். அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பேருக்கு கேட்கிட்டு சொல்யூஷன் வரும். அப்போ நம்ம வந்து எப்பவுமே குட் கம்பேனியன்ஷிப்னு சொல்லும்போது ஸ்டார்டிங் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அப்போ அம்மா வந்து அந்த நான் சொன்னதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னதான், அந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்மளுக்காக ஃப்ரெண்ட் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தானே நம்ம பசங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். ஸோ அந்த பையன் வந்து பையனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அம்மா தான் ஒரு அப்பா தான்ற ஃபீலிங் கொண்டு வரணும். அப்புறம் அவனுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ் வர எமோஷன் லெவல் வர அவனுக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய க்ரோத், அவனுடைய டேலண்ட்ஸ், அவனுடைய கேரக்டர்ன்றது அவனை நம்ம புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இப்போ அதுதான் இப்போ அவங்க பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஷுட் கிவ் அவன் வந்து ஒரு யூ கேன் பி அ விஷனரி இன் தி மேக்கிங் ஓ யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரினர் இன் தி மேக்கிங்ன்றது அவங்க சின்ன வயசுலேயே அந்த பொட்டென்ஷியல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைங்க. அப்பா அந்த அம்மா அப்பா இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்ரி மந்த் ஒரு 2 months ஒரு வாட்டி கவுன்சிலிங் போய் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் கவுன்சிலருக்குல போயிட்டு நல்ல ஒரு கவுன்சிலர் போய் உட்காந்துட்டு அவங்க வந்து நான் எப்படி டெவலப் ஆகிறோம் அவங்கள ஒரு பண்ணுற மாதிரி நம்மளுடைய டேலண்ட்ஸ் வந்து 4 பேர் மதிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன தான் நம்ம அனலைஸ் பண்ணாலும் நம்ம மனசுக்கு நல்லது பண்ணுன்னு சொன்னா மற்றவங்க சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போ அந்த உற்சாகம் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது ஒரு கவுன்சிலிங். எவ்ரி மந்த் ஒரு 2 or 3 months ஒரு வாட்டி ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது கம்பல்சரி.
0: இப்போ வந்து ஒரு பேரண்டா அவங்க தனியா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு ஒரு சைல்டா அவனோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்றது பார்த்தோம்.
3: ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அவனோட
0: ஹேண்டில் பண்றதுன்னு
3: பார்த்தோம்.
0: இப்போ சிங்கிள் பேரண்டிங்ன்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வேர் 2 people ஆர் கன்சர்ன்ட், ஒரு பேரண்ட் அண்ட் அ சைல்ட். சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளன்ற அந்த கனெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சோ ஒரு பேரண்டா அவங்க வந்து அவங்க குழந்தையை எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கப்ப எந்த மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கணும், எந்த மாதிரி அப்ரோச்சஸ் கூடாதுன்னு நினைக்கிறீங்க?
3: எமோஷனல் டிபெண்டன்சி ரொம்ப வருது அந்த சிச்சுவேஷன்ல. எமோஷனல் டிபெண்டன்சினால ஒரு எப்பவுமே எமோஷனல் டிபெண்டன்சிக்கு ரொம்ப தேவையானது கம்பேனியன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலோசபர், கைட் என்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அது நாளைக்கு என்னோட கஷ்டத்தை நான் அம்மாவோ அப்பாவோ கையில் போய் அறுகும்போது, அம்மாவோ அப்பாவோ என்னோட பையங்களை வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எனக்கு ஒரு என்ன எனக்கு மொரல் பூஸ்டிங் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. எனக்கு என்னோட கஷ்டங்களை கேட்டுட்டு எனக்கு சொல்யூஷன் கொடுக்கறது ஒரு ஆள் இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் வேணும். அப்போ சில நிறைய இடத்துல நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் மட்டும் கொடுக்கலன்னு கூட நம்மளுக்கு நம்மளை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணணும். மேனேஜிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஃப்ரெண்ட், ஃபிலோசபர், கைடுன்ற அப்ரோச் பண்றது கம்பல்சரியா வேணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு வியூ டு டிவோட் சம் டைம் இன்னஃப். இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன்னா, இந்த ஒர்க் லைஃப் என்றது வந்து ஒரு சுருங்கி அது வந்து ரொம்ப நேரோ ஆகிட்டு அது வந்து எது ஒர்க் எது லைஃப் என்றது இல்லை. இப்போ ஒர்க்ன்றது வந்து எத்திக்ஸ், வேல்யூஸ், வெர்ச்சுஸ். லைஃப் என்றது இந்த வேல்யூஸ் வெர்ச்சுஸ் வந்து நம்ம எப்படி இந்த லைஃபை பில்ட் பண்ணுறோன்றது தான் இது. ஆக்சுவலி இப்போ மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒர்க் லைஃப்னு என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ வேலை பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், பசங்க பண்ணுறோம், தனியாக வளர்ந்துட்டோம், அவனாவது தனியாக வளர்த்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் அது வந்து அந்த அந்த அந்த மனசு சுருங்கின ஒரு சிச்சுவேஷனில் வர ஒரு சிந்தனை. அது நல்ல சிந்தனை என்னென்னா அந்த ஒர்க் லைஃப்ன்றது வந்து ஒர்க்குன்றதுனாலே ஒரு வேல்யூஸும் வெர்ச்சுவஸும் சில ப்ரின்சிபிள்ஸும் தான் ஒர்க்கு. அது நீங்கள் வந்து அந்த பிரின்சிபிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் இதாக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்டாக இருக்கலாம். அது முக்கியம் இல்லை. நம்ம எவ்வளோ வேல்யூஸ் நம்ம பில்ட் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அந்த வேல்யூஸில் தான் அந்த வந்து லைஃபே இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பாயிண்ட் ஆஸ் எ சிங்கிள் பேரண்ட் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொண்டு வரணும். ஏன்னா ஜென்ரல் லைஃப்ன்றது வந்து இப்போ ஒரு ஒரு 90% வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு பையன் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அங்கே கொஞ்சம் வேல்யூஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்போது அவனுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க்.
0: ஸோ இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே பார்த்துட்டோம் ஆஸ் அ பேரண்ட் எல்லாமே. நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததுல நீங்களே சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா, டு செட் அன் ஆப்ஜெக்டிவ், அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சுட்டு டு அப்ரோச் த லைஃப், இந்த மாதிரி விஷயங்கள். ஐடியலிஸ்டிக்கா இது வந்து நம்ம கேட்கறப்ப இட்ஸ் ஓகே, பட் இது வந்து இட் கிரியேட்ஸ் அ ஃபால்ஸ் ஃபியர், ஒரு மாதிரியான இனம் புரியாத பயம், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் நீங்க
3: நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது நல்ல ஒரு க்வெஸ்சன் மேடம். நான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து இது கேட்கும்போது நல்லா இருக்கும், செயல்முறையில் முடியுமான்ற பயத்துக்கு எப்பவுமே நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெசன் வந்து என்னன்னா, எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. கேட்குறோம், கம்ப்யூட்டர் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட் சேலஞ்சஸ் எதில் வருதுன்னா, என்னோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், என்னோட பையனுடைய ஃபியூச்சர் எப்படி நான் பில்ட் பண்ணும், எப்படி என்னோட இந்த எங்களுடைய இது வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு வரலாமல் தனியாக நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க முடியும் எப்படின்னு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்குன்றது நம்ம வந்து எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவோ நீ கவுன்சிலிங் போகும்போதோ இல்லை கம்ப்யூட்டரில் நெட்டில் உட்காந்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இருக்குது. ஹெல்ப் குரூப், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. வேறு நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆர்கனைசே இது சைட்ஸ், வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அவர் நிறைய இடத்துல சொல்யூஷன்ஸ் வந்து அவங்களே பண்ணுறாங்க. அவங்களே வந்து ஒரு ஒரு சார்ட் போட்டு கொடுத்துறாங்க, ஒரு ஒர்க் மேப் மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒர்க் மேப் ஒரு இந்த மாதிரி ஒரு மேப் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது பிரகாரம் அந்த பாத் பிரகாரம் ஃபாலோ பண்ணாலே பாதி டென்ஷன் போயிடும். இந்த மாதிரி ஃபால்ஸ் ஃபியர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறது, நம்மளோட சிஸ்டத்தில் பாயிண்ட் இந்த சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆகுறது வந்து மோஸ்ட்லி ஃபால்ஸ் ஃபியர்ஸ் வந்து அவங்க எஃபர்ட் போடாததுனால தான். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து சப்போஸ் அவங்களால அந்த நெட்டில் போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியலையோ இல்லை காண்டாக்ட் பண்ண முடியலையோ இருந்துச்சுன்னா இது எதர் டு இம்ப்ரூவ் தி எக்கனாமிக்கல் கண்டிஷன் ஆர் டு இம்ப்ரூவ் தியர் ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆர் டு ரிமூவ் தி ஃபியர். அவங்க வந்து ஒன்ஸ் இன் எ வே இந்த மாதிரி கவுன்சிலிங்ஸ் பண்ணுறது பண்ணுறாங்க. என்னுடைய சென்டரில் நிறைய பேர் வரும்போது நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் டெஃபினட்டாக பணம் அதெல்லாம் பண்ணல. எவர் அவங்களுக்கு சப்போஸ் சில ஸ்டேப்பர்ஸில் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு பணம் இல்லைங்க, நான் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக கூட பண்ணி கொடுக்குறேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஆர்கனைஸ்டு பீப்புளா இருக்காங்களா அவங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை நீங்கள் வந்து பணம் கொடுக்காம அவங்க வந்து நேராக பணம் கேட்குறாங்களா இல்லை சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அது ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் ஒன்லி திங், நீங்கள் வந்து ஃபால்ஸாக போயிட்டு ஒரு ஆளை காண்டாக்ட் பண்ணி ஃபால்ஸாக பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அட்வைஸ். ஓகே, பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது, எப்படி பண்ணணும்னு ஒரு ரெசல்யூஷன்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து கம்யூனிட்டி நம்மளோட எம்ஓபி இது நம்மளுடைய இது கிரீத்தனுடைய இதில் கன்சல்ட் பண்ணனா டெஃபினட் தே வில் கைட் யூ. அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணனா கைட் யூ. நீங்கள் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்ன இப்போ என்னென்ன என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த மெசேஜ் ஃபார் த லிஸ்னர்ஸ் வந்து இந்த ஃபால்ஸ் ஃபியர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. பாக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு சரியாயிடும். ஓகே,
0: கடைசியா as எங்களோட கம்யூனிட்டி லிசனர்ஸ்க்கு நீங்க as a tip உங்களோட ஒரு கவுன்சிலரா நீங்க என்ன டிப் கொடுக்கணும்னு
3: நினைக்கிறீங்க? என்னுடைய as a கவுன்சிலர் நான் சொல்றேன், மனசு தளர வேணாம். என்னுடைய ஒப்பீனியன் இதுதான், ஒரு 90% வீட்டில் வந்து ஒரு அப்பா இல்லை அம்மா யாரோ ஒருத்தவங்க தான் நல்ல ஸ்மார்ட்டா தெளிவா நல்ல சிந்தனையாளரா இருக்கிறாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறாங்க. சில சமயத்தில் இந்த டென்ஷன் ஜாஸ்தியாகும் போது செப்பரேட் ஆகிடுறாங்க. அதனால் மனசு தளர வேணாம், மனசு தைரியமாக இருங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகலைன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது. இது வந்து நீங்கள் எப்படி உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரணும்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் என்னோடய உடம்பு இன்றைக்கி எப்படி இருக்குது பரவாயில்ல இதுக்கு நான் வந்து நான் ஒரு என்ன பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொன்ன மேடம் சொன்ன மாதிரி இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட்னு ஒரு வண்டி சக்கரம் மாதிரி. இந்த சக்கரம் வந்து வண்டியும் வேணும், வண்டி வந்து உடம்புன்னு வச்சுக்கோங்க, சக்கரம் வந்து நம்மளுடைய இது மைண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஓட்டுறதுக்கு வந்து கரெக்ட் தெளிவான ஒரு ஒரு புத்தி வேணும்னா இன்டெலெக்ட் வேணும்னா அது வந்து நம்ம வந்து அது நம்ம கையில தான் வண்டி ஓட்டுறது நம்ம கையில தான் இருக்குது. மற்றவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களோ இல்லை பேக் சீட்டில் உட்காந்துருக்கவங்களோ ஓட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்பு. அப்போ நம்ம தான் அந்த வண்டிக்கு ஃப்ரெண்டாகவும் ஃபிலோசபராகவும் கரெக்ட் கைடாகவும் நம்ம இருக்கணுன்றது இப்போ தெளிவான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா மேரேஜ் லைஃப் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நினச்சிருந்தாங்க, இப்போ வந்து ஒரு ஆர்ட் மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நம்ம டெஃபினட்டாக எல்லாருக்கும் சொல்லணும். இது லைஃப் வந்து ஆர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆர்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது, அது ரெஸ்பெக்ட் பண்ணுன்றது ரொம்ப தெளிவான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம்.
0: இப்போ பேசின எல்லா விஷயங்களும் கேட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல உதவியா இருந்திருக்கும் நம்புறோம் சார்.
3: தேங்க்யூ.
0: எங்க ஸ்டுடியோக்கு வந்து நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.
3: தேங்க்யூ மேடம் மீரா.
0: இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்டு சிங்கிள் பேரண்டிங் பத்தி நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டு இருப்பீங்க. பிரிவு வேண்டாம், டைவர்ஸ் வேண்டாம்னு போதனை பண்ற முயற்சி இல்லை இது. அந்த முடிவை எடுத்த பிறகு போல்டா அதை எப்படி சந்திக்கணும்னு சொல்ற நிகழ்ச்சி. இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். நான் உங்க ஆர்ஜே மீரா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கினது தேர்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த ரூபல். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 ஒரு கையோசை.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.